0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: ஓம் நமஸ் சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.

0: நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: ஓம் நம சிவாய். டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம். And it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. Om Namah Shivaya.
1: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: ஓம் நமசிவாய்.
3: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.

0: நமஹ சிவாய. யூ ஆர் லிஸனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்செம்பன் பள்ளி. இந்திரன் விருத்திராசுரனை வதைக்க வஜ்ராயுதம் பெற்ற தலம் என்பர். வசித்தர், அகத்தியர், பிரம்மன், குபேரன், இலக்குமி முதலியோர் வழிபட்டு பேறு பெற்றனர் என்பது புராணம். கோச்செங்கச்சோழரது திருப்பணி கண்டருளிய திருக்கோயில் மக்கள் வழக்கில் இன்று செம்பனார் கோயில் என்றே வழங்குகிறார்கள். இறைவன் சொர்ணபுரீஸ்வரர், தேவப்பிரியர் ஸ்வர்ண லக்ஷ்மீஸ்வரர், செம்பன் பள்ளியார், இறைவி மறுவார்குழலி, புஷ்பாழகி, தாட்சாயணி, சுகந்த குந்தளாம்பிகை, சுகந்தவனநாயகி, திருத்தலமரம் வன்னி வில்வம், தீர்த்தம் சூரிய தீர்த்தம் காவிரி, சம்பந்தர் அப்பர் திருப்பதிகங்கள் பெற்றபதி, அழகு செம்பொன்பள்ளி ஆறு ஆனனத்தன் என்று இங்குள்ள திருமுருகப் பெருமானை சிதம்பர முனிவர் போற்றுகின்றார். திருநாவுக்கரசு நாயனார், திருநனி பள்ளி முதலான திருத்தலங்களை வழிபட்டு திருச்செம்பொன்பள்ளிக்கு எழுந்தருளி அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பராம் திரும் உலகோர் அறியும் வண்ணம் அருளிய அற்புதமான திருநேரிசை தந்தையும் தாயுமாகி எனத் தொடங்கும் பாடல்.

திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் சீர்காழி, பண் தக்கராகம், திருச்சிற்றம்பலம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: தலம் திருநாகேச்சரம். திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 5 திருமுறை திருக்குறுந்தொகை திருச்சிற்றம்பலம்.

0: திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை தலம் திருநெய்த்தானம்.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: தலம் திருவாஞ்சியம். திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை

தலம் திருமுதுகுன்றம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த ஏழாம் திருமுறை. பண் தக்கேசி இராகம் காம்போதி. பொன்வேண்டி பாடியருளிய நம்பி என்னும் திருப்பதிகம். திருச்சிற்றம்பலம்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: தலம் திரு தில்லை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த ஏழாம் திருமுறை பண் குறிஞ்சி இராகம் அரிகாம்போதி திருச்சிற்றம்பலம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: ஓம் நம சிவாய். நீங்கள் கேட்டு இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்டு இருப்பது அதிசய 10. ஆடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
2: அதிசய 10

0: நமஹ சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் மணிவாசகப் பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு இயற்கை புணர்ச்சி. பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் 9 திருமுறை பாடல் தத்தையங்கணையார். பாடியிருப்பவர் சிவ சற்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.

0: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு சர்வ சிருஷ்டி. பாடியிருப்பவர் சிவ சர்க்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
1: திருமூல தேவநாயனார் அருளிச் செய்த திருமந்திரம் இரண்டாம் தந்திரம் சர்வ சிருஷ்டி

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் பதினோராம் திருமுறை. பட்டினத்து பிள்ளையார் அருளி செய்த திரு இடைமருதூர் மும்மணி கோவை. பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.
2: திருச்சிற்றம்பலம் அந்த

0: மால்வரை வணக்கை போய் தனைய தழை சிறியல் தோல் தலைவல் தந்தே.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: திருச்சிற்றம்பலம் சேக்குழார் பெருமான் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம்.
3: வம்பரா வரிவண்டு சருக்கம் எம்பிரான் திருஞான சம்பந்த நாயனார் புராணம் திருச்சிற்றம்பலம்.
2: பாடியிருப்பவர் கரூர் திரு சுவாமிநாதன் அவர்கள்.

0: ശിവായ. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: புனல்வாதத்தின் போது பொய்யறிவிச் சமணர் புகழ் நூல்கள் நீரில் மூழ்கின. அனலாடுகையன் அருள் நினைந்து அருளிய வாழ்க அந்தனர் எனத் தொடங்கும் திருப்பதிகையேடு வைகையாற்றில் எதிர் சென்று ஏடகத்தில் நின்றது. இவ்வருட்பதிகமே புனல்வாதத் திருப்பதிகம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமுறை பண் கட்டளை விளக்கம். வழங்குபவர் சிவாகர தேசிகர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம்
3: பன்மேகராக குறிஞ்சி முதல் கட்டளை. சேவுயரும் தின்கொடியான் என்ற கழுமல திருப்பதிக திருப்பாடல்

0: ஓம் சிவாய நமம். சைவம் டாட் டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருஞான சம்பந்தர் சுவாமிகளின் புராண வரலாறு பகுதி 2. வழங்குபவர் இசைப்பேரறிஞர் தர்மபுரம் பா சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: சீர்காழிக்கு 12 திருநாமம் உண்டு. பிரமபுரம் பிரமன் வழிபட்டது, வேணுபுரம் இறைவன் மூங்கிலாக இருந்தான், புகழி தேவர்கள் புகலிடமாக இருந்தது, வெங்குரு வியாழன் வழிபட்ட தலம், தோணிபுரம் தோணிபுரத்தில் சாமி இருக்கிறான், பூந்தராய் சிறபுரம் புறவம் சண்பை சீர்காழி கொச்சைகயம் கழுமலம் என்று 12 திருநாமம் அந்த ஊருக்கு. பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே இவனல்லவோ என்று உள்ளங்கவர் கல்வன் என்று சொன்னாராம் சாமி. முதல் திருப்பதி இதுதான். முற்றலாமை இளநாக மூடேன முளைக்கும்பவை பூண்டு வற்றலோடு கலனா பலிதேர்த்தனது உள்ளங்கவர்கள் கட்டல் கேட்டல் உடையார் வெறியார்கள் கையா

அனந்தபிரமாபுரமே வீரபெருமானிவனன்றே. கடைசி பாட்டு. அருநெறிய மறை வல்ல முனியகன் பொய்கை அலர்மேய பெருநெறிய பிரமாபுரமேவிய பெம்மானிவன் தன்னை ஒரு நெறிய மனம் வைத்துணர் ஞான சம்பந்தன். 3 வயசு குழந்தை சொன்னது, என்னுடைய மனம் ஒரே நெறியிலிருந்து சொன்னேன் இந்த தமிழை என்று சொல்லுகிறது. முடியுமா? நான் பாடிக்கொண்டே நினைக்கிறேன், இவர் வாசிக்கிறாரா இவன் வாசிக்கிறானா அவங்க எல்லாம் கேட்கிறாங்களா யார் வந்தான்னு. என்னுடைய சிந்தை பறக்கிறது இல்லையா?

பத்து பாட்டையும் யாரு பாடுகிறார்களோ அவர்களுடைய தொல் வினை இருக்கிறார்கள், சஞ்சித வினை என்று சொல்லுகிறார்களே. பழைய மூட்டை எத்தனையோ ஜென்மாவாக செய்த பாவம் போய்விடும் என்று எழுதி வைக்கிறார் சுவாமி. அதனாலத்தான் அகத்திய முனிவர் பின்னால வந்தவர் எழுதுகிறார், தோளுடைய செவியனும் கூற்றாயின வாரும் பித்தாபுரை சூடும் ஆண்டவனுடைய பேர் அருள் வடிவம் அந்த திருப்பதிகம் என்று எழுதி வைக்கிறார் அகத்திய முனிவர். அது மாத்திரம் இல்ல, அது அந்த பழைய முறையில பாத்தீங்கன்னா இது நட்டபாடை என்று அதற்கு பேர் இருக்கிறது. அந்த ஏட்டுச்சுவடியில அப்படித்தான் இருந்திருக்கிறது. நமக்கு எடுத்து தந்தானே அந்த மகாமன்னன் ராஜராஜ சோழன் இல்லையா? ஆமா, அது இப்படித்தான் அந்த பெண் பாடி காட்டினாள் என்றும் நமக்கு வரலாறு சொல்லுகிறார்கள். இன்னைக்கு நாங்கள் எப்படி எப்படியோ பாடிட்டு இருக்கிறோம், அது எங்களுடைய விதிவசம், அதை விட்டு விடுவோம். ஆக அது என்ன வருகிறது அப்படின்னு கேட்டா, இந்த அந்த நாட்டை அப்படிங்கிற ராகத்துக்கு பாத்தீங்கன்னா அப்படின்னு இருக்கு. இதற்கு ஆரோகண அவரோகணம் என்று பெயர் சங்கீதத்துல. இதுக்கு இது வந்து எலும்பு மாதிரி. இப்ப நம்ம உடம்புக்கு எலும்பு இல்லைன்னா என்ன, புழுவுக்கு தான் எலும்பு கிடையாது, நமக்கு எல்லாம் எலும்பு உண்டே இல்லையா? இந்த எலும்பு இல்லாட்டி வேணா அந்த கை இப்படி நிக்காது, அப்படி அப்படி நிக்காது, தோண்டும் இல்லையா? ஆமா, இந்த எலும்பு மாதிரி தான் இந்த சுரங்கள். அது இல்லாம பாட முடியாது, அது இல்லாமல் பாடினால் தப்பாத்தான் வரும். எப்பவும் ஒரு சமயம் ரைட்டா வரலாம், பல சமயம் அது ரைட்டா வரணும்னு சொன்னா அது தெரிஞ்சாதான் வரும், இல்லாட்டி தான் வராது. ஆக அந்த ராகம் பாத்தீங்கன்னா அஞ்சு சுரம் இருக்கிறது என்று வருகிறது. என்ன அர்த்தம்? அஞ்சு எண்ணிக்கை கொண்ட பஞ்சாட்சரத்தைக்கு உரிய கடவுள் அவனுக்கு பாடுகிற ராகத்திற்கும் அஞ்சு சுரங்கள். அது மாத்திரம் இல்ல, இந்த தாளம் ஒன்னு போடுறோம் பாருங்க, அதுக்கு அப்படி போடும்போது பாத்தீங்கன்னா அதுக்கு கண்டம்னு பேரு. கண்டம் சொன்னா சங்கீத உலகத்துல அஞ்சுன்னு அர்த்தம். அப்ப தாளத்திலையும் அஞ்சு, ராகத்திலையும் அஞ்சு, பஞ்ச கிருத்தியத்தை செய்கிற கடவுள். அது மாத்திரம் இல்ல, அஞ்சு ஊர்ல அவன் சிறப்பாக அமைந்திருக்கிறான், பிருத்தி அப்பு தேய்வாயு அல்ல, ஆக அவனுக்கு பஞ்சாட்சரம் தான் ஜபம் இல்லையா? அஞ்சு அஞ்சு அஞ்சு அஞ்சுன்னு இருக்கிற கடவுளுக்கு ஆறு சுரத்துல ஒரு ராகம் பாடலாமா? கூடாது என்று எண்ணி இருக்கிறார். அஞ்சு சுரத்துல உள்ள ஒரு ராகம், அஞ்சு எண்ணிக்கையில உள்ள தாளத்தை போட்டு பாடியிருக்கிறார் சுவாமி. அதனால்தான் அவரை சொல்லும் போது சேக்கிடார் பெருமான் சொல்லுவார், கானத்தின் எழுபிறப்பை கண்களிப்ப கண்டார்கள் எழுதியிருக்கிறார். கானத்தினுடைய பிறப்பே திருஞான சம்பந்தர் தான் எழுதி எழுதி வைக்கிறார் தெய்வ சேக்கிடார் பெருமான். இப்படி ஒரு அற்புதமான பதிகத்தை மூன்றாவது வயதிலே அவர் பாடினார் என்பது மாத்திரம் இல்லாமல், அந்த திருஞான சம்பந்தருடைய பதிகத்திலே எட்டாவது பாடல் தோறும் இராவணனுக்கு அருள் செய்த தன்மை இருக்கும். இராவணன் என்ன செய்தான், அவருடைய ரதம் பத்து திக்கும் செல்லும், ஒரு நாள் இப்படி வடக்கே போச்சு, அந்த இமயமலை தடுத்தது, பார்த்தான் என்னோட ரதம் போல இமயமலை, இமயமலை என்ன தூக்கி எரி அப்படின்னா தூக்கணும், என்னடா மலை நடுங்குதேன்னு பார்த்தார் சுவாமி. கீழே அந்த பய தூக்குறான், ஓஹோ சொல்லிட்டு தன்னுடைய விரல் நுதியை இப்படி வச்சாராம். இது அப்பர் சுவாமிகள், மலித்திரை உண்டினானே மறித்து நோக்கில்லை அன்றே என்று சொல்லுவார். அப்படி நல்லா ஊனினான்னா இவன் இருக்கிற இடமே தெரியாமல போயிருப்பான். சும்மா அப்படி வச்சார், இவனுடைய பத்து தலையும் தனியா ஓடி போச்சு, இந்த இருபது கையும் தனியா ஓடி போச்சு, கடந்து ஐயோ ஐயோன்னு கத்துறான். அந்த வேகத்துல ஒரு முனிவர் அங்கே வந்தார், அவருக்கு பேரு வாகீச முனிவர்னு பேரு. அவர் தான் மறுபிறவியாக திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் என்று வந்தார் என்று சொல்லுவார்கள். ஏண்டா ஏண்டா அப்படி கிடக்கிற கேட்டார், நான் மலைய தூக்குனேன் இப்படி ஆகி போச்சு. ஏண்டா சாமி தங்கிற மலைய வந்து நீ கும்பிடு போட்டு போகலாமா? நீயோ இப்ப மலைய தூக்கலாமாடா? ஐயா ராத்திரி 12 மணிக்கு நம்ம வீட்டு பெல்ல ஒருத்தன் அடிச்சானா நமக்கு எப்படி இருக்கும்? கதவை திறக்கும்போது என்ன சொல்லு? பைத்தியக்காரன், எவனோ 12 மணிக்கு வந்து அடிக்கிறான்டா அப்படின்னு நிச்சயமா சொல்ல மாட்டோமோ? நிச்சயமா சொல்லுவோம். ஆமா மலைய தூக்குனா விடுவாரா? இப்படி பண்ணிவிட்டார். அப்ப சொன்னாரா அந்த வாக்கிய சமணிவர், டேய் இறைவனை பாடுறா, பாடினா அவன் சந்தோஷப்பட்டுக்கு எதை வேணாலும் கொடுப்பான்டா அப்படின்னாரான். அவனுக்கு தசக்ரீவன் பேரு, அந்த ராவணனுக்கு ராவணன் பேரே சிவந்தான் கொடுத்தான் என்று சொல்லுகிறார்கள். ஒரு நீண்ட வாழ் ஒன்று கொடுத்தான், 3000 ஆண்டு நீ வாழ்க என்று வாழ்நாளும் கொடுத்தானாம்.
வாழ்நாள் கொடுத்தான், வாழை கொடுத்தான், போன தலை கையெல்லாம் திரும்பி கொடுத்தான், பாட்டு பாடிவிட்டால் அவன் இறங்கி விடுவான் என்று குறிப்புக்குத்தான் இதனை சுவாமி எட்டாவது பாட்டு தோறும் சொல்லி இருக்கிறார்கள் என்று சொல்லுவார்கள். இப்ப நாமனும் பாடி விடலாமே, எப்படி இல்லையா? தெரிஞ்ச வரைக்கும் பாடிவிட்டா அவனுடைய அருள் கிடைச்சி விடும் அல்லவா? இதற்காக நான் 10 வருஷம் படித்தேன், அது மாதிரி முடியுமா? எல்லாராலையும் முடியுமா? முடியாது தானே. ஏதேனும் ஒண்ணு பாடிவிட்டோம்னா அவனுடைய அருள் கிடைத்து விடும் தானே. நாம எல்லாரும் சேர்ந்து பாடிவிடுவோமா?

ஆக இது இந்த எட்டாவது பாட்டு அவருடைய பதிகந்தோறும் இருக்கும். ஆனால் ஒரு சில பதிகத்தில இல்ல, அதற்கு காரணமும் எழுதியிருக்கிறார்கள் வியாக்கியான கர்த்தாக்கள். ஆக ஒன்பதாவது பாட்டுல நிச்சயமாக பிரம்ம விஷ்ணுக்கள் காண முடியாத கடவுள் என்று அதுல குறித்திருக்கும். அதுல என்ன காரணம், பெருந்தேவர்களே காண முடியவில்லையே, பாக்கி யார் காண முடியும் என்பது ஒண்ணு. இரண்டாவது, பிரம்மன் கல்விக்கு உரியவன், மகாவிஷ்ணு செல்வத்துக்கு உரியவன். ஆக கல்வியும் செல்வமும் இவனை தேடி காண முடியாது தெரியுமா, உனக்கு அன்பால தான் அவனை காண முடியும் என்பதை குறிப்பதற்குத்தான் ஒன்பதாவது பாட்டு தோறும் அது இருக்கிறது என்றும், பத்தாவது பாட்டுல நீ புறச்சமயத்துக்கு போக வேண்டிய தேவையே இல்லை, என்னுடைய சமயமே உயர்ந்த சமயம், நீ இதிலேயே இரு என்று அவர் சுற்றி காட்டுவது போல, பத்தாவது பாட்டு தோறும் வேறொரு மதத்திற்கு நீ செல்ல வேண்டாம், அவர்கள் பொல்லாதவர்கள், அவர் தப்பான வழியில் உன்னை அழைத்துக் கொண்டு சென்று விடுவார்கள் வேண்டாம் என்று அந்த வழியை அவர்கள் சொன்னது இந்த பத்தாவது பாட்டு தோறும் அது வரும். பதினோராவது பாட்டுல நிச்சயமாக இந்த பதிகத்தை நீ படிச்சீன்னா உனக்கு என்ன நன்மை கிடைக்கும் என்றுதான் அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். நிச்சயமாக அது நடக்குமானா, நடக்கும். என்னுடைய வாழ்க்கையை வச்சு நான் சொல்றேன், நீங்க நினைக்கலாம் ஓஹோ உன்னுடைய வாழ்க்கையை வச்சு நீ உலகத்தை அளக்க முடியுமா அப்படின்னு சொல்லு, கிடையாது. எடுத்துக்காட்டா நான் என்னத்தானே சொல்ல முடியும், வேற யார சொல்ல முடியும், என்ன எனக்குத்தானே தெரியும், உங்களை எனக்கு தெரியுமா, தெரியாது. நிச்சயமாக ஒன்னே ஒன்று சொல்லு, தவறா நீங்கள் எண்ணிவிடக் கூடாது. விஷந்தீர்த்த திருப்பதிகம்னு ஒண்ணு இருக்கு, அதை நான் தினந்தோறும் படித்துக் கொண்டிருந்தேன். அந்த விஷந்தீர்த்த திருப்பதிகம் என்ன செய்யும் தெரியுமா, திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் செய்து வைக்கும் என்பதும் ஒன்று, விஷநீர் போகும் என்பதும் ஒன்று. நான் இதை படிச்சேன், எனக்கு அது வந்து விட்டது. எது குடும்பம் ஒன்னாச்சா, விஷநீரும் கட்டுப்பாட்டோட இருக்கிறது நிச்சயமாக. நான் ஒரு தடவை இந்த குருசாமி மொழியார் ஒரு பெரிய டாக்டர், அவரை போய் நான் பார்த்தேன். அவர் பார்த்துட்டு என்ன சொன்னாரு, டேய் நான் சொல்ற மருந்தெல்லாம் நீ சாப்பிட்டுருக்கீல்ல, உன்னை கடவுள் தான் காப்பாத்தணும் போன்னு சொல்லிட்டு, இப்ப கடவுள் தான் என்ன காப்பாத்துறான். ஆமா, இல்லாட்டி நான் இந்த வயசு நான் பாடிக்கொண்டிருக்க முடியுமா, அந்த விஷந்தீர்த்த திருப்பதிகத்தை பாடினால் இந்த உலகம் எல்லாம் அவனுடைய புகழ் போகும் என்று எழுதி வைத்திருக்கிறார் திருஞான சம்பந்தர். பயஞானம் வல்லார் மருகப்பெருமான் உயர்ஞானம் உணர்ந்தடி உழுகுதலால் இயஞ்ஞான சம்பந்தன பாடல் வல்லார் வியஞானம் எல்லாம் விளங்கும் புகழே என்பது பாட்டு. ஆக இந்த பதிகத்தை புகழ் உலகமெல்லாம் போகும் என்று சொன்னார்கள். நான் படித்தேன், என்னுடைய பேரை இன்னைக்கு அமெரிக்காவில் சொன்னாலும் தெரிகிறது. நிச்சயமாக நான் அமெரிக்காவுக்கு போனா இல்ல கிடையாது, அது எந்த திக்கில் இருக்குன்னு கூட தெரியாது. அங்க போய் அங்கிருந்து எனக்கு லெட்டர் வருகிறது, எல்லாரும் சொல்லுகிறார்கள் அமெரிக்காவில கூட உங்க பாட்டு ஒருக்கின்னு சொல்றாங்க, சவுத் ஆப்பிரிக்கா ஒருக்கின்னு சொல்றாங்க. காரணம் என்ன தெரியுமா, இந்த தேவாரத்தை படித்தேன், நிச்சயமாக இதையெல்லாம் எனக்கு கிடைக்கிறது. அதத்தான் சாமி எழுதுகிறார் பதினோராவது பாட்டு தோறும் என்ன எழுதுகிறார், இப்படி நீ படித்தேயானால் உனக்கு என்ன பலன் கிடைக்கும் என்று. நிச்சயமாக எம்பிரான் எனக்கமுதம் ஆவானும் என்று ஒரு தேவாரம் இருக்கிறது, அந்த அது தீயாழி பதியம். அதுல கடைசி பாட்டு என்ன சொல்லப்படுகிறது தெரியுமா, முதல் பாட்டு சொல்றேன், எம்பிரான்

0: இது ஒரு பதிகம். இந்த பதிகத்தினுடைய கடைசி பாட்டு என்ன சொல்லப்படுகிறது?
1: தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானே தத்துவனே, கண்ணடைந்த மதிப்பிரம புறத்தூரையும் காவலனே.
0: ஒரு பொம்னாட்டி ஒரு நடராஜா படத்தை கொண்டாந்து கொடுத்து, சாமி சாமி இந்த படம் வீட்டுல இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க, நீங்க வச்சு நின்று கொடுத்தாங்க. கடவுளே, நம்ம தெய்வத்தை அப்படியா சொல்லப்படுகிறது? இல்லையே, அரியாத்தனத்தினால சொல்றாங்க. அப்படி கிடையாது, செல்வம் கொழிக்கும் என்றுதான் சொல்லுகிறார்கள். ஆமா, எவ்வளவு பெரிய செல்வம் இருக்கிறது அவர்களுக்கு. அவனை நினைத்தால் கிடைத்து ஓட்டாண்டி ஆக்கிவிடுவான்? கிடையாது. தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானே தத்துவனே, கண்ணடைந்த மதிப்பிரம புறத்து

அடைந்து விடலாம், பல போகங்களை அடைந்து விடலாம், அவன் புண்ணியனாக இருக்க முடியாது. இல்லையா? பொண்ணும் பொருளும் ஒருத்தனுக்கு கிடைச்சுனா அவன் புண்ணியவானாக நிச்சயமாக இருக்க முடியாது. சாமி சொல்லுகிறார், என்னுடைய தேவாரத்தை படி, நீ பொண்ணும் கிடைக்கும், உனக்கு போகமும் கிடைக்கும். போகம் என்பது அனுபவித்தல் என்று பொருள், அவ்வளவுதான். நல்ல வயிறார சாப்பிடுறதும் அனுபவித்தல் தான், போகம்தான் இல்லையா. நீ புண்ணியவானாகவும் இருப்பாய் என்று சொல்லுகிறார் சுவாமி. நிச்சயமாக நிச்சயமாக அவர் சொன்னது நமக்கு பறிக்கும், ஆனால் நம்பிக்கையோடு படித்து விட வேண்டும். இப்படி 11வது போட்டு தோறும் அதை திருக்கடைக்காப்பு என்று சொல்லுவார்கள். அதனை திருக்கடைக்காப்பு என்று சொல்லுவார்கள். திருஞான சம்பந்தருடைய தேவாரத்தில் கடைசி பாட்டில் அந்த பயன் சொல்லுவார். அந்த பயன் நிச்சயமாக நமக்கு பறிக்கும் என்ற நம்பிக்கை நமக்கு இருந்தால் பறிக்கும் என்று சொல்லி, இப்படி திருஞான சம்பந்தருடைய தேவார அமைப்பு இப்படி இருக்கிறது. ஒரு சில பதிகங்களில் இல்லை என்று நான் சொன்னேன், அது எப்பாவது சந்தர்ப்பம் வரும்போது நான் எந்த பதிகம் என்று உங்களுக்கு சுட்டி காட்டுவேன். ஆக திருஞான சம்பந்தர் முதல் முதலாக பாடிய திருப்பதிகம் தோடுடைய செவியன் என்று நீங்கள் நிச்சயமாக எண்ணிக்கொள்ளுங்கள். இதனை நமக்கு வகுத்து சொல்லுகிறவர் தெய்வ சேக்கிடார் பெருமான் தான். இப்ப திருஞான சம்பந்தரை இந்த முதல் பதியம் பாடிவிட்டார். திருஞான சம்பந்தரை அவருடைய தகப்பனார் தோல்ல தூக்கி வச்சுக்கிட்டாராம். இதனையும் காட்டுவது தெய்வ சேக்கிடார் பெருமான் தான். தோல்ல தூக்கி வச்சுக்கிட்டு போனார் தெருவில். தெருவில் இருந்தவர்கள் என்ன பாடினாங்க தெரியுமா? தெய்வ சேக்கிடார் பெருமான் சொல்லுகிறார். நல்ல

பொன்னியான் சுமந்தர் அப்பா தோல்ல உட்கார்ந்துருக்கிறார். தெருவில் இருக்கிற ஜனங்கள் சொல்றாங்களா இத தெய்வ சேக்கிழார் பெருமான் சொல்றார். காழிய தவமே, திருவாரி பண்ண தவம் அல்லவா நீ என்று சொல்லுகிறார்களாம்.

கலைஞானத்து அழிய கடலே அதனிடை அமுதே அடியான் வாடிய வந்து இம்மண்ணில் மொழியால் தன் திருவ

வீட்டுக்கு போயிட்டார். அன்று மாலையே திருஞான சம்பந்தருடைய யாத்திரை தொடங்குகிறது. ஒரு பதியும் பாடிவிட்டார் தோழி செவியன். அன்று மாலையே புறப்படுகிறார் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊர், திரு கோலக்கா என்று அதற்கு பெயர். கோலம்னா அழகு, கான்னா சோலை, அழகிய சோலையை உடைய ஊர் என்று அதற்கு பெயர். அங்க போய் என்ன பண்ணினார் சுவாமி, திருஞான சம்பந்தர் பாடாத தலங்கள் கிடையாது இல்லையா? அங்க போய் ஒரு திருப்பதியம் பாடுகிறார் சுவாமி. கையிலே தாளம் போட்டு தான் பாடினார் என்று சொல்லுகிறார் தெய்வ சேக்கிழார் பெருமாள்.

இதுல சுவாமி முதல்ல எடுத்த உடனே சோலையத்தான் பாடினார், இயற்கையத்தான் பாடினார். ஆமா, இன்னைக்கு இல்ல சொல்றாங்க மரம் மழை உண்டாக்கும்னு சுவாமி அப்பவே சொல்லிட்டார். ஆமா, எடுத்த உடனே இயற்கையத்தான் சொல்றார். மடையில் வாழை பாய மாதரார் குடையும் வைகை கோலக்காவுளான். இதை ஏன் சொல்லணும் அப்படின்னு கேட்டா, இன்னொன்னு இந்த சுவாமி நான் திருத்தோணியப்பரை கேட்டு ஏன் வாங்கினார்னு சொன்னேன், வேற்று மதத்தவர்கள் இந்த நாட்டில் சிவாலயத்தை வாழ விடவில்லை, இதனை வாழ்விக்க வேண்டும், அதற்கு வேண்டிய குழந்தையை நீதான் கொடுன்னு கேட்டனர். அப்போ இருந்த சூழ்நிலை யாரும் இந்த வேற்று மதத்தவர்கள் எதிர்த்து நிற்க முடியவில்லை. எதிர்த்து நிற்கக்கூடிய குழந்தையைத்தானே அவர் கேட்டாரு. ஆக வேற்று மதத்தில் இருப்பவர்கள் தினந்தோறும் குளிக்கிறது கிடையாது. அதுல அந்த மதத்தில் எது சமண மதத்தில் இங்க பெண்கள் தனந்தோறும் குளிக்கிறார்கள் என்று சொல்லும் போது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, நிச்சயமாக இது வேற்று மதத்தவர்கள் என்று தெரியத்தான் இல்லையா. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தன் ஆடை உறுதிட்டு போனான்னா அவன் என்ன இனத்தவன்னு சொல்லிவிட முடியும். இன்னைக்கு முடியுமா? முடியாது. எல்லாம் ஒரே ஆடை. நிச்சயமாக ஒருத்தன் இரவுல எங்கேயாவது படுத்து தூங்கினான்னா அவன் வெளியூர் ஆளா உள்ளூர் ஆளா தூங்குறான் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். ஒருத்தன் சாப்பிடும் போதே இவன் வந்து சைவ சாப்பாட்டுக்காரனா அசைவ சாப்பாட்டுக்காரனா நிச்சயமா சொல்லிவிட முடியும். ஆக இந்த பெண்கள்லாம் குளிக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது நிச்சயமாக அவர்கள் சைவர்கள் என்பதைத்தான். அதனால தான் சுவாமி சொன்னார் திருநாவுக்கரசர், நல்ல கோயிலுக்கு போன்னு சொல்லும் போது என்ன சொல்றார் தெரியுமா, பெரும்புலர் காலை மூழ்கி கோயிலுக்கு போன சொல்றாரு பாத்தீங்களா. நீங்க குளிக்காமலே கோயிலுக்கு போற ஒரு மதம் உண்டல்லவா? நான் குறை சொல்றேன் எண்ணி விடாதீர்கள். நம்ம மதத்தை பத்தி நான் சொல்லும் பொழுது இன்னொன்னே அந்த சுட்டி காட்டுறேன், அவ்வளவுதான். குறை சொல்லுங்கிற நோக்கம் எனக்கு நிச்சயமா கிடையாது. ஆக கோயிலுக்கு போன சொல்லும் போது நிச்சயமாக குளிச்சிட்டு போன தான் சொல்றாரு சுவாமி. யாரு? அப்பர் சுவாமிகள். பெரும்புலர் காலை மூழ்கி எத்தனை மணி எப்ப குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்ட, காலை புலர் காலை பெரும்புலர் காலை அப்படின்னு சொல்லும்போது, இந்த பெரும்புலர் காலை நாலு மணி. நாலு மணிக்கு பச்சை தண்ணியில ஒருத்தன் குடிச்சானே ஆனால் அவன் டாக்டர் வீட்டுக்கு போக வேண்டிய வேலையே கிடையாது என்று சொல்லுவாங்க. அதுதான் இந்த ரெட்டிப்பட்டி சுவாமி சட்டம் என்று ஒன்று இருக்கிறது பாருங்கள். குளிக்கிறவனே கிடையாது நம்ம ஆளுகள்ல ரொம்ப பேர். குளிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்கலங்கிறது ஒரு பக்கம், இவனுக்கு குளிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லைங்கிறது ஒரு பக்கம் இல்லையா. அதத்தான் சாமி சொல்றாரு, பெரும்புலர் காலை மூழ்கி பித்தர்க்கு பத்தராகி. இந்த பித்தர்க்கு பத்தர் ஆனான்னா நிச்சயமா அவன் மூழ்கிடுவான். ஆமா, இந்த பக்தி அவனுக்கு வரும்பொழுது நிச்சயமா அவன் காலையில குடிச்சு விடுவான். இந்த குடிக்கிறதுனால பக்தி வந்ததா, பக்தினால குடிச்சிருந்ததாங்கிறது அது ரெண்டு பிரிக்க முடியாத ஒன்று. ஆமா, பெரும்புலர் காலை மூழ்கி பித்தர்க்கு பத்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டு ஆண்டு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கு கரும்பினர் கட்டி மூழ்வார் கடவுள்.

கோயிலுக்கு போனேன், கொஞ்சம் மலர் எடுத்துட்டு சுவாமிக்கு ஏதேன்னு ஒரு காணிக்க கைய விசிறிட்டு கோயிலுக்கு போக கூடாது. குழந்தைகள் இருக்கிற இடத்துக்கும் மகான்கள் இருக்கிற இடத்துக்கும் கோயிலுக்கும் போகும்போது கைய விசிறிட்டு போக கூடாது. ஏதேன்னு எடுத்துக்கொண்டு காணிக்கை கொண்டு கொடுத்துடணும் இல்லையா. அதத்தான் சுவாமி சொல்றேன். சுவாமி மடையில் வாழை பாய மாதரார் குடையும் வைகை கோலக்காவுளான். கடவுள் இலக்கணம் பின்னால்தான் சொல்றாரு. கடையும் பிறையும் சாம்பற் பூச்சும் கீழ் உடையும் கொண்ட உருவம் என்கிறோம் என்று சொன்னார்.

0: பாட்டுல ஒரு ஒரு உண்மையை சொல்றாரு பாத்தீங்களா, எவ்வளவு தத்துவ கருத்து பாத்தீங்களா. ஒரு காலத்து சிவன் இந்த நஞ்சத்தை உண்டான், அந்த நஞ்சத்தை அவன் உண்ணாவிட்டால் இந்த உலகம் எல்லாம் அழிந்திருக்கும் என்றுதானே சொல்லுகிறது திருவாசன. அதைத்தானே சொல்லுகிறது, கோலாலமாகி குறைகடல்வாய் அந்தடிந்த ஆளாலம் உண்டான் அவன் சதுர்தான் நேடி ஆளாலும் உண்டிலனில் அன்று அயன்மால் உள்ளிட்ட மேலாய தேவரெல்லாம் விடுவான் சடலோவான். உண்மை பெண்ணை கேட்டார் மாணிக்கவாசகர், அவன் நஞ்சத்தை குடித்தான் தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்டார். தெரியுமே அப்படின்னு சொன்ன அந்த ஊம பெண்ணு என்ன சொன்னா தெரியுமா, அந்த நஞ்சத்தை அவன் உண்ணாமல் போயிருப்பானே ஆனால் பிரம்மனே பிரம்மனும் மகாவிஷ்ணுமே போயிருப்பார்களே. பிரம்மனே போய்விட்டான் மகாவிஷ்ணுவே போயிட்டான்னு அப்புறம் தருமபுர சாமிநாதன் எங்க போவான், போற இடம் தெரியுமா. கோலாலமாகி குறைகள் வாய் அந்தடிந்த ஆளாலம் உண்டான் அவன் சதுதானின் நேடி ஆளாலம் உண்டிலனே அன்று அயல்மால் உள்ளிட்ட மேலாய தேவரெல்லாம் விடுவர் காண்சாட என்பது திருச்சாடல் என்று பெயர் திருவாசகத்தில் வர்ற பகுதி. இந்த திருச்சாடல் என்ற பகுதியை நாம தினந்தோறும் 20 பாட்டு இருக்கு, அதுல அதை சொன்னமையானால் நமக்கு நல்ல வாக்கு சுத்தம் கிடைக்கும் என்று சொல்லுவார்கள். அவர்கள் சொன்னார்கள் என்று பெரியவர்கள் சொல்லுவார். நான் தினந்தோறும் படிக்கிறேன், ஏன் தெரியுமா, நான் நல்லா பாடும் போதே இந்த தேவாரத்தை கேட்க மாட்டேங்கிறாங்க. நாங்க ஞாபகம் பாடினா யாரு கேட்பா, ஒருத்தர் இருக்க மாட்டான் எல்லாமே. நான் தெளிவா சுரர் உலகு நரர்கள் வாயில் தரணிதலம் அப்படி சொல்லும் போதே 4 பேர் தான் இருக்காங்க. அது என்னமோ இந்த அரங்கம் செய்த புண்ணியம்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: தலம் திரு முதுகுன்றம் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளிச் செய்த 3 திருமுறை பண் கொல்லி ராகம் நவரோஸ்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்ஜின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது எம்பெருமான் திருஞான சம்பந்தர் தேவநாயனார் அருள் செய்த தேவார பாடல்களின் விளக்கு உரை. வழங்குபவர் பேராசிரியர் பு சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: திருநெல்வெண்ணெய் என்ற ஊருக்கு செல்கின்ற பொழுது நல்வெண்ணெய் என்ற அருமையான பதிகத்தை பாடுகிறார்.
3: திருநெல்வெண்ணெய் பொன் சாதாரி

நெல்வனை மேவிய நீர் உமை நாள்தோறும் சொல்வனம் ஏடுவதே சொல்லே நிச்சலும் அடியவர் தொழுதெழு நெல்வனை கச்சிள அறவசைத்தீரே கச்சிள

கோவணத்தீரே அறைவிரி கோவணத்தீருமையவர் கொடு உரைவிரி போர் உயர்ந்தோரே நீர்மல்கி தொல்புகள் நெல்வினை மேவிய ஊர் மல்கி உரையவல்லீரே ஊர் மல்கி உரையவல்லீருமை உல்குதல் பார்மல்கு புகழவர் பண்பே நீடிளம் பொழிலணி நெல்வினை மேவிய ஆடிளம் பாம்பசைத்தீரே ஆடிளம் பாப்பசைத்தீருமை அன்போடு பாடுளங்குடையவர் பண்பே நெற்றியோர் கண்ணுடை நெல்வினை மேவிய பெற்றிகொள் பிறைநுதலேரே பெற்றிகொள் பிறைநுதலீருமை பேணுதல் கற்றறிவோர்களும் கடனே நிறையவர் தொழுதிழே நெல்வினை மேவிய கரையணி மிடருடையீரே கரையணி மிடருடையீருமை காண்பவர் உறைவதும் உம்மடிக்கீழே நெருங்கிய பொழிலணி நெல்வினை மேவி என்று அறக்கனை அசைவு செய்தீரே அறக்கனை அசைவு செய்தீருமை அன்பு செய்து இருக்க வல்லார் இடர் இளரே நிறைவிரி சடைமுடி நெல்வினை மேவி அன்று இருவரை இடர்கள் செய்தீரே இருவரை இடர்கள் செய்தீருமை இசையோடு பரவ வல்லார் வழியிலரே நீக்கிய புனலணி நெல்வினை மேவிய சாக்கிய சமன் கெடுத்தீரே சாக்கிய சமன் கெடுத்தீருமை சார்வது பாக்கியம் உடையவர் பண்பே நில மல்கை தொல்போகள் நெல்வினை சென்னை

0: தமிழ் சொலமல்குவாயார் துயரிலரேம்பரம்.
1: இந்த அரிய பதிகத்தில் நம்முடைய பெருமானுக்கு திருமுழுக்கு அபிஷேகம்ங்கிறது வட சொல், திருமுழுக்குங்கிறது அருமையான தமிழ் சொல், திருமுழுக்காடுதல் என்று. அப்படி அப்படி திருமுழுக்கு செய்கின்ற பொழுது நல்வினை விழுது பெய்து ஆடிதர் நாள் திருமணம், நல்ல ஆடினாய் நறு நெய்யோடு பால் தயிர் என்று நேற்று படித்தோம் அல்லவா. அப்ப ஆணி அதனாலதான் பசுவை நாம வந்து அதிகமாக பாதுகாக்கிறோம். ஏனென்றால் பசுவிடத்தில் தோன்றுகின்ற பொருள்கள் ஐந்து, அந்த ஐந்து பொருள்களையும் கொண்டு அபிஷேகம் பண்றோம். ஆதலால் தான் பசுவை ரொம்ப சிறப்பாக்கிறது. இப்ப கூட இந்த இறைச்சி வைக்க போறேன்னு மாறுதுங்க போது பல பேர் தடுத்தார்கள். நம்ம அது சிறப்பாக நம்ம இந்து சமய அந்த ராஜகுமாரன் தடுத்தார். அதெல்லாம் செய்யணும் செய்யணும் செய்யணும், அதெல்லாம் ஒண்ணு தப்பு இல்லை. நாடு சமயம் கலந்த நாடு, உங்களுக்கு நீங்க வேணுங்களா வேணாங்களா நீங்க போகடா, நீங்க இருந்து நாளைக்கு போறவங்க நாடு அப்படி அல்ல என்றும் இருந்தது. அதனால் திருவள்ளுவர் ஆ பயன் குன்றும் அருதொழில ஒரு நூல்மரப்பர் காவலன் காவானனின் திருவள்ளுவர் கொண்டு சொல்றாரு. தொழுகாப்பியத்துல ஆ காத்து ஓம்பல் மேவற்றாகும், பசுவினை காத்து ஓம்பல், தமிழர்களுக்கு சொந்தமான அவசியம் இது. அதான் யாவர்க்குமாம் பசுவிற்கொரு வாயுரை, பசுவிற்கொரு வாயுரை திருமூலம். நேத்து நீங்களும் சுண்டைக்கா நேத்து வந்து அதுதா, இதெல்லாம் எங்க பழையமை இலக்கியம் பண்பாடு, தமிழனுடைய பண்பாடு. அதனால பாலம் அப்படி அருமையா பாதுகாக்கும். இந்த பசுவுக்கு நீங்க யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுறன்னு சொல்லும் போது ஒரே ஒரு விஷயம், நீங்க இப்ப நம்ம நினைச்சாலும் செய்ய முடியுதா சிவகாசியில? செய்ய முடியல. மாடு எங்க இருக்குது, அவுத்தி கீரை எங்க இருக்குது தேடணும். அவுத்தி கீரையும் மாடும் சேர்ந்து இருக்கிற இடம் நாம் பார்த்த வரைக்கும் சென்னையில தம்பு செட்டி தெருவுல கனகாம்பாள் கோயில்னு பேர். அந்த கோயில் பக்கத்துல தான் அரியன் தங்கிறது. ஏன்னா அங்க குறிஞ்சிப்பாடுல ஒரு அருமையான ராஜத்திருமதியால், அவர் ஒரு காலத்துல சென்னையில கூட்டு பேச சொன்னார். இப்பவும் பேசிக்கிட்டே இருக்கும், ரெண்டாவது சனிக்கிழமை தரும் போனா நேர பாரிசில் எடுத்து தமிழ்செட்டி தெருவு போயிட்டு சொன்னா அருமையா நாலாவது மாடியில ஒரு பெரிய அறை அருமையா இருக்கும் தங்குவதற்கு, அருமையான இடம் வசதியா இருக்கும், கடற்கரை காற்று வேற அடிக்கும். அங்க இருந்து ஒரு ரெண்டு வீடு தான் அந்த கனகாம்பாள் கோயில்னு பேர். அங்க எப்பவும் வந்து மின்னால் அவுத்தி கீரை விற்குது, ஆனா ஒரு கட்டு மூன்று ரூபா, அது சரி எல்லாரும் வாங்குறாங்க. உள்ள என்னன்னா மாடு கட்டி இருக்கு, பசு மாடு கட்டி இருக்கு. நீங்க கீரை இருந்து மாடு இருக்கிறதுங்கிறது நான் பார்த்ததுல தமிழகத்துல அந்த கனகாம்பாள் கோயில் தான். அதனால சுலபமா ஒரு மூன்று ரூபாய் கொடுத்தீங்கன்னா வாங்கி கொடுத்து என்னமோ யாவருக்குமா பசுவிற்கு ஒரு வாயுரை தின்ற ராஜா அப்படின்னு சொல்லிட்டு வளமா வந்து வணங்கிட்டு வந்தோம். நான் பார்த்ததுல அதோட தான் சென்னையில இருக்குது. மற்ற இடங்களில் பசு இருக்கலாம், கீரை இருக்காது, கீரை இருக்கலாம் பசு இருக்காது, ரெண்டும் சேர்ந்து இருக்குன்னு சொன்னாங்க. எனவே அந்த ஆணினிடமாக தோன்றிய ஐந்து பொருள்களையும் பெருமானுக்கு திருமுழுக்காட்டுகிறோம். அதனாலதான் இங்க என்னன்னு கேட்டா நல்வினை எப்படிப்பட்டதுன்னா நறு நெய், அதாவது நீங்க கடனையெல்லாம் இல்ல, நல்வினை விழுது பெய்து ஆடிதே. அந்த காலத்துல அந்த வெண்ணெயை எடுத்தாங்கன்னு சொன்னா அருமையா கடைஞ்சி அப்படியே உருட்டுவாங்க, உருட்டி அப்படியே வச்சோம்னு சொன்னா முருங்கலை போட்டு தான் காய்ச்சுவாங்க. முருங்கலை போட்டு காய்ச்சினா அந்த கமகம் வாசனை இருக்கும் ரொம்ப அருமையா. இனிமே இதெல்லாம் பொருட்காட்சியில போட போகுது. இனி வருகிற இப்ப பெண் உலகத்துக்கு நெய் எங்க இருக்குன்னா முதல்ல நெய் நெய் அது அது முதல்ல போட்டுது அல்லவா, ஏன்னா அது வந்து கொழுப்பு சொத்து வந்துடாது. ஆமா, அதெல்லாம் தின்னுபிட்டு சும்மா இருந்தா கொழுப்பு சொத்து நெய்லாம், நல்ல வேலை செய்யறவங்களும் கொழுப்பு சொத்து நல்லா சாப்பிடலாம். இந்த மாதிரி மூர்த்திகளுக்கெல்லாம் அங்கே என்ன பண்ணுவாங்க, திருப்பனந்தாள் மடத்துல ஒரு காலத்துல ராத்திரி பூரா பாடுறாங்க, மறுநாள் காலையில இட்லி போடும்போது கை அப்படி குவிங்க குவிங்கம்பாங்க, முருங்கலை போட்டு காய்ச்சி இருக்கிறத ஊற்றுவாங்க, அப்படியே குடிப்பாங்க. ஒருத்தருக்கும் கொழுப்பு சொத்து வந்து இல்லை. ஏன் ராத்திரி பூரால தாண்டவம் பாடுறாங்க, குறுந்தக பாடுறாங்க, அசிங்க. நாங்களாம் கூட சரி அல்வான்னா அந்த நெய்யில பிறழணும், ஏன்னா பேசணும்னு சாப்பிட முடியாது. காலையில மோகனூர்ல பேசுறது, சாயந்தரம் நாமக்கல்ல மறுநாள் வந்து திருச்செங்கோட்டில் பேசுறோம்னு சொன்னேன். இந்த வெண்ணெய் நல்லா அருமையாக ஆழ்வா, நல்ல நெய் ஒழுகா இருக்கும், அதை எடுத்து ஒரு நாலு துண்டு போட்டிங்கன்னா செங்கல் அடைக்கிற மாதிரி இருக்கும், பசியும் அடையும் அருமையாக தொண்டையும் நல்லா இருக்கும் பேசலாம். ஒன்றும் வந்தல இது வரைக்கும் நல்லா தான் இருக்கிறோம் நல்லவா. இப்போ போயிடுச்சு. அதனால நெய்ன்னு சொன்னேன் கேட்டால் அது எப்படி இருக்கிறதுனாரு, இந்த மாதிரி இப்போ பாலை காய்ச்சி வாங்கலாம், அடியே காய்ச்சி வாங்க, காய்ச்சி அதில் துணிண்டு மோர் ஊற்றணும், அப்படியா அது ராத்திரி பூரா இருந்தால் மறுநாள் காலையில் தயிர் ஆகும், தனக்கு தயிர்னு பேரா ஐயே. அப்புறம் மத்த போட்டு கறி, மத்துன்னு உன் தலைதான் மத்து போடி கறி வாங்க, கடைஞ்ச உடனே அப்படி உருண்டு வரும், அது தாண்டி வெண்ணெய், அதை எடுத்து முருங்கலை போட்டு பக்குவமா காய்ச்சி நின்று அது தாண்டி நெய். ஆமா, இதெல்லாம் செஞ்சு திங்கிறத விட ஏன் இப்ப அப்படி திங்கணும், நாக்கு ருசி. அதனால நாங்கள் துறந்தோம் நெய் என்பதையே அப்படின்ட்டு.
2: நாலஞ்சு பொருள் இல்லாம போயிடுச்சு.
1: போயே போட்டுது. ஆமாமா, இனிமே அது இப்பதான் கொஞ்சம் நெய் இருக்கு, இனிமே நெய் தான் இறந்தாலுமே போட்டுது, இனிமே தானே வரப்போகுது. ஆனா பெருமானம் உகந்ததும் நல்ல இந்த மாதிரி தொண்டை வேலை செய்யறவங்களுக்கு நெய் வேணும், ஒண்ணு பண்ணாது, அதெல்லாம் கொழுப்புச்சத்தெல்லாம் வரவே வராது. நாங்களே சான்று, ஐயாவே சான்று. ஆமா, கிடைக்காது. இப்ப நீ அந்த மாதிரி அல்வா சாப்பிடவும் முடியாது. ஒழுகணும் அப்படி நெய் அப்படி எடுத்தீங்கன்னா அந்த அல்வாவை எப்படின்னா ஒழுகுனா கடை நெய் இல்ல, நல்ல பசுனை முருங்கலை போட்டு காய்ச்சிருந்த ஒழுகணும், அப்பதான் தொண்டைக்கு நல்லது. இந்த நெய்யெல்லாம் சாப்பிட்டோம்னா அது ஒண்ணுமே இல்லை, இந்த நெய்யா இது ஆண்டவன் தான் கேட்கணும். எனவே நல்வெனை விழுது பெய்து ஆடுதிர், அந்த மாதிரி வெண்ணெய் எடுத்து அதை வந்து உருக்கி அந்த நெய் இருக்குது, அதை பெருமானுக்கு அப்படி அபிஷேகம் பண்ணி வரலாம். அப்படிலாம் ஒரு காலம். என்ன பண்றது, நாள்தோறும் நெல்வனை மேவிய நீரே, நெல்வனை மேவிய நீர் உமை நாள்தோறும் சொல்வனம் இடுவது சொல்லே. ஒவ்வொரு நாள் உங்களை நாங்க என்ன முடியும், ஏதோ வாய் இருக்குது, சொல்லு இருக்கு, அதை கொண்டு நாங்க உங்களை பத்தி ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொல்றோம் அப்படின்னு சொன்னது என்ன, எல்லாம் முழுதும் சொல்லிடுறேன். பொல்லா வினையேன் போழுமாறு ஒன்றறியேன், எனக்கு என்ன தெரியும், நான் போய் உங்களை போட முடியும், என்னமோ வாயில வந்தது சொல்லு. பாவம், சிவபுராணத்தில் அவ்வளவு அருமையா சொல்லிவிட்டு பொல்லா வினையேன் போழுமாறு ஒன்றறி. எவ்வளவு பெரியவங்க எப்படி இருக்காங்க பாத்தீங்களா, அவ்வளவு அருமையா திருவாசகத்தையும் திருக்கோவையாரையும் பாடிய அவ்வளவு ஆற்றலுடைய பெரியவர், பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன். அதனால நாங்கள் சொல்வனும் இடுவது சொல்லி இதே கருத்துல தான் சொல்றார். நிச்சலும் அடியவர் தொழுதெழு நெல்வினை கட்சியின அரவசித்தீரே. திருநெல்வேலி அந்த நெல்வெனியில தினமும் நல்ல சிவகாசனை எப்படி விடாமல் வழிபாடு செய்யலாம், அதுபோல வழிபாடு செய்வாரலாம். அப்படிப்பட்ட கச்சையும் அறவும் கொண்ட பெருமானி கச்சினை அரவசித்தீருமை காண்பவர் அச்சமோடு அருகிலியலே. உண்மை தினமும் வழிபாடு செய்கிறவர்களுக்கு அச்சமும் இல்லை வினையும் இல்லைனர். வினை இல்லைங்கிறது தெரியுது, அச்சம் இல்லைங்கிறது. நாம் யாருக்கும் குடியல்லோம், நமனை எஞ்சோம், நரகத்தில் இடர்படோம், நடலை இல்லோம். இன்னைக்கு இருக்கிற அரசு இல்ல, இன்னைக்காவது அரசுல வந்து ஒரு அமைச்சர் வந்து சிறையில போடலாம்னு ஒருத்தர் வேணாம் பாரு, எதிர்கட்சிக்காரன் ஏன் போட்டேன்னு கேட்பான். அன்னைக்கு அப்படி இல்லை, நான் ஆணையிட்டால் முடியரசு, அவ்வளவு முடியரசு பல்லவ மன்னன் இருக்கிறான், வந்து அவன் வந்து எதுவும் செய்யலாம், எதையும் செய்யலாம். தூக்கிறாரு, நாம் யாருக்கும் குடியல்லோம், இந்த பல்லவன் கிடக்குறான், இது போல பல்லவனா இருக்கட்டும், சோழனா இருக்கட்டும், பாண்டியனா இருக்கட்டும், எந்த அரசனா இருக்குமே, அப்படி அறிவினையும் அச்சமும் இல்லை என்றெல்லாம் சொல்லுகின்றவர். நிறைவாக, நிலமல்கு தொல்புகள் நெல்வனை ஈசனை, நலமல்கு ஞான சம்பந்தன், நலமல்கு ஞான சம்பந்தன செந்தமிழ், சொலமல்குவார் துயரிலே. சொலமல்குவார் யார் நிரம்ப சொல்ல வேண்டும் என்று இருந்தால் அவர்களுக்கெல்லாம் துன்பம் என்பதையே இல்லாமல் போகும் என்றெல்லாம் சொல்லி நிறைவுபடுத்துகிறார். அங்கிருந்தவாறே நாம் திருப்பழுவூர் வருகிறோம். திருப்பழுவூர்ங்கிறது திருநெல்வேலியில இருந்து திருப்பழுவூர்ங்கிறது ஏறத்தாழ ஒரு 30-35 கல் தொலைவில் இருக்குது. சீக்கிய செஞ்சிருக்காரு ரொம்ப அருமையா. அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அரியலூர்னு சொல்றோமே, இந்த அரியலூர்லாம் தாண்டி வந்திருக்கணும். இப்போ இந்த மாதிரி ஒரு 30 கல் தொலைவில் ஒரு பதிவு கூட இல்லாமல் இருந்திருக்கும். அங்கெல்லாம் பாடியிருப்பார் ஞானசம்பந்தர், நமக்கு தெரியல. அதனால இப்போ என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா, இந்த திருநெல்வேலி என்பதிலிருந்து இந்த பழுவூர்னு பேர், கீழப்பழுவூர்னு பேர், இப்போ அதுக்கு கீழப்பழுவூர் பேர், அதாவது அரியலூர் டு திருச்சி போற வழியில கீழப்பழுவூர் இருக்கு. இந்த பழுவூருக்கு வர வரைக்கும் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும், ஒரு சர்வே பண்ணணும். அங்கிருந்து வரும்போது எது எது கோவில் இருக்குன்னு பார்க்கணும், பார்த்து எது 7-ஆம் நூற்றாண்டுக்கு முந்தி இருந்ததுன்னு பார்க்கணும். அப்படி இருக்குமானா அந்த தலமெல்லாம் நம்முடைய ஞானசம்பந்தர் பாடல் பெற்றிருக்க வேண்டும், அவையெல்லாம் இல்லாமல் போயிட்டு என்று ஆய்வெழுதணும். ஆமாமாமா, இப்ப பதியம் இல்ல, இப்ப நமக்கு என்ன தெரிஞ்சு ஞானசம்பந்தர் பாடிய பதியம் எல்லாம் கிடைச்சிருக்கா இல்லையே. நாம இதெல்லாம் அணுகுனாத்தான் என்ன செய்யாரோ, பதியங்கள் அவ்வளவு படிச்சு இல்லைன்னு சொன்னா அதை சும்மா சார் ஒரு 300 பாடி இருப்பாரு, 3000 சொல்லுவான், என்ன இந்த காலத்து பயில சொல்லிடுவான். அதனால நம்ம அந்த இடமெல்லாம் சரி பண்ணணும். எங்க சாமி எவ்வளவு வேலை செய்யும், பொள்ளாச்சி மாளிகை கோவையில பேசும்போது இந்த திருவாசகத்தில் இருக்கிற சிறு தலங்கள்லாம் இருக்குதே, கொங்கு நாட்டு தலங்கள் பலர் சொல்றார். அப்ப 5000 நில சைவனாகியும் ஈங்கோய் மலை எழுதி காட்டினா ஈங்கோய் மலை தெரியுது, திருவையாறுலாம் தெரியுது, சிலது தலங்கள்லாம் தெரியல. கடுப்படம் அதனில் காட்சி கொடுத்துங்கிறது அது எங்க இருக்குன்னு தெரியல. இது கொங்கு நாட்டில் தான் இருக்கணும், இதை வந்து தேடி கண்டுபிடிக்கணும்னு உடனே மேடையில் சொன்னார். நீங்க தருமராஜன் விட்டுட்டு வாங்குங்க, ஒரு 6 லீவ் போட்டு ஒரு டைப்பிஸ்ட் ஒரு ஆள் தர்றேன், ஜீப்பு தர்றேன், போய் செஞ்சுட்டு வந்துருந்தேன். நான் போய் தொலைஞ்சாதானே, பெரிய பிராணம் பணி இருக்கு, எடுத்த பணியை முடிக்கலையேன்னு உடனே சொன்னேன். நான் ஜீப் தரேன், ஒரு டைப்பிஸ்ட் தரேன், ஒரு 6 மாசம் தனியாக சொல்லிட்டு வந்துருங்க, இந்த கொங்கு நாட்டை எல்லாம் சுற்றி எங்கெங்க இருக்குன்னு பாருங்க, கேட்டுவேன். ரொம்ப அருமையான பணி. ஒருவர் அப்படி தர முன் வந்தும் எங்க வேணும் எங்களை விட்டு போனது சிவசிவ. அப்படிலாம் பல பணி செய்ய வேண்டியிருக்குன்னு பல இடங்களுக்கு. அப்படி இப்ப வந்து திருவாசகத்தில் கண்ட தலங்கள் என்று ஒருத்தர் எழுதலாம் பிஹெச்டி பண்ணலாம். எவ்வளவு வேலை இருக்கு தெரியுங்களா, எவ்வளவு வேலை இருக்கு. இப்படி எல்லாம் சொன்ன நம்ம திருப்பனந்தால சின்னசாமி சொல்லிச்சு, நீங்க சொல்ற தலைப்புகளுக்கே தலைப்பே வச்சு நாங்க ஒரு ஆராய்ச்சி பண்ணலாமே. நீங்க ஒவ்வொரு தரமும் 10 தலைப்பு 5 தலைப்பு சொல்றீங்க, நீங்க கூறிய தலைப்புகளை வச்சே நாங்க ஒரு பிஹெச்டி பண்ணலாமா அப்படின்னு. அது ஒண்ணு இல்லை சாமி, ஏன்னா அவர் நல்லா படிச்சவர், அவர் ஒரு பிஹெச்டி வாங்க போறார். அநேகமா திரு மடங்கள்ல இருந்த ஒரு துறவி டாக்டரேட் வாங்குவது இப்பதான் வரப்போகுது. குடுகுடிகளுக்கு நன்மதிப்பில் கொடுத்தாங்க டாக்டர்னு, ஆனா யோகி படிச்சு தீசிஸ் எழுதி வந்தது இல்ல, இவர் தீசிஸ் எழுதி வருது. குரல் சுவாமி பிரபந்தத்தில் காணுகின்ற சமய உண்மைகள் அதான் எடுத்துங்க சாமி, நல்லது எழுதி நல்லா நல்ல உண்மையாவே படிச்சு எழுதி படிக்கிற வாழ்க, அவ்வளவுதான் நமக்கு. இப்படி அதனால திருவாசகத்தில் காணும் திருப்பதிகள் என்று ஒருத்தர் எழுதலாம், அவ்வளவு அழகா இருக்கு. ஆனா வேலை செய்யணும், போகணும், வரணும், சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது, அப்படிலாம் இல்லாம இருந்தா செய்யலாம், என்ன பண்றது. எனவே இப்பொழுது அந்த திருப்பழுவூர் வருகிறோம், எங்க இருந்து ஒரு 30 கள் தொலைவு. அதனால ஆனால் ஒண்ணு, 7ஆம் நூற்றாண்டுக்கு முன்னே இப்ப இந்த இந்த திருநெல்வேணியிலிருந்து நம்முடைய கிழப்பழுவூர் வரைக்கும் இருக்கிற பல அதுல அரியலூரில் இருக்கிற சிவன் கோயில் கொஞ்சம் பழமையானதுன்னு சொல்றாங்க. எனவே இப்படி இருந்திருக்கலாம், அரியலூர் பாடல் பெற்றதாக இருந்திருக்கலாம் என்ற ஒரு குறிப்பு எழுதணும், எழுதணும். அதெல்லாம் தான் நம்ம செய்யணும். இதுவரையும் செய்யாததாய் ஆனா செய்ய வேண்டுவதாய் இருப்பது யாரும் ஆண்டவன் என்ன நினைச்சிருக்கானோ அல்லவா. திருப்படுவோர் வந்துட்டோம், இப்ப என்னன்னு பேரு கீழப்படுவோர். அங்கே வந்து ரொம்ப அருமை, அங்க ஒரு நாள் நாங்க என்ன செஞ்சோம், இந்த படுவர் நல்லா அன்பர்லாம் இருக்காங்க. இந்த பெரிய பிராணம் சொல்ல சொன்ன போது இது மாதிரி இது இந்த திருநெல்வேணியிலிருந்து அடுத்த மாசம் வரப்போறாருன்னு சொல்லும் போது, ஐயா இதோட இருக்கிட்டே நிறுத்திடுங்கய்யா, அடுத்த மாதம் திருநெல்வேணியிலிருந்து ஞான சம்பந்தர் கீழே இந்த கீழப்படுவுக்கு வர்றார் அல்லவா, அடுத்த மாதம் நம்ம என்ன பண்ண தொடங்கிறதுக்கு முன்னாலே இந்த பதியத்தை பாடுவதற்கு முன்னாலே நம்ம ஒரு 2 மைல் முன்னே போய் திருஞான சம்பந்தருடைய உருவத்தை வழிபாடு செய்து அங்கேருந்து நாம் அழைச்சிட்டு வர மாதிரி வந்து அப்புறம் இதை பாடுவோம் நாங்கள் பாடுவோம்னு. 7ஆம் நூற்றாண்டில் ஞானசம்பந்த பெருமானை இந்த கீழப்படுவர் வரவழைச்சிருக்கோம், அன்னைக்கு நாமெல்லாம் இல்லை. இன்னைக்கு அந்த திருமேனியாவது தூக்கிட்டு வந்து வைத்து வைத்து அப்புறம் பாடுவோம் நாங்கள் செஞ்சோம். நல்ல அன்பர்லாம் அங்கே என்னென்னமோ ஏதோ திருவருள் என்னென்னவெல்லாம் செய்ததோ செய்யறோம் அல்லவா, நாம வந்து செய்யும். எனவே இப்ப அந்த கீழப்பழுவூர் வந்துட்டோம், அங்கே ரொம்ப அருமையா முத்தன் மிகு என்ற பாடம்.
2: திருப்பழுவூர் பண் இந்தளம் பக்கம் 213. முத்தன் மேகு மோ வேலை வேலன் வேறே நோர அத்தன் எமையாளுடைய அண்ணலேடம் என்பரே மைத்தழை பேரும் போழின வாசமது வீச பத்தரோடு சித்தரே பயில்கின்ற பழுவூரே கோடலோடு கோங்கவை குலாவு முடிதன் மேல் ஆடரவம் வைத்த பெருமானதிடம் என்பரே மாடமலி சூழிகையில் ஏறி மடவார்கள் பாடலொலி செய்ய மலிகின்ற பழுவூரே வாலியபுரத்தில் அவர் வேவ விழி செய்த போலிய ஒருத்தர் புரி நூலரிடம் என்பரே வேலியின் விரை கமல மன்ன முகமாதர் பாலனமிழற்றி நடமாடு பழுவூரே எண்ணு முரழுத்து மிசையின் கிளவி தேர்வார் கண்ணு முதலாய கட உட்கிடமதென்பரு மண்ணின் மிசையாடி மலையாளர் தொழுதேத்தி பண்ணின் ஒலி கொண்டு பயில்கின்ற பழுவூரே சாதல் புரிவார் சுடலை தன்னில் நடமாடும் நாதன் அமையாளுடைய நம்பனிடம் என்பரு வேதமொழி சொல்லி மறையாளர் இறைவந்தன் பாதமவை ஏத்த நிகழ்கின்ற பழுவூரே மேவையருமும்மதிலும் வெந்தழல் விளைத்து மாவயர அன்றுரி செய்வைந்தனிடம் என்பரு ஊவையை மடந்தையர்கள் கொண்டு புகழ் சொல்லி பாவையர்கள் கற்பொடு பொலிந்த பழுவூரே மந்தனமிருந்து புரி மாமடிதன் வேள்வி சிந்த வினையாடு சிவலோக நிடம் என்பரு அந்தணர்கள் ஆகுதியில் இட்டகில் மட்டார் பைந்தொடிகள் மாதர் சுவ சுவடொற்று பழுவூரே உறக்கடல் விடத்தினை விடத்தில் உறவைத்தன் ஐந்து அரக்கனை அடர்த்தர் ஒழுங்கப்பனிடம் என்பரு குறைக்கினும் விரைப்பொழிலின் மீது கனி உண்டு பறக்குறு புணர்ச்சி விளையாடு பழுவூரே நின்ற நெடுமாலும் ஒரு நான்முகனும் நேட அன்று தழலாய் நிமிரும் ஆதியிடம் என்பரு ஒன்றும் இரு மூன்றும் ஒரு நாளும் உணர்வார்கள் மன்றினில் இருந்துடன் மகிழ்ந்த பழுவூரே முட்டை அவன் ஆதர் துயில் மூடு விரிதேரனு முட்டைகள் மொழிந்த முனைவாந்தனிடம் என்பரு மட்டை மலி தாழையிட நீர் அதிசை போகம் பட்டையொடுதாது விரிகின்ற பழுவூரே

0: மிகச்சிறிய கோயில். இப்ப நீங்க அரியலூர்ல இருந்து இங்க ஆளாளுடையோ இல்ல திருச்சியோ வருகின்றவர்கள் கொஞ்சம் கவனமா இந்த கீழப்படுவர் வந்ததுன்னு சொன்ன பார்த்தோம்னா அந்த கோபுரம் மட்டும் தெரியும், தரிசனம் பண்ணிக்கலாம். சின்ன கோவில், பரான கோவில். இங்கே பல குறிப்பு சொல்ற, நான் ஒன்று ரெண்டு மட்டும் நினைவுபடுத்தி மேல போலாம். முத்தன்மிகு மூவிலைநல் வேலன் விரிநூலன் அத்தனைமை ஆளுடைய அண்ணன் என்பர். இப்படி அமைச்சிட்டார். முன்னிரண்டு அடிகள்ல பெருமானை பற்றி சொல்லி அவன் எழுந்தருள் இருக்கின்ற இடம் இது என்பர். இது எது பின்னிரண்டடி பழுவூரே பழுவூரே பழுவூரே இப்படி ஒரு அமைப்பு இந்த பதிகத்தினுடைய அமைப்புல இப்படி இருக்கு. அப்ப இப்படிப்பட்ட பெருமான் இருக்கிற என் இது அந்த இடம் பத்தரோடு சித்தர் பயில்கின்ற பழுவூரே அண்ணர். அது அந்த ஊர்ல இருக்கிறவங்க நம்ம மகிழ்ச்சி, ஐயா எங்க ஊர்ல பக்தர்களும் சித்தர்களும் இருந்திருக்கிறாங்க அந்த காலத்துல அப்படின்னு. ஆமையா அப்படிலாம் இருந்திருக்காங்க அவங்களும் கொஞ்சம் அப்படியே மன மகிழ்ச்சி. அதுலேயே ஒரு ரெண்டு மூணு பாட்டு தான் பிறகு என்னன்னு கேட்டா, நான்காவது பாட்டுல மண்ணின் மிசை மண்ணின் மிசையா அடிமலையால தொடு தேத்தி பன்னினோடு பன்னினொலி கொண்டு பயில்கின்ற பழுவூரே. மலையாளர்கள் வந்து ரொம்ப வணங்கி இருக்கிறாங்க. மலையாளர்னா இன்னைக்கு இருக்கிற மலையாளி இல்ல, அன்னைக்கு எல்லாம் மலையாளம்லாம் தனியா பிரியல, தமிழ்ல இருந்து பிரியல, அதனால மலையாள மலைநாட்டவர்னு அர்த்தம். அப்ப மலைநாட்டவர் பலருக்கு இங்க இந்த கீழப்படுவோர் தெய்வமாக இருந்திருக்கு, குல தெய்வமாக இருந்திருக்கு. அந்த மலையாளர்கள் யாருன்னு கேட்டால், இந்த அஞ்சாம் பாட்டோட என்ன நம்ம பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா, நாலாம் பாட்டோட அந்த கடைசியா பதினோராவது பாட்டை இணைக்கணும். அந்தனர்களான மலையாளவர் ஏத்தும், அவை மலையாளர்னு என்ன அர்த்தம், நீ மலையாளி அல்லங்கிறது எப்படி தெரியுது, அந்தனர்களான மலையாளவர் ஏத்தும். எனவே இதுக்கு லெக்சிகன் வேண்டாம், திருமுறையே விளக்கம். ஏன் நம்ம வெறும் மலையாளின்னு சொல்லிட்டு வச்சுங்க, பாருங்க என் மலையாளி பழங்கினா என்ன அப்படின்லாம் நம்ம கிட்ட பம்புவான். இங்க பாடுறா ஞான சம்பந்த சொன்ன அந்தனர்களான மலையாளவர்கள் ஏத்தும் நல்ல அருள் தன்மை உடையவர்களா இருந்திருக்காங்க. யாரோ மலை நாட்டுல போய் தங்கி இருக்கிறாங்க, தங்கணும் அங்க தங்கினாங்க, ஆனா கீழப்படுவர் அவங்களுக்கு தெய்வமா இருந்திருக்கு. இதெல்லாம் எப்படி தெரிந்ததோ ஞான சம்பந்த பெருமானுக்கு போற போக்கில் இந்த குறிப்புகளை எல்லாம் தந்தார் தந்தார். இப்படிப்பட்ட இதெல்லாம் வரலாற்று குறிப்புகள் இல்லைங்களா, எப்படி அதெல்லாம் தெரிந்த ஒன்று. எனவே இவர்கள் எல்லாம் ஏத்தும்படியான ரொம்ப அருமையானது. ஏழாம் ஏழாம் பாட்டுல இல்ல, ஆறாவது பாட்டுல சொல்லாம போக முடியல, சொன்னாலும் நேராகுது. பூவையை மடந்தையர்கள் கொண்டு புகழ் சொல்லி பாவையர்கள் கற்போடு பொழிந்த பழுவூரே. அந்த ஊர்காரர்கள் இதெல்லாம் மகிழ்ச்சியா இருக்கும் சொன்னவன. பூவையை மடந்தையர்கள் கொண்டு புகழ் சொல்லி, இந்த சின்ன சின்ன குழந்தைகள் தாய்மாரெல்லாம் சின்ன குழந்தை வச்சுக்கலாம், அது வந்து பொம்மையா இருந்தா இருக்கலாம் அல்லது சின்ன குழந்தையா இருந்தா இருக்கலாம். இங்க பாரு ராஜா நம்ம சாமி பத்தியா, அதை கண்ணத்துல போட்டுக்குவியா போட்டுக்க, அவர் தான் நமக்கு எல்லாம் தர இருப்பா, வணங்கணும்ப்பா அவனை வணங்கு அப்படின்னாரு. நமச்சிவாய வாழ்கன்னு சொல்லு அமைச்சிவாய், இல்லடா நமச்சிவாய வாழ்க அமைச்சிவாய் மெதுவா சொல்லும்ல ராஜா, நி வா அப்படியெல்லாம் பழக்குவாரலாம் அந்த ஊர்ல குழந்தைகள். சிவ சிவ இதெல்லாம் ஊருக்காரர்கள் எப்படி இருக்கான், இல்ல உண்மையா நல்லா மகிழ்ந்தாரு. இப்படி அந்த ஊர் யாது, இப்படி ஊர்ந்தையா இந்த ஊரு. பூவையை மடந்தையர்கள் கொண்டு புகழ் சொல்லி பாவையர்கள் கற்போடு பொழிந்த பழுவூரே. ரொம்ப அருமையா இருந்தவங்க எல்லாம் இருந்தாங்கப்பா என்று சொல்லி மனம் இருந்தார்கள். அந்தனர்களான மலையாளவர் ஏத்தும் பந்த மலிகின்ற பழுவூரையார சந்த மிகு ஞானமுனர் பந்தனுரை பேணி வந்த வனம் ஏத்துமவர் வானமுடையோரே. மணி பன்றம் பண்ணி கலாச்சினாச்சு, ஐயா அந்த பாட்டுலாம் அமைதியா படிக்கணுமேனாரு. ஆமா நேரம் இல்லைன்னா வந்த வனம் முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்ல சாமி, அதுல இருக்குது இருக்கா இல்லையா, எந்த அளவு உன்னால இப்ப நீங்க முடியுமோ அப்படி செஞ்சுட்டு கொடுப்பா அப்படின்னு இருக்கா சாமி. ஞான சம்பந்தர் ஆணை படிங்க.
1: திரு விசயமங்கை பண் காந்தார பஞ்சமம். பருவமர் கோழலோமய பங்கர் வாசடே அரவமர் கொள்கையம் அடிகள் கோயலாம் குறவமர் சோரபுன்னை கோங்கு வேங்கைகள் விரவிய போழிலே விசயமங்கையே. கீதமாயே செய்தர கிளரும் வீணையர் பூதமுன் இயல்புடை புனிதர் பொன்னகர் கோதனம் வழிபட குலவு நான் மறை வேதியர் தொழுதெழு விசயமங்கையே. அக்கர வரையினர் அறிவை பாகமா தொக்கனல் விடையுடை சோதி துன்னகர் தக்கனல் வானவரை தலைவர் நாள்தொறும் மிக்கவர் தொழுதெழு விசயமங்கையே. தொடைமலி இதழியும் துன்னெரு கொடு உடைமலி சடைமுடி அடிகள் பொன்னகர் படைமலி மழுவினர் பைங்கள் மூறி வெள் விடைமலி கொடியனல் விசயமங்கையே தோடமர் காதினன் துதைந்த நெற்றினன் ஏடமர் போதையோடு இனிதமர்விடம் காடமருமாகரி கதரப்போர்த்ததோர் வேடமது உடையனல் விசயமங்கையே மைப்புரை கண்ணுமை பங்கன் வண்டழல் உப்புரை மேனியம் உப்புரை மேனியம் உடையவன் நகர் அப்போடு மலர் கொடங்கு இறைஞ்சிவானவர் மெய்ப்பட அருள்புரி விசயமங்கையே இரும்பொனின் மலை விரின் எரிசரத்தினால் வரும்புறங்களை பொடி செய்தமைந்தனோர் கரும்பமர் குன்றையும் தூய மத்தமும் விரும்பிய சடையனல் விசயமங்கையே உளங்கைய இருபதோடு ஒருபதும் கொடாங்கு அளந்தரும் வரை எடுத்திடும் அரக்கனே தளர்ந்துடல் நெறிதர அடர்த்த தன்மையம் விலங்கிழையோடு புகும் விசயமங்கையே மண்ணினை உண்டவன் மலரின் மேலுரை அண்ணல்கள் தமக்கு அளப்பரிய அத்தனோர் தன்னரும் சாந்தமும் பூ நீர் கொடு விண்ணவர் தொழுதெழு விசயமங்கையே கஞ்சியும் கவளமும் கவணர கட்டுரை நஞ்சினும் கொடியன நமர்கள் நேர்கிலர் நேர்கிலார் செஞ்சடை முடியுடை தேவன் நன்னகர் விஞ்சயர் தொழுதெழு விசயமங்கையே விண்ணவர் தொழுதெழு விசயமங்கையே நன்னிய பூகலேயுள் ஞான சம்பந்த பண்ணிய செந்தமிழ் பத்துவல்லவர் புண்ணியர் சிவகதே புகுதல் திண்ணமே
0: அருமை மறுவமர் கொடலுமை பங்கர் அருமையானுடைய கூந்தலுடைய பெருமாட்டியினுடைய தலைவன் வார்சடை அறவமர் கொள்கையும் அடிகள் திருச்சடையிலே பாம்பு என்ன கொண்ட என்ன இவையெல்லாம் இருக்கும்படியான பெருமான் கோயிலாம் எது குறவமர் சுரபுண்ணை கோங்கு வேங்கைகள் விரவிய பொருளினி விஜயமங்கையை நல்ல சோலைகள் சூழ்ந்த விஜயமங்கை தான் எங்கள் பெருமான் இடைஞ்சல் இருக்கின்ற திருக்கோவிலாக அமைந்திருக்கிறது என்று சொல்லி இப்படிப்பட்ட அமைப்பிலே அந்த பதியம் முழுதும் நமக்கு அமைந்திருக்கின்றது இல்லைங்களா. அப்படி முன்னிரண்டடி பெருமானை பற்றி பின்னிரண்டடி விஜயமங்கையை பற்றிய கருத்தாக அமைந்திருக்கிறது இல்லைங்களா. கொஞ்சம் நேரா மேல பின்னால போவோம் அல்லவா. விண்ணகர தொழுதழு விஜயமங்கையை நன்னிய போலியுள் ஞான சம்பந்தன் பன்னிய செந்தமிழ் பத்தும் வல்லவர் புண்ணியர். ஆமா, இப்ப பெருமானுக்கே வந்து புண்ணியன்னு பேரு. புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் என்று இருக்கு. அப்ப பெருமானுக்கே புண்ணியன்னு பேரு. நாம எப்ப புண்ணியராகிறது? இந்த திருவிஜயமங்கை பதிகத்தை படித்தா அதை பார்த்தும் அவர்கள் புண்ணியர் புண்ணியர்னர். அப்போ புண்ணியர் சிவகதி புகுதல் திண்ணமே எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை. இவரே தான். அப்ப எண்ணில் நல்ல கதிங்கிறது என்னது? சீக்கிரம் சிவகதி. சிவகதி அந்த சிவகதி பெறுதற்கும் திண்ணமே என்று சொல்லி திருவிஜயமங்கையை நாம் வணங்கினோம்.
2: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org Radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
3: தலம் திருநாகேச்சரம். திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை திருச்சிற்றம்பலம்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
2: திருச்சிற்றம்பலம். தலம் திருத்தில்லை.

0: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட்.ஆர்க்-இன் அன்பான நேர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாரத்தில் சைவ சித்தாந்தம். விளக்க உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
1: அதான் அந்த மண் முதல் சிவதத்துவம் ஈராக இருக்கக்கூடிய அந்த தத்துவங்கள் எல்லாமே எனது என்றும் அவற்றால் தன்னை யான் என்றும் இவ்வளவு நாள் கருதிக்கிட்டு இருந்த ஆன்மா இறைவன் குருவடிவாக வந்து உணர்த்தியதும் தற்போதத்தில் இருந்து நீங்குகிறது. அந்த நிலையில அதற்கு குரு அருள் கிடைக்கிறது. அப்போ யான் எனதுங்கிற உணர்வு அற்று போன உடனே இறைவனுடைய அந்த திருவடியை காண்கிறது. அதுதான் திருவடி தரிசனம். தன்னை தாக்கக்கூடிய உலக போகங்களை அவன் அவள் அது அப்படின்னு சுட்டி அறியாமல் நோக்கும் இடம் எல்லாம் திருவருளையே பார்க்கக்கூடிய ஒரு தன்மை, வேறு எதையுமே காணாது. பார்க்கும் இடமெங்கும் நீக்கமர நிற்கும் என்று சொல்ற அங்கிங்கெனாதபடி எங்கும் பரசுகமாய்னு சொல்றார் இல்லையா தாய்மான சுவாமி, அந்த மாதிரி ஒரு நிலையில சிவமாய் எல்லாத்தையும் பார்க்கறது திருமுக தரிசனம். சிவபெருமானே குருவாய் எழுந்தருளி எத்தனை பேருக்கு குருவா வந்து அனுகிரகம் செய்கின்றார். நமது மணிவாசக பெருமானுக்கு தானே குருவாக வந்து அவருக்காக இவர் காத்திருந்து அருள் செய்தார் என்று பார்க்கின்றோம். அப்ப அவர் கையில இருந்த நூல் என்னதுன்னு இவர் கேட்கும் போது சிவஞான போதம்னு அவருக்கு பதில் சொல்லி, அதை சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு அடிமைன்னு அவர் சொல்லி இவர் அவரை அடிமையாக ஏற்றுக்கொண்டு தான் ஆண்டானாக இருந்து அவருக்கு எல்லாவற்றையும் உபதேசித்து அவரை அறிவால் சிவம் என்ற நிலைக்கு உயர்த்தினார் என்பதை நாம் அவருடைய வரலாற்றில் கண்டிருக்கின்றோம். அப்போ இப்படி சுட்டி அறியாமல் நோக்கக்கூடிய இடம் எல்லாம் திருவருளையே காண்பது, எல்லாம் திருவருள்ங்கிற ஒரு உணர்வு, எல்லாத்தையும் சிவமா பாவிக்கிறது. அப்படி அது பாத்தீங்கன்னா இப்பொன்னி மணினி இம்முத்தினி எதை பார்த்தாலும் அவரைத்தான் ஞாபகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள்லயே பாலை பார்த்தா பாலை பார்த்தா சிவம்னு வரணும். ஏன் அரிசியை பார்த்தா கூட அதுவும் பானலிங்கம் போலதான் இருக்கும். நம்ம தினந்தோட சமைப்பதற்கு அரிசி எடுக்கும் போது அதையும் சிவமாத்தான் நம்ம நினைக்கணும். விருப்பால் விழுங்கி விட்டேனேன்னு எத்தனை இடத்துல வருது. தினந்தோறும் சோரை விழுங்குகின்றோம் உண்கின்றோம். இந்த மாதிரி ஒரு கருத்துக்கள் நம்ம மனசுல அந்த நேரத்துல நம்ம பொருத்தி பொருத்தி பார்த்துக்கிடணும். சரி, அப்போ அந்த திருவருளையே அழுந்தி நிற்கும் போது எத்தன்மை எதுன்னு சொல்ல முடியாதபடிக்கு ஒரு பரவசம். பரவசம்னா பரத்தின் வசப்பட்டு நிற்கிறது. அதுக்குதான் திருமுடி தரிசனம் அப்படின்னு பேரு. ஆக இதெல்லாம் நம்ம இப்படித்தானே அறுதிட்டு நம்மால் கூற முடியாது. இதெல்லாம் ஓரளவுக்கு தான் சொல்ல முடியுமே தவிர இதெல்லாம் சொந்தமாக அவரவர் அனுபவத்தில் தான் பெற முடியும். அப்ப சிவபெருமானுடைய திருவடி, திருமுகம், திருமுடி இவற்றின் உண்மை பொருளை எல்லாம் தெளிவாக அறிந்து, இதுவன்றி வேறு பொருள் இல்லை என்பதை தெளிந்து, சகலாபத்தில மீண்டும் பொருந்தாமல் நிற்கக்கூடிய நிலையில இந்த ஆன்மாவுக்கு ஒரு துறவு நிலை உண்டாகும், துறவு நிலை உணர்வு உண்டாகும். அந்த நிலையில பாச கூட்டங்கள்ல இருந்து வேறுபட்டு நிற்கும். ஆனா தானே பிரம்மங்கிற ஒரு பசுஞானம் தலைப்படும். அப்புறம் அதுல இருந்து தத்துவ கொத்துல இருந்து வெளிப்பட்டப்போ ஆன்மாவுக்கு இந்த தனித்து நிற்கக்கூடிய இயல்பு இல்லை என்பதால் அந்த நானே பிரம்மம்னு நினைச்சதும் தற்போதம் அப்படிங்கிறது புரியும். அப்புறம் அந்த நிலையில இருந்து அது நிக்காமல் அருளை உடையவன் என்னும் உணர்வில அழுந்தி இல்லையா, தான் அருளை அதாவது அருளை உடையவன் என்னும் உணர்விலே நின்று அழுந்தி அமையாமல் அதற்கு மேல சிவம் யாண்டும் நீக்கமர நிறைந்து இருக்கின்றது என்பதை அறிந்து எல்லாம் சிவமயம், எல்லாம் சிவன் என வருது இல்லையா அப்பர சுவாமி தேவாரம், அப்படி காண்பது சிவ தரிசனம் என்று சொல்லப்படுகிறது. இதற்கு அடுத்தபடியாக சிவ யோகம். சரி, அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பொருள் வந்து உத்திடினும் அப்பொருளை பார்த்து அங்கு எய்தும் உயிர்தனை கண்டு இங்கு அவ்வுயிர்க்கு மேலாம் ஒப்பில் அருள் கண்டு சிவத்து உண்மை கண்டு இங்கு உற்றது எல்லாம் அதனாலே பற்றி நோக்கி தப்பினை செய்வதும் அதுவே நினைப்பதும் அதுதானே தரும் உணர்வும் பொசிப்பும் அதுதானே ஆகி எப்பொருளும் அசைவில்லை என அந்த பொருளோடு இசைவதுவே சிவபோகம் என்னும் இறைவன் மொழியே என்பது சிவயோகத்தை பற்றிய பாடலாக நமது உமாபதி சிவம் அருளியது. அதாவது உலக பொருள் அனைத்தையும் சிவமையாக கண்டு நிற்கக்கூடிய நிலையிலையும் பிராரத்த வாசனை காரணமாக அந்த நிலை குலைந்து உலக பொருள் பற்றிய உணர்வு ஒரே வழி வந்து பொருந்தும். அதாவது காய டப்பால காயம் தீர்ந்தாலும் காய வாட போகாதுன்னு சொல்லணும். அது மாதிரி இந்த வாசனாமலம் அந்த நிலையில அந்த நிலையிலையும் உலக பொருள்லாம் ஜடம் அப்படிங்கிறத கருத வேண்டும். அந்த பொருளை பற்றி நிற்கக்கூடிய உயிரானது சுதந்திரமா எதையும் செய்யக்கூடிய திறம் தனக்கு கிடையாதுன்னு தெளிவாக கண்டு நமக்கு மேல ஒரு ஒப்புயர்வற்ற அருள் இருந்து நமக்கு எல்லாம் நடக்கின்றது என்பதை அனுபவ வாயிலாக உணர்ந்து அந்த அருள் தான் சிவபெருமானுடைய உண்மையான இயல்பு அப்படிங்கிறத உள்ளத்தில் உறுதியாக கொள்ள வேண்டும். அந்த நிலையில நம்மகிட்ட பொருந்தி இருக்கக்கூடிய உலக பொருளாகிய அவன் அவள் அதுங்கிற ஜடசித்துக்கள் அனைத்தும் சிவபெருமானது அருளின் துணை கொண்டே அறிந்துள்ளோம். இதெல்லாம் தானாலாம் அறியல, சிவபெருமான் துணையாலதான் ஜடப்பொருள் எது சித்துப்பொருள் எது என்பதெல்லாம் நாம் அறிந்திருக்கின்றோம் என்பதையும் நாம உணர்ந்து கொண்டு இதெல்லாம் பல நேரங்கள்ல மறந்து போகும்படியாக நம்மை செய்விப்பதும் மீண்டும் நினைக்கும்படி செய்விப்பதும் அறிவித்தால் அறியக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய நமக்கு அந்த அறிவை விளங்கும்படி செய்வதும் நமது வினைகளுக்கு ஏற்ற பயன்களை எல்லாம் தந்து நம்மை நுகர்விப்பதும் அந்த சிவப்பரம்பொருள் என்பத ஆணித்தரமா புரிஞ்சுக்கிடணும். அப்படி அறியும் போது சிவபெருமானை தவிர வேறு யாரும் நமக்கு துணையே கிடையாது. மற்றொரு துணை மறுமைக்கும் காணின்னு சொல்றாங்க இல்லையா, அது மாதிரி. அப்ப அவருடைய உதவி இல்லாமல் ஒரு அணுவும் அசையாது, அவனன்றி ஓர் அணுவும் அசையாது அப்படிங்கறத உள்ளத்துல உறுதியாக பதிவு பண்ணும். எத்தனையோ விஷயங்களை பதிவு பண்ணுதோம், ஆனா இதைத்தான் பதிவு பண்ணணும். அப்படி பதிவு செய்தால் உள்ளும் புறமும் அந்த சிவபெருமானோடு கூடி நிற்கலாம். அப்படி நிற்கும் நிலை சிவயோகம் எனப்படும்னு சிவாகமங்கள் சொல்லுது, யாரோ சொல்லல, சிவபெருமானால் அருளப்பெற்ற சிவாகமங்களின் கருத்து இது. சிவாகமங்கள் சித்தாந்தம் ஆகுங்கிறதுனால சித்தாந்தம் நமக்கு இதை எடுத்து இயம்புகிறது. சரி, ஆக இந்த தற்போதமும் தற்செயலும் அற்று பழைய வாசனாமலம் தாக்காத வண்ணம் திருவருளையே பற்றி அதோட ஒன்றி நிற்ப நிலைக்கு சிவயோகம் என்று பெயர். இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது எங்கும் எதிலும் சிவமாக காணும் அறிவை பெற்றிருந்தாலும் மல வாசனையனால ஒரு பொருளை உலக பொருளாக நினையக்கூடிய நினை பழக்க தோஷம், எல்லாம் சிவமா பார்க்கணும்னு படிச்சு படிச்சு பக்குவப்படுத்தியிருந்தாலும் பழக்க தோஷத்துல பார்த்தோம்னா இது இந்த பொருள் தானே அப்படிங்கிற ஒரு நினைவு வந்தால் அந்த பொருளுக்குள்ள உயிர் இருப்பதும் உயிருக்கு உள்ள திருவருள் இருப்பதையும் திருவருள் தான் சிவமாக இருக்கிறது என்பதை உற்று அறிந்து பார்க்கப்படுற எல்லா பொருளையும் சிவமா உணர்ந்து அந்த சிவம் வேறு நாம் வேறு என்று உணர்வு தோன்றாத அளவுக்கு நீயும் நானுமாய் ஏகபோகமாய் இருகும் வகை பரமசுகம் அதனை அருள்னு கேட்கிறார் இல்லையா அருணகிரிநாதர். அது மாதிரி சிவத்தோட ஆன்மா உள்ளும் புறமும் ஒத்து இருக்கணும். அப்படி ஒத்து ஒன்றாய் நிற்பதற்கு சிவ யோகம் என்று விளக்கத்தை நமக்கு இந்த உண்மை நெறி விளக்கம் என்ற நூலின் வாயிலாக நமது சந்தானக்குரவர் உமாபதி சிவாச்சாரியார் வழங்கியுள்ளார் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, இப்போ நிறைவா எதுக்கு போகணும், சிவபோகம். ஒரு ஆன்மாவுக்கு நிறைவாக கிடைக்கக்கூடியது சிவபோகம். இப்போது அதை பார்க்கலாம். பாதகங்கள் செய்திடினும் கொலை களவு கள்ளு பயந்திடினும் நெறியெல்லாம் நெறி பயிற்று வரினும் சாதி நெறி தப்பிடினும் தவறுகள் வந்திடினும் தனக்கென ஓர் செயலற்று தானதுவாய் நிற்கில் நாதனவன் உடல் உயிராய் உண்டு உறங்கி நடந்து நானா போகங்களையும் தானாக செய்து பேதமர நின்று இவனை தானாக்கி விடுவன் பெருகு சிவபோகம் என பேசும் நெறி இதுவே என்பது அந்த பாடல். இப்ப சிவஞானி வந்து தன்வசம் விழுந்து எங்கும் எதிலும் சிவத்தை காணும் பழக்க வாசனையில ஏதாவது பாதகங்கள் செய்தாலும் கொலை களவு கள்ளுண்ணல் போன்றதை செய்தாலும் நெறியெல்லாம் நெறியில நின்றாலும் ஜாதி ஒழுக்கம் தவறினாலும் வேறு தவறுகள் செய்தாலும் தனக்கென எந்த செயலும் இன்றி தான் சிவமே ஆகி நின்றால் சிவம் அந்த ஆன்மாவின் உடலுக்கு உடலாகவும் உயிருக்கு உயிராகவும் தானும் உண்டு தானும் உறங்கி நானா போகங்களையும் சிவபோகமாகவே ஆக்கி அந்த ஆன்மாவை தானாக்கி விடுவார். இதுதான் சிவபோகம் என்று நமக்கு உண்மை வெறி உண்மை நெறி விளக்கமானது நமக்கு உணர்த்துகிறது. அதாவது சிவமாம் தன்மை பெற்ற ஆன்மா சிவத்துள ஒடுங்கி சிவபோகத்தை நுகர்வது, அதுதான் சிவபோகம் என்று சொல்லப்படுகிறது. இப்போ திருவருள்ள ஒன்றி சிவயோகத்தில இருந்து அருள் விளக்கத்தை பெற்ற ஆன்மாவானது சிவானந்தத்தை எங்ஙனம் அனுபவிக்கும் என்பதை இந்த பாடலிலே நமக்கு உமாவதி சிவம் எடுத்துரைத்துள்ளார். தன் செயலற்று எல்லாம் சிவ செயல் தெளிஞ்சு அப்படி நிற்கக்கூடிய ஆன்மாவானது காமம் கோபம் லோபம் மோகம் அந்த போன்ற குணங்கள் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் அந்த தகாதனவற்றை செய்தாலும் பஞ்சமா பாதகங்கள் இல்லையா கடும் கொலை பொய் களவு கள்ளு காமம் போன்ற தீவினைகளை செய்தாலும் உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை அப்படிங்கிற தவநெறி அல்லாத அவநெறியை தவறாக நடத்தி வந்தாலும் எந்த குலத்துக்கு வந்திருக்கோமோ அந்த குல நெறியை விட்டு தவறினாலும் பல தவறுகளுக்கு நம்மை அறியாமலே பல தவறுகளை செய்து நடந்தாலும் அறியாமல் ஒரு குற்றம் தன்னை வந்தடையும்படி அறிந்தும் செய்யறாங்க அறியாமலும் செய்தாங்க இல்லையா அறியாமலே ஒரு குற்றம் வந்தடையும்படி ஆயிட்டுனாலும் அங்க இவன் அவனாய் இல்லையா சிவமாய் ஏகனாகி இறைப்பணி நிற்றல் அப்படி நிக்கிறதுனால தனக்குன்னு ஒரு செயல் தானாலா இருக்கு. அவங்க செயல் எல்லாம் இவங்க செயலாவே இருக்காது. ஏன்னா அவங்க ஏதோ தன் நிலையில் இல்லாமல் தான் இவற்றை எல்லாம் செய்வார்கள். அதுதான் நம்ம நாயன்மார் வரலாறுலாம் பாத்தீங்கன்னா உலகியல் பூர்வமாக பார்த்தா இவங்க இப்படி பண்ணிட்டாங்களே இயற்பகை நாயனார் அப்படி பண்ணிட்டாரு இப்படி மெய்ப்பொருள் நாயனார் இப்படி பண்ணிட்டாரு இப்படி ஒவ்வொன்றும் நமக்கு ஒரு அதிசயமாக தோணும். அதெல்லாம் உலகியல் பூர்வமாக பார்த்தால் அப்படித்தான் தோன்றும். அது எல்லாம் எந்த நிலையில அவங்க நின்றுருக்காங்கன்னா முடிவாக ஏகனாகி இறைப்பணி நின்ற நிலையில உள்ள செயல்கள். அவர்களுடைய வரலாற்றை எல்லாம் அறிந்து கொள்வதற்கு தான் அந்த திருத்தொண்ட தொகையாகிய முதல் நூலை இவர் மூலம் நமக்கு கிடைக்க செய்தார் நம்முடைய சுவாமி. அதன் பின்பு அதனுடைய வழி நூலும் விரிநூலையும் நம்ம பார்த்தோம். அந்த பெரிய புராணத்துல அந்த நாயன்மாருடைய வரலாறு எல்லாம் நமக்கு பின்னால சேக்கிழார் பெருமான் மூலம் விரிவாக கிடைக்கும்படியும் செய்தார் என்று பார்க்கின்றோம். இப்போ சிவபெருமான் வந்து உடலும் உயிருமாய் நின்று உண்டு உறங்கி நடந்து இவர் அனுபவித்த நானாவித பிராரத்தமாகிய விஷய போகங்களையும் சிவபோகமாகவே செய்து அவனை வேற கருதாம அவரோடு கலந்ததான் கலப்பினால் ஒன்றா தானே இருப்பார் எப்போதும் அப்படி கலந்தே நின்று தானாக்கி சிவமாக்குதல் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி என்று சொல்லுகின்றார் அல்லவா மல்லிவாசக பெருந்தகை. அதுபோல சிவமாக்கி விடுவார். அதுதான் மேலான சிவபோகம் என்று சொல்லப்படுகிறது. இதுதான் சிவாகமம் நமக்கு எடுத்துரைக்கக்கூடியது. சிறு தொண்டர் வந்து பிள்ளை கை சமைத்தார். சண்டேஸ்வரர் வந்து தந்தையோட காலை வெட்டிட்டாங்க. இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம இதைத்தான் பொருத்தி பார்க்கணும். அதான் பாதகங்கள் செய்திடணும் அப்படின்னு சொல்லியாச்சு. பாதகங்கள் செய்யறாங்கன்னா அவங்க தன் நிலையில இருந்து செய்யல. இந்த சிவ நிந்தை அல்லது சிவ அபராதம் நிகழும் போது இவங்க அவங்களை அறியாம அதை செஞ்சிருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆக திருவருளோட கூடிய ஆன்மாவானது சிவத்தோடு முழுமையாக இல்லையா ஒன்றி சிவானந்தத்தை தூய்ப்பதற்கு சிவ யோகம் என்று சொல்லுவோம் சிவபோகம் என்று சொல்லப்படுகிறது என்று நம்ம பார்க்கின்றோம். இப்போ இது எப்படி இவருடைய வாழ்வில் பொருந்தி இருக்கின்றது என்பதை நாம் காணலாம். இப்போ நம்ம பார்த்தோம் உயிர்கள் வந்து மண் முதல் நாதம் ஈராக சொல்லக்கூடிய இந்த 36 தத்துவங்களோடு கூடினாலன்றி தன்னால எதையும் அறியும் ஆற்றல் கிடையாது அப்படின்னு காண்பது தத்துவ ரூபம்னு பார்த்தோம். இது நமது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வாழ்க்கையில அவருடைய திரு அவதாரம் முதல் இந்த மனம் வந்த புத்தூர் என்ற தலத்துல சடங்கவி சிவாச்சாரியார் பொண்ணோட அவருக்கு ஒரு திருமணம் பேசப்பட்டிருந்தது இல்லையா அது வரைக்கும் பொருந்தும். அது அவருடைய வாழ்க்கையில் அதான் அந்த அவர் வாழ்க்கையிலேயே இந்த தச காரியங்களை நாம் காணலாம். அது தத்துவ ரூபமாக காணலாம். அப்ப ஞானாசிரியரோட நல்லருளால் தத்துவங்கள் அனைத்தும் ஜடம் என்று அறிந்து அதிலிருந்து தன்னை வேறாக காண்பது தத்துவ தரிசனம்னு பார்த்தோம். இது அவருடைய வாழ்க்கையில வேதியராக வந்து இறைவன் ஆவணம் காட்டி ஆட்கொள்ள பெற்றதில் அமைகிறது என்று பார்க்கின்றோம். அப்புறம் தத்துவங்கள்ல மீண்டும் கூடாமல் அவற்றிலிருந்து நீங்கி நிற்பது தத்துவ சுத்தின்னு பார்த்தோம். இது அவருடைய வாழ்க்கையில திரு அருள் துறையில் புகுந்த நிகழ்ச்சி அதில் அமைகிறது. எல்லாத்தையும் விட்டுட்டு சுவாமி கூட அவர் பின்பாக போகிறார், மற்ற தத்துவ கூட்டத்தெல்லாம் விட்டுட்டார். அப்படி அஞ்ஞானம் ஒளிந்து மெஞ்ஞானம் தலைப்படும் போது உயிர் தன்னை அறிவது ஆன்ம ரூபம். இது அவருடைய வாழ்க்கையில உணர்வு தந்து உய்ய கொண்ட கோதிலா அமுதை நாயேன் ஏதினை அறிந்து என் சொல்லி பாடுகேன் அப்படின்னு மலை உருகின்றார் அல்லவா, அதுல அமைந்திருக்கு. அடுத்து எல்லா செயலும் சிவன் செயல் அப்படின்னு தெளிந்து தன் செயல்னு எதுவுமே இல்லை என்று நிற்பது ஆன்ம தரிசனம்னு பார்த்தோம். இது அவருடைய வாழ்க்கையில உனக்கு ஆளா இனி அல்லேன் எனலாமேனு அவருக்கு ஆட்பட்டு நின்றார் அல்லவா, அதில் நமக்கு புரிந்து கொள்ள முடியும். அதன் பின்பாக உயிரோட தன்மை சிவத்தன்மையாகி அதில் ஒடுங்க இருப்பது ஆன்ம சுத்தி. அப்போ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வாழ்க்கையில திருஅதிகை என்ற தலத்துல அவருக்கு திருவடி தீட்சை நடந்த நேற்று கூட நம்ம அதை சிந்திச்சோம். அதுல இது அமைகின்றது, இந்த ஆன்ம சுத்திங்கிற கருத்தை நாம் அதில் அவர் வாழ்க்கையோடு அமைந்திருப்பதை பார்க்கலாம். அப்புறம் சிவம் சக்தி நாதம் விந்து சதாசிவன் மகேஸ்வரன் உருத்திரன் திருமால் நான்முகன் ஆகிய வடிவங்கள் எல்லாவற்றையும் தன்னதாக கொண்டு ஆன்மாக்களை ஐந்தொழில் பால் படுத்தி பராசக்தி சிவத்தோடு சேர்ப்பதை இல்லையா திருவருள் வாயிலாக உணர்வது சிவரூபம். இது அவருடைய வாழ்க்கையில அந்த திருவடி தீட்சை பெற்ற பின்பாக தம்மானை அறியாத சாதியார் உளரேன்னு வருந்துறாரு இல்லையா, அந்த அனுபவம் கிடைக்கும் போது அவருக்கு கிடைக்கிறது அந்த சிவரூபம் என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்து உயிர் வந்து பாசஞான பசுஞானங்களின் தோய்வு இல்லாம பதிஞானம் தலைப்பட சிவானந்தத்துல சேர்றது என்னது, சிவ தரிசனம். இது வந்து மற்ற பற்றி எனக்கு இன்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன் என்று அவர் பாடி அப்படியே ஒன்றுகிறார் அல்லவா, அந்த அனுபவ திருவாக்குல இருக்கு. அப்புறம் அவனன்றி ஓரணுவும் அசையாதுங்கிறத கண்டு அகமும் புறமும் அந்த சிவத்தோடு கூடி இருப்பதற்கு சிவயோகம் என்று பார்த்தோம். அதுதான் நாடுவன் நாடுவன் நாபிக்கு மேலேயோர் நாள் விரல் அப்படின்னு சொல்றாருல்ல அந்த பாடல்லையும், என்னுடைய தோழனுமாய் யான் செய்யும் துரிசுகளுக்கு உடனாகி அதுலயும் பாக்குறோம். அப்ப அவர் நம்முடைய அவருடைய அனுபவத்துல அது அமைந்திருக்கிறதுன்னு பார்க்கும். அடுத்து நாதன் இவன் உடல் உறவாய் உண்டு உறங்கி நடந்து நானா போகங்களையும் தானாக செய்து பேதமர நின்று இவனை தானாக்கி விடுவது சிவபோகம்னு பார்த்தோம். இது தம்பிரான் தோழருடைய வாழ்க்கையில பறவையார் திருமணம் முதல் வெள்ளானையில ஏறி அங்கு செல்கிறார் அல்லவா அந்த நிகழ்ச்சி வரைக்கும் அமைகிறது. அப்ப இந்த முறையில இந்த உண்மை நெறி விளக்கத்தில் சொல்லப்பட்ட தசகாரிய அமைப்பு அவருடைய வாழ்க்கையில பொருந்தி இருப்பதை சிந்தித்து தெளிவது நமக்கு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு அடுத்து நாம ஒரு கருத்தை சிந்திக்கலாம். முக்தி, அதுதான் உயிர் வந்து நிறைவாக அடையக்கூடிய ஒரு நிலை. இந்த பிறவி தர்றது எதுக்கு அப்படின்னா, இந்த ஆன்மா வந்து அழுக்கா இருக்கு, இந்த அழுக்கு நீங்கி இந்த ஆன்மாவானது சுத்தமாகணும். அப்படி சுத்தமான பின்பாக அது என்ன செய்யும், முக்தியை அடையும். அதற்குத்தான் அப்படிங்கறத நம்ம தெளிவா புரிந்து கொள்ளணும். அந்த முக்தி நிலை எங்கனம் இருக்கும் என்பதை இப்போது நாம பார்க்கலாம். இப்ப உயிர்கள் வந்து ஏகப்பட்ட இடர்பாடுகள் இல்லையா, முதல்ல கேவல நிலையில தான் ஒரு பொருள் இருக்கிறதே தெரியாது. அப்ப தன்னையே தெரியாட்டா தலைவனையும் தெரியாது. அதுக்கப்புறம் இறைவன் அதையெல்லாம் ஒன்னோட ஒண்ணு தொடர்பு படுத்தி இறைவன் நமக்கு அந்த அனுபவத்தை ஊட்டுதார். அப்படி ஊட்டும் பொழுது நமக்கு என்ன தெரியுது, முதல்ல இந்த ஜடப்பொருளாகிய உடம்பு நாம்னு பல காலம் வாழ்ந்து நாத்திகம் பேசி நாத்தெழும்பேறி காலத்தை கழிச்சு அப்புறம் நாத்தெழும்பேற ஐந்தெழுத்த சொல்லி பெரும்பற்ற புலியூரானுடைய புகழையே பேசி அந்த பிறந்த ஒவ்வொரு நாளையும் அந்த அந்த பேசி பேசி பிறந்த நாளா ஆக்கணும், பிறவா நாளா இல்லாம பிறந்த நாளாக்கி பிறவியே நமக்கு அவரை வழிபடுறதுக்கு தான். மானிட பிறவி தானும் வகுத்தது மனம் வாக்கு காயம் ஆனிடத்து ஐந்தும் ஆடும் அரண்மனைக்காக அன்றோ என்பதை சிவஞான சித்தியார்ல சொன்னதுபடி உணர்ந்து இந்த திரு அங்கமாலையில அப்பர் சுவாமிகள் பாடினது போல முழுமையும் நம்ம உடல் உறுப்புகளை எல்லாம் சிவப்பணியிலேயே செலுத்தி அப்படியே வாழ்ந்து கொண்டு வந்து அதுக்கப்புறம் அப்படி பக்குவமா வரும்பொழுது சுவாமி குருவா வந்து ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு அந்நியமின்மையின் அரண் கலல் செலுமேன்னு எட்டாஞ்சூத்திரத்துல சொல்வது போல அந்த குருவாகி வந்து அவர் உணர்ந்து இப்போ இந்த உயிர் வந்து இடர்பாடுகள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நீங்கிட்டு இது இல்ல நாம இது ஜடம் இது பிறவி உண்மை கிடையாது இந்த நம்மகிட்ட இருக்க சொத்து சுகம் உறவுகள் எதுவுமே உண்மை கிடையாது இதெல்லாம் இறைவன் நம் பொருட்டு இந்த ஆன்ம பக்குவத்திற்காக வழங்கினது தானே தவிர இதெல்லாம் நிரந்தரம் நினைச்சு நம்ம ஏமாந்துடக்கூடாது உயிர் நிலையானது இறைவன் நிலையானவர் அந்த நிலையான இறைவனை சென்று அடைந்து அவர் வழங்கக்கூடிய பேரின்பத்தை அனுபவிப்பதுதான் நம்முடைய கடமை அப்படிங்கிறத முழுதா உணர்ந்து கொண்ட பின்பு அவருடைய திருவடியை அடையக்கூடியது உயிர் இப்ப இறைவன் வழங்கக்கூடிய அந்த சிவானுபவத்தை உயிர் நுகர்ந்து இன்பதுக்கு மட்டும்தான் உரியதே தவிர அது அந்த நேரத்துல இறைவனாலாம் ஆக முடியாது அதான் என்ன சொல்லிட்டாரு சித்தமலம் அறிவித்து சிவமாக்கின்னு சொல்லிட்டு சிவம் ஆயிட்டுன்னு முடிக்கல என்னை ஆண்ட அப்பமும் அவர் ஆழ்கின்றார் நாம் அவருடைய அடிமைதான் ஆக கேவலம் சகலம் சுத்தம் என்ற மூன்று நிலை இன்னும் வேறொரு நிலையில சொல்லணும்னா பெத்த நிலை முக்தி நிலை எல்லாத்திலையும் நாம் அடிமைதான் அந்த எண்ணம் நம்ம மனசுல தெளிவா இருக்கணும் இறைவன் வேறு ஆன்மா வேறுதான் முக்தியில சுத்தமா இருக்க தவிர அது இறைவனாலாம் ஆக முடியாது அதை தெளிவாக உணர்ந்து கொள்ளணும் இத சிவன் சீவன் என்று இரண்டும் சித்தன்றாம் எண்ணில் சிவன் அருட்சித்து இவன் அருளை சேரும் சித்து அவன்தான் பவம் கேடு புத்தி முத்தி பண்ணும் சித்து அவற்றில் படியும் சித்து அறிவிக்கப்படும் சித்து இவன் தான் அவன் தானே அறியும் சித்து ஆதலினால் இரண்டும் அணைந்தாலும் ஒன்றாகாது அனன்யமாக இருக்கும் இவன் தானும் புத்தியும் சித்து இவனாமோ புத்தி இது அசித்து என்றிடில் அவனுக்கு இவனும் அசித்தாமே என்பது சித்தியார் பாடல் அந்த பாடல் இதை நல்ல தெளிவா உணர்த்துது சைவ சித்தாந்தத்தோட முடிமணியான கருத்தே என்னதுன்னா சிவம் வேறு நாம் வேறு என்பதுதான் அதை இவர் மிக அழகாக உன்னை போல் என்னை பாவிக்க மாட்டேன் என்று மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார் நமது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஆக இதுகாரம் சொன்ன இத்தனை கருத்துக்களையும் நாம் மனதிலே ஏற்றுக்கொண்டு பதிக்கணும் இந்த கருத்துக்களை எல்லாம் பதித்து கொண்டு நம்முடைய அறியாமை எங்கெல்லாம் இருக்கின்றது என்பதை புரிந்து இறைவன் நமக்கு அந்த அறியாமையை உணர்த்தி அதிலிருந்து நாம் வெளிவருவதற்கு அவர் நமக்கு எங்கனம் எல்லாம் அறிவை வழங்குகின்றார் நேத்து பார்த்தோம் அறிவாகவே அவர் இருக்கின்றார் என்பதை உணர்ந்து அவர் கொடுத்த அறிவினால நாம அவரை உணர்ந்து தடையாக இருக்கக்கூடிய அந்த பாசத்திலிருந்து வெளியே வந்து பாச நீக்கத்தை அடைந்து சிவமாம் தன்மையை அடைந்து சிவ பேரின்பத்தை அனுபவிக்க வேண்டும் இதற்குத்தான் நமக்கு இந்த பிறவியானது தரப்பட்டிருக்கிறது என்பதை நமக்கு அந்த சித்தாந்த சாத்திரங்கள் எல்லாம் நல்ல முழக்கி சொல்லுது அப்படி சொன்ன கருத்துக்களை எல்லாம் இவரும் ஒரு ஆதி சைவராக இருந்து அனாதி சைவராகிய சிவபெருமானை வழிபடக்கூடியவர் முப்போதும் திருமேனி தீண்டக்கூடியவர் அந்த பொறுப்போடு நமக்கு உய்யும் பொருட்டு இறைவன் அருளால் திருத்தொண்ட தொகையையும் தந்தருளி நல்ல அருமையான பதிகங்கள் நூறே பதிகம்தான் ஆனா அந்த நூறு பதிகங்கள்ல அவரு நமக்கு வள்ளலாக நமக்கு வழங்கி இருக்கிறார் அவ்வளவு சித்தாந்த கருத்துக்களில் அதை நமக்கு திருவருளும் குருவருளும் எந்த அளவுக்கு கூட்டி வைத்ததோ அந்த அளவுக்கு அந்த உள்நின்ற நாவிற்கு உரையாடியா என்று சுவாமி உணர்த்தியதை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் குருவருளாலும் திருவருளாலும் ஆகையால் இப்போது அந்த குருவருளுக்கும் திருவருளுக்கும் நன்றியை கூறி அருமையான முறையிலே இந்த ஞான பூஜையை திறம்பட செய்து உலகெங்கும் சைவத்தை பரப்பிக் கொண்டிருக்கும் சைவம் டாட் ஓஆர்ஜியின் பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் அதாவது அவங்களுக்கும் நம்மை போல பல பணிகள் இருக்கிறது அந்த பணிகளுக்கு இடையிலே இந்த பணியை திறம்பட செய்து கொண்டு வருகின்றார்கள் அவர்களுக்கெல்லாம் பணி செய்வார் கருளும் பசுபதியின் இன்னொருள் நிறையும் என்று சொல்லி அவர்களை வாழ்த்தி அந்த வாய்ப்பினை எனக்கு நல்கி அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்து இந்த நிகழ்வினை மிக அழகாக அருமையாக செவிமடுத்துக் கொண்டிருக்கும் உங்களுக்கும் என்னுடைய நன்றியை, அதாவது நல்ல நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்போது நிறைவாக வாழ்த்து பாடல். தெய்வ மறையவர் விளங்க, சிவ சமய மனுவேந்தன் செங்கோல் ஓங்க, பெய்வளங்கூர் மழை பொழிக, மண்ணுயிர்க்கு இன்பம் பொலிக, பெரியோர் வாழ்க, மெய் வளர்ணம் திரு ஆப்பனூர் உடைய பரமர் திருமேனி தீண்டும் சைவர் குலம் பெருக, வான் தழி புதுக்கும் அன்பர் குலம் தழைக்க மாதோ என்ற பாடலை கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். நம பார்வதிவதையே அரஹர மகாதேவா சித்சவேசா சிவ சிதம்பரம். அடியே தூத்துக்குடியிலிருந்து விமலா சுப்பிரமணியன் இன்று உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
2: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை, தலைப்பு திரு அண்டப்பகுதி, வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

Bitches, huh?

ஜெய் மாமலர் உரையும்

தேவதேவன் சிடும் புலிகள் பயந்துக அடிக்கும்.

திருவாசகத்தில் இன்று திருவண்ட பகுதியில் 117வது வரி முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய எண்ணுகிறேன். திருவாசகம் என்பது சுவாமியினுடைய பெருமையை சொல்லும். அப்படி சுவாமியினுடைய பெருமை என்பது அளவு இல்லாமல் இருப்பது. அந்த பெருமையை ஒருவாறு நமக்கு சொல்லி அதன் மூலமாக கடவுளிடத்திலே நம்மை தொடர்பு படுத்தி வைப்பது இந்த திருவாசகம். கடவுள் எப்படி இருக்கிறார் என்று கேட்டால், உலகம் முழுவதும் நிறைந்திருக்கிறது. சூரியனுடைய ஒளி எப்படி இருக்குது? உலகம் பூராவும் இருக்குது என்றார். சூரியனுக்கு ஒளி கொடுத்தவர் இந்த கடவுள். சூரியன் ஒருவருக்கு மாத்திரம் இல்லையே. இப்படி உலகம் முழுவதும் சூரியன் நிறைந்திருப்பது போல பரமேஸ்வரன் எல்லா உலகங்களில் நிறைந்து விளங்குகிறார். எல்லா உலகமும் ஆனாய் நீயே என்பது அப்பர் தேவா. அப்படி எல்லா உலகமும் நிறைந்திருப்பதற்கு உதாரணம் சொல்லுகிறார், பூவிலே மனம் இருப்பது போல. பூவிலே வாசம் இருக்குது அல்லவா? வாசம் கண்ணுக்கு தெரியல, ஆனா அதுல வாசம் இருக்கு. அது பூவில எந்த இடத்துல இருக்குது? எல்லா இடத்திலும் இருக்குது. அது போல கடவுள் உலகம் முழுவதும் அறிந்து அதான் கடவுள் இலக்கணம். அதை தாய்மான சுவாமி அங்கங்க நாதபடி எங்கும் பிரகாசம் ஆயினார். அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசம். அப்படி பூவில் நாற்றம் போன்று உயர்ந்தெங்கும் ஒளிவர நிறைந்து மேவிய பெருமை. அப்படி எல்லா உலகங்களிலும் நிறைந்து விளங்குகின்ற கடவுள் இன்று எனக்கு எளிவந்த ஒளி. அப்படி எல்லா உலகங்களிலும் நீக்கவர நிறைந்திருக்கின்ற பரிபூர்ண பொருளாயிருக்கிற கடவுள் இன்று எனக்கு எளிமையாக வந்தான். எளிமையாக வருவது எல்லாருக்கும் வரமாட்டான். எல்லாருக்கும் வரமாட்டான். பக்குவம் உள்ள பரமஞானிகளுக்கு எளிமையாக இருக்கிறார். பக்குவம் உள்ள பரமஞானிகளுக்கு எளிமையாகன்னா அவன் பெருமையெல்லாம் வந்து நினைச்சு பார்க்காம கீழே இறங்கிவார். ஏன்னா பக்குவம் உள்ள ஞானிகள் கிடைப்பது அரிசி அல்லவா அவருக்கு? ஒரு உருப்படியான ஆள் கிடைக்கிறது ஆச்சரியம் தானே. ஒரு உருப்படியான அவருக்கு பிடிச்ச ஆளு கிடைச்சதுன்னா என்ன பண்ணுவாரு? கீழே இறங்கி வந்துடுவார். அதனாலே எளிமையாக கடவுள் அருமையான பொருள். அந்த அருமையான பொருள் எளிமையாக வந்தது. கடவுளை விட அருமையான பொருள் வேறு எதுவும் கிடையாது. எல்லா பொருளையும் விலை கொடுத்து வாங்கலாம், கடவுளை விலை கொடுத்து வாங்க முடியாது. மிக உயர்ந்த பொருள் தங்கம், ரத்தனம், அதை விட உசந்தது என்ன இருக்குது? ஒண்ணும் இல்லை. ரத்தனத்தை விட உசந்தது என்ன இருக்கு? ஒண்ணும் இல்லையே. அப்படி ஒண்ணு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ரத்தனத்தை விட நவரத்தனத்தை விட உயர்ந்தது இல்லை. தங்கத்தை விட உயர்ந்தது நவரத்தனம். தங்கம் உயர்ந்தது, தங்கத்தை விட நவரத்தனம் உயர்ந்தது. அப்படிப்பட்ட பொருளாயினும் அதை விலை கொடுத்து வாங்கிடலாம். பணம் இருந்தா வாங்கிடலாம். இது எவ்வளவு பணம் கொடுத்தாலும் கடவுளை வாங்க முடியாது. பணத்துக்கு வாங்குற பொருள் எல்லாம் கடவுள். அன்புக்கு வருமே தவிர பணத்துக்கு வராது. அதத்தான் வந்து திருமலையான புராணத்துல கூலி கொடுத்து என்னை வேலை கொள்வார் உண்டோன்னு கேட்டார். கூலி கொடுத்து என்னை வேலை கொள்வார் உண்டோ என்று கேட்டார். அப்படின்னா அந்த கிழவி கவலைப்பட்டுக்கிட்டு எனக்கு இந்த கரையடைக்க ஆள் இல்லையேன்னு சொல்லி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த போது இவர் ஆளாக போனார். தட்டுக்குடைய தலையில வச்சுக்கிட்டு தோல்ல மண் வெட்டிய போட்டுக்கிட்டு போனார். அப்படி போகும்போது என்ன சொல்லிட்டு போனார்னா, கூலி கொடுத்து என்னை வேலை கொள்வார் உண்டோ அப்படின்னு கேட்டு. உண்டோனா ரெண்டு வகை. கூலி கொடுத்து யாராவது என்னை வேலைக்கு வச்சுக்கிறீங்களா என்பது ஒரு வகை பொருள். இன்னொரு பொருள், கூலி கொடுத்து என்னை யாராவது வேலைக்கு வச்சுக்கிறவங்க இருக்க முடியுமா என்பது. கூலி கொடுத்து கூலிக்காக நான் வந்து வேலை செய்வேனா என்பது எதிர்மறை. அதனாலே கடவுளை வந்து எந்த வகையாலும் எளிமையாக

0: மனுஷனுடைய அந்த அன்புக்கு தான் வந்து கிளை இறங்கி வருவான். ஊழல் நிறைய சூடு நிறைய சூடு. அந்த கிளவியை எவ்வளவு பணம் தந்தா, இந்த உதிர புட்டை கொடுத்தா, அதுக்காகத்தான் வந்து கரை அடைச்சார். அது போலத்தான் பல இடங்களில பார்த்தீங்களா, அன்புக்காக இறங்கி சேந்தனார்னு ஒருத்தர் இருந்தாரு. அந்த சேந்தனார் எப்படிப்பட்டவர்னா, சிவபெருமான மறவாத பேரன்புடைய அவரு அன்புக்காக இறங்கி ஒரு நாள் அவர் வீட்டுக்கு போனாரு. வீட்டுக்கு போன போது பசின்னு போனார். அவர் இந்த சோறு பழைய சோத்தை துணியில கட்டி வச்சிருந்தார், பழைய சோத்தை துணியில கட்டி வச்சிருந்தார். அதை வந்து அதில் அவுத்து வச்சு இதா இருக்குது சாப்பிடுனாராம். அந்த பழைய சோத்தை சாப்பிட்டுக்கிட்டு வந்திருக்கிறார். அந்த சோறு அந்த அம்பலத்துல ஆடு இடத்துல கொஞ்சம் சோறு சிந்தி கிடந்துச்சான், சிந்தி இருந்துச்சான். வேணும்னே பண்றதாரு, அது சிந்தி இருக்கவா யாலே அந்த அந்தனர்கள் பூசிக்கிறோட, எது இங்கே சாதம் சிந்தி கிடக்குது, எப்படி இங்க வந்து சாதம் சிந்தும் அப்படின்னு சொல்ல போவதுக்கு சந்தேகித்த போது அசரீதியாக சொன்னாராம். இந்த மாதிரி ஒரு அன்பன் சேர்ந்தன் இருக்கிறான், அவன் வீட்டுக்கு போய் சாப்பிட்டே அதுல கொஞ்சம் மிச்சம் கொண்டு வந்து இங்கே சிந்தி போச்சுன்னாராம். அதை வந்து திருக்களிட்டுபடியாருன்னு ஒரு பெரிய ஞான சாஸ்திரம் சொல்லுது. அது பாட்டை கேட்டீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். சின்ன பாட்டு தான். அது எப்படி சொல்றாருன்னா, அந்த துணிய கொஞ்சம் கிளிசலா இருந்துச்சா, துணிய கந்தை துணியா இருக்கு. அது வெந்த சோர், பழைய சோர், வெந்த சோத்தை கிழிஞ்ச துணியில வெந்த சோத்தை கட்டி வச்சிருந்தார். இவர் போன உடனே இவர் மேல ஜோர் காட்ட உடனே கொஞ்சம் கூட அவர் வந்து மறைத்து கொள்ளாமல் இருக்கிற சொத்தை அவிழ்த்து வச்சார். சாமி சாமின்னு தெரியாது, சாமின்னு தெரியாது, யாரோ அடியவர் வந்து கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி உடனே தனக்கு இருந்த சாப்பாட்டை அவிழ்த்து வச்சிருக்கிறார். அது மன இழகிய மனம் அவருக்கு ஆருக்கு அந்த சேந்தனார். இவரு விரிந்த செடையுடையவராகிய விரிந்த செடையுடையவராகிய இந்த சாமி சாப்பிட்டாரு. அது அமுதமாக இருந்துச்சா, பழைய சூறு அமுதமாக இருந்ததா. அது எதனாலே இப்படி அமுதமாச்சுன்னா, அன்பினாலே அமுதமாச்சு, அன்பினாலே பழைய சூறு அமுதமாச்சு. அந்த கருத்தை அந்த திருக்களிற்றுப்படியார் என்கிற ஞானம் ஒன்று சொல்லுது. அவிழ்ந்த துணியில், அவிழ்ந்த துணியில கிழிஞ்ச துணி, அவிழ்ந்த துணியில், அவிழ்ந்த அவிளை, அவிழ்ந்தன்னா வெந்த சோற்று, அவிழ்ந்த அவிழ்ந்த சூர், அவிழ்ந்த சூர், அவிழ்ந்த அவிளை, அவிழ்ந்த மனத்தால் அவிழ்க்க, அவிழ்ந்த மனம், அவிழ்ந்தோம்னா நமக்கு எல்லாம் கிட்டியா இருக்கு இல்ல, அவருக்கு அவிழ்ந்த மனம் இலகிய, அவிழ்ந்த மனத்தால் அவிழ்க்க, கட்டியிருந்தது அவிழ்க்க. அந்த அவிழ்ந்தங்கிறது எத்தனை தினம் உருதுவார், அவிழ்ந்த சடை, அவிழ்ந்த சடை, வேந்தானார்க்கு இன்னும் உதவ ஆயிற்று, மெய்யன்பிற் சேர்ந்தனார் செய்த செயல் என்று அந்த நூல் கூற்று. அவிழ்ந்த துணியில், அவிழ்ந்த அவிளை, அவிழ்ந்த மனத்தால் அவிழ்க்க, அவிழ்ந்த சடை வேந்தானார்க்கு இன்னும் உதவ ஆயிற்று, மெய்யன்பில் சேர்ந்தனார் செய்த செயல் என்று அந்த நூல் பாராட்டு. ஆகையினாலே கடவுள் எதற்காக இறங்கி வருவார் என்றால், அன்புக்காக இறங்கி. இப்ப நம்ம எல்லாம் இருக்கிறோம்னா பணத்துக்குத்தான் இறங்குவோம், அன்புக்கு இறங்க மாட்டோம். அன்பு ரெண்டாவது, அன்பு ரெண்டாவது மூணாவது, பணம் தான் ஒன்னாவது. கடவுள் அன்புக்கு இறங்குவார். அதனாலே அப்படி இன்று எனக்கு எளிவந்து அருளி, இன்று எனக்கு எளிமையாக வந்து அருளி, அருளி என்பது இவருக்கு செய்த கருணை. அடிதர் அக்கை ஒளிய செய்த ஒன்பொருள், அந்த அருளி என்பதிலே இவருக்கு ஞானத்தை கொடுத்து இந்த தேகம் இருக்கிறது, மனுஷ தேகம், இந்த தேகம் எப்படிப்பட்டது என்றால் கடைசியில அழிந்து போவது. என்னமா தான் காப்பாத்தி இவ்வளவு ஒசந்த உணவுகளை கொடுத்து டாக்டர் கிட்ட டாக்டர் பக்கத்திலே வச்சுக்கிட்டு என்னமா பாதுகாத்து வச்சிருந்தாலும் ஒரு நாளைக்கு அழிந்து என்னச்சா கவலையாத்தான் இருக்கு. அதனால இது அழிதரும் ஆக்கையினார், அழிதரும் எவ்வளவு சௌகரியம் கொடுத்து எவ்வளவு உபசாரம் பண்ணி நல்ல உணவை கொடுத்து ரொம்ப பக்குவமா வச்சிருந்தாலும் கூட காலம் வந்துருச்சுன்னா என்ன ஆகும், அழிஞ்சுக்குவோம். அதை சொன்னார் அழிதரும் ஆக்கையினார். ஆக்கைன்னா உடம்புக்கு ஆக்கைன்னு ஆக்கையினாலே கட்டப்பட்டது. எத்தனை ஆக்கை போட்டுக்கான் தெரியுமா, இத்தனை ஆக்கை எல்லாம் போட்டு கட்டி அதுக்கு மேல தோலை போத்தி வச்சிருக்காரு. அதான் ஒரு பெரிய அதிசயம். உள்ளுக்க எத்தனையோ ஆக்கைகளை போட்டு அதை ராஜா சுவாமி சொன்னார், தோளார் சோர் வைத்து நாலாறு காலில் சுமத்தி இரு காலால் எழுப்பி வளை முது ஓட்டி கை நாற்றி நரம் பால் ஆர்க்கையிட்டு தசை கொண்டு வேந்த அகம் விரிந்தால் வேளாக்கு துடைத்தோர் இருதாளி வேறில்லை என்றார். அதனால இப்படி 72,000 நரம்புகள் இருக்குதான், அப்படி 72,000 ஆக்கு போட்டு கட்டி வச்சிருக்கான். அப்படிப்பட்ட உடம்பானது ஒரு நாள் அழிந்து எனக்கு அந்த அழிதரு ஆக்கைய அழியாத ஆக்கையாக செய்து கொடுத்து விட்டாங்க. அழிதரும் ஆக்கை ஒளிய செய்தும் இந்த மாதிரி அழிந்து போகின்ற உடம்பே அழிவில்லாத உடம்பாக ஆக்கி கொடுத்தார். அதே சுந்தரமூர் சுவாமி அந்த கைலாயத்துக்கு யானை மேல போகும்போது சொன்னாரு, ஊன் உயிர் வேறு செய்தார் முடித்தார் முறை. ஊன் ஊன்னா சரீரம், உயிர் வேறு செய்தார். வேறு செய்தார் என்றால் இப்பொழுது அயால இருப்பது அசுத்தமாய சரீரமாக இருப்பது, சுத்தம் இல்லாத சரீரம்னு வச்சுங்களே, அந்த சுத்தம் இல்லாத சரீரத்தை சுத்தமான சரீரமாக ஊன் உயிர் வேறு செய்தார். உயிரையும் வேறாக்கி விட்டார். வேறாக்கி விட்டார்னா அந்த ஆணவம் கண்ணும் மாயும் சொல்லுவோம் அல்லவா, அந்த மலங்களை நீக்கி உயிரை சுத்தம் பண்ணி விட்டார். அது சுத்தமாச்சுன்னா உடம்பும் சுத்தமாயும். இது உள்ள இருக்கிற உயிர் சுத்தமாயிருச்சது, உடம்பு சுத்தம். அசுத்தமாயாதேகமானது சுத்தமாயாதேகமாக்கி ஆகிவிட்டார். அப்படி மாணிக்கவாசகருக்கு ஆகி அப்படி ஆக்கினபடியினாலதான், சுத்தமாயா தேகமா ஆக்கினபடியினாலதான் இந்த திருவாசகத்துக்கு என்ன பொருள்னு அந்தனர்கள் கேட்ட போது அங்க ஆடுகிறான அவன் தான் பொருள்னு காட்டினார்ல, காட்டின உடனே கலந்துட்டார். அந்த தேகத்தை யாரும் காணும், அந்த அளவுக்கு அந்த தேகம் தகுதியாக இருந்து சிவத்தோடு கலப்பது. அவன் தான் பொருள் ஆடுகின்றான அவன் தான் பொருள் காட்டினாரு, காட்டின உடனே இவரை யாரும் காணவில்லை. அழிதன ஆக்கை ஒழிய செய்து உண்டு அழிவை உடையதாயிருக்கின்ற இந்த தேகத்தை அது அது மாதிரி மறுபடி அந்த அழிவு உண்டாகாதபடி செய்து விட்டார். உன் பொருள் பிரகாசமான பொருள் இன்று எனக்கு எளிவந்து இருந்தனும் போச்சு. அப்படி அழிதலாக்கி ஒளிய செய்த உன்பொருளாகிய பரமேஸ்வரன் இன்று எனக்கு எளிவந்து இருந்தனர். இன்று என்றால் அவரை ஆண்டு கொண்ட நாளை குறிப்பது. எளிவந்து எளிவந்து எளிமையாக அருமையாய் இருந்தவன் எளிமையாக வந்து இருந்தனன் போற்று. இருந்தனன் என்பதுதான் திருப்பெருந்துறையில இவர் வருவார் என்று காத்து கொண்டிருந்தார். இவர் வருவதற்கு முந்தைய திருப்பெருந்துறைக்கு அவர் வந்து இருந்தார். யார் வந்திருந்தார்? சிவபெருமான் வந்திருந்தார். சிவபெருமான் முன்னாலேயே வந்து இருந்தார். அதான் இருந்தனன் போற்று. இன்று எனக்கு எளிவந்து இருந்தனன் போற்று. இப்ப பெரியவங்க பின்னால வர சின்னவங்க தான் முன்னாடி போய் காத்துக்கிட்டு இருக்கணும். அப்படித்தானே பெரியவங்க வந்து காத்து எளிவந்து இருந்தனன் அவனுக்கு வணக்கம் போற்றி என்றால் வணக்கம். ஆற்றா என்ப அலர்ந்தலை செய்ய போற்ற ஆக்கையை பொறுத்தல் போரே. அப்படி இருந்தான், அப்படி இருந்தவன் எனக்கு என்ன தந்தான் என்றால் இன்பத்தை தந்தான். இன்பம் தந்தான் என்றால் கொஞ்சமா கொடுக்கல. இப்ப நமக்கு இன்பம் எவ்வளவு இருக்குது? இருக்குதா இல்லையான்னு சந்தேகத்தில் இன்பம் இருக்குதா இல்லையா இருக்கும் என்று எண்ணலாம். ஆனா இவருக்கு மாணிக்கவாச தந்த இன்பம் அளவில்லாத இன்பம். அளவிலா ஆனந்தம் அளித்தன்னை ஆண்டானே களவிலா வானவரும் தொழுந்தில்லை கண்டேனே என்பது கண்டபுத்தம். அளவிலா ஆனந்தம் அளித்து என்னை ஆண்டான். அளவிலாத இன்பம், அந்த அளவிலாத இன்பத்தை தந்தபடியினாலே அந்த இன்பத்தை இந்த ஆக்கை தாங்கல் என்றார். மகிழ்ச்சியும் அளவில்லாம இருந்தா, துன்பம் அளவில்லாம இருந்தாலும் தாங்க முடியாது. அதே போல இன்பம் அளவில்லாம இருந்தா தாங்க முடியாது இல்லையா? மண்ணு சுமக்க முடியாத மண்ணை தலையில வச்சாலும் தாங்க முடியாது. அதே சமயத்துல நவரத்தன மூட்டையை கட்டி வச்சாலும் தாங்க முடியாதபடி, தங்கத்தை கட்டி வச்சாலும் வச்சுக்கோ மூட்டையா, அளவில்லாம சுமக்க முடியாம கட்டி வச்சா அதைத்தான் தாங்க முடியுமா? அது போல இன்பம் அளவில்லாமல் தந்தால் அதை தாக்க முடியவில்லை. ஆற்றா இன்பம் அலர்ந்தலை செய்யும். ஆற்றா இன்பம் என்றால் அளவில்லாத இன்பத்தை தாங்க முடியாத என்பதை தந்தான். ஆற்றா என்ப என்னால ஆற்ற முடியாது, ஆற்றே நடிகன்னு சொல்றாரு அல்லவா, அதனால தாங்க முடியாத இன்பத்தை தந்தான். ஆற்றா இன்பம் அலர்ந்தலை செய்ய, அலர்ந்தலை செய்யன்னா அந்த இன்பமானது மிகுதியாக என்னுடைய தேகம் முழுவதும் பரவி இருந்து அது வந்து தாங்க முடியாத ஒரு மகிழ்ச்சியை தந்தது. ஆற்றா இன்பம் அலர்ந்தலை செய்ய போற்ற ஆக்கையை புருத்தல் போகலேன். அப்படி அந்த இன்பத்தை தாங்க முடியாத ஆக்கையை உடம்பை பொறுத்தல் போகலை. அந்த உடம்பு தாங்கி கொண்டிருப்பதே சொல்ல முடியவில்லைனா சொல்ல முடியவில்லை. அவ்வளவு இன்பம், அந்த இன்பத்தை உடம்பு தாங்கல, தாங்கறத கூட சொல்ல முடியலையான. ஒற்றாய் ஒற்ற அக்கையை பொறுத்தல் புகழின் புகழேனா சொல்ல முடியவில்லை. சொல்லோடாத இன்பம், சொல்லுகைக்கில்லை என்று எல்லா இழந்து சும்மா இருக்கும் எல்லையுள் செல்ல என விட்டவா என்றார் போல வாக்கினால சொல்ல முடியாத இன்பத்தை தந்தான், உடம்பால தாங்க முடியாத இன்பத்தை தந்தான். ஒற்ற அக்கையை பொறுத்தல் புகழேன் அப்படின்னு சொல்லி அதற்கு மேல அவன் எப்படிப்பட்ட இவ்வளவு எளிமையா வந்தானே, இவ்வளவு எளிமையா வந்தானே, இவ்வளவு கருணையை செய்தானே, இவ்வளவு இன்பம் தந்தானே, அவன் எப்படிப்பட்டவன் நீங்க நினைக்கிறீங்களா, எனக்கு இப்படி வந்தான்னு சொல்லி நீங்க லேசா நினைச்சிடாதீங்க. அவன் எப்படிப்பட்டவன், எத்தனை பேரை ஏமாத்திருக்கிறான், எத்தனை பேருக்கு ஒளிந்து கொண்டு இருந்திருக்கிறான், இவ்வளவு தவம் செய்தவர்களுக்கு அரியவனாக இருந்திருக்கிறான் என்பதை அடுத்தா போல அடுக்கிறார். திசை முகன் என்று மரகத குவால் மாமணி பிறக்கம் மின்னொளி கொண்ட பொன்னொழிதுகளை, அது சுவாமியினுடைய அந்த ஒளியை சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, மரகத குவியலும் மாணிக்க குவியலும் சேர்ந்தார் போலங்கிறார். மரகத குவால் மாமணி பறக்கம், மாமணி என்கின்ற மாணிக்க குவியல், பறக்கம் என்றாலும் குவியல், குவால்னா குவியல், மரகத குவியல், மரகதம் வச்ச இருக்கு பாருங்க, மரகத குவியலும் மாணிக்க குவியலும் சேர்ந்தார் போன்று மின்னொளி, மின்னல் எப்படி பிரகாசிக்கும் அது போன்ற ஒளியுடையவனாகி, அது மரகதம் என்பது உமாதேவியும் மாமணி என்பது சிவகுருமார். உமாதேவி மரகதம், சிவகுருமான் மாணிக்கம். ஐயர் மலைக்கு மாணிக்க மலைன்னு வேறு, இங்கோய் மலைக்கு மரகத சலம், அது மரகதம் இது மாணிக்கம், மரகதம் இது மாணிக்கம். அதனால இப்படி மரகதமும் மாணிக்கம் சேர்ந்து மின்னல் மின்னியது போன்ற பொன்னின் ஒளியை விளங்கி, அதுக்கு நாலு சொல்றார், மரகதத்தின் ஒளி, மாணிக்கத்தின் ஒளி, மின்னல் ஒளி, தங்கத்தின் ஒளி. சுவாமியே இது இதுல முடிஞ்சிடாது, அதனால இவ்வளவுதான் சொல்ல முடியும். இப்ப இந்த சுவாமியினுடைய ஒளிக்கு அழகுக்கு மரகதத்தை சொன்னார், மாணிக்கத்தை சொன்னார், தங்கத்தை சொன்னார், மின்னலை சொன்னார். மரத குவால் மாணிக் மாமணி பறக்கம் மின்னொளி கொண்ட பொன்னொழிதுகள், மின்னொளி கொண்ட மின்னலுடைய ஒளி எப்படி இருக்கும், அது போன்று பொன்னினுடைய ஒளி, தங்கத்தினுடைய ஒளி, இப்படி பிரகாசமாயிருக்கின்ற அப்படிப்பட்டவனாகிய சுவாமியே திசைமுகம் சென்று தேடி நிற்க ஒளித்தும், அந்த கடவுளை காண வேண்டும் என்று சொல்லி யோகிகளாயுள்ளவர்கள், தவத்திலே இருந்து கடவுளை காண வேண்டும் என்று விரும்பியவர்கள் திசைகள் தோறும் என்று தேடியும் காண முடியாது, அவர்களுக்கு ஒளிந்து கொண்டார். திசைகள் தோறும், திசை முகன் என்று சொன்னால் நான்கு திசைகளிலும் எல்லா திசைகளிலும் சென்று தேடியும் காண முடியாது. இன்னொன்று திசை முகன் என்றால் பரமனுடைய பெயர் அது, திசை முகன்னா நான்கு முகங்களை உடையவர், மேற்கு கிழக்கு தெற்கு வடக்கு ஆகியால நான்கு முகங்களும் உடையவனாகிய பிரம்மனுக்கு ஒளிந்து உண்டு, பிரம்மா தேடிய அவனுக்கு ஒளிந்து உண்டு, ஜெயமுகன் சென்று தேடினருக்கு ஒளித்தும், முறையொளியொற்றி முயன்றவருக்கு ஒளித்தும், முறையொளி ஒற்றி முயன்றவருக்கு ஒளித்து என்றால் அதனால விதிப்படி நூல்களிலே சொல்லி இருக்கப்பட்ட முறைப்படி நின்று அதன் மூலமாக மனம் ஒன்றுபட்டு தவத்திலேயே இருந்து அவனை காணலாம் என்று முயன்றவர்களுக்கும் ஒளிந்து கொண்டார். ஒளித்தும் ஒற்றுமை கொண்டு நோக்கும் உள்ளத்து உற்றவர் இருந்த உரைப்பவர் குளித்தும், ஒற்றுமை கொண்டு நோக்கும் உள்ளத்து, அதாவது கடவுளை வெளியிலே தேடினால் கிடைக்க மாட்டார். முகத்தில் கண் கொண்டு காண்கின்ற மூடர்கள், முகத்தில் கண் கொண்டு காண்கின்ற மூடர்கள் அகத்தில் கண் கொண்டு காண்பதே ஆனந்தம் என்பது திருமந்திரம். கடவுள் உள்ளே இருக்கிறாரா வெளியில இருக்கிறாரா என்று கேட்டால் உள்ளேயும் இருக்கிறாரு வெளியிலேயும் இருக்கிறார், உள்ளேயும் இருக்கிறாரு, உள்ளோடு புறங்கள் மேலாய் உயிர் ஒளித்து நின்ற கல்வரை என்பது திருவிளையாட புராணம். கடவுள் வந்து உள்ளே இருக்கிறாரு வெளியிலே இருக்கிறார், ஆக உள்ளே வெளியிலே இருப்பதை விட உள்ளேதான் வந்து விருப்பமாக இருக்கிறார், வெளியில இருப்பதை விட உள்ளே விருப்பமாக இருக்கிறார். ஐயா உள்ளே இருக்கிற பொருளை வெளியில தேடினால் கிடைக்காது, வெளியில இருக்கிற பொருளை உள்ளே தேடினால் கிடைக்காது, வெளியில இருக்கிற பொருளை உள்ளே தேடினால் கிடைக்காது, உள்ளே இருக்கிறவர்களை வெளியில தேடினாலும் கிடைக்காது. ஆனால் இந்த எந்த பொருள் எப்படின்னா உள்ளே இருக்குது வெளியிலயும் இருக்குது, எங்க தேடினாலும் கிடைக்கும். ஆனா தேடுகிற திறமை வெளியில தேடினாலும் கிடைக்கும், உள்ள தேடினாலும் கிடைக்கும். ஆனால் தேடுகின்றவருடைய திறமையை பொறுத்து இருக்கிறோம், தேடுகின்றவருடைய திறமையை பொறுத்து. வெளியனை வெளியிற்கண்டாள் என்று வரும் திருவாதிரை புராணத்திலே, வெளியனை வெளியிற்கண்டாள் வரும். இந்த கிழவிக்கு வெளியில வந்தாரா, அவருக்கு வெளியன்னு பேர் சொல்லுவார். வெளியனை வெளியிற்கண்டாள், வெளியில காண முடியாது ஆனா வெளியில கண்டாள்னார். ஆகையினாலே அப்படி ஒற்றுமை உண்டு. ஒற்றுமை உண்டுன்னா பஞ்சேந்திரியங்களும் அதனால காது கேட்காம போய், கண்ணு பார்க்காம போய், மூக்கு நுகராம போய், வாய் பேசாம போய், அதனால உடம்பு பரிசத்தை உணராம போய், இப்படி வெளியில எவ்வளவு சத்தம் போட்டாலும் யூகிகள் கேட்காது. இப்ப நமக்கு லேச சத்தம் வந்தா கூட கேட்கும், நமக்கு லேச சத்தம் வந்தா கூட கேட்கும். சாமி கும்பிடுறது விட்டுட்டு அங்க பார்ப்போம், அந்த சத்தத்தை பார்ப்போம். ஞானிகளுக்கு இதெல்லாம் கேட்கும். அதை ஞானிகளாய் உள்ளார்கள் நான்மறையை முழுதுணர்ந்து ஐம்புலன்கள் சென்று மோனிகளாய் முனி செல்வர் தனித்திருந்து தவம் புரியும் புது குன்றமே என்பது திருஞான சம்பந்தர் தேவாரம். ஞானிகளாய் உள்ளார்கள் நான்மறையை முழுது உணர்ந்து, நான்கு வேதங்களை உணர்ந்து ஐம்புலன்கள் சென்று. ஐம்புலன்கள்னா கண்ணு பார்க்காது, காது கேட்காது, இதை சாமிய அவங்க வந்து நினைக்கும் போது கும்பிடும் போது நம்ம எல்லாம் கேட்டுக்கிட்டு பாத்துக்கிட்டு தான் நம்ம சாமியை கும்பிடுறோம். இப்படித்தானே செய்யலாம், நமக்கு எல்லாமே கேக்குது. அவன் என்ன பேசுற, இவன் என்ன பேசுற, அங்க என்ன கட்சி, இங்க என்ன கட்சி, இப்படி கண்ணு போற போக்குல அது போய்கிட்டு இருக்குது, காது போற போக்குல போய்கிட்டு இருக்குது, வாய் போற போக்குல பேசுது, இப்படி எல்லாம் இந்திரியங்கள் அதாவது வழியிலே சென்று கொண்டு இருக்க நம்ம சாமியை கும்பிடுறோம். ஞானிகள் அப்படி இல்லை. அத பட்டினது சுவாமி சொன்னாரு, கையொன்று செய்ய விழியொன்று நாட கருத்தொன்று என்ன, கையொன்று செய்ய விழியொன்று நாட கருத்தொன்று என்ன. இதெல்லாம் விட இதுதான் ரொம்ப கொள்ளாது. இது மனசு கண்ணாயாவது மூடிக்கலாம், மூடிக்கிட்டா தெரியாதா, காதை புத்திக்கலாம், மூக்க புடிச்சுக்கலாம், இத ஒண்ணு பண்ண முடியும், இது எதாவது பண்ண முடியுமோ, ஒண்ணு அது நினைக்கிறது நினைச்சுட்டு அதை சொன்னாரு பட்ட சுவாமி. கையொன்று செய்ய விழியொன்று நாட கருத்தொன்று என்ன, பொய்யொன்று வஞ்சக நா ஒன்று பேச புலால் கமலும் ஒன்று சார செவியொன்று கேட்க விரும்புமியான் செய்கின்ற பூஜை எவ்வாறு உள்வாய் வினை தீர்த்தவனே என்று பாடுகிறார். இப்படி எல்லாம் ஐந்து பொய்களும் ஐந்து வழியில போய்கிட்டு இருக்கு, நான் இப்படிப்பட்டவே செய்கிற பூஜை நீ எப்படி ஏத்துக்குவாரு கேட்கிறார். அதுபோல ஒற்றுமை கொண்டு இப்படி பஞ்சேந்திரியங்களையும் அடக்கி ஆமை போல அடக்கி, ஆமை போல அடக்கி ஒற்றுமை கொண்டு நோக்கும் உள்ளத்து அப்படிப்பட்டவருடைய உள்ளத்து உற்றவர் வருந்த, அப்படி தவத்திலே உற்றவர்களும் வருந்தும்படியாக அவர்களுக்கும் உற்றவர் வருந்த உரைப்பவர்க்கு அவ்வளவு திறமையாக இருந்து தவஞ்சுகின்ற ஞானிகளுக்கும் ஒளிந்தோட காண முடியும். குளித்தும் மறைத்திற நோக்கி வருந்தினர் குளித்தும். இதுதான் மறைத்திறம் என்றால் வேதம், வேதங்களிலே சொல்லி இருக்கப்பட்டபடி. வேத நூல்னு கேள்விப்படுறோம் அல்லவா, வேத ஓதுறாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கு இல்லையா. அந்த வேதத்துல இருக்கு சாமாதிரவணயன் நான்கு வேதங்களிலே சொல்லி இருக்கப்பட்டபடி தவ நெறியிலே நின்று, அந்த நூலில் சொல்லி இருக்கப்பட்ட நெறியிலே நின்று, அதன் மூலமாக தவத்தை வெகு காலம் செய்த அந்த வேதியர்களுக்கும் குளித்து மரத்திற நோக்கி வருந்தினர் குளித்தும். வேதத்துல சொல்லி இருக்கப்பட்டபடி நின்று தவஞ்செய்கின்றவர்களுக்கும் வருந்தினவர்களுக்கும் குளித்தும். அந்த நெறியில் நின்று வருந்தும்படியாக தவஞ்செய்தவர்களுக்கும் குளித்தும். குளித்தும் என்றால் அவர்களுக்கும் தெரியல, கண்டுபிடிக்க முடியல.
1: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை, தலைப்பு திருமந்திரம் இசை பாராயணம். வழங்குபவர் மலைக்கோட்டை திரு பாலசுப்பிரமணியன் ஓதுவார் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
3: அடிசிலும் கொண்டு வெறிட்டிடும் பேதைகாழ்வு. ஆடியும் பாடியும் அழுதும் அலற்றி

ஆடம்பரம் கொண்டு அடிசிலும்பான் வயலும் வேடம் கொண்டு வெறுட்டிடு வேதைகள் ஆடியும் பாடியும் அழுது அறற்றும் அறற்றி உந்தேடியும் தனி சிவன் அவன் தாங்களே ஞானமில்லார் வேடம் பூண்டிந்த நாட்டிடை நமதே செய்திருந்துண்டிருப்பினும் மோன நலங்கடும் பையகம் பஞ்சமா இனவர் வேடங்கழிப்பித்தல் இன்பமே இன்பமும் துன்பம் நாட்டாரிடத்துள்ள இன்பமும் துன்பமும் நாட்டார் இடத்துள்ள நன் செயல் புன் செயல அந்த நாட்டிற்கா இன்பமும் துன்பமும் நாட்டாரிடத்துள்ள நன் செயல் புன் செயல அந்த நாட்டிற்கா நன் செயல் புன் செயல அந்த நாட்டில்

பையன் வாழுமே பிடிகுலத்தோர் வேடம் மேலை பழிகுலத்தோர் வேடம் பக பழிகுலத்தோர் வேடம் உண்பது மக படி

ஞானத்தாதங்கும் தவங்களே பொய்வேடம் கும்பர் போசித்தல் பயராக நெய்வேடம் கும்போ மிகு பிச்சை கொள்வரு பொய்வேடம் மெய்வேடம் போலவே கூடினும் உய்வேடமாக உணர்ந்தறிந்தோ.

சீகை ஞானமாம் பாலொன்றும் அந்தனர் பற்பரமுயிர் ஓரண்டில் ஓரந்திரண்டில் ஓங்காரம் ஓதிலேயே கங்காளன் பூசும் கவசத் திருநீற்றையே

வேடம் பூண்டும் பயனில்லை. நன் ஞானத்தோர் வேடம் பூணார் அருள் எண்ணி துஞ்ஞானத்தோர் சமயத்துள்ளோர் விஞ்ஞானத்தோர் ஒன்றும் வேதகில்லாரே. சிவஞானிகட்கும் சிவயோகிகட்கும் அவமான சாதனம் ஆகாது நேரு அவமாவற்கது சாதனரான்கும் உபமானமில் பொருளுற்றலாமே. கத்தி திருவர்களி வழிநாய்வோர் கொத்தி திருவர் உரங்களில் ஞானிகள் ஒத்து பொறியும் உடலும் இருக்கவே செத்து திரிவர் சிவஞானியோர்களே அடியராவாரே.

மாவரவற்று கயலுற்ற கண்ணியர் கையினைவரோடும் தாமே தாமாகி செயலற்றிருப்பார் சிவவேட தாரி. ஓடும் குதிரை குதை திண்ணம் பற்றுமின் வேடங்குன் என் செய்வி.

அவக்குவன் குருட்டிதி நீக்கும் குருவினை கொள்ளா குருட்டினை நீக்கா குருவினை கொள்வா குருடும் குருடும் கு

அறே மனத்தில் எழுந்ததோ மோய கண்ணாடி நினைப்பினதனின் நிழலை காண நினைப்பயன் போக துளக்கி எங்குள்ள புறக்கடை எச்சித்து போகின்றவாறே ஏனில் என்ன மாட்டார் பிரதைகள் வாய்முறை மேய மதுர நின்றொழின் தாய்முறையாவதறியார் கமருளோ ஊரில் செய்யும் ஒரு விரிதானே வாயொன்று சொல்லி மரபொன்று சிந்தித்து வாயொன்று சொல்லி மரமொன்று சிந்தித்து நீ ஒன்று செய்யல் உறுதி நெடுந்தகாய் தீ என்று உன்னை தெளிவன் தெளிந்தவின் பேயன்றி என்னை பிறதெளியாரே பஞ்சத்ரோகியர் பாதகரம்மை அஞ்ச சமயத்தோர் வேந்தன் அருந்தண்டம் இஞ்ச செய்தி புவிவேரே விடாதிரில் பஞ்சித்துழாகுவே முற்றும் பாழாகுமே கவத்திடை நின்றவர் தாமும் கண்மம் சிவத்திடை நின்றது தேவரும் அறியாரே கவத்திடை நின்றறியாதவர் எல்லாம் பவத்திடை நின்றதோர் பாடதுவாமே கண்டலும் கருதலும் கருமம் செய்தலும் தின்றலும் சுவைத்தலும் சீமை செய்தலும் பின்றலும் பிறங்களும் பெருமை கூறலும் என்றவை இறைவால் இயற்கை அல்லவே பிடிவதறியார் வழிகாட மாட்டார் பிடியில் வெளியில் விழிவுகள் விழிக்கவும் மாட்டார் கடியதோருண்மை கட்டுமின் காண்மின் விழியாமை காட்டும் விளக்கதுவாமை வைத்த பசுபாதம் ஆற்று நெறி வைகி பெத்தமர முத்தராகி பிறர் உற்று தத்துவமுன்னி தலைப்படாதவாறு இத்தார ஜீவனுக்கு அப்பராதாரே மண்ணும் அரவந்து மாற்றும் மகையோரார் துண்ணிய காமாதி தோயும் பின்னிய பொய்யன் பிறப்பரு பஞ்சாதான் அந்நியரான சிடனாமே பக்குவன் தொழிலறிவாளர் சுருதி கண்ணாக பழுதறியாத பரமகுருவை வழி அறியாதார் நல்வழியாளர்

சுந்தரமாகிய ஆதித்த பிறவியின் அஞ்சி அறநெறி சாத்த வல்லானவன் சச்சிடராமே சத்தும் அசத்தும் எவ்வாறெனத்தானும் நீ சித்தை உருக்கி சிவனருள் கைகாட்ட பத்தியின் ஞானம் பெறப்பணிந்தான் அந்த சக்தியில் இதை தருவோம் சச்சிடனே அடிவைத்தருளும் ஜீயாசாரின் முன்னா அடிவைத்தவா முடிமாய பிறவி

சாராய சாதக அன்பும் பருத்தோ ஆராயும் ஞானத்தாரடி வைக்கவே உணர்த்து வதிவக்கு வக்கே உணர்த்தி இழக்கர் வராவர செல்லையொழிட்டு குணக்கொடுதற்கு தரவாச்சி வங்குள் குணச்சமினா உடையாள் தனி புண்ணியே இறையடிதாண்டை வணக்கம் எய்தி உரையது கூறி குணங்கொடு போற்ற சிறையுடல் நீர காட்டி சிவத்தோடு அறிவிக்கு அறிவிப்போம் சன்மார்கியாமி விடுநறி வேதாந்த மதரால் வாழ்க்கை புனல் வழி மாற்றி வெக்கை விடுவிக்க வேதாந்தி மாதமே தாக்கும் தலையிலும் சச்சிடராமே சர்க்குணம் வாய்மை தயா விவேகம் தன்மே சர்க்குரு பாதமே சாயே ஓ நிங்காமே சிற்பரஞானம் தெளிய தெளிவோர்தல் அற்புதமே தோன்றலாகும் சச்சிடராமே. ஆறாம் தந்திரம் முக்கிச்சு நாலும் இரு மூன்றும் ஈரைந்தும் ஈராறும் நின்ற குறிகள் பதினா

தன்மைகள் ஓராறும் பாரங்குமாகி பரந்த பராபரும் காரொன்று கற்பகமாகின்றானே ஆதார சோதனை ஆனாடி கத்திகள் சுத்திகள் மேதாதி ஈரன் காலாந்து பின்னொழி ஓதாலயத்து புலங்கரடம் புந்தி சாதாரணங்கட்டான் சகவார்க்கமே மேதாதியாலே விடாதோமென தூண்டி ஆதார சோதனை அத்துவ சோதனை.

கூடிய ஆகும் உடம்பில் கூறிய வாதாள மற்றும் குறிக்கொண்மின் ஆரிய அக்கர இன்பத்தின் ஊரிய வாதாரந்தோர் ஊதியாத ஊரிய ஆதாரத்தோர் எடுத்தாவே ஆகும் உடம்பும் அடிகின்ற உடல் போகும் உடம்பும் பொருந்திய வாருதான் ஆகிய அக்கரம் ஐம்பது தத்துவம் ஆகும் உடம்புக்கும் ஆரந்தமாமே ஆயும் மலரின் அணிமலர் மேலது வாய இதழும் பதினாறும் கூட தூய அறிவு

எடுத்த உலகே, உலகில் எடுத்தது சக்தி முதலாம், உலகில் எடுத்தது

புத்தியும் புக்தியும் சித்தியும் ஆகமும் ஆறாது தத்துவத்தப்பாலாம் ஏகமும் நல்கி இருக்கும் சதாசிவம் ஆகமத்துவாரும் சிவமே எத்தினர் எண்ணிலி தேவரம் ஈசனை பட்டினர் வாசப்பதும் தென்றல் வள்ளல் என்று ஆத்தினர் அண்டங்கடந்த புறம் நின்று அண்டங்கடந்து அப்புறம் நின்று காத்தனர் என்னும் கருத்தறியாரே ஒன்றுடரோ நன்மால் பிரசாபதி ஒன்றுடரான இரவியோடு இந்திரன் கன்றுடராகி கலந்து எங்கும் தேவர்கள் தன்றுடராயங்கும் தற்பரமாமே அன்ன தாபரத்தும் நின் அருளவல்லார் சிவன்ன மோபரத்தும்மை வழிபடுவாரில்லை மோபரத்தும்மை வழிபடுவாளர்க்கும் பூவகத்துள் நின்ற பொற்கொடியாமே தூய விமானம் தூரமதாகும் தூய விமானம் தூரமதாகுமால் ஆய சதாசிவமாக சூக்குமம் ஆய பலிபீடம் பிரபத்ரலிங்கமாம் ஆய அறநில்லை ஆய்ந்து கொள்வார்க்கே சுக்குமம் ஆய பலிபீடம்

ಕುಲಮದಾರು ಆಯ ಸದಾ ಶಿವಬಾರು ತು ಕುಮಂ ಆಯ ಪಲಿಬೀಡ ಪತ್ರಲಿಂಗಮ ಆಯ

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: நீங்கள் கேட்கவிருப்பது திருமந்திரம் விளக்க உரை, தலைப்பு 16 பாடல் முதல் 20 பாடல் வரை. வழங்குபவர் முனைவர் ஜெயபால் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: அப்பர் சுவாமிகள் தேவாரத்தில் குறிப்பிடுவார் சொல் மாலை. சொல் மாலை, இது பாமாலை. ஒரு மாலையில் எப்படி பூக்கள் நிறைய இருக்கிறதோ அதுபோல இந்த திருமந்திர மாலையில் நிறைய கருத்துக்கள் உண்டு. வயதுக்கு தகுந்த மாதிரி புரியும், அனுபவத்துக்கு தகுந்த மாதிரி புரியும். எல்கேஜிலேருந்து பிஹெச்டி வரைக்கும் சிலபஸ் திருமந்திரில் இருக்கு. 28 ஆகமங்களினுடைய பிழிவு, இதுக்கு பேர் செந்தமிழ் சிவ ஆகமம்னு பேர். இப்போ இதெல்லாம் படிக்கிறதுக்கு நம்ம கடவுளுக்கு நன்றி சொல்லணும், நமக்கு நன்றி சொல்லக்கூடாது. ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் திருமந்திரத்தை கையில் எடுக்கிறதுன்னா ஏதோ போன ஜென்மத்திலேயாவது. இந்த ஜென்மத்தை விட்டுதில்லைங்க, இந்த ஜென்மம் நமக்கு நல்லாவே தெரியுது. போன ஜென்மத்தில் ஏதோ இந்த புண்ணியம் பண்ணியிருக்கணும், அப்போதான் அந்த திருமந்திரத்தெல்லாம் தொட்டு பார்க்க முடியும். திருமந்திரத்தில் உரை சொல்லலாம், திருமந்திரத்தில் விளக்க உரை கொடுக்கலாம். திருமந்திரத்தில் ஒரு வகுப்பாக நடத்துவது அநேகமாக எனக்கு தெரிஞ்சு திருச்சியில் தான் நினைக்கிறேன், வேறையுமே இல்லை. சொற்பொழிவு பண்ணிட்டு போயிடலாம். இந்த திருமந்திரத்தில் ஒரு படிநிலைகள் உண்டு, நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு படிநிலைன்னா முதல்ல எதை படிக்கணும், அடுத்தது எதை படிக்கணும், மூணாவது எதை படிக்கணும், நான்காவது எதை படிக்கணும்னு படிநிலைகள் உண்டு. ஒரு 12 கிளாஸ் பாடத்தை கொண்டுட்டு போய் 1 கிளாஸ் வைக்க முடியாது. 1 கிளாஸ் உள்ள பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லி சொல்லணுமோ அதான் சொல்லணும். 5 வகுப்பு பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லணுமோ அதை அப்போ சொல்லணும். ஹையர் செகண்டரி பிள்ளைங்களுக்கு அந்த பக்குவம் தகுந்த மாதிரி சொல்லணும். அது மாதிரி இந்த 9 தந்திரங்கள்லையும் ஒரு படிநிலைகள் உண்டு. ஆழமா பார்த்தவங்களுக்கு தான் புரியும். அப்ப இந்த முதல் நிலையிலேயே நம்ம என்ன பேசுறோம் அப்படின்னா கடவுளை பத்தி பேசுறோம், அறத்தை பத்தி பேசுறோம். அறத்தோடு ஒரு வாழ்க்கையை நடத்துகின்ற பொழுது கடவுள் நமக்கு துணையா இருப்பார். இப்ப கடவுள் அப்படிங்கிறத பத்தி சிந்திக்க போறோம். உங்க இப்ப கையில இருக்கிறதா நூலுன்னு பேரு, எந்த புத்தகமானாலும் நூல் தானே. நூல் எதுக்கு பயன்படும்? பொதுவாக நூல் எதுக்கு பயன்படும்? இப்போ எவ்வளவோ நூல் இருக்கு, இந்த நூலை சொல்லலை. சாதாரணமாக நூல் வச்சுருக்கீங்கள, எதுக்கு பயன்படுது? தைக்கிறதுக்கு பயன்படுது. இப்போ சட்டை தைக்கணும்னா நூல் வேணும் இல்லையா? இப்போ நூல் இல்லாமல் தைக்க முடியாது. அந்த நூல் வேணும்னா அது ஊசி வேணும். அந்த காது இல்லாத ஊசி நுழையாது. அந்த ஊசியாக இருந்தாலும் ஒரு காது இருக்கணும். அதுதான் பட்னத்தார் சொன்னார், காதற்ற ஊசின்னார். காதற்ற ஊசி எதுக்கு லாய்க்கு? காது இருக்கிற ஊசியாவது பயன்படும். இந்த காது இல்லாத ஊசி அதுக்கும் லாய்க்கு இல்லை. அப்ப அந்த அதுக்கு பேர் காது தானே. அப்ப காதுக்குள்ள நூல் நுழையணும். காதுக்குள்ள அந்த நூல் நுழைஞ்சதுன்னா கிழிஞ்சு போன துணியை தைக்கலாம். இந்த காதுக்குள்ள இந்த நூல் நுழைஞ்சதுன்னா புண்பட்ட மனமெல்லாம் பண்படும். மனச்சிதறல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மன தெளிவு கிடைக்கும். அதுதான் நூல். அதுக்குதான் அந்த நூல்னு பேர் வச்சாங்க. கையில் ஒரு நூல் இருந்ததுன்னா அது எவ்வளோ பெருமை தெரியுமா? படிக்கிறோம் படிக்கல அடுத்த விஷயம், என்னைக்காவது படிப்போம். அது எல்லா நூலையும் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த கண்டதெல்லாம் படிக்கப்படாது, கண்டதெல்லாம் படிக்கப்படாது. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாம் எந்த புத்தகத்தை படிக்கணும்னு தெரியாமல் அந்த மாதிரி புத்தகம் எல்லாம் புக்ரிசல் மாதிரி இருக்குது. இப்போ எந்த நூலை படிக்கலாம் அப்படிங்கிறத ஒரு பட்டியல் போட்டு காட்டினாங்க. தேவர் குரலும் திரு நான் மறை முடிவும் மூவர் தமிழும் முனிமொழியும் கோவை திருவாசகமும் திருமூலர் சொல்லும் ஒரு வாசகம் என்று உணர். 3047 பாடல் இருக்கக்கூடிய திருமந்திர மாலைய சொல்லுங்கிற திருமூலர் சொல், அந்த சொல் ஒரு மனிதனை மாற்றும். ஒரு சொல் ஞானி ஆக்கும், ஒரே சொல்லுதா மானியாகி. இரண்டு சொல் சும்மா இருன்னார், சும்மா இரு சொல்லால பேசாதீங்க. அருணகிரிநாதர் சும்மா இரு சொல்லற எண்டலுமே அம்மாப்பொருள் ஒன்றும் அறிவில்ல, அதுதான் உபதேசம். திருமந்திரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சொற்களும் உபதேசம், ஞாபகம் வச்சுங்க. 9 தந்திரங்களும் உபதேசம். முதல்ல திருமந்திரத்தினுடைய பாதையை முதல்ல அறிமுக வகுப்பில் நடத்திருக்கேன்னு நினைக்கிறேன். வாழ்க்கையில் ஒரு நூலை படித்தா போதும், ஏதாவது ஒரு நூல், அது திருமந்திரமாக இருந்தாலும் சரி, திருவாசகமாக இருந்தாலும் சரி, பெரிய புராணமாக இருந்தாலும் சரி, தேவாரமாக இருந்தாலும் சரி, ஒரு நூலை வாழ்க்கையில் எடுத்துங்க. திருக்குறளாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு நூலில் என்ன கருத்து சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த கருத்து தான் எல்லா நூலிலும் சொல்லப்பட்டிருக்கும். மாறுபாட்டுக்கு வழியே இருக்காது. அதான் சைவம், சைவத்தினுடைய சிறப்பு அதுதான். காலத்தில் பழமையானது திருமந்திரம். ஒரு பழமைக்கு ஒரு சிறப்பு கொடுக்கணும் இல்லையா? சில வயதுக்கு மரியாதை பாங்க, சில பேர் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்டா இல்லையா? என்ன சொல்லுவேன், வயசுக்கு மரியாதை கூடியா? அப்போ காலத்தால் மூத்தது. அப்ப திருமந்திரத்தை வணங்க வேண்டும். இறை வழிபாடு இதில் பக்குவம் வேணும். இந்த 16வது பாடலிலிருந்து ஒரு ஒரு வரியில் ஒரு வரி விளக்கம், ஒரு 5-6 பாட்டு. இப்போ எல்லாரும் இறைவனை வணங்குறோம். கடவுளுடைய அருள் இல்லாமல் யாரும் வாழ முடியாது. எல்லாரும் நினைக்கிறாங்க நம்மளால தான் முடியும்னு, நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. அருணகிரிநாதர் சொல்லும் போது நாமேல் நடைவீர்னர் சரஸ்வதி நாக்கில் இருக்கணும், நம்ம அறிவில்லை. இறைவன் கொடுத்தது இறைவனுக்கே கொடுக்கணும். கடவுளுக்கு நம்ம என்ன கொடுக்க முடியும், ஏதாவது கொடுங்க பார்ப்போம். கடவுளுக்கு என்ன, கடவுளிடம் இல்லாதது நம்மள்கிட்ட ஏதேன்னு இருந்தால் அவருக்கு நம்ம கொடுக்கலாம். என்ன இருக்கு உங்கள்கிட்ட? ஓ, நம்ம

இன்னைக்கு கோவில்ல கூட்டம் எப்படி இருக்குன்னா, அடுத்தவங்க கோவிலுக்கு போறாங்க அதுக்காக நம்ம போறோம். இன்னைக்கு எல்லாம் ஒரு பார்க்கிங் பிளேஸ் ஆயிடுது, பார்க்கிங் பிளேஸ். இன்னும் சொல்ல போனா ஃபேஷன், எல்லாருக்கும் சொல்லல, ஒரு சில பேருக்கு தான் சொல்றேன். கோவிலை சரியா யாரும் பயன்படுத்தல, கோவில் இருக்கக்கூடிய எனர்ஜியை யாரும் ரிசீவ் பண்ணல. பவர் ஹவுஸும்பாங்க, அதை இருக்கிற மின்சாரத்தெல்லாம் வாங்கி ஒளிவிடக்கூடிய மீட்டர் மாதிரி நமக்கு தேவையான எனர்ஜி எல்லாம் ஒரே இடத்துல கிடைத்து அதை வாங்கி கொள்ளக்கூடிய ஒரு இடம் கோவில். அது கோவிலுக்கு போறமே ஒழிய அது சரியான முறையில் யாரும் பயன்படுத்தல. பக்குவம் உள்ள ஞானிகள் பயன்படுத்துகிறார்கள், சித்தர்கள் பயன்படுத்துகிறார்கள், பக்தர்கள் பயன்படுத்துகிறார்கள், அவர்களுக்கு பலன் உண்டு. பரிபக்குவம் இல்லாதவர்கள் இறைவனை வணங்கியும் பயனில்லை. போது குழாவிய கொன்றை குழல் சடை மாது குழாவிய வாழ்நுதல் பாகனை அம்மையப்பர் யாது குழாவிய அமரரும் தேவரும் கோது குழாவி குணம் பயில்வாரே. கோதுன்னா குற்றம்னு அர்த்தம். குற்றத்தோடு கோவிலுக்கு செல்லுபவர்கள் இறைவனை வணங்கியும் பயனில்லை. ஒரே ஒரு வரியில, யோகத்தை விட ஞானம் சிறந்தது. கொஞ்சம் புரியலன்னா என கேளுங்க, சொல்லித்தரேன். ஏன்னா திருமந்திரத்துக்கிட்ட வந்துட்டீங்கன்னா கொஞ்சம் செய்திகளை அதிகமாக கொடுக்கணும். சும்மா பிரிகேஜி எல்கேஜி லெவலில் சொல்லக்கூடாது. இது கேட்க கேட்க தான் புரியும், சிந்திக்க சிந்திக்க தான் புரியும். யோகத்தை விட ஞானம் சிறந்தது அப்படின்னா, யோகம்ங்கிறது இறைவனை அவர்களுடைய உள்ளத்திற்குள் பார்ப்பது. ஞானம் என்பது இறைவனை எல்லா இடங்களிலும் பார்ப்பது. இப்போ சில விளக்கமெல்லாம் உரையில் இருக்காது, திருமந்திரத்துக்கு நிறைய உரைகள் இருக்கு. ஆனால் அவரவர்கள் என்ன உரையை இறைவன் எதை உணர்த்தியிருக்கிறாரோ அதை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள், அவ்வளோதான். அதுவே முழுமையான உரை அல்ல, இறைவன் அவர்களுக்கு நிறுத்தியது அவ்வளவுதான். இதுக்கு திருமந்திரத்துக்கு உரை எழுதணும்னா திருமூலர் வரணும். ஆமா, அவர் தானே இதை பாட்டு எழுதினவரு. அதுக்கு உரை யார் எழுதணும்? திருமூலர் தான் எழுதணும். இப்ப இந்த காலத்துல திருமூலரை நம்ம எதிர்பார்க்க முடியுமா? ஆனா உண்மையே ஒண்ணு, திருமந்திரம் புரியலன்னா திருமூலரை தியானம் பண்ணா புரியும். அதான் உண்மையான உணர்வு. வாழ்க்கையில் எவ்வளவோ இன்பம், எல்லாம் சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாரும் சொல்கிறாங்க. இப்போ வீட்டில் பார்த்தீங்கன்னாலும் உறவு முறைகள் உண்டு. அம்மா அப்பா அண்ணன் தம்பி அக்கா தங்கை கணவன் மனைவி உறவு இருக்கா? நல்லா சிந்திச்சு பதில் சொல்லணும். ஏன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த இப்படி பார்க்கும் பொழுது ஆவரேஜாக சராசரியாக சொல்லும் பொழுது ஒரு 50 வயதை தாண்டியவர்கள் தான் இருக்கீங்க. யாருமே ஆவரேஜ் சொன்னேன், 40 வயசு பையங்களும் இருக்காங்க. சராசரிங்கும் போது அந்த வயது கூட இருக்கிறவங்களையும் குறைச்சி இருக்கிறவங்களையும் சேர்க்கணும். சேர்த்தா ஒரு சராசரியாக ஒரு 50 வயது இருக்கிறவங்க தான் இருப்பாங்க. வயது குறைச்சலா இருக்கிறவங்க கூட என்ன செய்வாங்கன்னா, அனுபவிச்சுதான் எல்லாரும் தெரிஞ்சுன்னு அவசியம் கிடையாது, அனுபவப்பட்டவங்களுடைய அனுபவத்தை பார்த்து தெரிஞ்சவங்களும் இருக்காங்க. அதனால இது நான் சொல்றது சரியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வீட்டில் அவரவர்கள் பழகுகின்ற உறவுகளில் 100க்கு 100 நிம்மதியாக இருப்பவர்கள் எத்தனை பேர்? ரெண்டு கையும் தூக்கணும். உண்மையா இருந்தா ஏதாவது ஒரு திருப்பு முனை வேணும்னு சொன்னேன். திருமந்திரம் கேட்டா பாடலுக்கு பொருள் சொல்லுவதுங்கிறது எனக்கு சாதாரண விஷயம், அது எளிமை. அதில் உள்ளே என்ன கருத்து இருக்கிறது, அதிலிருந்து நீங்கள் உங்களுக்கு என்ன வேண்டும், நீங்க என்ன தெரிஞ்சுக்க போறீங்க, உங்களுக்கு என்ன உபதேசம் தேவை, அதுதான் எனக்கு தேவை. இப்போ எல்லாருமே இல்லறவாசிகள் தான், அதுல ஒன்றும் குறையே கிடையாது. எல்லாருக்கும் திருமணம் 1000 ஏக்கர் வீடு வாசல் எல்லாம் இருக்கு, நிலைத்த உறவு வச்சிருக்கீங்க. அதுவும் உறவுகள் பார்த்தீங்கன்னா இந்த ஆழம் விழுதுகள் போலும் பார், வியட்நாம் வீடுல ஆழம் விழுதுகள் போல்.

0: அளவு இருக்குன்னாரு. பாட்டை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், கிளைமேட் சீனும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த உறவுகளால் ஏதேனும் யாருக்காவது நிம்மதி இருந்திருக்கிறதா? உண்மை சொல்லணும், எனக்கா சொல்ல விடாது. இருக்குன்னா இருக்குன்னு சொல்லுது. எல்லாம் மௌனமா இருக்கீங்களேன்னு. மௌன சம்மதம் அடையலமா இல்ல கூட்டத்துல இதெல்லாம் எப்படி சொல்றதுன்னு தெரியாம இருக்கீங்களா? உறவுகள் இருக்கிறது, ஆனால் அந்த உறவுகள் அத்துணையும் நம்முடைய வினைகளை கழிப்பதற்காக வந்த உறவுகள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு பின்னாடி. நான் வினையை எங்க தீக்கிறேடா? வினை எங்க தீக்கிறது? உறவுகள்ல தான் தீத்தாகணும், வேற வழி இல்லை. ஆனா கடவுளிடம் உள்ள உறவு என்ன, அதை பார்க்கணும். அது உறவு தானே. யார் எனக்கு உறவு அமரர்கள் ஏறே லாரியும் விட்டார். யான் வேண்டேன் மாணிக்கு வரை உற்றாரே வேணாண்டு போனவர். இறைவனோடு கொள்ளக்கூடிய உறவு நிலைத்த உறவு, உலகியலோடு இருக்கக்கூடிய உறவு பொய் உறவு, அது மெய் மாதிரி இருக்கும், ஆனால் துன்பத்தை கொடுக்கக்கூடிய உறவுகள். ஆனால் கடவுளிடம் இருக்கக்கூடிய உறவு நிலையான உறவு, தொல்லை இல்லாத உறவு. என்ன சொல்ற பாருங்க, ஈசன் உறவுக்கு எதிரி இல்லை தானே. இந்த 17வது பாட்டு ஒரே ஒரு வரி தான். அது போன மாதம் அவங்க பாடம் நடத்தியிருப்பாங்க, அதுக்காக நான் ஒரு வரியில சொல்லிட்டு. அதனால் நம்ம யாரோடு உறவு கொள்ள வேண்டும்? இறைவனோடு தொடர்பு கொள்ள வேண்டும். சரி, இப்ப இறைவனோடு தொடர்பு கொள்றது அவ்வளவு எளிமையா? ரெண்டு சொல்லலாம், எளிமைன்னு சொல்லலாம், கடினம்னு சொல்லலாம். எளிமையா நினைச்சா எளிமை, கடினம் நினைச்சா கடினம். இல்ல திருமுறைகள் வழியாக பூஜை செய்து இறைவனை நிரந்தோறும் அணுக்க தொண்டராக இருந்து இறைவனோடு உறவு கொள்வது ஒரு முறை. ரொம்ப சிரமமா இருந்தா என்ன செய்யலாம்னா, இறைவன் வெளிப்படுகின்ற இடம் அடியார்கள். நல்லா கேட்டு, சிவனடியார்களோடு உறவு கொள்ளும் பொழுது, சிவனடியார்களோடு சேர்ந்திருக்கின்ற பொழுது இறைவனோடு சேர்ந்திருப்பதாக அர்த்தம். அதனால்தான் மாணிக்க வாசகர் இதை எதுவுமே வேண்டாம் வேண்டாம் வேண்டாம் என்று சொன்ன மாணிக்க வாசகர் என்ன வேணும்னார், அடியார் நடுவுள் இருக்கும் அருளை நீ புரியாய் கேட்டார். இல்ல இப்ப அடியார் எழுத மத்தியில நீங்க இருக்கீங்க, இன்னைக்கு என்ன உங்களுக்கு கஷ்டம்? ஆளக்க ஈசன் உறவுக்கு எதிரி இல்லை தானே. எல்லா உறவுகளை விட இறைவனோடு நாம் உறவு வைத்துக் கொள்வதுதான் நமக்கு நிலைத்த உறவு. அப்படி உறவு இறைவனோடு உறவு கொண்டவர்கள் தான் அருளாளர்கள், ஞானிகள், சித்தர்கள். இப்ப நீங்க உங்களெல்லாம் என்னன்னா, இல்லறத்தில் இருந்து கொண்டே ஞானிகளாக இருக்கலாம், அதுக்குதான் திருமந்திரம். யாரையுமே நான் காட்டுக்கு போய் சொல்லல, யாரையுமே நான் வந்து இருக்கக்கூடிய அந்த வசதி வாய்ப்புகளை நான் இழக்க சொல்லல. இருக்கின்ற வசதி வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தினால் போதும். சரியாங்கிற வார்த்தை முக்கியம். சிவனே கதி, சிவனே வழின்னு. இந்த 18வது பாட்டில் தேவர்கள், இந்திரர்கள் மற்றும் விண்ணுலக வாசிகள் எல்லாரும் இறைவனை வழிபடுறாங்க. செல்வத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய திருமால் சிவனை வழிபடுகின்றார். எல்லாருக்கும் தெரியும் ராமேஸ்வரம், ராமேஸ்வரத்தில் ராமர் பூஜை செய்தார். ஏன் ராமர் பூஜை செய்தார்? ஒரு தோஷ நிவர்த்தி. இப்ப இன்னைக்கு தோஷம்னா எல்லாரும் ஒரு அலர்ட்டாயிடுவாங்க. இன்னைக்கு அஸ்ட்ராலஜி தான் நல்ல மார்க்கெட்டிங். அது தோஷம் இல்லைன்னா கூட தோஷம் இருக்குன்னு சொல்றோம்னு வச்சுங்களேன், உடனே அவங்கள ஈஸியாக கோயிலுக்கு போக சொல்லிடலாம். ராமருக்கு ஒரு தோஷம், ஆமாம், ராவணனை கொன்ற தோஷம் இல்லையா, பிரம்மகரி தோஷம்னு பேர். அது வழி கிடையாது, சிவபெருமானை வழிபட்டால் எல்லா தோஷமும் நீங்கும். கிருஷ்ணர் வந்து சிவபூஜை செய்பவர், ஞாபகம் வச்சுங்க, உபமன்ய முனிவரிடம் தீட்சையை பெற்றவர் கிருஷ்ணர், டெய்லி சிவபூஜை பண்ணுவார். இன்னும் கொஞ்சம் கூடுதலா ஒரு படி சொல்றேன், நமக்கெல்லாம் சீனியர் சீனியர் சிவனடியார் கிருஷ்ணர், ராமர் கிருஷ்ணர் எல்லாரும் யார வழிபடுறாங்க, சிவனைத்தான் வழிபடுறாங்க. எல்லா தோஷமும் போயிடும், இது தனியா பரிகாரம் போக வேண்டியில்ல. இன்னைக்கு சிவாலயங்கள் எல்லாம் பரிகார தலங்களாக மாறி மாறிக்கொண்டிருக்கின்றன. திட்ட அருமையான தலம் ஞானசம்பந்தர் பண்ணது, திட்ட இல்லை ஞானசம்பந்தர் பாடிய தலம் கேட்ட தெரியாது, குரு ஸ்தலம் அப்படின்னா தெரியும். இன்றைய காலங்கள் மாறிட்டு இருக்கு, அதை நம்ம என்ன செய்யலாம்னா, நாம் அவங்களை திருத்த வேண்டியில்லை, நாம் திருந்தனா போறோம். உலகத்தை திருத்த நம்மால் முடியாது, அவர் அவர்கள் திருந்தினால் போதும், இது போதும், சிவனே கதி. இது பதி கொள் என்ற எம்பெருமானே, இது பதி கொள். பதினா யாரு, பதினா தலைவன், உயிருக்கு தலைவன் யார், உடம்பை உயிர் இயக்குகிறது, உயிரை கடவுள் இயக்குகிறான். அப்ப முழு முதல் எது, கடவுள் தானே. இப்ப நம்ம எல்லாம் கூடியிருக்கோம், யாரோட முயற்சி, கடவுளுடைய முயற்சி இல்லையா, இல்லையா சார், நம்ம முயற்சி, உங்க முயற்சி தான், அது மறுக்கல. சேர்த்து வச்சுங்க, கூட்டி வச்சது யாரு, கடவுளுடைய அருள் இல்லாமல் ஒன்றும் நடக்காது. அவரவர்களுடைய உயிரில் கடவுள் இல்லாவிட்டால் உங்களுடைய உடம்பில் உயிர் இருக்காது. உடம்பை உயிர் இயக்குகிறது, உயிரை கடவுள் இயக்குகிறான். அதனால சிவனே கதி நினைக்க வேண்டும். ஏன் சிவனை கதி நினைக்கணும், அப்படி சிவனை கதி என்று ஏன் நினைக்க வேண்டும். சிவபெருமான் வந்து எல்லாருக்கும் அருளை கொடுப்பார், ஒரு கால் குற்றம் செய்தவரை கூட தண்டிப்பார், மன்னித்து விடுவார், அவருக்கும் அருளை கொடுப்பார். குறையுடையார் குற்றம் போராய், கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையார், யார் யாரு அவங்களாம் யாரு, கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையார் யாரு, நீங்க தான். சைவ சித்தாந்த கொள்கையில் நிறையுடையார், சிந்தையில் சிவத்தை உறைவிப்பவர். ஒரு ஏதேனும் ஒரு குறைகள் செய்திருந்தால் கூட அந்த குறைகளை பொறுத்து அருளை கொடுப்பார். யாரா கொடுத்திருக்கிறாரா, சிவபெருமானுடைய உருவம் எல்லாம் தெரியும் உங்களுக்கு, குன்றை வால் சடை ரைட்டு, பித்தா பிறை சூடிய பெருமான் அதுவும் கரெக்டு, ஆறு எல்லாம் திருவுருவங்கள் நல்லா தெரியுது. சந்திரனை ஏன் சூடினார், சந்திரனை ஏன் சூடியிருக்கிறார், இறைவன் செய்யக்கூடிய தொழில் எத்தனை, நம்ம ஐந்து திருமந்திரம், சைவ சித்தாந்தம் படிக்கிறவங்களுக்கு எளிமையா சொல்ற கருத்து புரியும், சித்தாந்தம் படிக்காதவங்க காதல வாங்கிங்க போக போக புரியும். இறைவன் செய்யக்கூடிய தொழில் ஐந்து, அதில் ஒன்று காத்தல், தோளுடைய சிவியன் விடையேறிவோர் தூ வெண் மதி சூடி, மதி சூடி முதல் பாடல் ஞானசம்பந்த பாடல், அது அபயம் என்று தம்மை ஓடி வந்த சந்திரனுக்கு அருளை கொடுத்து அடைக்கலம் தந்த வரலாறு. நல்லா கேட்டு, தவறு பாரபட்சமே இல்லாம வாழணும், பாரபட்சத்தோடு வாழ்வு தப்பு, ஆல் ஆர் ஈக்குவல் நினைக்கணும். சந்திரன் நினைக்கல, சபிக்கப்பட்டான், தேர நேரம் வந்துருச்சு, சிவபெருமான் வந்து விழுந்தார், உடனே காத்து காப்பாத்தி, சரி 15 நாள் வளர்தலும் 15 நாள் தேய்தலும் அப்படின்னு சொல்லி ஒரு வரத்தை கொடுத்து அடைக்கலம் எடுத்துக்கொண்டார். சந்திரனுக்கு அடைக்கலம் கொடுத்த இறைவன் நம் போன்ற மனிதர்கள் ஏதேனும் குறைகள் செய்திருந்தாலும் கூட, குற்றங்கள் செய்திருந்தாலும் கூட, சிவனடியார் என்ற இலக்கணத்தில் வருகின்ற பொழுது அதை அவர் மன்னித்து அருளை கொடுப்பார். இந்த 20வது பாடல்ல எல்லாம் ஈசன் அப்படிங்கிறது. முடிவும் பிறப்பையும் முன்னே படைத்த இந்த பாட்டை மட்டும் படிச்சா போறோம். மூல நூல் இருந்தா பாட்டு இருந்தா போறோம். உரை வச்சிருந்தீங்கன்னா பாத்துக்குங்க. ஏதேனும் ஒரு நுட்பமான செய்தியை மட்டும் சொல்றேன். முடிவும் பிறப்பையும் முன்னே படைத்த அடிகள் உரையும் அறநெறி நாடில் இடியும் உழக்கமும் ஈசர் உருவம் கடிமலர் குன்றம் மலையதுதானே. இந்த திருவம்பாவையில ஒரு வரி வரும், காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி. ஐயா நீ ஆட்கொள்ளும் போது அருளும் விளையாட்டும். இறைவன் ஆற்றக்கூடிய 5 தொழில்களும் இறைவனுக்கும் திருவிளையாடல். அந்த திருவிளையாடலுக்கு யார் கருவி? நம்ம தான். உயிர், உயிருக்காக உடலை படைத்தான், உயிருக்காக உலகத்தை படைத்தான். நல்லா கேட்டுக்கணும். அந்த உயிர் உடம்பு தங்கி இருக்கிறது, உயிரும் உடம்பும் தங்கி இருக்கு. வெறும் உடம்புக்குள்ள உயிர் இருந்து என்ன பிரயோஜனம்? உடம்புக்குள் இருக்கக்கூடிய கருவிகரணங்கள் வேணும் இல்லையா? சில பேருக்கு மனமும் இருக்காது, புத்தியும் இருக்காது, சித்தமும் இருக்காது, ஆங்காரமும் இருக்காது, ஆனா உடம்புக்குள்ள உயிர் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அவங்க எல்லாம் திருச்சியில யாரும் இல்லை. உடம்புக்குள்ள உயிர் இருக்கும், நல்ல மனசு இருக்காது, சிந்தனா சக்தி இருக்காது. சிந்திக்க தெரிந்தவன் தான் மனிதன். அதான் இந்த மனிதன்கிற வார்த்தைக்கே வேர் சொல் எடுத்தோம்னா மனம் உள்ளவன் மனிதன், மனம் இல்லாதவன் மனிதன் அல்ல. எழுதிக்கலாம், இதெல்லாம் நோட்ஸ் எடுக்கணும், இதைத்தான் நோட்ஸ் எடுக்கணும். இதுதான் புத்தகத்தில் இருக்காது, உரையில இருக்காது. இறைவன் என்ன உள்ள உணர்த்துகின்றானோ அதுதான் உங்கள்கிட்ட நான் பேசுறேன். மனம் புத்தி சித்தம் ஆங்காரம் என்ற கருவிகள் சரியா இருக்கணும், அப்பதான் உயிர் ஒழுங்கா இருக்கும். படைத்து காத்து ஒடுக்கி மறைத்து அருளி, ஒரு 5 வேலை செய்கிறார். இதெல்லாம் நான் நிறைய பேச வேண்டிய இடம் பின்னாடி வருது, நிறைய இருக்கு. உலகத்தை படைக்கிறான், உடம்பை படைக்கிறான், உடம்புக்குள் உயிரை நுழைய வைத்தான். நல்லா கேட்டுங்க, கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா போறோம். நான் ஒரே பாடலே இவ்வளவு சொல்ல முடியாது. உடம்புக்குள் உயிரை நுழைய வைத்தான். நாம எல்லாம் நிறைய வினைகள் செஞ்சிருக்கோம், ஆனா எவ்வளவு செஞ்சிருக்கோம் தெரியல, எப்ப செஞ்சோம்னு தெரியல, அதெல்லாம் எப்ப அனுபவிச்சிருக்கிறது? அந்த அனுபவத்துக்காகத்தான் இந்த உடலுக்குள் உயிர் இருக்கிறது. சில பேர் சொல்லுவாங்க, யார் எனக்கு சுகர் 450 இருக்கும்பாங்க. சார் பிரஷர் நம்மெல்லாம் யாராருக்கு பிரஷர் கொடுத்தோமோ அது இவங்களுக்கு இப்ப பிரஷரா இருக்கு. இந்த ஆபீஸ்ல பிரஷர் கொடுப்பாங்க, அது என்ன ஆகும்? மறுபிறவில இவங்களுக்கு பிரஷர் வரும். நாம செஞ்சது நமக்கு தாங்க வருது. நாம் செய்த கண்மங்களை ஒழித்து கரையேற்றுவதற்காக இறைவனுடைய அருள் இந்த உடலில் உயிர் சில காலம் தங்கி இருக்கிறது. அதுதான் காத்தல். இப்ப எல்லாம் தெரியும் இல்ல? இறைவனுக்கு எல்லாம் தெரியும், நமக்கு தான் தெரியாது. இறைவனுக்கு எவ்வளவு காலம் நம்ம இருக்க போறோம்னு அவருக்கு தெரியும். படைத்தல் காத்தல் ஒடுக்குதல் என்ற 3 வேளையும் உடம்புக்கு, மறைத்தலும் அருளுதலும் உயிருக்கு. ஆமா, உயிருக்கு தானே மறைத்தல், உயிருக்கு தானே அருளுதல். அதான் எல்லாமே இறைவன். முடிவும் பிறப்பையும் முன்னே படைத்த உலகம் எப்ப முடிவுங்கிறது அவருக்கு தெரியும். எப்ப உலகத்தை படைக்கணுங்கிறது அவருக்கு தெரியும். நாம் செய்த வினைகளுக்கு ஏற்ற உடம்பை தேர்ந்தெடுக்கிறது படைத்தல். பஞ்சபூதங்களில் உண்டாக்கப்பட்ட இந்த உடம்பு முன்னையே பிளான் பண்ணிட்டேன். அதனால எல்லாமே இறைவனுடைய கையில் இருக்கிறது. 21வது பாடல இருந்து கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். இன்றைய திருமந்திர வகுப்பு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. Om Namah Shivaya.

திருக்கேதீச்சரம் ஆழிப்புடை சூழ்ந்து ஒலிக்கும் ஈழம் தன்னில் சென்னிமதி புனைமாட மாதோட்டத்தில் திருக்கேதீச்சரத்து அண்ணல் செய்ய பாதம் உன்னி மிக பணிந்து ஏற்றி அன்பரோடும் உலவாத கிளி பெற்றார் உவகையுற்றார் என்று செல்வமலி குன்றத்தூர் தெய்வ செக்குழார் பெருமான் ஞானசம்பந்த பிள்ளையார் திருக்கேதீச்சரம் வணங்கி பாடிய பாங்கை விதந்து ஓதியுள்ளார். திருவெண்ணெய்நல்லூர் ஊர்பெயர், திருவருட்துறை கோயிலின் பெயர். அதுபோல மாதோட்டம் என்பது நகரம், கோயிலின் பெயர் கேதீச்சரம் என்பது. ஆதிசேரன் நிலை நிறுத்திய மேருச்சிகரமே திருக்கேதீச்சரம் என்பாரும் குல. திருக்காலத்தி, திருவலம்புரம், திருமுருகன்பூண்டி, கொடிமாடச் செங்குன்றூர், செம்பாம்பன்குடி, செம்பங்குடி முதலான தென்னக திருத்தலங்களில் கேது வழிபட்டமை போன்றே ஈழத்திரு மண்டலத்திலும் கேதீச்சரத்தில் கேது பகவான் வழிபட்டுள்ளார் என்பர். துவட்டா முனிவர், பிருகு முனிவர், மாலியவான் முதலியோர் பூசித்து பெரும்பேறு பெற்றபதி. இறைவர் கேதீஸ்வரர், அம்மை கௌரி அம்மை. கேதீச்சரம் வாழ் கேதாரநாதரில் காதல் கூர் கபுரி அம்மன். கமிழ் கபுரி என்பது பழம்பாடு. தீர்த்தம் பாலாவி. மன்னாரை அடுத்த மாதோட்டத்தில் பாலாவி தீர்த்த கரையில் விளங்கும் புதுக்கக் கோயில் யாழ்ப்பாணம் நிறை சைவப்பெருந் திருவினார் ஆறுமுக நாவலர் அவர்கள் திருவுளப்பாங்கின் வண்ணம் மலர்ந்தது என்பர் ஆண்டோர். மாந்தை கோயில் நகரம் என்று கொண்டாடப்பெறும் இத்திருத்தலத்தில் சோழ மன்னர்கள், பாண்டிய மன்னர்கள் திருப்பணிகள் நடைபெற்ற செய்திகளை தொல்லியல் துறை செய்திகளாலும் அறிகிறோம். பெரும்பற்ற புலியூராம் சிதம்பரம் திருக்கோயிலிலும் தொடர்புடைய கல்வெட்டுக்கள் உள்ளதாக அறிகிறோம். பொன்னாச்சி, வேம்பு முதலிய தருக்களால் சூழப்பெற்ற இத்திருக்கோயில் திருத்தலமரம் வன்னி என்பதாம். வாளையம் பொழின் மந்திகள் களிப்புறம் அருவிய மாதோட்டம் வண்டு பண் செய்யும் மாமலற்பொழின் மஞ்சை மயில் நடமிடு மாதோட்டம் பொன்னிலங்கிய முத்து மாமணிகளும் பொருந்திய மாதோட்டம் மாவும் பூகமும் கதலியும் நெருங்கு மாதோட்டம் மனமுரசு என கடலினது ஒலி கவர மாதோட்டம் என்று இயற்கை எழில் கொஞ்சும் இன்பத் திருநகரை போற்றுகிறார் புகழிவேந்தர். பாலாவியின் கரையில் கேதீச்சரத்தை இராப்பகல் நினைந்து ஏத்துங்கள் என்று நெறிப்படுத்துகிறார் ஆளுடைய பிள்ளையார். துண்ணி அன்போடும் அடியவரை இறைஞ்சு கேதீச்சரம் என்ற சண்பையார் திருவாக்கின் வண்ணம் இரு நிலத்திருந்த சாலப்பழையராம் ஆதி கேதீச்சுர சோதிப்பிரானார்க்கு சிவராத்திரி காலத்தில் அடியார்கள் பலரும் பூவும் நீரும் கொண்டு போற்றிப் பரவும் பாங்கு சொல்லில் வடிக்க வண்ணுமோ பக்தி வலை படுவோனல்லவா பரம்பரன். கோலக் கோபுரம் வியன் கருணைக்கு வித்தாம் விமானங்கள் குறிக்கோள் உணர்த்தும் கொடிமரம் திருச்சுற்றாலை திருமதில்கள் திருப்பணிகளின் மாட்சியை என்னென்பது ஏதென்பது கண்டார் காதலிக்கும் கவினார்ந்த கேதீச்சரம் முதலான ஈழநாட்டு தலங்களில் சைவமும் தமிழும் தலைத்து நிது ஓங்கும் காட்சியின் மாட்சியை நேரில் கண்டுதான் நிக்குறுக வேண்டும். ஆண்டவன் பூசை, அடியார் பூசை, வெட்ட வெளிப்பூசை, வினோதகமாக ஒரு விலங்கு பெட்டகப் பூசை என்று அடுக்கிக் கொண்டே செல்லலாம். இலக்கணங்களும் இயலிசைகளும் மிக விரிக்கும் அம்பல மதுர இத கவிதனை இயற்று செந்தமிழ் திறத்தார் பலர் வதியும் திருநாடு இலங்கை. சேதுவின்கண் செங்கண்மால் பூசை செய்த திருவி ராமேச்சுரம் பணிந்த சிவஞான சம்பந்தர் திருக்கேதீச்சரத்து எம்மானை நெஞ்சம் நெக்குருகப்பாடியருடைய திருப்பதிகத்தில் திருக்கேதீச்சர பெருமானை பரவுவார்க்கு ஒரு பயன்களை பல பாடல்களில் அருளியுள்ளார். கனைகடல் கடிகமிழ் பொழில் அணி மாதோட்டம் கருத நின்ற கேதீச்சரம் கைதொழ கடுவினை அடையாவே இருங்கடற்கரையினில் எழில் திகழ் மாதோட்டம் கேடியில்லாத கேதீச்சரம் அடைபவர்க்கு அருவினை அடையாவே மறிகடல் மாதோட்டத்து அடிகள் ஆதரித்து இருந்த கேதீச்சரம் பரிந்த சிந்தையராகி முடிகள் சாய்த்து அடி பேணவல்லார்தம் மேல் மொய்த்து எழும் வினை போமே உயர்தரு மாதோட்டத்து அண்ணல் நண்ணு கேதீச்சரம் அடைபவர்க்கு அருவினை அடையாவே
கேதிச்சரம் பாடலாயின பாடுமின் பத்தர்கள் பரகதி பெறுவர் என்பன போன்ற பலச்சுருதி குறிப்புகள் சிவானந்த பெரும்பேறு பெற வழிகாட்டும் என்பது திண்ணம். விருதுகுன்ற மாமேறு எனத் தொடங்கும் திருஞான சம்பந்தர் திருவாய் மலர்ந்தருளிய திருப்பதிகம் இரண்டாம் திருமுறை பண் நட்டராக

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम डॉट ऑर्ग रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम डॉट ऑर्ग।
2: அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
3: 9 திருமுறை பாட்டும் பொருளும் வழங்கி இருப்பவர்கள் பாடல் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள், பொருள் சிவ சோசோமி சுந்தரம் ஐயா அவர்கள்.
4: கருவூர் தேவர் திருவிசைப்பா 9 தஞ்சை ராசராசேச்சரம் பண் பஞ்சமம். தஞ்சன் என்ற அரக்கன் ஆண்ட ஊர் தஞ்சாவூர். இது சோழ நாட்டின் நெற்களஞ்சியம். இங்கே 10 நூற்றாண்டின் இறுதியில் ராஜராஜ சோழன் கட்டிய பெரிய கோயில் ராஜராஜேச்சரம். இது தேவார திருவாசக காலங்களுக்கு பிற்பட்டது.

காவல்கள் பலமாக இருக்க, பலவித ஆயுதங்கள் அமைக்கப் பெற்ற உயர்ந்த அடுக்குகளை உடைய பெரிய மலை போன்ற உப்பரிகைகள் தஞ்சையில் உள்ளன. அவற்றின் பக்கத்தில் சந்திரன் தவழ்கிறது. இலை போன்ற ஒருவகை மதில் உறுப்புகள் உள் மேடையோடு திகழ்கின்றன. இத்தகைய மதில் சூழ்ந்த தஞ்சையில் ராஜராஜேஸ்வர கோயிலில் எழுந்தருளியுள்ள இப்பெருவுடையார் திருமேனி எவ்வளவு அழகாக உள்ளது! உலகமெல்லாம் வணங்கும்படி ஒளிவீசி எழுகின்ற கதிரவன் நூறாயிரம் கோடி சேர்ந்து ஒளிவீசினால் எப்படி இருக்குமோ அப்படி பெரும் பரப்பில் ஒளிவீசும் திருவுடம்பு ஐயோ எவ்வளவு அழகாக இருக்கிறது!

மடங்கி விழுகின்ற அலைகளை உடையது வடவாறு. அதிலிருந்து மதகு வழியாக நீர் வரும்பொழுது மதகிலிருந்த முதலை அகழிக்குள் வந்துவிட்டது. இத்தகைய அகழி சூழ்ந்த மதிலை உடைய தஞ்சையில் ராஜராஜேச்சரத்தில் எழுந்தருளும் இப்பெருவுடையாரின் நெற்றிக்கண் என் கண்ணை விட்டு அகலவில்லை. அவருடைய சிலம்பணிந்த பொன்னார் திருவடிகள் என் குலம் முழுவதையும் ஆழ்வதற்காக என் நெஞ்சில் புகுந்தன. வெளியே வரவில்லை. இத்தகைய பெருமான் இருக்கும் போது எனக்கு வேறு உறவுகள் எதற்காக? இவரே போதும்.

பொங்கு மலர் கொத்துப்போல வெண்கொற்ற குடையோடு வரும் மன்னர்களின் மகுடங்கள் ஒன்றோடு ஒன்று மோதித் தேய்கின்றன. அவற்றிலிருந்து சிந்திய இரத்தினமணி குவியல்கள் நிறைந்து கிடக்கும் மாளிகைகளைப் பெற்ற மதில் சூழ்ந்த தஞ்சையில் ராஜராஜேச்சரத்தில் எழுந்தருளிய இப்பெருவுடையார் ஏன் பவனி வருகிறார்? இவருடைய சடைகளாலான மகுடத்திலிருந்து குளிர்ந்த நில ஒளி வீசுகிறது. வெள்ளிய நிலவு ஒளி விடுவது போல தோன்றும் முத்துக்குடையின் நிழலில் இடப வாகனத்தில் எழுந்தருளி பவனி வரும் குறிப்பு என்னவோ, இருந்த இடத்திலிருந்தே இதயம் கவரும் ஈசன் எழுந்து வர வேண்டியது இல்லையே.

வாழ வைக்கும் மேகமண்டலத்தின் அளவுக்கு உயர்ந்த மதில்களில் இடவங்கள் அழகிய வரிசையாக உள்ளன. அவற்றில் ஒளி மிகுவதற்காக பளிங்கு கற்கள் பதிக்கப்பட்டுள்ளன. அந்த ஒளி அடுத்துள்ள நந்தவனங்களின் பூக்களிலும் பசிய இதழ்களிலும் வீசுகிறது. அந்த இடம் சுடர்விடும் சூரிய மண்டலம் போல் பொழிகிறது. வைரம் வாய்ந்த அகில்கட்டைகளின் புகை மாளிகை தோறும் வீசுகிறது. இரவு நேரத்தில் மகளிர் விரல்களால் யாழ் மீட்டி இனிய ஒளியை எழுப்புகிறார்கள். இத்தகைய சூழ்நிலையில் மதில் சூழ்ந்த தஞ்சை ராஜராஜேச்சரப் பெருமான் அருள் புரிகிறார்.

உவர்ப்பாகிய பெரிய கடல் போல் ஒலி செய்கின்ற பெரிய தெருக்களில் வருகின்ற அரச யானைகளின் கூட்டம் உலாவுகின்றதும் பெரிய மலை போன்ற மதில் சூழ்ந்ததுமான தஞ்சையில் ராஜராஜேச்சரத்தில் கோயில் கொண்ட இப்பெருவுடையார் மிக பெருமை உடையவர். எத்தகைய பெருமை உடையவர்களாலும் எந்த வேதங்களாலும் தேவர்கள் கூட்டத்தாலும் தண்டினை உடைய அழகான தாமரை மலரில் இருக்கும் பிரமனாலும் திருமாலாலும் அறிய முடியாதபடி நெருப்பை உமிழும் தீப்பிழம்பாக காட்சியளித்தவர் இவர்.

நேரத்தில் அருள் பொழியும் இப்பெருவுடையார் அருள் புரிய வேண்டிய வழியில் அருள் புரிவார், ஆட்கொள்ள வேண்டிய வழியில் ஆட்கொள்வார். இத்தகைய அடிகள் தம் அழகான கண்களையும் புன்சடையையும் நீண்ட காதுகளையும் காணுமாறு காட்டீர். நான் பெற்ற குயில் போன்ற குரலுடைய பெண்ணை மயங்க வைப்பது அவர் பெருமைக்கு அழகாகுமா என்று ஒரு தாய் வருந்துவது போல பாடுகிறார் கருவூரார்.

நீர் ஊறும் சுனை, நீர் பாயும் மதகு இவற்றை உடைய பொய்கையில் மலர்ந்த அழகிய செங்கழு நீர் மலர்கள் சுற்றுப்புறங்களிலும் மாளிகைகளிலும் சுடர் வீசுகின்றன. எல்லா பக்கங்களிலும் மிகுந்த வாசனையை செய்வதும் மதில் சூழ்ந்ததுமான தஞ்சையில் ராஜராஜேச்சரத்தில் கோயில் கொண்ட இப்பெருவுடையார் மிகப் பெருமை உடையவர். தாமே எல்லாவற்றிலும் கலந்திருக்கிறார். பிறப்பு தளிர் தளிர்ப்பது போன்றது, இறப்பு இலை உதிர்வது போன்றது. எனவே நினைப்புக்கும் எட்டாத அவரை சென்றடைய முடியாவிட்டாலும், செல்லுதல் இன்று நிகழாவிட்டாலும் மனம் இடிந்து கரைந்து வருந்துவது ஏனோ? தொண்டு செய்தால் என்றாவது அவரை சேரலாம்.

நெடுங்காலமாக சிவப்பணி செய்த பட அடியார்கள் பலர் உன்னை காண வருந்திக் கொண்டிருக்க, நீ பெரிய கோயிலாக எண்ணி என் நெஞ்சில் குடிகொண்ட எளிமையை நான் என்றும் மறக்க மாட்டேன். மின்னல் போன்ற புருவத்தை உடைய இள மயில் போன்ற பெண்கள் மலைபோல் உயர்ந்த நாடகசாலைகளில் இனிய நடனம் பயிலும் மதில் சூழ்ந்த தஞ்சை ராஜராஜேச்சர பெருமான் பெருமை இதுவேயாகும்.

மதில்கள் சூழ்ந்த தஞ்சையில் ராஜராஜேச்சரம் என்ற திருக்கோயிலில் எழுந்தருளிய இப்பெருவுடையார் எங்கும் நீக்கமர நிறைந்தவர். மேகங்களால் சூழப்பெற்ற சூரியன் போல வஞ்சகர் நெஞ்சத்தில் ஒளிந்திருப்பார். அழகிய திருவடி ஒளியில் திளைக்கும் மெய்யன்பர்களுக்கு இளவேனில் கால சூரியன் போல தோன்றி வாழ்விப்பார். அழகுமிக்க திருநீற்றுக் கோலம் அழியும்படி வனப்புமிக்க கங்கை நீர் ததும்பி கசிகின்ற ஒளிமிக்க விருந்த சடையாளர் எங்களுக்கு மிகவும் இனிமையானவர்.

சிவபெருமான். இவர் தனியாயிருப்பவர். எத்தனையோ ஆயிரம் வடிவம் கொள்ளும் தன்மையர். என் வசப்பட்டவர். பழம் போன்றவர். அரிய இனிய கரும்பு போன்றவர். வெண்மையாக முறுக்கிய முப்புரி நூல் அணிந்தவர். காய்ச்சிய அமுதப்பால் போன்றவர். தூய்மையானவர். பொன்னாலான வீரக்கடலை அணிந்தவர். முறுக்கேறிய சடையை முடியாக கொண்டவர். புண்ணியம் திரண்ட பொலிவினர். பொய் உரையாத மெய்யன்பர்களுக்கு மிக இனியவர். இவை அனைத்தும் மதில் சூழ்ந்த தஞ்சையில் ராஜராஜேச்சரத்து பெருவுடையார்க்கே உரியனவாகும்.

0: தேவதாறு, மந்தாரம், சண்பகம், மகிழ், சந்தனம் முதலிய மரங்கள் நிறைந்த நந்தவனத்தின் இருள் விரியும் சோலைகளும் மதிலும் சூழ்ந்த தஞ்சையில் உள்ள ராஜராஜேச்சரத்தில் எழுந்தருளிய இவரை பிறவிப்பிணிக்கு மருந்தான சிவனருள் பருகி துன்பம் நீங்கப் பெற்ற கருவூர்த்தேவர் பாடிய இப்பாமாலை பாடல்கள் பத்தின் பொருளை மருந்தாக உண்பவர்கள் சிவபதம் என்னும் பொன்மலையான கயிலையை உடையவர்கள் ஆவார்கள்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பிரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: பெரிய புராணம், ராகம் நீலமணி, தாளம் ஆதி.

0: ശിവായ. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களை, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
2: நம்பி ஆரூரர் வாழ்வும் வாக்கும் முற்றோகுகள்.
3: பன்னெண்டு 17 18

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.
1: பன்னிரெண்டாம் திருமுறை பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள்.
2: திருச்சிற்றம்பலம் சேக்கிழார் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணம், தில்லைவாழ் அந்தணர் சருக்கம்,

0: உன்னகத்தேவரும் நன்னவு மாட்டா உழுப்பொருளே. உன்னகத்தேவரும் நன்னவு மாட்டா உழுப்பொருள். உன்னகம் என்கின்ற வானுலகத்தில் இருக்கின்ற தேவர்கள் நன்ன முடியாது நெருங்க முடியாமல் இருக்கின்ற உயர்ந்த உருளை. தேவர்களாலே நெருங்க முடியாமல் இருக்கின்ற உயர்ந்த உருளை. உன்னகத்தேவரும் நன்னவு மாட்டா உழுப்பொருளே. உனது உழுப்பொடியவங்கள் உயர்ந்த பொருளாக இருப்பவனே, உன் துழுப்பொடியவங்கள் உன்னுடைய துழும்பு துண்டு செய்கின்ற அடியோங்களாகிய நாங்கள், அடியோங்களாகிய நாங்கள் மன்னகத்தை வந்து வாழச் செய்தார். உன்னுடைய அடியவர்களாகிய நாங்கள் மன்னகத்திலே வந்து வாழச் செய்தார். அது மன்னகத்தை வந்து வாழச் செய்தார் என்றால், வெவ்வேறு உலகங்களிலே இருந்த எங்களை, வெவ்வேறு உலகங்களிலே வசித்துக் கொண்டிருந்த எங்களை இந்த பூமிக்கு வரச் செய்து நீ வந்து அருளை காட்டி எங்களை வாழச் செய்தாரே. அப்படி அவனே மன்னகத்துக்கு வந்து எங்களை வாழச் செய்தான். மன்னகத்தை வந்து வாழச் செய்தான். நீ 36 உங்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கிற சுவாமி, நீயே மண்ணுக்கு வந்து எங்களை வாழச் செய்தான். வாழச் செய்தானே என்றால் இந்த உலகத்திலையும் வாழச் செய்தான், உன்னுடைய சிவலோகத்திலையும் எங்களை வாழச் செய்தான். வாழச் செய்தான் என்பது பொதுவாக சொல்லுகின்றபடியே வாழச் செய்தானே. இங்கேயும் வாழச் செய்கிறான். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு அதுவும் வரவில்லை என்றார் போல மன்னகத்தை வந்து வாழச் செய்தானே. வண்டிரு பெருந்துறையாய் வழியடியோம், வண்டிரு பெருந்துறையாய் வழியடியோம். வன் திரு பெருந்துறையனா வளம் புருந்திய திருப்பெருந்துறையிலே எழுந்திருக்கிற சுவாமியே, வழியடியோம் வழியடியோம் என்று சொன்னால் மலவிடையார்க்கு வழிவழியாழாய் மனஞ்சை உரிப்பறந்த பலவடியாரோடும் வழியடியார் என்று சொன்னால் பரம்பரையா தொண்டு செய்யும் பரம்பரை. இப்ப நம்ம எல்லாம் புதுசா தானே, நம்ம அப்பாவுக்கு தெரியாது பாட்டனுக்கு தெரியாது, இப்ப தான் புதுசா வந்துருக்கு. நம்ம பிள்ளைகளையாவது உருந்து வரணும் அந்த வழிக்கு, எந்த வழிக்கு அந்த வழிக்கு உருந்து வரணும். அது வந்து நீங்க எல்லாம் ரொம்ப கட்டிகாரத்தனமா செய்யணும், கட்டிகாரத்தனமா செய்யணும். விட்டுட்டீங்கன்னா சமயம் போயிடும், விட்டுட்டீங்கன்னா சமயம் போயிடும், சமயமும் போயிடும்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.

திருமுருகன் பூண்டி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்தது. கொடுகு வெஞ்சிலை வடுக வேடுவர் என்ற திருப்பதிகம் பண் பழம்பஞ்சுரம் ஏழாம் திருமுறை. திருமுருகநாத சுவாமி சுந்தரமூர்த்தி சுவாமிகளை வேடுபறி செய்த அற்புத திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை. தலைப்பு: பண்ணின் தமிழிசை. பாடல்: பிடியதன் உருவமை. பாடியவர்: தாராசுரம் பாலசுப்பிரமணியம் ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.

0: ശിവായ. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: Om Shivaya Namah. Shaivam.org ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இன்னிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 7 திருமுறை. வழங்குபவர் ஜெகன் ஓதுவர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: சுந்தரமூர்த்தியினர் அருளி செய்த கொல்லிப்பண்ணிலே அமைந்த 4 திருப்பதியம் திருப்புகலூர் பண்வரிசையிலே 34 திருப்பதியம் திருச்சித்தம்.

0: 그렇게 했던 거.
1: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசகப் பெருமானார் அருளிச் செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
3: மாணிக்க வாசக நாயனார் திருவாய் மலர்ந்தருளிய 25வது திருப்பதிகம் ஆசை 10 திருப்பெருந்துறையில் அருளிய இப்பதிகம் ஆத்தும இலக்கணம் என்ற தலைப்பில் அடிகள் பெருமான் திருவாய் மலர்ந்தருளியது. திருச்சிற்றம்பலம் இதனுடைய பண் செஞ்சுருட்டி ராகம்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
1: ஓம்.

திருச்சதகம் ஒரு ரெண்டு பாட்டு அதை ஒரு பாட்டு படிச்சிருக்கேன். ரொம்ப அருமையான பகுதி இதெல்லாம் சரிங்களா. திருப்பெருந்துறையில் அருளியது அப்படிதான் சொல்லணும், வேற எங்கேயே அருளியதுன்னு சொல்வதற்கு இல்லை அல்லவா. திருப்பெருந்துறையில் அருளியது என்றே சொல்லலாம். அடுத்து சதகம் என்று ஏமிச்சாங்க அப்படின்னா, சதகம்னா நூறுன்னு அர்த்தம். திருச்சதகம்னா இங்க திரு என்பது நூறுனா, பொதுவா சாதாரண தெருவில் இருக்கிற மற்ற ஒரு பொருளை பத்தியோ அல்லது மற்ற சாதாரண மக்களை பத்தி பாருனா பெருஞ்சதகம். ஏன் அந்த ஆளை பத்தி நூறு பாடி இருக்கேன்னு அர்த்தம். பெருமானை பத்தி அதனால் திருச்சதகம், திரு என்ற அடைமொழி சுட்டி திருச்சதகம். அருமையான நூறு, இதுக்கு நேர் பொருள் என்னன்னா அருமையான நூறு, அழகிதான நூறு, திருவை பற்றிய நூறு. திருங்கிறது இங்க பெருமான். ஆகவே திருவை பற்றிய நூறு திருச்சதகம் என்று பொருள். அவ்வளவுதான், சதகம்னா நூறுன்னு அர்த்தம். நூறு பாட்டு இருக்கு அது. அப்புறம் அதெல்லாம் சொல்லணும் நீல. ஐயா இந்த நூறு பாட்டு என்ன சொல்ல போறீங்கன்னு கேட்டான். ஏன்னா அவன் உடனே இப்ப வந்து பஸ்ஸுக்கு போறவன், இங்க யாரும் இல்லை சொல்றேன் சரிங்களா. ஏன்னா என்னன்னா தொடங்கிட்ட சாரு, அதை வந்து இந்த நூறு என்ன சொல்லுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு எழுதும் பொறுப்போம். ஐயா இந்த நூறும் என்ன சொல்லுது அப்படின்னு எல்லாம் ரொம்ப அப்படியே இந்த விரல்ல விட இருக்கணுங்கிறான்ல அது மாதிரி இருக்குது. இந்த நூறு பாடலும் பக்தி வைராக்கிய விசித்திரத்தை சொல்லுகிறது. எந்திரா எந்திரா அப்படியே போறாங்க. ஏன்னா மூணே சொல்லல தெரிஞ்சுக்கிட்டான் நூறு பாட்டை பத்தி. பக்தி வைராக்கிய விசித்திரம் என்ன விளங்குச்சு? நூறு இதுதான் சொல்லுது. வடமொழியை சொல்லி அதிகமான ஆண்ட காலம் என்ன பண்றது? இப்ப எப்படி ஆங்கிலம் சொன்னாதான் பெருசுங்கிறதோ அது மாதிரி ஒரு காலம் வடமொழி சொன்னாதான் பெருசுங்கிறது. இந்த காலம் இருந்தது. அந்த காலத்துல நம்ம சித்தாந்த சாஸ்திரம்லாம் கூட உருவாச்சு. அதனாலதான் பெரும்பாலான சொற்கள் வடமொழி. திருமந்திரம் தான் இன்னைக்கு சாஸ்திர கருத்துக்களை அதிகமா சொன்ன நூறு, பத்து பத்து பன்னெண்டு திருமுறையில அதுலதான் வட சொற்கள் அதிகமா இருக்கு. என் வடமொழி அதிகமாக இருக்கிற திருமுறை எது? பத்தாம் திருமுறை திருமந்திரம் தான். ஏன் அப்படின்னு சமய சார்பாக இருக்கிற சொற்கள் பலவு இருக்கு. சகலர், விஞ்ஞானகலர், பிள்ளையாகலர் இப்படி எல்லா சொல்லும். காலோக சாமீக சாரூகம் இதெல்லாம் சரியை கிரியை யோகம் ஞானம் ஆணவம் கண்ணம் மாயை மாயேயம் பதிபசு பாசம் சிவ ஜீவ பதிய தெரிய வர சொல். இந்த சொற்கள் அதிகமா இருக்கிறது பத்தாம் திருமுறை தான். என்ன பண்றது, அதனால தெரிஞ்சுக்க வேண்டியதான் இருக்கு, வேற வழி இல்லை. ஆகவே பக்தி வைராக்கிய விசித்திரம் ரொம்ப அருமையானா இந்த நூறு பாட்டை நீங்க நல்லா தெரிந்து ஒரு ஒரு கடைசியா அந்த கடைசி பாட்டு படித்த உடனே நீங்க மீண்டும் அந்த ஒன்று முதல் நூறு வரைக்கும் எண்ணி முடிச்சீங்கன்னா இன்னதுதான் தெரிந்து கொண்டோம் என்று சொல்லுவேன். யார் எந்த பெரியவரும் தெரியல. இவ்வளவு சுருக்கமான கருத்து. இந்த நூறு என்ன சொல்லுகிறதுன்னா பக்தி, பக்தி என்ன பெருமான் மீது அன்பு செய்யணும், அன்பு செய்யணும். வைராக்கியம், வைராக்கியம் உறுதிப்பாடு. என்ன உறுதிப்பாடுன்னு இறைவன் அவனை தவிர வேற எதையும் நினைக்கிறது இல்லை, எதையும் நம்ம சொல்றது இல்லை, அந்த வைராக்கியம். அப்போ இறைவன் மீது அன்பு செலுத்துவதும் உலகியல் பொருட்களை முழுமையாக வெறுத்து ஒதுக்குவதுமாக இருக்கின்ற இரண்டினுடைய விசித்திரம். விசித்திரம் என்ன? அந்த இரண்டினுடைய மேன்மைத்தன்மையை சொல்லுகிறது, மேன்மைத்தன்மை. அப்ப ஆண்டவனுக்கு பக்தி எப்படி செய்ய வேண்டும் என்பதையும், எப்படி வைராக்கியமா அந்த பிடிச்ச பிடியில நிற்க வேண்டும் என்பதையும் மிக அருமையாக சொல்லுகிறது இந்த நூறு பாடலும். எந்த புண்ணியமானவும் தெரியல. இப்படி ஒரு சுருங்கமா நூறு பாட்டையும் திரட்டி அவருடைய திருவடிய மனத்தில் நினைச்சு வணங்கி கொண்டு, அப்படியானால் இப்ப நீங்க என்ன பண்ணணும்? ஆராய்ச்சி மாணவனா இருந்தான்னா, ஐயா இந்த நூறு பாட்டையும் ஒரு பக்கம் பக்தி ஒரு பக்கம் வைராக்கியம் இந்த இரண்டினுடைய இருக்கு. அப்படியானா பக்தி எங்கெங்கெல்லாம் சொல்லப்பட்டது, வைராக்கியம் எங்கெங்கெல்லாம் சொல்லப்பட்டது, இதுதான் எம் பில்லு ஓம் புல்லு அப்புறம் எம் பில் எழுதுறானே இப்படி பிரிச்சுக்கணும். பிரிச்சுக்கிட்டு அதை பற்றி எப்படி சொல்றது? சில மேற்கோள் காட்டணும், நூத்தம்பது பக்கமும் இருக்கணும். சொக்கனக்கு சட்டி அல்ல, நூத்தம்பது பக்கமும் இருக்கணும், இருந்தா எம் பில் அப்படின்னு அப்படி ஆராயணும். எனவே அப்ப இரண்டு திறனை பற்றி சொல்றது, ஒன்று பக்தி இன்னொன்று வைராக்கியம். வைராக்கியம்ங்கிறது கொள்கை பிடிப்பு. நீங்க தமிழ்ல தமிழ்ல சொல்லுங்கன்னு சொன்னான், வைராக்கியம் என்பதற்கு நேர் தமிழ் கொள்கை பிடிப்பு. கொள்கை நமக்கு இருக்குது, பிடிப்பு இல்லை. விளங்குதா? கோயிலுக்கு போகணும் இருக்குது, ஒரு நாளைக்கு போக ஒரு நாளைக்கு சரிதான் கிடக்குது போங்க, அதுதான் கூடாது. அது பிடிப்புன்னா சட் என்ன ஆயிரம் ரூபாய் ஐயா ஜீப்ல கொஞ்சம் இது வரைக்கும் போயிட்டு வரலாம், ஒரு பத்து நிமிஷம் போடுங்க அண்ணாமலையார் பார்த்துட்டு தான், அதுதான் பிடிப்பு. சரி கிடக்குது போங்க ஏறுன்னா அது கொள்கை பிடிப்பு இல்லை, வைராக்கியம் இல்லைன்னு. கொள்கை பிடிப்பு என்பதுதான் வைராக்கியம். உறுதிப்பாடு, உறுதிப்பாடு இதெல்லாம் தான் வைராக்கியம் என்பதற்கு பொருள்.
அதத்தான் இந்த 100 பாடலையும் படிக்க போறோம். இங்க பாருங்க முதல் பாட்டு இல்ல, இது வந்து முதல் பாட்டு. இப்ப நீங்க இப்படி சொல்லிட்டதுனால நீங்க ஒவ்வொரு பாட்டும் எது என்பது நீங்களே தேர்ந்து கொள்ளலாம். இது பக்தியா அல்லது வைராக்கியமா நீங்க சொல்லலாம். நான் பேச நிற்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நாளோடும் பொழுதோடும் திருவாசகத்தோடு உறவாட வேண்டும், வேற எங்கே போடல. மெய்தான் அருமி விதிர் விதிர்த்து உன்

தவிர்ந்து உன்னை போற்றி சய சய போற்றி என்னும் கைதான் நெகிழவிடேன். உடையாய் என்னை கண்டு கொண்டேன். உடையாய் உடையாய் என்ன உடையாய்? இந்த அகில உலகத்திலும் இருக்கின்ற உயிருடைய பொருள், உயிரில் பொருள், அறிவுடை பொருள், அறிவில் பொருள் ஆகிய எல்லா பொருள்களையும் அடிமையாக உடையவன், அடிமையாக உடையவன். உடையாய் எல்லா பொருள்களையும் அடிமையாக அப்படி உடையவனே. எம்னால பாருங்க, நான் என்ன செய்ய போறேன்? மெய்தான் அரும்பி. மெய் அரும்பி என்ன அர்த்தம்? இங்க மெய்னா உடம்புன்னு அர்த்தம். உடம்பு அரும்பி இல்ல, உடம்பில் இருக்கிற மயிர்கள் அல்லவா, மயிர் பூச்சல் அர்த்தம். மெய்தான் அதிர்ந்தி திதிர் திதிர்த்து அப்படியே வேர் எல்லாம் கொட்டுது. இது என்ன மெய்? நீங்க வந்து சரியா அப்படியான அண்ணாமலையார் உள்ள கோயில கூட்ட மாட்டிருக்குது அப்படின்னு விடாது. கூட்டத்தினால வரப்படாது. நீங்க தன்னன் தனியா நினைக்கும் போது தன்னை மறந்து வரணும். ஆமா, கூட்டத்தினால வேர்வையோ கூட்டத்தினால மயிர் செலுத்துதோ இருக்கிறது அதல்ல. அப்படியே அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றடைஞ்சும் போது பெருமானே பெருமானே பெருமானே என்று நினைக்கும் போது அந்த மயிர்கூச்சலுடனும் தன்னைத்தான் மறந்து வேர்க்கும். அப்படி மெய்தான் அருந்தி விதிர் விதித்து உன் விரையார் கடற்கு. விரையின வாசனை நல்ல நறுமணம் பொருந்தி உன்னுடைய திருவடியில, திருவடிக்கு என் கைதான் தலை வைத்து சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்கே என்று கைதானா தலையில போயிருக்கோம். கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி அந்த உணர்ச்சியினுடைய வசத்தினால கண்ட தண்ணி தாளதாரையா வரும். ததும்பி வெதும்பி உள்ளம் வெதும்பி, உள்ளமானது வெதும்புன்னா அப்படியே இதுவரைக்கும் இப்படிப்பட்ட பெருமான் இதுவரை நினையாமல் வேற எதையோ நினைந்து விட்டோமே என்று கருதி அதனால ஒரு ஒரு பெரிய அந்த தாகம் ஏற்படுறது. உள்ளம் வெதும்பி அந்த நேரத்துல பொய்தான் தவிர்ந்து, இதுதான் வைராக்கியம். இதுவரைக்கும் பக்தி இந்த பொய்தான் தவிர்ந்து பொய்ப்பொருள் இருக்குல்லவா, எது மாடு கண்ணு செல்லும் போக்குவரத்து வாழ்நாள் இதெல்லாம் இருக்கு, பதவி இதெல்லாம் இருக்கு, என்ன இதெல்லாம் அந்த பொய்தான் தவிர்ந்து மீண்டும் பக்தி உன்னை போற்றி ஜய ஜய போற்றி என்னும் கைதான் நெகிழவிடேன். இங்க கைங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கையல்ல, கை என்ன ஒழுக்கம் இருக்கு. உன்னை போற்றி ஜெய ஜெய போற்றி என்று சொல்லுகின்ற அந்த ஒழுக்கம், அந்த ஒன்றைத்தான் ஒன்றிலிருந்து நான் நெகிழவிடேன். நெகிழவிடேன்னா அந்த பிடிப்பிலிருந்து விடமாட்டேன். அங்க வைராக்கியம், வைராக்கியம். அப்ப ரெண்டு இடத்து ரெண்டு, ஒன்னு பொய் தவிர்தலிலும் நிச்சயமா நம்ம இருப்பேன். இந்த பொய்ப்பொருளை பத்தி இனிமே மனசுல ஒதுக்கிய அதுலயும் வைராக்கியம். மெய்ப்பொருளாக இருக்கிற உன்னை பக்தி செய்தலையும் விடமாட்டேன், அதுவும் வைராக்கியம். அப்போ என்ன பிடிப்புனா பொய்யை விடுதலிலும் மெய்யை பிடித்தலிலும் வைராக்கியம். அப்படி நான் இருப்பேன் உடையா என்னை கண்டுகொள்ளி, என்னை கண்டுகொள்ளி கண்டுகொள்ள என்ன பண்ண கேட்டா என்னுடைய என்னை திருவுள்ளத்தில் கொண்டு எனக்கு அது செய்ய வேண்டும், திருவுள்ளத்தில் கொண்டு அது செய்ய வேண்டும் என்று கேட்கிறேன். ஆகவே பக்தின்னா மெய்தான் அரும்பி விதிர் விதித்து விரையார் கடற்கு என் தானா கை தூக்கணும், அப்படின்னு கை தூக்கணும் அல்லவா, கண்ண தண்ணி தாரையா வடியணும். இப்படி வடிவதற்கு என்ன வேணும்? பொய்தான் தவிர வேண்டும். இந்த பொய்ப்பொருளை பற்றுவிடணும், பற்றுவிடணும். விட்டு அந்த பெருமானை அணிந்தால் அது மாதிரி இருக்கிற அந்த ஒழுக்கத்தினின்றும் என்னை கைதான் நிகழ, அந்த ஒழுக்கத்தினின்றும் நான் நிகழாதவாறு இருக்கும்படியாகவும் எனக்கு நீ அருள்ப வேண்டும் என்று கேட்கிறேன். இல்லைங்களா, இதெல்லாம் பக்தி வைராக்கிய விசித்திரம். விசித்திரம்னா அடே உள்ள போன அப்படியே மயிரெல்லாம் கூச்சலிடுது, ஒரே உடம்பெல்லாம் மேற்குது, கள்ள தண்ணி தார தாரையா வருது. பக்தினா அப்படி இல்லையா இருக்கணும், அதான் விசித்திரம், விசித்திரம். சரி இது வந்து ஐயா கொஞ்சம் ஒரு மணி நேரம் ஆச்சு கொஞ்சம் வாரிங்களா அப்படின்னா நீ போம் கைதான் நெகிழ விடேன். இது விசித்திரம். சார் மணிக்கணக்க நினைக்கிறார் சார், என்னதான் அந்த ஆண்டவங்க கிட்ட பேசுறாரோ நமக்கு தெரியுது. கடந்தது வாங்க நம்ம போலாம், காபிக்கு நேரமாச்சு. ஏன் நாம் எல்லாம் பொய்தான் நெகிழ விடேன்.
அவர் அதுதான் நிகழ வேண்டியிருந்தார், நம்ம போய் தான் நிகழ வேண்டியது அப்படி. இப்படி அவர் செலுத்துகிற பக்தியிலும் அவர் கொண்டுகின்ற கொள்கை பிடிப்பையும் விசித்திரம். அந்த மேன்மை மேன்மை விளங்கு மாதிரி யார் எழுதினாங்கன்னு இப்படி 100 பாட்டு எண்ணி பார்க்கணும். எது பக்தி எது வைராக்கியம், எது பக்தி எது வைராக்கியம், அதனுடைய மேன்மை என்ன என்று சொன்ன அணு அணுவா 100 பாட்டையும் தொகுத்துக்கிட்டா சரியா. இன்னும் ஒரே ஒரு பாட்டா சரி. கொள்ளேன் புரந்தரன் மாலையன் வாழ்வு, இது என்னது வைராக்கியம். கொள்ளேன் புரந்தரன் மாலையன் வாழ்வு, ஐயா வருகிற எலெக்ஷன்ல நீங்க தான் பிரதமரா இருக்கணும் அப்படின்னு சிவ சிவ சிவ சிவ கொள்ளேன் இல்லையா, கூட்டணி இல்ல, நீங்க தனியா நின்னா எல்லாரும் சாலீடா உங்களுக்குதான் ஓட்டு போறீங்க. கொள்ளேன் அதான் வைராக்கியம். அப்ப நீங்க இந்த உலகத்துக்கு என்னடா புரந்தரன் மால் அயன் வாழ்வு ஐயா, அது கடந்துட்டு போகுது. இந்திர பதவி இன்னும் 1 மாசத்துல காலி ஆகுதான். நீங்க இன்னொரு தங்க திருமாலுக்கு இன்னும் 15 நாள் தான் பெரும, அவருக்கு இன்னும் 1.5 மாசம்தான். அடாடாடா 3 பதவியும் எல்லாம் வேக்கண்ட். யார கூப்பிடுறாரு, இவரை கூப்பிடுறாரு, ஐயா நீங்க 3ல எது வேணாலும் இருக்கலாம், நீங்க மனசு வச்சுக்க, இந்த நாம இருங்க, இல்ல திருமலை இருங்க, இல்ல இதா இருங்க, இப்படி அழைக்கிறார். யார சந்தன பலகெல்லாம் வச்சு வச்சு அழைக்கிறாங்க. கொள்ள ஒரு உத கொடுத்தார், அந்த சந்தன பலக இதெல்லாம் கொண்டு எங்க எங்கேயோ கூட தாக்கல விழுந்தது. கொள்ளேன் புரந்தரன் மாலையன் வாழ்வு, இதுதான் வைராக்கியம். தூக்கிறார், இப்படி இருந்தீங்கன்னா உங்க குடும்பம் எல்லாம் காத்துல பறக்க வேண்டியதான். கிடைச்சது சான்ஸ் உழையறத விட்டுட்டு இதான் ஜாக்குன்னு அவன் தேடிட்டு இருக்கிறான் மனுஷன். நீ என்னது என்ன குடி கடினும், என் குடியே கட்டாலும் சரி இதான் வைராக்கியம். கொள்ளேன் புரந்தரம்மா என் வாழ்வு, குடி கடினும் நல்லேன். அந்த பக்கம் போவாங்க. எங்கதான் நீங்க போய் தொலைகிறீங்க, நீங்க அடியாரோடு அல்லால் முருகன் கோயில்ல எல்லாம் அடியார் எல்லாம் உட்காந்துருக்காங்களா, மணி 11-12 மணி ஆகும் கூட அவங்க கூட தான் எப்பவும் இருப்பேன். எனது அடியாரோடு அல்லால் உன்னுடைய அடியாரிடத்துலதான் இருப்பனே தவிர, இதுக்கு மேல ஒரு பதவி ஒண்ணு வந்தாலும் வேண்டே

சார் இப்ப கிடைச்சது ஏதோ திருமால் கிருமால் போய் ஏதோ தேவல ஒத்துக்கு போலாம், இல்ல நரகத்துக்கு தான் போவீங்க. ஆமா உங்களுக்கு என்ன பண்ணிருக்கானே, ஏயா எதை கிடைக்கும் போது உலக விட்டுட்டு என்ன பேசினாரு, நரகம் புயினும் எல்லேன். இப்ப அதுல எனக்கு நரகம் தான் கிடைக்குங்கிறேன், அருமை அருமை நரகத்துல நான் இருக்கு. ஏன்னா எங்க பெருமானை நினைத்துக் கொண்டிருந்தால் அது நரகத்தில் இருந்தா, உங்க திருமால் பதவியில் இருந்தா, தேவலோகத்தில் எங்களின் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய். இதுதான் விசித்திரம், விசித்திரம் பாரு சார். ஒரு ஆன்மா என்ன பிடிப்பு, என்ன பக்தி. அப்ப அடியாரோட தான் இருப்பேன், இந்த பதவிகள்லாம் எனக்கு வேண்டாம். அது எப்படிதான், குடிகட்டாலும் சரி நரகம் போனாலும் சரி, குடிகட்டாலும் சரி நரகம் போனாலும் சரி. என்ன நினது அடியாரோடு அல்லால் நரகம் புயினும் எள்ளேன். ஆனா இவ்வளவுக்கும் திருவருளாலே இருக்க பெறின் குருநாதா உன் அருள் மட்டும் மறக்கக்கூடாது, வேற எது நகர்ந்தால் நடக்கட்டும், உன் அருளை மட்டும் இந்த ஆன்மா மறந்துடக்கூடாதுப்பா. அது மட்டும் இதெல்லாம் எங்க சாமி படிக்கிறது, எங்க படிக்கிறது. இப்ப வரி வரியா எழுத்து எழுத்தா வேற வழி இல்லை, அதுதான் பாடம். ஆனா இப்ப எல்லாருமே தமிழகம் முழுது இப்ப ஒரு விரிவுக்கு எங்களுக்கு பாடமாவே சொல்லுங்கய்யா. ஆனா நேரம் ஆகும், நீங்க லெக்சர் அடிச்சிட்டு நாங்க வந்து 51 தலைப்பு ஒவ்வொரு மாசத்துல 4 தலைப்பு வச்சுக்கிறோம் பண்ண நாங்க 48 வருஷம் தூக்கிங்களா. பாடமானா 4 வருஷமோ 5 வருஷமோ தான் ஆகட்டிய பரவாயில்ல. அதனால போன கூட அம்மா என்ன சொல்லுச்சு, ஐயா இடையிலே வருகிற அந்த வரலாறுலாம் கூட சொல்லுங்க ஐயா, பரவாயில்லையா அப்படின்னு. ஆகவே எங்களுக்கு ஆண்ட பத்தி கவலை இல்லை, இப்படிதான் எல்லாமே இருக்கிறாங்க. என்ன பண்றது, அதனாலதான் என்ன நினைக்கிறேன், இதெல்லாம் என்னைக்கு நிறைவுபடுத்துவோமோ இல்லை எப்படியே நம்முடைய வாழ்நாள் அவ்வளவுதான். நடந்த வரைக்கும் தான் திருவருள், நடந்தது திருவருள், நடக்கல திருவருள். இப்ப இருக்கிற மதுரை ஆதீனத்துக்கு முன்னிருந்த ஆதீனம் பல காரியம் சொல்லும், பல காரியம் சொல்லிட்டு குலசேகரப்பட்டினது சொல்லிட்டு நடந்தது திருவருள், நடக்கல திருவருள். அப்படி கையெழுத்து, நடந்தது திருவருள், நடக்கல திருவருள் அப்படின்ற. அது போல என்னதுல வேற என்ன செய்ய முடியும், வேற என்ன செய்ய முடியாது, அவ்வளவுதான். எனவே கொள்ளேன் புறந்தரன் மாலை என் வாழ்வு குடிகடினும் நல்லேன் நினது அடியாரோடு அல்லால். என் குடியே கட்டுப்போனாலும் சரி உனது அடியாரோடு தான் இருப்பேன். நரகம் புயினும் எள்ளேன் என்னை கொண்டு போய் நரகத்துல கொண்டு தள்ளினா கூட உன் திருவருளாலே எனக்கு அந்த திருவருளை நினைந்து கொண்டிருப்பேன், ஆனால் அந்த நரகமும் எனக்கு சுவர்க்கம், நரகமும் சுவர்க்கம். என்ன பெரிய நரகம் வந்து இருக்குது, நரகம் புயின்

நீ பெருமானி, என் மனதுல உன்னை தவிர வேறு எந்த தெய்வத்தையும் எந்த நேரத்திலும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நினைக்க மாட்டேன். என கழுத்து பிடிச்சாலும் பிற தெய்வம் உன்னையல்லாது எங்கள் உத்தமனையும் உன்னை தவிர நினைக்க மாட்டேன். இது பத்தியில் என்ன இருக்குது, பக்திக்கு பக்தி, வைராகியத்துக்கு வைராகியம். ஒவ்வொன்றுமே சொல்றேன், கொள்ளேன் புரந்தரம் மாலையன் வாழ்வு வைராகியம், குடிகடியனும் நல்லேன் எனது அடியாரோடு அல்லால். அப்ப அடியாரோடு இருக்கிற பக்தியினாலே இவையெல்லாம் எனக்கு வேண்டாம். அப்ப அடியாரோடு என்பது போது பக்தியினுடைய விசித்திரம், மற்றவை வைராகியம். திருவருளாலே இருக்க பெறின் நரகம் புயினும் எண்ணேன், உன்னுடைய திருவருள் மட்டும் என் சிந்தனை இருக்கணும், அது நான் நரகத்தில் இருந்தா என்ன, சொர்க்கத்தில் இருந்தா என்ன, எங்க இருந்தா எனக்கு என்ன. அப்ப திருவருளாலே இருக்க பெறுதல் பக்தி, எங்கிருந்தால் என்ன என்பது வைராக்கியம். அப்பா எங்க இருந்தா, நமக்கு ஒரு பழமொழி உண்டு, இறைவன் நம்மளா இருந்தான்னா, சோறு பருமாறவன் நம்மளா இருந்தான்னா, முத பந்தியில இருந்தானா கடைசி பந்தியில இருந்தானான்னு ஒரு பழமொழி. பருமாறாள் மட்டும் நமக்கு வேண்டிய ஆளா இருந்தான்னா, முத பந்தியில நம்ம போய் உட்கார்ந்தானா கடைசி பந்தியில உட்காந்து, ஏன்னாது நம்ம வந்திருக்கோம்னு தெரிஞ்சிட்டு சொன்னா, சாம்பார்னா அடி பகுதியா எடுத்து வச்சிருப்பான், ஏன் பருப்போட இருக்கும், ரசம்னா மே பகுதியா எடுத்து வச்சிருப்பான், ரசம்னா தெளிவா இருக்குது, சாம்பார்னா அது அடியோட கலக்கல, நீ என்னடா நீ. அது போல இந்த எந்த இடத்துல அதிகமா கேட்கணும் அப்படின்னு கேட்டா, சரி தண்ணி வேணுமா தண்ணி வேணுமா கேட்டுக்கூடாது, பாயசம் வரும்போது கேட்கணும், இன்னும் கொஞ்சம் பத்துக்கல, இன்னும் கொஞ்சம் போட்டுக்கல, இன்னும் கொஞ்சம் போட்டு, அப்படி போடுவேன், முந்திரி பருப்பா எங்க இருக்குது அங்கெல்லாம் அரிச்சு வச்சு ஒரு இதுல வச்சு மூடி வச்சிருவோம். ஏன், எங்க ஊர் ஐயா வந்திருக்கிறாரு, அவர் வர்ற லேட்டாங்க, சிவ பூஜை பண்றவரு, மூணாம் பெண் தான் வருவார்னு அரிச்சு வச்சிருவான். ரசம்னா தெளிவா, சாம்பார்னா ஆழமா, முட்டை கோசுனா நிறைய, வறுவல்னா கொஞ்சம், பல்லு இல்ல இருக்கு, அதனால கூட்டுக்கீரைன்னா பிடிக்கும், அதனால அது கொஞ்சம் அதிகமா, சாதம் எல்லாம் இவ்வளவுதான் சாப்பிடுவாங்க, பாயசம் இது நிறையவே சாப்பிடுவார், அதுல ஒரு ரெண்டு. இப்படி இறைவன் நம்ம வேண்ட வேண்டியவனா இருந்தானா, முத பந்தில இருந்தானா கடைசி பந்தில இருந்தானா எடுத்து வச்சிடறான். ஜம்மு முத பந்தியில போனவனுக்கு கடைசியில எனக்கு அரைக்கறது தான் சார் ஊத்துனாங்கிறாரு இவரு, நான் நல்ல சார், ஏன்னா நம்மால் எடுத்து வச்சுட்டான், அதனால உள்ளது சொல்றீங்க. அது போல பெருமானி, உன் திருவருள் எனக்கு இருக்குமானால் நரகம் புயினும் எல்லேன், ஏன் நரகத்துக்கே போட்டுட்டேன், உன் திருவருள் இருந்தா என்ன பண்ண முடியும், எவன் என்ன பண்ண முடியும், பாம்பு புத்தலை கொண்டு விடுறான் சார் உங்களை நரகத்துல, சொன்னது பாம்பு எல்லாம் அப்படி படையெடுத்து படையெடுத்து வரும், நான் என்ன பண்ண, திருவருளாலே இருக்க பெரின் என்ன பண்ண, அந்த பாம்பு அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை, அல்லாதது வந்து அஞ்சு அஞ்சு தலை நாகம்லாம், அந்த அஞ்சு தலையும் கீழே வச்சு வணங்கி வணங்கி வணங்கி வணங்கி போடும் போடுங்களேன், என்ன பாம்பு நிறத்துலாம் போடுங்களேன், போட்டா என்ன பண்ணு. அதனால யானை வருது அப்படியே மேல வருது, திருச்சிட்டு ஒரு அஞ்சு பாட்டு சேர்க்கலாம் சொல்றார், அந்த அந்த சமணரால் விடப்பட்ட யானை அப்படிலாம் வருதான், பெரிய யானை வருதான், அது இது வரைக்கும் நல்ல அப்படி கழுத்து வரைக்கும் பதிச்சிருக்கு, வெறும் தலை, அந்த யானையினுடைய காலல்ல வால் பட்டா கூட தள்ளது. ஆமாமா, இது வயசு என்ன, எத்தனை வயசு என்ன, 75 76, அதனால என்னட்ட திரிக்கிட்டு வந்துடும் தலை. ஆனா அந்த யானை என்ன சொன்ன, வெந்தன சாந்தும் சுடர்திங்க சூளாமணியும் வண்ண ஊறிவை உடையும் வளரும் பவள நிறமும் சின்னன் கேடியில பூனலும் உடையார் ஒருவர் தமர்னாம். யார் தெரியுமா, யார் தெரியுமா, பஸ்ல இப்ப அஞ்சு ரவுண்ட் தர மாட்டேங்கிறா, யார் தெரியுமா, பொன்முடியனுடைய அப்படின்னா அழைச்சிட்டு போட மாட்டான, பொன்முடி என் தம்பி தான், ஐயாவுக்கு நல்ல நோட்டா பார்த்து கொண்டு போடுறா, ஐயா நீங்க இப்படி வந்துடலாம், படமே வேணாமேன்னு நடத்துனர் ஓட்டமா விடுவாரா, எப்படி பண்ணுவாரு நடத்துனர். அதனால இங்க அந்த யானை வந்து இருக்கும்போது யாருடைய தமர், அந்த உடையார் ஒருவர் தமர்னா,
வயசு 71 தவிர பாடல் பார்த்தீங்கன்னா 15 வயசு 16 வயசு கூட அப்படி பாட மாட்டான். 15 வயசு 16 வயசு கூட அந்த பாட்டை நீங்க படிக்கணும், அப்படி படிக்கணும்னா அங்க போய் நசன் நசன் படிக்க கூடாது. இல்ல நீங்க படிப்பது எண்ணுகேன்னு சொல்லினா அங்க போயிடுவாங்க. எண்ணுகேன் என் சொல்லி எண்ணுகேனோ அங்க அப்படிதான் படிக்கணும். இங்க எப்படி படிக்கும்னா சொன்னவன் சந்தன சாதம் பெருமானை பத்தி சொல்றது சொன்னவன் சந்தன சாதம் துடரிங்க சூடாமணியும் பண்ண ஊறிவை உடையும் வளரும் பவள நிறமும் எங்க பெருமான் நிறம் அப்படி இருக்குமா. அண்ணல் அறநூறன் ஏறும் எங்க ஐயா வர்ற அந்த காலமாடு எப்படி இருக்கும் பார்த்துட்டு அஞ்சாத சிங்கம் என்ற காலை அப்படின்னு சொல்லு. அண்ணல் அறநூறன் ஏறும் அகலம் பலாய அறவும் இடுப்புல பாம்பி அன்பு இருப்பாராம். மேல தின்னன் கேடில பூனலும் கங்கை உடையார் ஒருவர் தமர்னாம். ஏய் நம்ம லெட்டர் கேட்ட காட்டப்பா அப்படின்னு உடையார் ஒருவர் தமர்னாம். ஆதலால் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை இனி அஞ்சவருவரும் இல்லை நரகம் புயினும் எள்ளேன். எது மட்டும் இருக்கணும் என் திருவருளாலே இருக்க பெறின் அது வேணும் சாமி. உன் திருவருளாலே நினைத்து கொண்டிருக்கிற எண்ணம் மட்டும் இருக்குமானா நரகத்து போன என்ன நரகம் புயினும் எள்ளேன். இந்த பாட்டில் படிச்சீங்கன்னா நம்ம டைபாய்டு ஜுரம் படித்தவங்க கூட சும்மா அப்படி கையால ஆட்ட ஆரம்பிச்சிடும். என்னடா நாரு திருவாசகம் படிக்கிறாயா என்னது திருவாசகம் நேற்று வரைக்கும் கஞ்சி குடிச்சுக்கிட்டு இருந்தா இன்னைக்கு திருவாசகம் இந்த போடு போடுங்க படிக்கிறாரு. கொள்ளேன் புரந்தரம் மாலையன் வாழ்வு குடிகடினும் நல்லேன் எனது அடியாரோடு அல்லால் நரகம் புயனும் எள்ளேன் திருவருளாலே இறை இருக்க பெறின் இறைவா உள்ளேன் பிற தெய்வம் உன்னையல்லாது எங்கள் உத்தமனே. இந்த நெஞ்சில மட்டும் பெருமானி உன்னை தவிர வேற யாரையும் அது பக்தி அது பக்தி. இப்படி பக்தியும் வைராக்கியமாக கலந்து கலந்து வியத்தலில் வியத்தலாக விசித்திரம்னா இப்படி ஒரு பக்தியோ இப்படி ஒரு வைராக்கியம் யாருப்பார். யார் ஒருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர் வாருருவ பூன்முலையீர் வாயார நாம் பாடி ஏறுருவ பூங்கோனல் வாய்ங்கார் ஏறோர் எம்பாய் முடிவுக்கு அதை வச்சு சுத்தி என்று சொல்லி மூன்றாவது பாடலுக்கு போலாம்.

0: மத்த மனத்தொடு மாலிவன் என்ன மனநினைவில் ஒத்தன ஒத்தன சொல்லிட ஊர் ஊர் திரிந்து எவரும் தத்த மனத்தன பேச எஞ்ஞான்றுகொள் சாவதிவே. அவருடைய பக்தி பக்தி. இவர் எப்படி இருக்கார்? யாரை பற்றி நாம் இங்கே உணர்கிறோம்? பெருமான் தன்னை ஆட்கொண்ட குருநாதன், திருப்பெருந்துறையில் ஆட்கொண்ட குருநாதன் சிவபெருமான். அவன் யார்? உத்தமன். உத்தமன்னர். இந்த உத்தமன்ன என்னென்ன நல்ல குணங்கள் உண்டோ அத்தனையும் சேர்ந்தால் எதுவோ அது உத்தமம். அப்ப ஏதேனும் ஒரு ரெண்டு அல்லது உயர்ந்த குணம் அல்ல, எத்தனை நல்ல குணங்கள் என்று நாட்டில் உண்டு அத்தனையும் சேர்ந்த ஒரு பெருவடிவம் உத்தமன் என்பது. அப்ப உத்தமமானவன் சொல்லிட்டவனா அவன் நீங்க வந்து வேற எந்த இது நீங்க திரும்ப இரண்டாவது வடிபிழப்பு கேட்க வேண்டியதில்லை. இதை நம்முடைய திருக்குறள் சொல்லால் சொன்னால் சால்புடையோன் என்று சொல்லணும். சால்புடையோன் என்று இந்த சால்பு சால்பு அல்லது சான்றோர் என்று சொல்கிறோமே, சான்றோர் பேரவை என்றெல்லாம் சொல்றோம். அந்த சான்றோர்னா சாளுதல் என்பதற்கு என்ன பொருள் கேட்டா பரிமையில தான் அதெல்லாம் எழுதினர். இல்லைன்னா என்ன செய்த போகுது? சான்றோர்னா சாளுதல், சாளுதல்னா பல குணங்களாலும் நிறைந்திருப்பது. என்னென்ன நல்ல குணங்கள் உண்டோ அத்தனை நல்ல குணங்களோடு நிறைந்திருப்பவன் யார்? அவன் சான்றோன், அவர் சான்றோம். அப்ப சாளுதல் என்பதற்கு நிறைதல் என்று பொருள். நல்ல குணங்கள் பலவற்றானும் நிறைந்திருப்பது, நிறைந்திருப்பவர் யார்? அவர் சான்றோர். எனக்கு திருக்குறள்ல சாந்தாமின்னு ஒரு அதிகாரம் இருக்கு, அதற்கு ஒரே எழுதுனால பரிமையாளர் இந்த அருமையில எழுதிருக்கார். இல்ல என்ன, சாளுதல் நிறைதல். எது நிறைதல்? நல்ல குணங்கள் பலவும் நிறைதல். அதனால் தான் சான்றோர் என்ற அந்த சொல்லாயிட்டுங்கிற அந்த சொல் விளக்கம் பரிமையாளர் தவிர வேற யாரு எந்த புண்ணியமானு சொல்லல. என்ன பண்றது? அதனாலதான் திருக்குறள் படித்தா பரிமையல் உரையோட படியுங்கள் என்று சொல்வது. ஏன்னா உண்மையான உரை, திருவள்ளுடைய கருத்தை உணர்ந்து சொல்கின்ற உரை அந்த உருவுதான் என்று. அப்போ இங்க உத்தமன் என்றால் எல்லா குணங்களும் நிறைந்திருப்பவன் என்று சொல்கின்ற பொழுது இப்ப சான்றோர் என்பதும் அந்த உத்தமன் என்பது ரெண்டும் ஒன்றுதான். இப்ப பல குணங்கள் நிறைந்திருக்கணும்னு சொன்னா என்னென்ன குணம் நிறைந்திருக்கணும்? என்ன புண்ணியம் செய்த நெஞ்சமே என்று இந்த அரியவர் கூட்டத்திற்கும் இதை நிர்வகித்து நடத்துகிற கூட்டத்திற்கும் வணக்கம் கூறி
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: ஓம் நம சிவாய். Shaivam.org இன் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் இப்பொழுது கேட்க இருப்பது திருமுறை இசை. வழங்குபவர் சிவத்திரு காயத்ரி வீரநாராயணன் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திரு கருவூர் ஆணிலை கோயில். திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் வழிபடும் காலம் அருளியுள்ள திருப்பதிகம் தொண்டெலா மலர் தூவி ஏத்த பண் இந்தளம் 2 திருமுறை. இப்பதிகத்தை நாள்தோறும் ஓதினால் சிந்தையில் துயர் தீர்க்குமே என்று ஞானசம்பந்த பெருமான் அருளிச் செய்தது. திருச்சிற்றம்பலம்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
0: திருநனா என்ற பவானி திருத்தலத்தை ஞானசம்பந்தப் பெருமான் அடைந்து வழிபடும் காலம் அருளியுள்ள திருப்பதிகம் பந்தார் விரன்மடவாள் பண்காந்தாரம் இரண்டாம் திருமுறை திருச்சிற்றம்பலம்.

0: திருச்சிற்றம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
0: திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த நான்காம் திருமுறை பண் சீகாமரம்.

0: ஓம் நம சிவாய். டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம். And it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thirunariya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. Om Namah Shivaya.
1: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: ஓம் நம சிவாய்.
3: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: ஓம் நம சிவாய். டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம். And it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaivalahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. Om Namah Shivaya.
1: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: ஓம் நமசிவாய்.
3: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: ஓம் நம சிவாய. டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம். அண்ட் இட் இஸ் ஆல் செட் டு சஸ்டெயின் த சேம் வித் லாட் மோர் நியூ ஃபீச்சர்ஸ் இன் த ஃபோர்த் கமிங் இயர்ஸ் ஆஸ் வெல். ஆடிங் டு தட், like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
2: ஓம் நம சிவாய.
3: You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.

0: நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.

0: Calls from shivam.org. Om Namah Shivaya.
1: திருச்செம்பன் பள்ளி. இந்திரன் விருத்திராசுரனை வதைக்க வஜ்ராயுதம் பெற்ற தலம் என்பர். வசித்தர், அகத்தியர், பிரம்மன், குபேரன், இலக்குமி முதலியோர் வழிபட்டு பேறு பெற்றனர் என்பது புராணம். கோச்செங்கச்சோழரது திருப்பணி கண்டருளிய திருக்கோயில் மக்கள் வழக்கில் இன்று செம்பனார் கோயில் என்றே வழங்குகிறார்கள். இறைவன் சொர்ணபுரீஸ்வரர், தேவப்பிரியர் ஸ்வர்ண லக்ஷ்மீஸ்வரர், செம்பன் பள்ளியார் இறைவி மறுவார் குழலி, புஷ்பாளகி, தாட்சாயணி, சுகந்த குந்தளாம்பிகை, சுகந்தவனநாயகி, திருத்தலமரம் வன்னி வில்வம், தீர்த்தம் சூரிய தீர்த்தம் காவிரி, சம்பந்தர் அப்பர் திருப்பதிகங்கள் பெற்றபதி, அழகு செம்பொன்பள்ளி ஆறு ஆனனத்தன் என்று இங்குள்ள திருமுருகப் பெருமானை சிதம்பர முனிவர் போற்றுகின்றார். திருநாவுக்கரசு நாயனார் திருநனி பள்ளி முதலான திருத்தலங்களை வழிபட்டு திருச்செம்பொன்பள்ளிக்கு எழுந்தருளி அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பராம் திறம் உலகோர் அறியும் வண்ணம் அருளிய அற்புதமான திருநேரிசை தந்தையும் தாயுமாகி எனத் தொடங்கும் பாடல்.

திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளிச் செய்த திருக்கடைக்காப்பு. தலம் சீர்காழி, பண் தக்கராகம். திருச்சி

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: தலம் திருநாகேச்சரம். திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 5 திருமுறை திருக்குறுந்தொகை, திருச்சிற்றம்பலம்.

0: திருநாவுக்கரச சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை தலம் திருநெய்த்தானம்.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: தலம் திருவாஞ்சியம். திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை.

தலம் திருமுதுகுன்றம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த ஏழாம் திருமுறை. பண் தக்கேசி இராகம் காம்போதி. பொன்வேண்டி பாடியருளிய நம்பி என்னும் திருப்பதிகம். திருச்சிற்றம்பலம்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: தலம் திரு தில்லை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த ஏழாம் திருமுறை பண் குறிஞ்சி இராகம் அரிகாம்போதி திருச்சிற்றம்பலம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: ஓம் நம சிவாய். நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்க இருப்பது அதிசய 10. பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
2: அதிசய 10.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் மணிவாசக பெருமான் அருளிய திருக்கோவையார். தலைப்பு இயற்கை புணர்ச்சி. பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள்.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் 9 திருமுறை பாடல் தத்தையங்கணையார். பாடியிருப்பவர் சிவ சர்க்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.

0: சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு சர்வ சிருஷ்டி. பாடியிருப்பவர் சிவ சத்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
1: திருமூல தேவநாயனார் அருளிச் செய்த திருமந்திரம் இரண்டாம் தந்திரம் சர்வ சிருஷ்டி.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை. பட்டினத்து பிள்ளையார் அருளி செய்த திரு இடைமருதூர் மும்மணி கோவை. பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.
2: அந்தினரை புறங்கள் அழலிடையவிய குன்று வளைத்தீர குன்றா கொற்றத்து நுள் பொடியணிந்த

0: வாழ்வரை வழக்கை போல் தனைய தழை செவியில் தோல் தலைவல் தந்தே.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: திருச்சிற்றம்பலம். சேக்குழார் பெருமான் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம்.
3: வம்பரா வரிவண்டு சருக்கம் எம்பிரான் திருஞான சம்பந்த நாயனார் புராணம் திருச்சிற்றம்பலம்.
2: பாடியிருப்பவர் கரூர் திரு சுவாமிநாதன் அவர்கள்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: புனல்வாதத்தின் போது பொய்யறிவி சமணர் புகழ் நூல்கள் நீரில் மூழ்கின. அனலாடுகையன் அருள் நினைந்து அருளிய வாழ்க அந்தனர் எனத் தொடங்கும் திருப்பதிகையேடு வைகையாற்றில் எதிர் சென்று ஏடகத்தில் நின்றது. இவ்வருட்பதிகமே புனல்வாதத் திருப்பதிகம்.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் .org இன் ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமுறை பண் கட்டளை விளக்கம். வழங்குபவர் சிவாகர தேசிகர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம் பன்மேகராக குறிஞ்சி முதல் கட்டளை, சேவுயரும் தின்கொடியான் என்ற கழுமல திருப்பதிக திருப்பாடல்

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் கார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருஞான சம்பந்தர் சுவாமிகளின் புராண வரலாறு பகுதி 2. வழங்குபவர் இசைப்பேரறிஞர் தர்மபுரம் பா சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: சீர்காழிக்கு 12 திருநாமம் உண்டு. பிரமபுரம் பிரமன் வழிபட்டது. வேணுபுரம் இறைவன் மூங்கிலாக இருந்தான். புகழி தேவர்கள் புகலிடமாக இருந்தது. வெங்குரு வியாழன் வழிபட்ட தலம். தோணிபுரம் தோணிபுரத்தில் சாமி இருக்கிறான். பூந்தராய் சிறபுரம் புறவம் சண்பை சீர்காழி கொச்சைகயம் கழுமலம் என்று 12 திருநாமம் அந்த ஊருக்கு. பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே இவனல்லவோ என்று உள்ளங்கவர் கல்வன் என்று சொன்னாராம் சாமி. முதல் திருப்பதியே இதுதான். முற்றலாமை இளநாக மூடே நம்முளை கும்பவை பூண்டு வற்றலோடு கலனா பலி தேர்ந்தனதுள்ளங்கவர்கள் கட்டல் கேட்டல் உடையார் வெறியார்கள் கையா

0: நிமிர் புந்தரை மேலோர் நிலாமன் மதிதூடி ஏர்வரந்த இளவழ்வளை சோழ என்ன நடந்தவர்கள் இவன் ஊர் பரந்த உலகின் முதலாகிய ஓரூர் இது என்ன பேர் பிறந்த பிரமாபுரமே வீரமானிவன் என்றே.
1: கடைசி பாட்டு அருநெறிய மறை வல்ல முனியகன் பொய்கை அலர்மேய பெருநெறிய பிரமாபுரமேவிய பெம்மானிவன் தன்னை ஒரு நெறிய மனம் வைத்துணர் ஞான சம்பந்தன். 3 வயசு குழந்தை சொன்னது, என்னுடைய மனம் ஒரே நெறியிலிருந்து சொன்னேன் இந்த தமிழை என்று சொல்லுகிறது. முடியுமா? நான் பாடிக்கொண்டே நினைக்கிறேன், இவர் வாசிக்கிறாரா இவன் வாசிக்கிறானா அவங்க எல்லாம் கேட்கிறாங்களா யார் வந்தான்னு. என்னுடைய சிந்தை பறக்கிறது இல்லையா?

பத்து பாட்டையும் யாரு பாடுகிறார்களோ அவர்களுடைய தொல்வினை இருக்கிறார்கள், சஞ்சித வினை என்று சொல்லுகிறார்களே. பழைய மூட்டை எத்தனையோ ஜென்மாவாக செய்த பாவம் போய்விடும் என்று எழுதி வைக்கிறார் சுவாமி. அதனாலத்தான் அகத்திய முனிவர் பின்னால வந்தவர் எழுதுகிறார், தோளுடைய செவியனும் கூற்றாயின வாரும் பித்தாபுரை சூடும் ஆண்டவனுடைய பேர் அருள் வடிவம் அந்த திருப்பதிகம் என்று எழுதி வைக்கிறார் அகத்திய முனிவர். அது மாத்திரம் இல்ல, அது அந்த பழைய முறையில பாத்தீங்கன்னா இது நட்டபாடை என்று அதற்கு பேர் இருக்கிறது. அந்த ஏட்டுச்சோடியில அப்படித்தான் இருந்திருக்கிறது. நமக்கு எடுத்து தந்தானே அந்த மகா மன்னன் ராஜராஜ சோழன் இல்லையா? ஆமா, அது இப்படித்தான் அந்த பெண் பாடி காட்டினாள் என்றும் நமக்கு வரலாறு சொல்லுகிறார்கள். இன்னைக்கு நாங்கள் எப்படி எப்படியோ பாடிட்டு இருக்கிறோம், அது எங்களுடைய விதிவசம், அதை விட்டு விடுவோம். ஆக அது என்ன வருகிறது அப்படின்னு கேட்டா, இந்த அந்த நாட்டை அப்படிங்கிற ராகத்துக்கு பாத்தீங்கன்னா மா ப அப்படின்னு இருக்கு. இதற்கு ஆரோகண அவரோகணம் என்று பெயர் சங்கீதத்துல. இதுக்கு இது வந்து எலும்பு மாதிரி. இப்ப நம்ம உடம்புக்கு எலும்பு இல்லைன்னா என்ன, புழுவுக்கு தான் எலும்பு கிடையாது. நமக்கு எல்லாம் எலும்பு உண்டே இல்லையா? இந்த எலும்பு இல்லாட்டி வேணா அந்த கை இப்படி நிக்காது, அப்படி அப்படி நிக்காது, தோண்டும் இல்லையா? ஆமா, இந்த எலும்பு மாதிரி தான் இந்த சுரங்கள். அது இல்லாம பாட முடியாது. அது இல்லாமல் பாடினால் தப்பாத்தான் வரும். எப்பவோ ஒரு சமயம் ரைட்டா வரலாம், பல சமயம் அது ரைட்டா வரும்னு சொன்னா அது தெரிஞ்சாதான் வரும், இல்லட்டா வராது. ஆக அந்த ராகம் பாத்தீங்கன்னா அஞ்சு சுரம் இருக்கிறது. என்று வருகிறது. என்ன அர்த்தம்? அஞ்சு எண்ணிக்கை கொண்ட பஞ்சாட்சரத்தைக்கு உரிய கடவுள் அவனுக்கு பாடுகிற ராகத்திற்கும் அஞ்சு சுரங்கள். அது மாத்திரம் இல்ல, இந்த தாளம் ஒன்னு போடுற பாருங்க, அதுக்கு அப்படி போடும்போது பாத்தீங்கன்னா அதுக்கு கண்டம்னு பேரு. கண்டம் சொன்னா சங்கீத உலகத்துல அஞ்சுன்னு அர்த்தம். அப்ப தாளத்திலையும் அஞ்சு, ராகத்திலையும் அஞ்சு, பஞ்ச கிருத்தியத்தை செய்கிற கடவுள். அது மாத்திரம் இல்ல, அஞ்சு ஊர்ல அவன் சிறப்பாக அமைந்திருக்கிறான். பிருத்தி அப்பு தேய்வாயு அல்ல, ஆக அவனுக்கு பஞ்சாட்சரம் தான் ஜபம் இல்லையா? அஞ்சு அஞ்சு அஞ்சு அஞ்சுன்னு இருக்கிற கடவுளுக்கு ஆறு சுரத்துல ஒரு ராகம் பாடலாமா? கூடாது என்று எண்ணி இருக்கிறார். அஞ்சு சுரத்துல உள்ள ஒரு ராகம், அஞ்சு எண்ணிக்கையில உள்ள தாளத்தை போட்டு பாடியிருக்கிறார் சுவாமி. அதனால்தான் அவரை சொல்லும் போது சேக்கிழார் பெருமான் சொல்லுவார், கானத்தின் எழுபிறப்பை கண்களிப்ப கண்டார்கள் அப்படின்னு எழுதியிருக்கிறார். கானத்தினுடைய பிறப்பே தெரியாத சம்பந்தர் தான் எழுதி எழுதி வைக்கிறார் தெய்வ சேக்கிழார் பெருமான். இப்படி ஒரு அற்புதமான பதிகத்தை மூன்றாவது வயதிலே அவர் பாடினார் என்பது மாத்திரம் இல்லாமல், அந்த திருஞான சம்பந்தருடைய பதிகத்திலே எட்டாவது பாடல் தோறும் இராவணனுக்கு அருள் செய்த தன்மை இருக்கும். இராவணன் என்ன செய்தான்? அவருடைய ரதம் பத்து திக்கும் செல்லும். ஒரு நாள் இப்படி வடக்கே போச்சு, அந்த இமயமலை தடுத்தது. பார்த்தான், என்னோட ரதம் போல இமயமலை, இமயமலை என்ன, தூக்கி எரி அப்படின்னா தூக்கணும். என்னடா மலை நடுங்குதேன்னு பார்த்தார் சுவாமி. கீழே அந்த பய தூக்குறான், ஓ ஹோ சொல்லிட்டு தன்னுடைய விரல் நுதியை எப்படி வச்சாராம். இது அப்பர் சுவாமிகள், மலித்திரை உண்டினானே மறித்து நோக்கில்லை அன்றே என்று சொல்லுவார். அப்படி நல்லா ஊனினான்னா இவன் இருக்கிற இடமே தெரியாமல போயிருப்பான். சும்மா அப்படி வச்சார். இவனுடைய பத்து தலையும் தனியா ஓடி போச்சு, இந்த இருபது கையும் தனியா ஓடி போச்சு. கடந்து ஐயோ ஐயோன்னு கத்துறான். அந்த வேகத்துல ஒரு முனிவர் அங்கே வந்தார். அவருக்கு பேரு வாகீச முனிவர்னு பேரு. அவர்தான் மறுபிறவியாக திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் என்று வந்தார் என்று சொல்லுவார்கள். ஏண்டா ஏண்டா அப்படி கிடக்கிற அப்படின்னு கேட்டார். நான் மலைய தூக்குன்னு இப்படி ஆகி போச்சுன்னா, ஏண்டா சாமி தங்கிற மலைய வந்து நீ கும்பிடு போட்டு போகலாமா? நீயோ இப்ப மலைய தூக்கலாமாடா? ஐயா ராத்திரி 12 மணிக்கு நம்ம வீட்டு பெல்ல ஒருத்தன் அடிச்சானா நமக்கு எப்படி இருக்கும்? கதவை திறக்கும்போது என்ன சொல்லு? பைத்தியக்காரன், எவனோ 12 மணிக்கு வந்து அடிக்கிறான்டா அப்படின்னு நிச்சயமா சொல்ல மாட்டோமோ? நிச்சயமா சொல்லுவோம். ஆமா, மலைய தூக்குனா விடுவாரா? இப்படி பண்ணிவிட்டார். அப்ப சொன்னாரா அந்த வாக்கிய முனிவர், டேய் இறைவனை பாடுறா, பாடினா அவன் சந்தோஷப்பட்டுக்கு எதை வேணாலும் கொடுப்பான்டா அப்படின்னாரான். அவனுக்கு தசக்ரீவன் பேரு அந்த ராவணனுக்கு. ராவணன்கிற பேரே சிவந்தான் கொடுத்தான் என்று சொல்லுகிறார்கள். ஒரு நீண்ட வாள் ஒன்று கொடுத்தான், 3000 ஆண்டு நீ வாழ்க என்று வாழ்நாளும் கொடுத்தானாம்.
வாழ்நாள் கொடுத்தான், வாழை கொடுத்தான், போன தலையை கையெல்லாம் திரும்பி கொடுத்தான், பாட்டு பாடிவிட்டால் அவன் இறங்கி விடுவான் என்று குறிப்புக்குத்தான். இதனை சுவாமி 8வது பாட்டு தோறும் சொல்லியிருக்கிறார்கள் என்று சொல்லுவார்கள். இப்ப நாமனும் பாடி விடலாமே, எப்படி இல்லையா? தெரிஞ்ச வரைக்கும் பாடிவிட்டா அவனுடைய அருள் கிடைச்சி விடும் அல்லவா? இதற்காக நான் 10 வருஷம் படித்தேன், அது மாதிரி முடியுமா? எல்லாராலையும் முடியுமா? முடியாது தானே. ஏதேனும் ஒண்ணு பாடிவிட்டோம்னா அவனுடைய அருள் கிடைத்து விடும் தானே. நாம எல்லாரும் சேர்ந்து போய் பாடி

அதற்காக இது இந்த எட்டாவது பாட்டு அவருடைய பதிகந்தோறும் இருக்கும். ஆனால் ஒரு சில பதிகத்தில் இல்ல, அதற்கு காரணமும் எழுதியிருக்கிறார்கள் வியாக்கியான கர்த்தாக்கள். ஆக ஒன்பதாவது பாட்டுல நிச்சயமாக பிரம்ம விஷ்ணுக்கள் காண முடியாத கடவுள் என்று அதுல குறித்திருக்கும். அதுல என்ன காரணம், பெருந்தேவர்களே காண முடியவில்லையே, பாக்கி யார் காண முடியும் என்பது ஒண்ணு. இரண்டாவது, பிரம்மன் கல்விக்கு உரியவன், மகாவிஷ்ணு செல்வத்துக்கு உரியவன். ஆக கல்வியும் செல்வமும் இவனை தேடி காண முடியாது தெரியுமா உனக்கு, அன்பால தான் அவனை காண முடியும் என்பதை குறிப்பதற்குத்தான் ஒன்பதாவது பாட்டு தோறும் அது இருக்கிறது என்றும், பத்தாவது பாட்டுல நீ புறத்தமயத்துக்கு போக வேண்டிய தேவையே இல்லை, என்னுடைய சமயமே உயர்ந்த சமயம், நீ இதிலேயே இரு என்று அவர் சுற்றி காட்டுவது போல, பத்தாவது பாட்டு தோறும் வேறொரு மதத்திற்கு நீ செல்ல வேண்டாம், அவர்கள் பொல்லாதவர்கள், அவர் தப்பான வழியில் உன்னை அழைத்துக் கொண்டு சென்று விடுவார்கள், வேண்டாம் என்று அந்த வழியை அவர்கள் சொன்னது இந்த பத்தாவது பாட்டு தோறும் அது வரும். பதினோராவது பாட்டுல நிச்சயமாக இந்த பதிகத்தை நீ படிச்சீன்னா உனக்கு என்ன நன்மை கிடைக்கும் என்றுதான் அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். நிச்சயமாக அது நடக்குமானா, நடக்கும். என்னுடைய வாழ்க்கையை வச்சு நான் சொல்றேன், நீங்க நினைக்கலாம் ஓஹோ உன்னுடைய வாழ்க்கையை வச்சு நீ உலகத்தை அளக்க முடியுமா அப்படின்னு சொல்லு, கிடையாது. எடுத்துக்காட்டா நான் என்னத்தானே சொல்ல முடியும், வேற யார சொல்ல முடியும், என்ன எனக்குத்தானே தெரியும், உங்களை எனக்கு தெரியுமா, தெரியாது. நிச்சயமாக ஒன்னே ஒன்று சொல்லு, தவறா நீங்கள் எண்ணிவிடக் கூடாது. விஷந்தீர்த்த திருப்பதிகம்னு ஒண்ணு இருக்கு, அதை நான் தினந்தோறும் படித்துக் கொண்டிருந்தேன். அந்த விஷந்தீர்த்த திருப்பதிகம் என்ன செய்யும் தெரியுமா, திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் செய்து வைக்கும் என்பதும் ஒன்று, விஷநீர் போகும் என்பதும் ஒன்று. நான் இதை படிச்சேன், எனக்கு அது வந்து விட்டது. எது குடும்பம் ஒன்னாச்சா, விஷநீரும் கட்டுப்பாட்டோட இருக்கிறது நிச்சயமாக. நான் ஒரு தடவை இந்த குருசாமி மொழியார் ஒரு பெரிய டாக்டர், அவரை போய் நான் பார்த்தேன். அவர் பார்த்துட்டு என்ன சொன்னாரு, டேய் நான் சொல்ற மருந்தெல்லாம் நீ சாப்பிட்டுருக்கீல்ல, உன்னை கடவுள் தான் காப்பாத்தணும் போன்னு சொல்லிட்டு, இப்ப கடவுள் தான் என்ன காப்பாத்துறான். ஆமா, இல்லாட்டி நான் இந்த வயசு வரையும் நான் பாடிக்கொண்டிருக்க முடியுமா, அந்த விஷந்தீர்த்த திருப்பதிகத்தை பாடினால் இந்த உலகம் எல்லாம் அவனுடைய புகழ் போகும் என்று எழுதி வைத்திருக்கிறார் திருஞான சம்பந்தர். பயஞானம் வல்லார் மருகப்பெருமான் உயர்ஞானம் உணர்ந்தடி உழுகுதலால் இயஞ்ஞான சம்பந்தன பாடல் வல்லார் வியஞானம் எல்லாம் விளங்கும் புகழே என்பது பாட்டு. ஆக இந்த பதிகத்தை புகழ் உலகமெல்லாம் போகும் என்று சொன்னார்கள். நான் படித்தேன், என்னுடைய பேரை இன்னைக்கு அமெரிக்காவில் சொன்னாலும் தெரிகிறது. நிச்சயமாக நான் அமெரிக்காவுக்கு போனா இல்ல கிடையாது, அது எந்த திக்கில் இருக்குன்னு கூட தெரியாது. அங்க போய் அங்கிருந்து எனக்கு லெட்டர் வருகிறது, எல்லாரும் சொல்லுகிறார்கள் அமெரிக்காவில கூட உங்க பாட்டு ஒரிக்கின்னு சொல்றாங்க, சவுத் ஆப்பிரிக்கால ஒரிக்கின்னு சொல்றாங்க. காரணம் என்ன தெரியுமா, இந்த தேவாரத்தை படித்தேன், நிச்சயமாக இதையெல்லாம் எனக்கு கிடைக்கிறது. அதத்தான் சாமி எழுதுகிறார் பதினோராவது பாட்டு தோறும் என்ன எழுதுகிறார், இப்படி நீ படித்தேயானால் உனக்கு என்ன பலன் கிடைக்கும் என்று. நிச்சயமாக எம்பிரான் எனக்கமுதம் ஆவானும் என்று ஒரு தேவாரம் இருக்கிறது, அந்த அது தீயாழி பதியம். அதுல கடைசி பாட்டு என்ன சொல்லப்படுகிறது தெரியுமா, முதல் பாட்டு சொல்றேன், எம்பிரான்

0: ஒரு பதிகம். இந்த பதிகத்தினுடைய கடைசி பாட்டு என்ன சொல்லப்படுகிறது?
1: தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானே தத்துவனே, கண்ணடைந்த மதிப்பிரம புறத்தூரையும் காவலனே.
0: ஒரு பொம்னாட்டி ஒரு நடராஜா படத்தை கொண்டாந்து கொடுத்து, சாமி சாமி இந்த படம் வீட்டுல இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க, நீங்க வச்சுருந்து கொடுத்தா. கடவுளே, நம்ம தெய்வத்தை அப்படியா சொல்லப்படுகிறது? இல்லையே, அரியாத்தனத்தினால சொல்றாங்க. அப்படி கிடையாது, செல்வம் கொழிக்கும் என்றுதான் சொல்லுகிறார்கள். ஆமா, எவ்வளவு பெரிய செல்வம் இருக்கிறது அவர்களுக்கு. அவனை நினைத்தால் கிடைத்து ஓட்டாண்டி ஆக்கிவிடுவான்? கிடையாது. தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானே தத்துவனே, கண்ணடைந்த மது பிரம புறத்துறையும் காவலனே. முன்னடைந்தம் மொழி பத்தும் இவை வந்தார் பொன்னடைந்தார் போகங்கள் பல அடைந்தார் புண்ணியரே. பொன்னடைந்து விடலாம், பல போகங்களை அடைந்து விடலாம், அவன் புண்ணியனாக இருக்க முடியாது இல்லையா? பொண்ணும் பொருளும் ஒருத்தனுக்கு கிடைச்சுனா அவன் புண்ணியவானாக நிச்சயமாக இருக்க முடியாது. சாமி சொல்லுகிறார், என்னுடைய தேவாரத்தை படி, நீ பொண்ணும் கிடைக்கும், உனக்கு போகமும் கிடைக்கும். போகம் என்பது அனுபவித்தல் என்று பொருள், அவ்வளவுதான். நல்ல வயிறார சாப்பிடுறதும் அனுபவித்தல் தான், போகம் தான் இல்லையா? நீ புண்ணியவானாகவும் இருப்பாய் என்று சொல்லுகிறார் சுவாமி. நிச்சயமாக நிச்சயமாக அவர் சொன்னது நமக்கு பறிக்கும், ஆனால் நம்பிக்கையோடு படித்து விட வேண்டும். இப்படி 11வது போட்டு தோறும் அதன் திருக்கடைக்காப்பு என்று சொல்லுவார்கள். அதனை திருக்கடைக்காப்பு என்று சொல்லுவார்கள். திருஞான சம்பந்தருடைய தேவாரத்தில் கடைசி பாட்டில் அந்த பயன் சொல்லுவார். அந்த பயன் நிச்சயமாக நமக்கு பறிக்கும் என்ற நம்பிக்கை நமக்கு இருந்தால் பறிக்கும் என்று சொல்லி, இப்படி திருஞான சம்பந்தருடைய தேவார அமைப்பு இப்படி இருக்கிறது. ஒரு சில பதிகங்களில் இல்லை என்று நான் சொன்னேன். அது எப்பாவது சந்தர்ப்பம் வரும்போது நான் எந்த பதிகம் என்று உங்களுக்கு சுட்டி காட்டுவேன். ஆக திருஞான சம்பந்தர் முதல் முதலாக பாடிய திருப்பதிகம் தோடுடைய செவியன் என்று நீங்கள் நிச்சயமாக எண்ணிக்கொள்ளுங்கள். இதனை நமக்கு வகுத்து சொல்லுகிறவர் தெய்வ சேக்கிடார் பெருமான் தான். இப்ப திருஞான சம்பந்தர் இந்த முதல் பதிகம் பாடிவிட்டார். திருஞான சம்பந்தரை அவருடைய தகப்பனார் தோல்ல தூக்கி வச்சுக்கிட்டாராம். இதனையும் காட்டுவது தெய்வ சேக்கிடார் பெருமான் தான். தோல்ல தூக்கி வச்சுக்கிட்டு போனார் தெருவில். தெருவில் இருந்தவர்கள் என்ன பாடினாங்க தெரியுமா? தெய்வ சேக்கிடார் பெருமான் சொல்கிறார், நல்ல

விஞ்ஞான சுமந்தர் அப்பா தோல்ல உட்கார்ந்துருக்கிறார். தெருவில் இருக்கிற ஜனங்கள் சொல்றாங்களா இத தெய்வ சேக்கிழார் பெருமான் சொல்றார். காழிய தவமே, திருவாரி பண்ண தவம் அல்லவா நீ என்று சொல்லுகிறார்களாம்.

கலை ஞானத்து அழிய கடலே அதனிடை அமுதே அடியாமும் வாடிய வந்து இம்மண்ணில் கத எடிசை மொழியால் தன் திருவ

வீட்டுக்கு போயிட்டார். அன்று மாலையே திருஞான சம்பந்தருடைய யாத்திரை தொடங்குகிறது. ஒரு பதியும் பாடிவிட்டார் தோழி திவ்யன். அன்று மாலையே புறப்படுகிறார். பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊர் திரு கோலக்கா என்று அதற்கு பெயர். கோலம்னா அழகு, கான்னா சோலை, அழகிய சோலையை உடைய ஊர் என்று அதற்கு பெயர். அங்க போய் என்ன பண்ணினார் சுவாமி? திருஞான சம்பந்தர் பாடாத தலங்கள் கிடையாது இல்லையா? அங்க போய் ஒரு திருப்பதியம் பாடுகிறார் சுவாமி. கையிலே தாளம் போட்டு தான் பாடினார் என்று சொல்லுகிறார் தெய்வ சேக்கிழார் பெருமாள்.

இதுல இதுல சுவாமி முதல்ல எடுத்த உடனே சோலையத்தான் பாடினார், இயற்கையத்தான் பாடினார். ஆமா, இன்னைக்கு இல்ல சொல்றாங்க மரம் மழை உண்டாக்கும்னு சுவாமி அப்பவே சொல்லிட்டார். ஆமா, எடுத்த உடனே இயற்கையத்தான் சொல்றார். மடையில் வாழை பாய மாதரார் குடையும் வைகை கோலக்காவுளான். இதை ஏன் சொல்லணும் அப்படின்னு கேட்டா, இன்னொன்னு இந்த சுவாமி நான் திருத்தோணியப்பரை கேட்டு ஏன் வாங்கினார்னு சொன்னேன், வேற்று மதத்தவர்கள் இந்த நாட்டில் சிவாலயத்தை வாழவிடவில்லை, இதனை வாழ்விக்க வேண்டும், அதற்கு வேண்டிய குழந்தையை நீதான் கொடுன்னு கேட்டனர். அப்போ இருந்த சூழ்நிலை யாரும் இந்த வேற்று மதத்தவர்கள் எதிர்த்து நிக்க முடியவில்லை. எதிர்த்து நிக்கக்கூடிய குழந்தையைத்தான் அவர் கேட்டாரு. ஆக வேற்று மதத்தில் இருப்பவர்கள் தினந்தோறும் குளிக்கிறது கிடையாது. அதுல அந்த மதத்தில் எது சமண மதத்தில் இங்க பெண்கள் தினந்தோறும் குளிக்கிறார்கள் என்று சொல்லும் போது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, நிச்சயமாக இது வேற்று மதத்தவர்கள் இது தெரியத்தான் இல்லையா. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஆடை உறுதிட்டு போனான்னா அவன் என்ன இனத்தவன்னு சொல்லிவிட முடியும். இன்னைக்கு முடியுமா? முடியாது. எல்லாம் ஒரே ஆடை. நிச்சயமாக ஒருத்தன் இரவுல எங்கேயாவது படுத்து தூங்கினான்னா அவன் வெளியூர் ஆளா உள்ளூர் ஆளா தூங்குறான் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். ஒருத்தன் சாப்பிடும் போதே இவன் வந்து சைவ சாப்பாட்டுக்காரனா அசைவ சாப்பாட்டுக்காரனா நிச்சயமா சொல்லிவிட முடியும். ஆக இந்த பெண்கள்லாம் குளிக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது நிச்சயமாக அவர்கள் சைவர்கள் என்பதைத்தான். அதனால்தான் சுவாமி சொன்னார் திருநாவுக்கரசர், கோயிலுக்கு போன்னு சொல்லும் போது என்ன சொல்றார் தெரியுமா, பெரும்புலர் காலை மூழ்கி குளிச்சுட்டுதான் கோயிலுக்கு போன்னு சொல்றாரு. பாத்தீங்களா, நீங்க குளிக்காமலே கோயிலுக்கு போற ஒரு மதம் உண்டல்லவா? நான் குறை சொல்றேன்னு நீங்க எண்ணி விடாதீர்கள். நம்ம மதத்தை பத்தி நான் சொல்லும் பொழுது இன்னொன்னே அந்த சுட்டி காட்டுறேன், அவ்வளவுதான். குறை சொல்லுங்கிற நோக்கம் எனக்கு நிச்சயமா கிடையாது. ஆக கோயிலுக்கு போகணும்னு சொல்லும் போது நிச்சயமாக குளிச்சுட்டு போகணும் தான் சொல்றாரு சுவாமி. யாரு? அப்பர் சுவாமிகள். பெரும்புலர் காலை மூழ்கி எத்தனை மணிக்கு எப்ப குளிக்கணும் அப்படின்னு சொல்ற, காலை புலர் காலை பெரும்புலர் காலை அப்படின்னு சொல்லும் போது இந்த பெரும்புலர் காலை 4 மணி. 4 மணிக்கு பச்சை தண்ணியில ஒருத்தன் குடிச்சானே ஆனால் அவன் டாக்டர் வீட்டுக்கு போக வேண்டிய வேலையே கிடையாது என்று சொல்லுவாங்க. அதுதான் இந்த ரெட்டிப்பட்டி சுவாமி சட்டம் என்று ஒன்று இருக்கிறது பாருங்கள். குளிக்கிறவனே கிடையாது நம்ம ஆளுகள்ல ரொம்ப பேர். குளிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்கலங்கிறது ஒரு பக்கம், இவனுக்கு குளிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லைங்கிறது ஒரு பக்கம் இல்லையா. அதத்தான் சாமி சொல்றாரு, பெரும்புலர் காலை மூழ்கி பித்தர்க்கு பத்தராகி. இந்த பித்தர்க்கு பத்தர் ஆனான்னா நிச்சயமா அவன் மூழ்கிடுவான். ஆமா, இந்த பக்தி அவனுக்கு வரும்பொழுது நிச்சயமா அவன் காலையில குடிச்சு விடுவான். இந்த குடிக்கிறதுனால பக்தி வந்ததா பக்தினால குடிச்சிருந்ததாங்கிறது அது ரெண்டு பிரிக்க முடியாத ஒன்று. ஆமா, பெரும்புலர் காலை மூழ்கி பித்தர்க்கு பத்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டு ஆண்டு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கு கரும்பினர் கட்டி போல்வார் கடவுள்.

கோயிலுக்கு போனா கொஞ்சம் மலர் எடுத்துட்டு சுவாமிக்கு ஏதேனும் ஒரு காணிக்கை எடுத்து கையை விசிறிட்டு கோயிலுக்கு போகக்கூடாது. குழந்தைகள் இருக்கிற இடத்துக்கும் மகான்கள் இருக்கிற இடத்துக்கும் கோயிலுக்கும் போகும்பொழுது கையை விசிறிட்டு போகக்கூடாது. ஏதேனும் எடுத்துக்கொண்டு காணிக்கை கொண்டு கொடுத்துடணும் இல்லையா. அதத்தான் சுவாமி இங்க சொல்றாரு. சுவாமி மடையில் வாழை பாய மாதரார் குடையும் பொய்கை கோலக்காவுளான். கடவுள் இலக்கணம் பின்னாலத்தான் சொல்றாரு. கடையும் பிறையும் சாம்பற் பூச்சும் கீழ் உடையும் கொண்ட உருவம் என்கிறோம் என்று சொன்னார்.

0: பாட்டுல ஒரு ஒரு உண்மையை சொல்றாரு பாத்தீங்களா, எவ்வளவு தத்துவ கருத்து பாத்தீங்களா. ஒரு காலத்து சிவன் இந்த நஞ்சத்தை உண்டான், அந்த நஞ்சத்தை அவன் உண்ணாவிட்டால் இந்த உலகம் எல்லாம் அழிந்திருக்கும் என்றுதானே சொல்லுகிறது திருவாசன. அதைத்தானே சொல்கிறது, கோலாலமாகி குறைகடல் வாய் அந்தடிந்த ஆளாலம் உண்டான் அவன் சதுர்தான் நேடி ஆளாலம் உண்டிலனில் அன்று அயன்மால் உள்ளிட்ட மேலாய தேவரெல்லாம் விடுவான் சகலோவான். உண்மை பெண்ணை கேட்டார் மாணிக்கவாசகர், அவன் நஞ்சத்தை குடித்தான் தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்டார். தெரியுமே அப்படின்னு சொன்ன அந்த ஊமை பெண்ணு என்ன சொன்னா தெரியுமா, அந்த நஞ்சத்தை அவன் உண்ணாமல் போயிருப்பானே ஆனால் பிரம்மனே பிரம்மனும் மகாவிஷ்ணுமே போயிருப்பார்களே. பிரம்மனே போய்விட்டான் மகாவிஷ்ணுவே போயிட்டான்னா அப்புறம் தருமர சாமிநாதன் எங்க போவான், போற இடம் தெரியுமா. கோலாலமாகி குறைகள் வாய் அந்தடிந்த ஆளாலம் உண்டான் அவன் சதுதானின் நேடி ஆளாலம் உண்டிலனே அன்று அயன்மால் உள்ளிட்ட மேலாய தேவரெல்லாம் விடுவர் காண்சாட என்பது திருச்சாடல் என்று பெயர் திருவாசகத்தில் வர்ற பகுதி. இந்த திருச்சாடல் என்ற பகுதியை நாம தினந்தோறும் 20 பாட்டு இருக்கு, அதை சொன்னமையானால் நமக்கு நல்ல வாக்கு சுத்தம் கிடைக்கும் என்று சொல்லுவார்கள். அவர்கள் சொன்னார்கள் அவர்கள் இவர்கள் கல் கல் சொல்றான் சின்ன பிள்ளையில, அவன் வாயில கூழாங்கல்ல போடுறான் அப்பதான் சொல்லு சரியா வரும் அப்படின்னு. இவன் வாயில கல்லத்தான் போடணும், இந்த ரேடியோவில் இல்ல டிவில கூட அதான் வருது, கல்லு கல்லு கல்னு சொல்றான் இல்லையா. நல்ல சுத்தமான சொல்லு வரும் அந்த 20 பாட்டையும் படித்தால் என்று பெரியவர்கள் சொல்லுவார். நான் தினந்தோறும் படிக்கிறேன், ஏன் தெரியுமா, நான் நல்லா பாடும் போதே இந்த தேவாரத்தை கேட்க மாட்டேங்கிறாங்க. நாங்க ஞாபகம் பாடினா யாரு கேட்பா, ஒருத்தர் இருக்க மாட்டான் எல்லாமே இல்லையா. நான் தெளிவா சுரர் உலகு நரர்கள் வயல் தரணி தளம் அப்படி சொல்லும் போதே 4 பேர் தான் இருக்காங்க. அது என்னமோ இந்த அரங்கம் செய்த புண்ணியம்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: தலம் திரு முதுகுன்றம் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் அருளிச் செய்த 3 திருமுறை பண் கொல்லி ராகம் நவரோஸ்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்ஜின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்து நீங்கள் கேட்க இருப்பது எம்பெருமான் திருஞான சம்பந்தர் தேவநாயனார் அருளி செய்த தேவார பாடல்களின் விளக்குவரை. வழங்குபவர் பேராசிரியர் பு சுந்தரமூர்த்தி ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: திருநெல்வெண்ணெய் என்ற ஊருக்கு செல்கின்ற பொழுது நல்வெண்ணெய் என்ற அருமையான பதிகத்தை பாடுகிறார்.
3: திருநெல்வெண்ணெய் பண் சாதாரி

நெல்வேணை மேவிய நீர் ஊமை நாள்தோறும் சொல்வனம் ஏடுவதே சொல்லே நிச்சலும் அடியவர் தொழுதெழு நெல்வேணை கச்சில அறவசைத்தீரே கச்சில அறவசைத்தீருமை காண்பவர் அச்சமோடர் வினையிலரே நிறைவிரி தொல்புகழ் நெல்வேணை மேவிய அறிவிரி கோவணத்தீரே அறிவிரி கோவணத்தீருமை அவர் கொடு உறைவிரி போர் உயர்ந்தோரே நீர்மல்கி தொல்புகழ் நெல்வேணை மேவிய ஊர் மல்கி உறையவல்லீரே ஊர் மல்கி உறையவல்லீருமை உள்குதல் பார்மல்கு புகழ் அவர் பண்பே நீடிளம் பொழிலணி நெல்வேணை மேவிய ஆடிளம் பாம்பசைத்தீரே ஆடிளம் பாப்பசைத்தீருமை அன்போடு பாடுளம் உடையவர் பண்பே நெற்றியோர் கண்ணுடை நெல்வேணை மேவிய பெற்றிகொள் பிறைநுதலேரே பெற்றிகொள் பிறைநுதலீருமை பேணுதல் கற்றறிவோர்களும் கடனே நிறையவர் தொழுதெழு நெல்வேணை மேவிய கரையணி மிடருடையீரே கரையணி மிடருடையீருமை காண்பவர் உறைவதும் உம்மடிக்கீழே நெருங்கிய பொழிலணி நெல்வேணை மேவி என்று அறக்கனை அசைவு செய்தீரே அறக்கனை அசைவு செய்தீருமை அன்பு செய்து இருக்க வல்லார் இடர் இளரே நிறைவிரி சடைமுடி நெல்வேணை மேவி என்று இருவரை இடர்கள் செய்தீரே இருவரை இடர்கள் செய்தீருமை இசையோடு பரவ வல்லார் பழியிலரே நீக்கிய புனலணி நெல்வேணை மேவிய சாக்கிய சமன் கெடுத்தீரே சாக்கிய சமன் கெடுத்தீருமை சார்வது பாக்கியம் உடையவர் பண்பே நில மல்கை தொல்போகள் நெல்வேணையே சென்னை.

0: தீர்வு சொலமல்குவாயார் துயரிலரேம்பரம்.
1: இந்த அரிய பதிகத்தில் நம்முடைய பெருமானுக்கு திருமுழுக்கு அபிஷேகம்ங்கிறது வட சொல், திருமுழுக்குங்கிறது அருமையான தமிழ் சொல், திருமுழுக்காடுதல் என்று. அப்படி அப்படி திருமுழுக்கு செய்கின்ற பொழுது நல்வெனை விழுது பெய்து ஆடிதர் நாள் திரும்பர் நல்ல ஆடினாய் நறு நெய்யொடு பால் தயிர் என்று நேத்து படித்தோம் அல்லவா. அப்ப ஆணில் அதனாலதான் பசுவை நாம வந்து அதிகமாக பாதுகாக்கிறோம். ஏனென்றால் பசுவிடத்தில் தோன்றுகின்ற பொருள்கள் ஐந்து, அந்த ஐந்து பொருள்களையும் கொண்டு அபிஷேகம் பண்றோம். ஆதலால் தான் பசுவை ரொம்ப சிறப்பாக்கிறது. இந்த இறைச்சி வைக்க போறேன்னு மாடுங்கும் போது பல பேர் தடுத்தார்கள். நம்ம அது சிறப்பாக நம்ம இந்து சமய அந்த ராஜகுமாரன் தடுத்தார். அதெல்லாம் செய்யணும் அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. நீங்களே நாடு சமயம் கலந்த நாடு, உங்களுக்கு நீங்க வேணுங்களா வேணாங்களா நீங்க போகடா, நீங்க இருந்து நாளைக்கு போறவங்க நாடு அப்படி அல்ல என்றும் இருந்தது. அதனால் திருவள்ளுவர் ஆ பயன் குன்றும் அறுதொழில் ஒரு நூல் மரப்பர் காவலன் காவானின் திருவள்ளுவர் கொண்டு சொல்றாரு. தொழுகாப்பியத்தில் ஆ காத்து ஓம்பல் மேவற்றாகும் பசுவினை காத்து ஓம்பல், தமிழர்களுக்கு சொந்தமான அவசியம் இது. அதான் யாவர்க்குமாம் பசிவிற்கொரு வாயுரை, பசிவிற்கொரு வாயுரை திருமூலம். நேத்து நீங்களும் சுண்டைக்கா நேத்து வந்து அதுதா, இதெல்லாம் எங்க பழைய இலக்கியம் பண்பாடு, தமிழனுடைய பண்பாடு. அதனால பாலம் அப்படி அருமையா பாதுகாக்கும். இந்த பசுவுக்கு நீங்க யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயிரன்னு சொல்லும் போது ஒரே ஒரு விஷயம், நீங்க இப்ப நம்ம நினைச்சாலும் செய்ய முடியுதா சிவகாசியில? செய்ய முடியல. மாடு எங்க இருக்குது, அவுத்திக்கீரை எங்க இருக்குது தேடணும். அவுத்திக்கீரையும் மாடும் சேர்ந்து இருக்கிற இடம் நாம் பார்த்த வரைக்கும் சென்னையில தம்பு செட்டி தெருவுல கனகாம்பாள் கோயில்னு பேர். அந்த கோயில் பக்கத்துல தான் அரியன் தங்கிறது. ஏன்னா அங்க குறிஞ்சிப்பாடுல ஒரு அருமையான ராஜத்திருமலையால் அவர் ஒரு காலத்துல சென்னையில கூட்டு பேச சொன்னார். இப்பவும் பேசிக்கிட்டே இருக்கும். ரெண்டாவது சனிக்கிழமை தரும் போனா நேர பாரிசில் எடுத்து தமிழ்செட்டி தெருவு போயிட்டு சொன்ன அருமையா. நாலாவது மாடியில ஒரு பெரிய அறை, அருமையா இருக்கும் தங்குவதற்கு, அருமையான இடம், வசதியா இருக்கும். கடற்கரை காற்று வேற அடிக்கும். அங்க இருந்து ஒரு ரெண்டு வீடு தான்னா அந்த கனகாம்பாள் கோயில்னு பேர். அங்க எப்பவும் வந்து மின்னால் அவுத்திக்கிற விற்கிது, ஆனா ஒரு கட்டு மூணு ரூபா அது சரி எல்லாரும் வாங்குறாங்க. உள்ள என்னன்னா மாடு கட்டி இருக்கு, பசு மாடு கட்டி இருக்கு. நீங்க கீரை இருந்து மாடு இருக்கிறதுங்கிறது நான் பார்த்ததுல தமிழகத்துல அந்த கனகாம்பாள் கோயில் தான். அதனால சுலபமா ஒரு மூணு ரூபாய் கொடுத்தீங்கன்னா வாங்கி என்னமோ யாவருக்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை தின்ற ராஜா அப்படின்னு சொல்லிட்டு வளமா வந்து வணங்கிட்டு வந்தோம். நான் பார்த்ததுல அதோட தான் சென்னையில இருக்குது. மற்ற இடங்கள்ல பசு இருக்கலாம், கீரை இருக்காது, கீரை இருக்கலாம் பசு இருக்காது, ரெண்டும் சேர்ந்து இருக்குன்னு சொன்னாங்க. எனவே அந்த ஆணினிடமாக தோன்றிய ஐந்து பொருள்களையும் பெருமானுக்கு திருமுழுக்காட்டுகிறோம். அதனாலதான் இங்க என்னன்னு கேட்டா நல்வெனை எப்படிப்பட்டதுன்னா நறு நெய், அதாவது நீங்க கடனையெல்லாம் இல்ல, நல்வெனை விழுது பெய்து ஆடிது. அந்த காலத்து அந்த வெண்ணெயை எடுத்தாங்கன்னு சொன்னா அருமையா கடைஞ்சி அப்படியே உருட்டுவாங்க, உருட்டி அப்படியே வச்சோம்னு சொன்னா முருங்கலை போட்டுதான் காய்ச்சுவாங்க. முருங்கலை போட்டு காய்ச்சினா அந்த கமகமன்னு வாசனை இருக்கும், ரொம்ப அருமையா. இனிமே இதெல்லாம் பொருட்காட்சியில போட போகுது. இனி வருகிற பெண் உலகத்துக்கு நெய் எங்கே இருக்குன்னா முதல்ல நெய் நெய் அது அது முதல்ல போட்டுது அல்லவா. ஏன்னா அது வந்து கொழுப்பு சத்து வந்துடாது, அதெல்லாம் தின்னுட்டு சும்மா இருந்தால் கொழுப்பு சத்து சரிங்களா. நல்ல வேலை செய்கிறவங்களும் கொழுப்பு சத்து நல்லா சாப்பிடலாம். இந்த மாதிரி மூர்த்திகளுக்கெல்லாம் அங்கே என்ன பண்ணுவாங்க, திருப்பனந்தாள் மடத்தில் ஒரு காலத்தில் ராத்திரி கூட பாடுறாங்க, மறுநாள் காலையில் இட்லி போடும்போது கையை அப்படி குவிங்க குவிங்கம்பாங்க, முருங்கலை போட்டு காய்ச்சி இருக்கிறத ஊற்றுவாங்க, அப்படியே குடிப்பாங்க. ஒருத்தருக்கும் கொழுப்பு சத்து வந்து இல்லை. ஏன் ராத்திரி கூடால தாண்டவம் பாடுறாங்க, குறுந்தவப்படுறாங்க, அசிங்க. நாங்களாம் கூட சரி அல்வான்னா அந்த நெய்யில பிறழணும், ஏன்னா பேசணும்னு சாப்பிட முடியாது. காலையில மோகனூர்ல பேசுறேன், சாயந்தரம் நமக்கு எல்லாம் மறுநாள் வந்து திருச்செங்கோட்ல பேசுறோம்னு சொன்னேன். இன்னும் வெண்ணெய் நல்லா அருமையாக அல்வா, நல்ல நெய் ஒழுகா இருக்கும். அதை எடுத்து ஒரு நாலு துண்டு போட்டிங்கன்னா செங்கல் அடைக்கிற மாதிரி இருக்கும், பசியும் அடையும் அருமையாக தொண்டையும் நல்லா இருக்கும் பேசலாம். ஒன்றும் வந்ததில்லை இது வரைக்கும், நல்லா தான் இருக்கிறோம் அல்லவா. இப்போ போயிடுச்சு. அதனால நெய்யின்னு சொன்னு கேட்டால் அது எப்படி இருக்கிறதுனாரு, இந்த மாதிரி இப்போ பாலை காய்ச்சி வாங்கலாம், அடியே காய்ச்சி வாங்க, காய்ச்சி அதில் துணிண்டு மோர் ஊற்றணும், அப்படியா அது ராத்திரி பூரா இருந்தால் மறுநாள் காலையில் தயிர் ஆகும், தனக்கு தயிர்னு பேரா ஐயே, அப்புறம் மத்தை போட்டு கறி மத்துன்னு உன் தலை தான் மத்து போடி கடைவாங்க, கடைஞ்ச உடனே அப்படி உருண்டு வரும், அது தாண்டி வெண்ணு, அதை எடுத்து முருங்கலை போட்டு பக்குவமாக காய்ச்சி நின்று அது தாண்டி நெய், ஆமாம் இதெல்லாம் செஞ்சு திங்கிறத விட ஏன் அப்படி திங்கணும், நாக்கு ருசி, அதனால நாங்கள் துறந்தோம் நெய் என்பதையே அப்படின்ட்டு.
2: நாலஞ்சு பொருள் இல்லாமல் போயிடுச்சு.
1: போயே போட்டுது. ஆமாமா, இனிமே அது இப்பதான் கொஞ்சம் நெய் இருக்கு, இனிமே நெய் தான், இறந்தாலுமே போட்டுது, இனிமே தானே வரப்போகுது. ஆனா பெருமான உகந்ததும் நல்ல இந்த மாதிரி தொண்டை வேலை செய்யறவங்களுக்கு நெய் வேணும், ஒண்ணு பண்ணாது, அதெல்லாம் கொழுப்பிச்சதுல வரவே வராது. நாங்களே சான்று, ஐயாவே சான்று. ஆமா, கிடைக்காது. இப்ப நீ அந்த மாதிரி அல்வா சாப்பிடவும் முடியாது. ஒழுகணும் அப்படி நெய் அப்படி எடுத்தீங்கன்னா அந்த அல்வாவை எப்படின்னா ஒழுகுனா கடனை இல்ல, நல்ல பசு நெய் முருங்கலை போட்டு காய்ச்சிருந்த ஒழுகணும், அப்பதான் தொண்டைக்கு நல்லது. இந்த நெய்யெல்லாம் சாப்பிட்டோம்னா அது ஒண்ணுமே இல்லை, இந்த நெய்யா இது ஆண்டவன் தான் கேட்கணும். எனவே நல்வெனை விழுது பெய்து ஆடுதிர், அந்த மாதிரி வெண்ணெய் எடுத்து அதை வந்து உருக்கி அந்த நெய் இருக்குது, அதை பெருமானுக்கு அப்படி அபிஷேகம் பண்ணுவாரலாம். அப்படிலாம் ஒரு காலம். என்ன பண்றது, நாள்தோறும் நெல்வனை மேவிய நீரே, நெல்வனை மேவிய நீர் உமை நாள்தோறும் சொல்வனம் இடுவது சொல்லே. ஒவ்வொரு நாள் உங்களை நாங்க என்ன முடியும், ஏதோ வாய் இருக்குது, சொல்லு இருக்கு, அதை கொண்டு நாங்க உங்களை பத்தி ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொல்றோம் அப்படின்னு சொன்னது. என்ன எல்லாம் முடிவு சொல்லிடுறேன், பொல்லா வினையேன் போடுமாறு ஒன்றறியேன், எனக்கு என்ன தெரியும், நான் போய் உங்களை போட முடியும், என்னமோ வாயில வந்த சொல். பாவம், சிவபுராணத்தில் அவ்வளவு அருமையா சொல்லிவிட்டு, பொல்லா வினையேன் போடுமாறு ஒன்றறி, எவ்வளவு பெரியவங்க எப்படி இருக்காங்க பாத்தீங்களா. அவ்வளவு அருமையா திருவாசகத்தையும் திருக்கோவையாரையும் பாடிய அவ்வளவு ஆற்றலுடைய பெரியவர், பொல்லா வினையேன் பொழுமாறு ஒன்றறியேன். அதனால நாங்கள் சொல்வனும் இடுவது சொல்லி இதே கருத்துலதான் சொல்றார். நிச்சலும் அடியவர் தொழுதெழு நெல்வினை கட்சியின அரபசித்தீரே, திருநெல்வேலி நெல்வினையில தினமும் நல்ல சிவகாசனை எப்படி விடாமல் வழிபாடு செய்யலாம், அதுபோல வழிபாடு செய்வாரலாம். அப்படிப்பட்ட கச்சையும் அறவும் கொண்ட பெருமானி கச்சினை அரபசித்தீருமை காண்பவர் அச்சமோடு அருகிலியலது. உண்மை தினமும் வழிபாடு செய்கின்றவர்களுக்கு அச்சமும் இல்லை, வினையும் இல்லைங்க. வினை இல்லைங்கிறது தெரியுது, அச்சம் இல்லைங்கிறது. நாம் யாருக்கும் குடியல்லோம், நமனை எஞ்சோம், நரகத்தில் இடர்படோம், நடலை இல்லோம். இன்னைக்கு இருக்கிற அரசு இல்ல, இன்னைக்காவது அரசுல வந்து ஒரு அமைச்சர் வந்து சிறையில போடலாம்னு ஒருத்தர் வேணாம் பாரு, எதிர்கட்சிக்காரன் ஏன் போட்டேன்னு கேப்பான். அன்னைக்கு அப்படி இல்லை, நான் ஆணையிட்டால் முடியரசு, அவ்வளவு முடியரசு பல்லவ மன்னன் இருக்கிறான், வந்து அவன் வந்து எதையும் செய்யலாம், எதையும் செய்யலாம். தூக்கிறாரு, நாம் யாருக்கும் குடியல்லோம், இந்த பல்லவன் கிடக்குறான், இது போல பல்லவனா இருக்கட்டும், சோழனா இருக்கட்டும், பாண்டியனா இருக்கட்டும், எந்த அரசனா இருக்குமே, அப்படி அறிவினையும் அச்சமும் இல்லை என்றெல்லாம் சொல்லுகின்றவர். நிறைவாக, நிலமல்கு தொல்புகள் நெல்வனை ஈசனை, நலமல்கு ஞான சம்பந்தன், நலமல்கு ஞான சம்பந்தன செந்தமிழ், சொலமல்குவார் துயரிலதே. சொலமல்குவார் யார் நிரம்ப சொல்ல வேண்டும் என்று இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் துன்பம் என்பதே இல்லாமல் போகும் என்றெல்லாம் சொல்லி நிறைவுபடுத்துகிறார். அங்கிருந்தவாறே நாம் திருப்பழுவூர் வருகிறோம். திருப்பழுவூர்ங்கிறது திருநெல்வேலியில இருந்து திருப்பழுவூர்ங்கிறது ஏறத்தால ஒரு 30-35 கல் தொலைவில் இருக்குது. சீக்கிய செலுத்திருக்காரு அப்படி பாத்தீங்கன்னா, நம்ம அரியலூர்னு சொல்றோமே, இந்த அரியலூர்லாம் தாண்டி வந்திருக்கணும். இப்ப இந்த மாதிரி ஒரு 30 கல் தொலைவில் ஒரு பதி கூடவா இல்லாம இருந்திருக்கும். அங்கெல்லாம் பாடியிருப்பார் ஞானசம்பந்தர், நமக்கு தெரியல. அதனால இப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இந்த திருநெல்வேலி என்பதிலிருந்து இந்த பழுது பழுவூர்னு பேரு, கீழப்பழுவூர்னு பேரு, இப்போ அதுக்கு கீழப்பழுவூர் பேரு, அதாவது அரியலூர் டு திருச்சி போற வழியில கீழப்பழுவூருக்கு, இந்த பழுவூருக்கு வர வரைக்கும் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும், ஒரு சர்வே பண்ணணும். அங்கிருந்து வரும்போது எது எது கோவில் இருக்குன்னு பார்க்கணும், பார்த்து எது 700 முந்தி இருந்ததுன்னு பார்க்கணும். அப்படி இருக்குமானா அந்த தலமெல்லாம் நம்முடைய ஞானசம்பந்தர் பாடல் பெற்றிருக்க வேண்டும், அவையெல்லாம் இல்லாமல் போயிட்டு என்று ஆய்வெழுதணும், ஆய்வெழுதணும். ஆமாமாமா, இப்ப பதியம் இல்லை, இப்ப நமக்கு என்ன தெரிஞ்சு, ஞானசம்பந்தர் பாடிய பதியம் எல்லாம் கிடைச்சிருக்கா இல்லையே, நாம இதெல்லாம் அழுதுனா தான் என்ன செய்யணும், பதியங்கள் அவ்வளவு படிச்சு இல்லைன்னு சொன்ன, அதை சும்மா சார் ஒரு 300 பாடி இருப்பாரு, 3000 சொல்லுவான், என்ன இந்த காலத்து பயிலோ சொல்லிடுவான். அதனால நம்ம அந்த இடம்லாம் சரி பண்ணணும். எங்க சாமி எவ்வளவு வேலை செய்யும். ஒரு தடவை பொள்ளாஜி மாளிகை கோவையில பேசும்போது இந்த திருவாசகத்தில் இருக்கிற சிறு தலங்கள்லாம் இருக்குதே, கொங்கு நாட்டு தலங்கள் பல சொல்ற, அப்ப 5000 சைவனாகியும் ஈங்கோய் மலை எழுதி காட்டினா ஈங்கோய் மலை தெரியுது, திருவையாறுலாம் தெரியுது, சில தலங்கள்லாம் தெரியல. கடுப்படம் அதனில் காட்சி கொடுத்துங்கிற அது எங்க இருக்குன்னு தெரியல. இது கொங்கு நாட்டுலதான் இருக்கணும், இதை வந்து தேடி கண்டுபிடிக்கணும்னு உடனே மேடையில சொன்னார். நீங்க தருமராஜன் விட்டுட்டு வாங்குங்க, ஒரு 6 லீவ் போட்டு ஒரு டைப்பிஸ்ட் ஒரு ஆள் தர்றேன், ஜீப்பு தர்றேன், போய் செஞ்சுட்டு வந்துருங்க. நான் போய் தொலைஞ்சாதான், பெரிய பிராணம் பணி இருக்கு, எடுத்த பணியை முடிக்கலையேன்னு உடனே சொன்னேன். நான் ஜீப் தரேன், ஒரு டைப்பிஸ்ட் தரேன், ஒரு 6 மாசம் தனியான சொல்லிட்டு வந்துருங்க, இந்த கொங்கு நாட்டை எல்லாம் சுத்தி எங்க இருக்குன்னு பாருங்க. கேட்டு ரொம்ப அருமையான பணி. ஒருவர் அப்படி தர முன் வந்தும் எங்க வேணும் எங்களை விட்டு போனது சிவசிவ. அப்படிலாம் பல பணி செய்ய வேண்டியிருக்குன்னு பல இடங்களுக்கு. இப்ப வந்து திருவாசகத்தில் கண்ட தலங்கள் என்று ஒருத்தர் எழுதலாம், பிஹெச்டி பண்ணலாம். எவ்வளவு வேலை இருக்கு தெரியுங்களா, எவ்வளவு வேலை இருக்கு. இப்படி எல்லாம் சொன்னோம்னா நம்ம திருப்பனந்தாள சின்னசாமி சொல்லிச்சு, நீங்க சொல்ற தலைப்புகளுக்கே தலைப்பே வச்சு நாங்க ஒரு ஆராய்ச்சி பண்ணலாம். நீங்க ஒவ்வொரு தரமும் 10 தலைப்பு 15 தலைப்பு சொல்றீங்க, நீங்க கூறிய தலைப்புகளை வச்சே நாங்க ஒரு பிஹெச்டி பண்ணலாமா அப்படின்னு சொல்ற. ஒண்ணு இல்ல சாமி, ஏன்னா அவர் நல்லா படிச்சவர், அவர் ஒரு பிஹெச்டி வாங்க போறார். அநேகமா திரு மடங்கள்ல இருந்த ஒரு துறவி டாக்டரேட் வாங்குவது இப்பதான் வரப்போகுது. குடுக்குடிகளுக்கு நன்மதிப்புல கொடுத்தாங்க டாக்டர்னு, ஆனா யோகிய படிச்சு தீசு எழுதி வந்ததில்ல. இவர் தீசு எழுதி வருது, குரல் சுவாமி பிரபந்தத்தில் காணுகின்ற சமய உண்மைகள் அதான் எடுத்துங்க சாமி. நல்லது எழுதி நல்லா நல்ல உண்மையாகவே படித்து எழுதி படிக்கிறேன், வாழ்க, அவ்வளோதான் நமக்கு. இப்படி அதனால் திருவாசகத்தில் காணும் திருப்பதிகள் என்று ஒருத்தர் எழுதுனான், அவ்வளோ அழகாக இருக்கு. நல்ல வேலை செய்யணும், போகணும், வரணும், சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது, அப்படிலாம் எல்லாம் இருந்தால் செய்யலாம், என்ன பண்ணுறது. எனவே இப்பொழுது அந்த திருப்பழுவூர் வருகிறோம், இங்கிருந்து ஒரு 30 கல் தொலைவு. அதனால் ஆனால் ஒன்று, 700 ஆண்டுக்கு முன்னே இப்போ இந்த திருநெல்வேணியிலிருந்து நம்முடைய கீழப்படுவர் வரைக்கும் இருக்கிற பல அதில் அரியலூரில் இருக்கிற சிவன் கோயில் கொஞ்சம் பழமையானதுன்னு சொல்கிறாங்க. எனவே இப்படி இருந்திருக்கலாம், அரியலூர் பாட பெற்றதாக இருந்திருக்கலாம் என்ற ஒரு குறிப்பு எழுதணும், எழுதணும். அதெல்லாம் தான் நம்ம செய்யணும். இதுவரையும் செய்யாததாய் ஆனால் செய்ய வேண்டுவதாய் இருப்பது யாராய், என்ன ஆண்டவன் என்ன நினைச்சிருக்கானோ அல்லவா. திருப்படுவர் வந்துட்டோம், இப்போ இது என்னன்னு பேரு கீழப்படுவர். அங்கே வந்து ரொம்ப அருமை, அங்கே ஒரு நாள் நாங்கள் என்ன செஞ்சோம், இந்த படுவில் நல்லா அன்பர்லாம் இருக்காங்க. இந்த பெரிய பிராணம் சொல்ல சொன்னபோது இது மாதிரி இது இந்த திருநெல்வேணியிலிருந்து அடுத்த மாதம் வரப்போகிறார்னு சொல்லும்போது, ஐயா இதோட இருக்கட்டையா நிறுத்திடுங்கய்யா, அடுத்த மாதம் திருநெல்வேணியிலிருந்து ஞான சம்பந்தர் கீழே இந்த கீழப்படுவுக்கு வர்றார் அல்லவா, அடுத்த மாதம் நம்ம என்ன பண்ண தொடங்கிறதுக்கு முன்னாலே இந்த பதியத்தை பாடுவதற்கு முன்னாலே நம்ம ஒரு 2 மைல் முன்னே போய் திருஞான சம்பந்தருடைய உருவத்தை வழிபாடு செய்து அங்கே இருந்து நாம அழைச்சிட்டு வர மாதிரி வந்து அப்புறம் இதை பாடுவோம். நாங்கள் பாடுவோம்னு 700 ஆண்டில் ஞானசம்பந்த பெருமானை இந்த கீழப்படுவோர் வரவழைச்சிருக்கோம், அன்னைக்கு நாமெல்லாம் இல்லை. இன்னைக்கு அந்த திருமேனியாவது தூக்கிட்டு வந்து வைத்து வைத்து அப்புறம் பாடுவோம் செஞ்சோம். நல்ல அன்பர்லாம் அங்கே சில அன்பர் என்னென்னமோ ஏதோ திருவருள் என்னென்னவெல்லாம் செய்ததோ செய்கிறோம் நல்லதா, நாம ஒன்று செய்யும். எனவே இப்போ அந்த கீழப்படுவோர் வந்துட்டோம், அங்கே ரொம்ப அருமையா முத்தன் மிகு என்ற பாடம்.
2: திருப்பழுவூர் பண் இந்தளம் பக்கம் 213. முத்தன் மேகு மூவேலை நல் வேலன் வேறே நூற அத்தன் எமையாளுடைய அண்ணலேடம் என்பரே மைத்தழை பெறும் போழினில் வாசமது வீசைய பத்தரோடு சித்தரே பயில்கின்ற பழுவூரே கோடலோடு கோங்கவை குலாவு முடிதன் மேல் ஆடரவம் வைத்த பெருமானதிடம் என்பரே மாடமலி சூழிகையில் ஏறி மடவார்கள் பாடலொலி செய்ய மலிகின்ற பழுவூரே வாலியபுரத்தில் அவர் வேவ விழி செய்த போலிய ஒருத்தர் புரி நூலரிடம் என்பரு வேலியின் விரை கமல மன்ன முகமாதர் பாலனமிழற்றி நடமாடு பழுவூரே எண்ணு முரழுத்து மிசையின் கிளவி தேர்வார் கண்ணு முதலாய கடவுட்கிடமதென்பரு மண்ணின் மிசையாடி மலையாளர் தொழுதேத்தி பண்ணின் ஒலி கொண்டு பயில்கின்ற பழுவூரே சாதல் புரிவார் சுடலை தன்னில் நடமாடும் நாதன் அமையாளுடைய நம்பனிடம் என்பரு வேதமொழி சொல்லி மறையாளர் இறைவந்தல் பாதமவை ஏத்த நிகழ்கின்ற பழுவூரே மேவயரும் அதிலும் வெந்தழல் விளைத்து மாவயர அன்றுரி செய்வைந்தனிடம் என்பரு ஊவையை மடந்தையர்கள் கொண்டு புகழ் சொல்லி பாவையர்கள் கற்பொடு பொலிந்த பழுவூரே மந்தனமிருந்து புரி மாமடிதன் வேள்வி சிந்த வினையாடு சிவலோக நிடம் என்பர் அந்தணர்கள் ஆகுதியில் இட்டகில் மட்டார் பைந்தொடிகள் மாதர் சுவ சுவடொற்று பழுவூரே உறக்கடல் விடத்தினை விடற்றில் உறவைத்தன் ஐந்து அரக்கனை அடர்த்தருளுங்கப்பனிடம் என்பர் குறக்கினும் விரைப்பொழிலின் மீது கனி உண்டு பறக்குறு புணர்ச்சி விளையாடு பழுவூரே நின்ற நெடுமாலும் ஒரு நான்முகனும் நேட அன்று தழலாய் நிமிரும் ஆதியிடம் என்பர் ஒன்றும் இரு மூன்றும் ஒரு நாளும் உணர்வார்கள் மன்றினில் இருந்துடன் மகிழ்ந்த பழுவூரே முட்டை அவன் ஆதர்துகில் மூடு விரிதேரனு முட்டைகள் மொழிந்த முனைவாந்தனிடம் என்பர் மட்டை மலி தாழையிட நீர் அதிசை போகம் பட்டையொடுதாது விரிகின்ற பழுவூரே அந்த

0: மிகச்சிறிய கோயில். இப்ப நீங்க அரியலூர்ல இருந்து இங்க ஆளாளுடையோ இல்ல திருச்சியோ வருகின்றவர்கள் கொஞ்சம் கவனமா இந்த கீழப்படுவர் வந்ததுன்னு சொன்ன உடனே பார்த்தோம்னா அந்த கோபுரம் மட்டும் தெரியும், தரிசனம் பண்ணிக்கலாம். சின்ன கோவில், பரான கோவில். இங்கே பல குறிப்பு சொல்ற, நான் ஒன்று ரெண்டு மட்டும் நினைவுபடுத்தி மேலே போலாம். முத்தன் மிகு மூவிலைநல் வேலன் விரிநூலன் அத்தனைமே ஆளுடைய அண்ணன் என்பர். இப்படி அமைச்சிட்டார். முன்னே இரண்டு அடிகளிலே பெருமானை பற்றி சொல்லி அவன் எழுந்துள்ள இருக்கின்ற இடம் இது என்பர். இது எது? பின்ன இரண்டு அடி பழுவூரே பழுவூரே பழுவூரே சொல்லிட்டு இப்படி ஒரு அமைப்பு இந்த பதிகத்தினுடைய அமைப்புல இப்படி இருக்கு. அப்ப இப்படிப்பட்ட பெருமான் இருக்கிற என் இது அந்த இடம் பத்தரோடு சித்தர் பயில்கின்ற பழுவூரே. அது அந்த ஊர்ல இருக்கிறவங்களாம் ரொம்ப மகிழ்ச்சி. ஐயா, எங்க ஊர்ல பக்தர்களும் சித்தர்களும் இருந்திருக்கிறாங்க அந்த காலத்துல அப்படின்னு. ஆமையா அப்படிலாம் இருந்திருக்காங்க. அவங்களும் கொஞ்சம் அப்படியே மன மகிழ்ச்சி. அதுலயே ஒரு ரெண்டு மூணு பாட்டு தான் பிறகு என்னன்னு கேட்டேன். நான்காவது பாட்டுல மண்ணின் மிசை மண்ணின் மிசையா அடிமலையால தொடுது ஏத்தி பன்னினோடு பன்னினொலி கொண்டு பயில்கின்ற பழுவூரே. மலையாளர்கள் வந்து ரொம்ப வணங்கி இருக்கிறாங்க. மலையாளர்னா இன்னைக்கு இருக்கிற மலையாளி இல்ல, அன்னைக்கெல்லாம் மலையாளம்லாம் தனியா பிரியல, தமிழ்ல இருந்து பிரியல. அதனால மலையாளம் மலைநாட்டவர் அர்த்தம். அப்ப மலைநாட்டவர் பலருக்கு இங்க இந்த கீழப்படுவோர் தெய்வமாக இருந்தது, குல தெய்வமாக இருந்திருக்கு. அந்த மலையாளர்கள் யார் என்று கேட்டால், இந்த அஞ்சாம் பாட்டோட என்ன நம்ம பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா, நாலாம் பாட்டோட அந்த கடைசியா பதினோராவது பாட்டை இணைக்கணும். அந்தனர்களான மலையாளவர் ஏத்தும். மலையாளர்னு என்ன அர்த்தம்? நீ மலையாளி அல்லங்கிறது எப்படி தெரியுது? அந்தனர்களான மலையாளவர் ஏத்தும். எனவே இதுக்கு லெக்சிகன் வேண்டாம், திருமுறையே விளக்கம். ஏன், நம்ம வெறும் மலையாளின்னு சொல்லிட்டு வச்சுங்க, பாருங்க என் மலையாளி பழங்கினா என்ன அப்படின்னு நம்ம கிட்ட பம்புவோம். இங்க பாருறா ஞான சம்பந்த சொன்ன, அந்தனர்களான மலையாளவர்கள் ஏத்தும். நல்ல அருள் தன்மை உடையவர்களா இருந்திருக்காங்க. யாரோ மலை நாட்டுல போய் தங்கி இருக்கிறாங்க, தங்கினது அங்க தங்கினாங்க, ஆனா கீழப்படுவர் அவங்களுக்கு தெய்வமா இருந்திருக்கு. இதெல்லாம் எப்படி தெரிந்ததோ ஞான சம்பந்த பெருமானுக்கு போற போக்கில் இந்த குறிப்புகளை எல்லாம் தந்தார் தந்தார். இப்படிப்பட்ட இதெல்லாம் வரலாற்று குறிப்புகள் இல்லைங்களா, எப்படி அதெல்லாம் தெரிந்த ஒன்று. எனவே இவர்கள் எல்லாம் ஏத்தும்படியான ரொம்ப அருமையானது. ஏழாம் பாட்டுல இல்ல, ஆறாவது பாட்டுல சொல்லாம போக முடியல, சொன்னாலும் நேரம் ஆகுது. பூவையை மடந்தையர்கள் கொண்டு புகழ் சொல்லி பாவையர்கள் கற்போடு பொழிந்த பழுவூரே. அந்த ஊர்காரர்கள் இதெல்லாம் மகிழ்ச்சியா இருக்கும். பூவையை மடந்தையர்கள் கொண்டு புகழ் சொல்லி, இந்த சின்ன சின்ன குழந்தைகள் தாய்மாரெல்லாம் சின்ன குழந்தைய வச்சுக்கலாம், அது வந்து பொம்மையா இருந்தா இருக்கலாம் அல்லது சின்ன குழந்தையா இருந்தா இருக்கலாம். இங்க பாரு ராஜா, நம்ம சாமி பத்தியா அதை கன்னத்துல போட்டுக்குவியா போட்டுக்க, என்ன அவர் தான் நமக்கு எல்லாம் தர இருப்பா, வணங்கணும்ப்பா அவனை வணங்கு அப்படின்னாரு. நமச்சிவாய வாழ்கன்னு சொல்லு, அமைச்சிவாய் இல்லடா, நமச்சிவாய வாழ்க அமைச்சிவாய். மெதுவா சொல்லும்ல ராஜா, நி வா அப்படியெல்லாம் பழக்கு வாரலாம் அந்த ஊர்ல குழந்தைகள். சிவ சிவ இதெல்லாம் ஊருக்காரங்க எப்படி இருக்கிறான், இல்ல உண்மையா நல்லா மகிழ்ந்தார். இப்படி அந்த ஊர் யாது, இப்படி ஊர்ந்தையா இந்த ஊரு. பூவையை மடந்தையர்கள் கொண்டு புகழ் சொல்லி பாவையர்கள் கற்போடு பொழிந்த பழுவூரே. ரொம்ப அருமையா இருந்தவங்க எல்லாம் இருந்தாங்கப்பா என்று சொல்லி மனம் இருந்தார்கள். அந்தனர்களான மலையாளவர் ஏத்தும் பந்த மலிகின்ற பழுவூரையார தந்த மிகு ஞானமுனர் பந்தனுரை பேணி வந்த வனம் ஏத்துமவர் வானமுடையோரே. மணி பன்ற பண்ணி கலாச்சினாச்சு. ஐயா, அந்த பாட்டுலாம் அமைதியா படிக்கணுமேனாரு. ஆமா, நேரம் இல்லைன்னா வந்த வனம் முடிஞ்ச வரைக்கும். நான் சொல்ல சாமி, அதுல இருக்குது இருக்கா இல்லையா? எந்த அளவு உன்னால பண்ணிக்க முடியுமோ அப்படி செஞ்சுட்டு கொடுப்பா அப்படின்னு இருக்காரு சாமி. ஞான சம்பந்தர் ஆணை படிங்க.
1: திரு விசயமங்கை பொன் காந்தார பஞ்சமம். பருவமர் கோழரும் பங்கர்வாசடே அரவமர் கொள்கையும் அடிகள் கோயலாம் குறவமர் சோர புன்னை கோங்கு வேங்கைகள் விரவிய பொழிலே விசயமங்கையே. கீதமொழி செய்தர கிளரும் வீணையர் பூதமுன் இயல்புடை புனிதர் பொன்னகர் கோதனம் வழிபட குலவு நான் மறை வேதியர் தொழுதெழு விசயமங்கையே. அக்கர வரையினர் அறிவை பாகமா தொக்கனல் விடையுடை சோதி துன்னகர் தக்கனல் வானவர் தலைவர் நாள்தொறும் மிக்கவர் தொழுதெழு விசயமங்கையே. தொடைமலி இதழியும் துன்னெரு கொடு புடைமலி சடைமுடி அடிகள் பொன்னகர் படைமலி மழவினர் பைங்கள் மூறிவெண் வெள் விடைமலி கொடியனல் விசய மங்கையே தோடமர் காதினன் துதைந்த நெற்றினன் ஏடமர் போதையோடு இனிதமர்விடம் காடமர் மாகரி கதரப்போத்ததோர் வேடமது உடையனல் விசய மங்கையேமைப்புரை கண்ணுமை பங்கன் வண்டழல் உப்புரை மேனியம் உரை மேலியம் உடையவன் நகர் அப்போடு மலர் கொடங்கு இறைஞ்சிவானவர் மெய்ப்பட அருள்புரி விசயமங்கையே இரும்புனின் மலை விரின் எரிசரத்தினால் வரும் புறங்களை பொடி செய்தமைந்தனோர் கரும்பமர் கொன்றையும் தூய மத்தமும் விரும்பிய சடையனல் விசயமங்கையே உளங்கைய இருபதோடு ஒருபதும் கொடாங்கு அளந்தரும் வரை எடுத்திடும் அரக்கனே தளர்ந்துடல் நெறிதர அடர்த்த தன்மையா விலங்கிழையோடு புகும் விசயமங்கையே மண்ணினை உண்டவன் மலரின் மேலுரை அண்ணல்கள் தமக்கு அளப்பரிய அத்தனோர் தன்னரும் சாந்தமும் பூ நீர்கொடு விண்ணவர் தொழுதெழு விசயமங்கையே கஞ்சியும் கவளமும் கவணர் கட்டுரை நஞ்சினும் கொடியன நமர்கள் நேர்கிலர் நேர்கிலார் செஞ்சடை முடியுடை தேவன் நன்னகரு விஞ்சயர் தொழுதெழு விசயமங்கையே விண்ணவர் தொழுதெழு விசயமங்கையே நன்னிய பூகலேயுள் ஞான சம்பந்த பண்ணிய செந்தமிழ் பத்துவல்லவர் புண்ணியர் சிவகதே புகுதல் திண்ணமே
0: அருமை மறுவமறு குடலுமை பங்கர் அருமையானுடைய கூந்தலுடைய பெருமாட்டியினுடைய தலைவன் வார்சடை அறவமர் கொள்கையும் அடிகள் திருச்சடையிலே பாம்பென்ன கொண்ட என்ன இவையெல்லாம் இருக்கும்படியான பெருமான் கோயிலாம் எது குறவமர சுரபுண்ணை கோங்கு வேங்கைகள் விரவிய பொருளினி விஜயமங்கை நல்ல சோறைகள் சூழ்ந்த விஜயமங்கை தான் எங்கள் பெருமான் இடைஞ்சல் இருக்கின்ற திருக்கோவிலாக அமைந்திருக்கிறது என்று சொல்லி இப்படிப்பட்ட அமைப்பிலே அந்த பதியம் முழுதும் நமக்கு அமைந்திருக்கின்றது இல்லைங்களா. அப்படி முன்னிரண்டடி பெருமானை பற்றி பின்னிரண்டடி விஜயமங்கையை பற்றிய கருத்தாக அமைந்திருக்கிறது இல்லைங்களா. கொஞ்சம் நேரா மேல பின்னால போவோம் அல்லவா. விண்ணகர தொழுதழு விஜயமங்கையை நன்னிய போலியுள் ஞான சம்பந்தன் பன்னிய செந்தமிழ் பத்தும் வல்லவர் புண்ணியர். ஆமா, இப்ப பெருமானுக்கே வந்து புண்ணியன்னு பேரு. புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் என்று இருக்கு. அப்ப பெருமானுக்கே புண்ணியன்னு பேரு. நாம எப்ப புண்ணியர் ஆகிறது? இந்த திருவிஜயமங்கை பதிகத்தை படித்தா அதை பார்த்தும் அவர்கள் புண்ணியர் புண்ணியர். அப்போ புண்ணியர் சிவகதி புகுதல் திண்ணமி எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை. இவரே தான். அப்ப எண்ணில் நல்ல கதிங்கிறது என்னது? சீக்கிரம் டு சிவகதி. சிவகதி அந்த சிவகதி பெறுவதற்கும் திண்ணமி என்று சொல்லி திருவிஜயமங்கையை நாம் வணங்கினோம்.
2: Om Namah Shivaya. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
3: தலம் திருநாகேச்சரம். திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை திருச்சிற்றம்பலம்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
2: திருச்சிற்றம்பலம். தலம் திருத்தில்லை.

0: திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாரத்தில் சைவ சித்தாந்தம். விளக்க உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
1: அதான் அந்த மண் முதல் சிவதத்துவம் ஈராக இருக்கக்கூடிய அந்த தத்துவங்கள் எல்லாமே எனது என்றும் அவற்றால் தன்னை யான் என்றும் இவ்வளவு நாள் கருதிக்கிட்டு இருந்த ஆன்மா இறைவன் குருவடிவாக வந்து உணர்த்தியதும் தற்போதத்தில் இருந்து நீங்குகிறது. அந்த நிலையில அதற்கு குரு அருள் கிடைக்கிறது. அப்போ யான் எனதுங்கிற உணர்வு அற்று போன உடனே இறைவனுடைய அந்த திருவடியை காண்கிறது. அதுதான் திருவடி தரிசனம். தன்னை தாக்கக்கூடிய உலக போகங்களை அவன் அவள் அது அப்படின்னு சுட்டி அறியாமல் நோக்கும் இடம் எல்லாம் திருவருளையே பார்க்கக்கூடிய ஒரு தன்மை, வேறு எதையுமே காணாது. பார்க்கும் இடம் எங்கும் நீக்கமர நிற்கும் என்று சொல்ற அங்கிங்கெனாதபடி எங்கும் பரசுகமாய்னு சொல்றார் இல்லையா தாய்மான சுவாமி, அந்த மாதிரி ஒரு நிலையில சிவமாய் எல்லாத்தையும் பார்க்கறது திருமுக தரிசனம். சிவபெருமானே குருவாய் எழுந்தருளி எத்தனை பேருக்கு குருவா வந்து அனுகிரகம் செய்கின்றார். நமது மணிவாசக பெருமானுக்கு தானே குருவாக வந்து அவருக்காக இவர் காத்திருந்து அருள் செய்தார் என்று பார்க்கின்றோம். அப்ப அவர் கையில இருந்த நூல் என்னதுன்னு இவர் கேட்கும் போது சிவஞான போதம்னு அவருக்கு பதில் சொல்லி, அதை சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு அடிமைன்னு அவர் சொல்லி இவர் அவரை அடிமையாக ஏற்றுக்கொண்டு தான் ஆண்டானாக இருந்து அவருக்கு எல்லாவற்றையும் உபதேசித்து அவரை அறிவால் சிவம் என்ற நிலைக்கு உயர்த்தினார் என்பதை நாம் அவருடைய வரலாற்றில் கண்டிருக்கின்றோம். அப்போ இப்படி சுட்டி அறியாமல் நோக்கக்கூடிய இடம் எல்லாம் திருவருளையே காண்பது, எல்லாம் திருவருள்ங்கிற ஒரு உணர்வு, எல்லாத்தையும் சிவமா பாவிக்கிறது. அப்படி அது பாத்தீங்கன்னா இப்பொன்னி மணினி இம்முத்தினி எதை பார்த்தாலும் அவரைத்தான் ஞாபகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள்லயே பாலை பார்த்தா சிவம்னு வரணும். ஏன் அரிசியை பார்த்தா கூட அதுவும் பானலிங்கம் போலதான் இருக்கும். நம்ம தினந்தோடு சமைப்பதற்கு அரிசி எடுக்கும் போது அதையும் சிவமாத்தான் நம்ம நினைக்கணும். விருப்பால் விழுங்கிட்டேன்னு எத்தனை இடத்துல வருது. தினந்தோறும் சோரை விழுங்குகின்றோம் உண்கின்றோம். இந்த மாதிரி ஒரு கருத்துக்கள் நம்ம மனசுல அந்த நேரத்துல நம்ம பொருத்தி பார்த்துக்கிடணும். சரி, அப்போ அந்த திருவருளையே அழுந்தி நிற்கும் போது எத்தன்மையதுன்னு சொல்ல முடியாதபடிக்கு ஒரு பரவசம். பரவசம்னா பரத்தின் வசப்பட்டு நிற்கிறது. அதுக்குதான் திருமுடி தரிசனம் அப்படின்னு பேரு. ஆக இதெல்லாம் நம்ம இப்படித்தானே அறுதிட்டு நம்மால் கூற முடியாது. இதெல்லாம் ஓரளவுக்கு தான் சொல்ல முடியுமே தவிர இதெல்லாம் சொந்தமாக அவரவர் அனுபவத்தில் தான் பெற முடியும். அப்ப சிவபெருமானுடைய திருவடி, திருமுகம், திருமுடி இவற்றின் உண்மை பொருளை எல்லாம் தெளிவாக அறிந்து இதுவன்றி வேறு பொருள் இல்லை என்பதை தெளிந்து சகலாபத்தில மீண்டும் பொருந்தாமல் நிற்கக்கூடிய நிலையில இந்த ஆன்மாவுக்கு ஒரு துறவு நிலை உண்டாகும், துறவு நிலை உணர்வு உண்டாகும். அந்த நிலையில பாசக்கூட்டங்கள்ல இருந்து வேறுபட்டு நிற்கும். ஆனா தானே பிரம்மங்கிற ஒரு பசுஞானம் தலைப்படும். அப்புறம் அதுல இருந்து தத்துவ கொத்துல இருந்து வெளிப்பட்டப்போ ஆன்மாவுக்கு இந்த தனித்து நிற்கக்கூடிய இயல்பு இல்லை என்பதால் அந்த நானே பிரம்மம்னு நினைச்சதும் தற்போதம் அப்படிங்கிறது புரியும். அப்புறம் அந்த நிலையில இருந்து அது நிக்காமல் அருளை உடையவன் என்னும் உணர்வில அழுந்தி இல்லையா, தான் அருளை அதாவது அருளை உடையவன் என்னும் உணர்விலே நின்று அழுந்தி அமையாமல் அதற்கு மேல சிவம் யாண்டும் நீக்கமர நிறைந்து இருக்கின்றது என்பதை அறிந்து எல்லாம் சிவமயம், எல்லாம் சிவன் என வருது இல்லையா அப்புறம் சுவாமி தேவரும், அப்படி காண்பது சிவ தரிசனம் என்று சொல்லப்படுகிறது. இதற்கு அடுத்தபடியாக சிவ யோகம். சரி, அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பொருள் வந்து உத்திடினும் அப்பொருளை பார்த்து அங்கு எய்தும் உயிர்தனை கண்டு இங்கு அவ்வுயிர்க்கு மேலாம் ஒப்பில் அருள் கண்டு சிவத்து உண்மை கண்டு இங்கு உற்றது எல்லாம் அதனாலே பற்றி நோக்கி தப்பினை செய்வதும் அதுவே நினைப்பதும் அதுதானே தரும் உணர்வும் பொசிப்பும் அதுதானே ஆகி எப்பொருளும் அசைவில்லை என அந்த பொருளோடு இசைவதுவே சிவபோகம் என்னும் இறைவன் மொழியே என்பது சிவயோகத்தை பற்றிய பாடலாக நமது உமாபதி சிவம் அருளியது. அதாவது உலக பொருள் அனைத்தையும் சிவமையாக கண்டு நிற்கக்கூடிய நிலையிலையும் பிராரத்த வாசனை காரணமாக அந்த நிலை குலைந்து உலக பொருள் பற்றிய உணர்வு ஒரே வழி வந்து பொருந்தும். அதாவது காய டப்பால காயம் தீர்ந்தாலும் காய வாட போகாதுன்னு சொல்லணும், அது மாதிரி இந்த வாசனாமலம் அந்த நிலையில அந்த நிலையிலையும் உலக பொருள்லாம் ஜடம் அப்படிங்கிறத கருத வேண்டும். அந்த பொருளை பற்றி நிற்கக்கூடிய உயிரானது சுதந்திரமா எதையும் செய்யக்கூடிய திறம் தனக்கு கிடையாதுன்னு தெளிவாக கண்டு நமக்கு மேல ஒரு ஒப்புயர்வற்ற அருள் இருந்து நமக்கு எல்லாம் நடக்கின்றது என்பதை அனுபவ வாயிலாக உணர்ந்து அந்த அருள் தான் சிவபெருமானுடைய உண்மையான இயல்பு அப்படிங்கிறத உள்ளத்தில் உறுதியாக கொள்ள வேண்டும். அந்த நிலையில நம்மகிட்ட பொருந்தி இருக்கக்கூடிய உலக பொருளாகிய அவன் அவள் அதுங்கிற ஜடசித்துக்கள் அனைத்தும் சிவபெருமானது அருளின் துணை கொண்டே அறிந்துள்ளோம். இதெல்லாம் தானாலாம் அறியல, சிவபெருமான் துணையாலதான் ஜடப்பொருள் எது சித்துப்பொருள் எது என்பதெல்லாம் நாம் அறிந்திருக்கின்றோம் என்பதையும் நாம உணர்ந்து கொண்டு இதெல்லாம் பல நேரங்கள்ல மறந்து போகும்படியாக நம்மை செய்விப்பதும் மீண்டும் நினைக்கும்படி செய்விப்பதும் அறிவித்தால் அறியக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய நமக்கு அந்த அறிவை விளங்கும்படி செய்வதும் நமது வினைகளுக்கு ஏற்ற பயன்களை எல்லாம் தந்து நம்மை நுகர்விப்பதும் அந்த சிவப்பரம்பொருள் என்பத ஆணித்தரமா புரிஞ்சுக்கிடணும். அப்படி அறியும் போது சிவபெருமானை தவிர வேறு யாரும் நமக்கு துணையே கிடையாது. மற்றொரு துணை மறுமைக்கும் காணின்னு சொல்றாங்க இல்லையா, அது மாதிரி. அப்ப அவருடைய உதவி இல்லாமல் ஒரு அணுவும் அசையாது, அவனன்றி ஓர் அணுவும் அசையாது அப்படிங்கிறத உள்ளத்துல உறுதியாக பதிவு பண்ணும். எத்தனையோ விஷயங்களை பதிவு பண்ணுதோம், ஆனா இதைத்தான் பதிவு பண்ணணும். அப்படி பதிவு செய்தால் உள்ளும் புறமும் அந்த சிவபெருமானோடு கூடி நிற்கலாம். அப்படி நிற்கும் நிலை சிவயோகம் எனப்படும்னு சிவாகமங்கள் சொல்லுது, யாரோ சொல்லல, சிவபெருமானால் அருளப்பெற்ற சிவாகமங்களின் கருத்து இது. சிவாகமங்கள் சித்தாந்தம் ஆகுங்கிறதுனால சித்தாந்தம் நமக்கு இதை எடுத்து இயம்புகிறது. சரி, ஆக இந்த தற்போதமும் தற்செயலும் அற்று பழைய வாசனாமலம் தாக்காத வண்ணம் திருவருளையே பற்றி அதோட ஒன்றி நிற்பதும் நிலைக்கு சிவயோகம் என்று பெயர். இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது எங்கும் எதிலும் சிவமாக காணும் அறிவை பெற்றிருந்தாலும் மல வாசனையனால ஒரு பொருளை உலக பொருளாக நினையக்கூடிய நினை பழக்க தோஷம், எல்லாம் சிவமா பார்க்கணும்னு படிச்சு படிச்சு பக்குவப்படுத்தி இருந்தாலும் பழக்க தோஷத்துல பார்த்தோன்னே இது இந்த பொருள் தானே அப்படிங்கிற ஒரு நினைவு வந்தால் அந்த பொருளுக்குள்ள உயிர் இருப்பதும் உயிருக்கு உள்ள திருவருள் இருப்பதையும் திருவருள் தான் சிவமாக இருக்கிறது என்பதை உற்று அறிந்து பார்க்கப்படுற எல்லா பொருளையும் சிவமா உணர்ந்து அந்த சிவம் வேறு நாம் வேறு என்று உணர்வு தோன்றாத அளவுக்கு நீயும் நானுமாய் ஏகபோகமாய் இருகும் வகை பரமசுகம் அதனை அருள்னு கேட்கிறார் இல்லையா அருணகிரிநாதர். அது மாதிரி சிவத்தோட ஆன்மா உள்ளும் புறமும் ஒத்து இருக்கணும். அப்படி ஒத்து ஒன்றாய் நிற்பதற்கு சிவ யோகம் என்று விளக்கத்தை நமக்கு இந்த உண்மை நெறி விளக்கம் என்ற நூலின் வாயிலாக நமது சந்தானக்குரவர் உமாபதி சிவாச்சாரியார் வழங்கியுள்ளார் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, இப்போ நிறைவா எதுக்கு போகணும், சிவபோகம். ஒரு ஆன்மாவுக்கு நிறைவாக கிடைக்கக்கூடியது சிவபோகம். இப்போது அதை பார்க்கலாம். பாதகங்கள் செய்திடினும் கொலை களவு கள்ளு பயந்திடினும் நெறியெல்லாம் நெறி பயிற்று வரினும் சாதி நெறி தப்பிடினும் தவறுகள் வந்திடினும் தனக்கென ஓர் செயலற்று தானதுவாய் நிற்கில் நாதனவன் உடல் உயிராய் உண்டு உறங்கி நடந்து நானா போகங்களையும் தானாக செய்து பேதமர நின்று இவனை தானாக்கி விடுவன் பெருகு சிவபோகம் என பேசும் நெறி இதுவே என்பது அந்த பாடல். இப்ப சிவஞானி வந்து தன்வசம் இழந்து எங்கும் எதிலும் சிவத்தை காணும் பழக்க வாசனையில ஏதாவது பாதகங்கள் செய்தாலும் கொலை களவு கள்ளுண்ணல் போன்றதை செய்தாலும் நெறியெல்லாம் நெறியில நின்றாலும் ஜாதி ஒழுக்கம் தவறினாலும் வேறு தவறுகள் செய்தாலும் தனக்கென எந்த செயலும் இன்றி தான் சிவமே ஆகி நின்றால் சிவம் அந்த ஆன்மாவின் உடலுக்கு உடலாகவும் உயிருக்கு உயிராகவும் தானும் உண்டு தானும் உறங்கி நானா போகங்களையும் சிவபோகமாகவே ஆக்கி அந்த ஆன்மாவை தானாக்கி விடுவார். இதுதான் சிவபோகம் என்று நமக்கு உண்மை நெறி விளக்கமானது நமக்கு உணர்த்துகிறது. அதாவது சிவமாம் தன்மை பெற்ற ஆன்மா சிவத்துள ஒடுங்கி சிவபோகத்தை நுகர்வது, அதுதான் சிவபோகம் என்று சொல்லப்படுகிறது. இப்போ திருவருள்ள ஒன்றி சிவயோகத்துல இருந்து அருள் விளக்கத்தை பெற்ற ஆன்மாவானது சிவானந்தத்தை எங்கனம் அனுபவிக்கும் என்பதை இந்த பாடலினை நமக்கு உமாவதி சிவம் எடுத்துரைத்துள்ளார். தன் செயலற்று எல்லாம் சிவ செயல் தெளிஞ்சு அப்படி நிற்கக்கூடிய ஆன்மாவானது காமம் கோபம் லோபம் மோகம் அந்த போன்ற குணங்கள் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் அந்த தகாதனவற்றை செய்தாலும் பஞ்சமா பாதகங்கள் இல்லையா கடும் கொலை பொய் களவு கள்ளு காமம் போன்ற தீவினைகளை செய்தாலும் உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை அப்படிங்கிற தவநெறி அல்லாத அவநெறியை தவறாது நடத்தி வந்தாலும் எந்த குலத்துக்கு வந்திருக்கோமோ அந்த குல நெறியை விட்டு தவறினாலும் பல தவறுகளுக்கு நம்மை அறியாமலே பல தவறுகளை செய்து நடந்தாலும் அறியாமல் ஒரு குற்றம் தன்னை வந்தடையும்படி அறிந்தும் செய்யறாங்க அறியாமலும் செய்தாங்க இல்லையா அறியாமலே ஒரு குற்றம் வந்தடையும்படி ஆயிட்டுனாலும் அங்க இவன் அவனாய் இல்லையா சிவமாய் ஏகனாகி இறைப்பணி நிற்றல் அப்படி நிக்கிறதுனால தனக்குன்னு ஒரு செயல் தானாலாம் இருக்கு. அவங்க செயல் எல்லாம் இவங்க செயலாவே இருக்காது. ஏன்னா அவங்க ஏதோ தன் நிலையில் இல்லாமல் தான் இவற்றை எல்லாம் செய்வார்கள். அதுதான் நம்ம நாயன்மார் வரலாறுலாம் பாத்தீங்கன்னா உலகியல் பூர்வமாக பார்த்தா இவங்க இப்படி பண்ணிட்டாங்களே இயற்பகை நாயனார் அப்படி பண்ணிட்டாரு இப்படி மெய்ப்பொருள் நாயனார் இப்படி பண்ணிட்டாரு இப்படி ஒவ்வொன்றும் நமக்கு ஒரு அதிசயமாக தோணும். அதெல்லாம் உலகியல் பூர்வமாக பார்த்தால் அப்படித்தான் தோன்றும். அது எல்லாம் எந்த நிலையில அவங்க நின்றுருக்காங்கன்னா முடிவாக ஏகனாகி இறைப்பணி நின்ற நிலையில உள்ள செயல்கள். அவர்களுடைய வரலாற்றை எல்லாம் அறிந்து கொள்வதற்கு தான் அந்த திருத்தொண்ட தொகையாகிய முதல் நூலை இவர் மூலம் நமக்கு கிடைக்க செய்தார் நம்முடைய சுவாமி. அதன் பின்பு அதனுடைய வழிநூலும் விரிநூலையும் நம்ம பார்த்தோம். அந்த பெரிய புராணத்துல அந்த நாயன்மாருடைய வரலாறு எல்லாம் நமக்கு பின்னால சேக்கிழார் பெருமான் மூலம் விரிவாக கிடைக்கும்படியும் செய்தார் என்று பார்க்கின்றோம். இப்போ சிவபெருமான் வந்து உடலும் உயிருமாய் நின்று உண்டு உறங்கி நடந்து இவர் அனுபவித்த நானாவித பிராரத்தமாகிய விஷய போகங்களையும் சிவபோகமாகவே செய்து அவனை வேறாக கருதாம அவரோடு கலந்ததான் கலப்பினால் ஒன்றா தானே இருப்பார் எப்போதும் அப்படி கலந்தே நின்று தானாக்கி சிவமாக்குதல் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி என்று சொல்லுகின்றார் அல்லவா மல்லிவாசக பெருந்தகை. அதுபோல சிவமாக்கி விடுவார். அதுதான் மேலான சிவபோகம் என்று சொல்லப்படுகிறது. இதுதான் சிவாகமம் நமக்கு எடுத்துரைக்கக்கூடியது. சிறு தொண்டர் வந்து பிள்ளை கை சமைத்தார். சண்டேஸ்வரர் வந்து தந்தையோட காலை வெட்டிட்டாங்க. இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம இதைத்தான் பொருத்தி பார்க்கணும். அதான் பாதகங்கள் செய்திடணும் அப்படின்னு சொல்லியாச்சு. பாதகங்கள் செய்யறாங்கன்னா அவங்க தன் நிலையில இருந்து செய்யல. இந்த சிவ நிந்தை அல்லது சிவ அபராதம் நிகழும் போது இவங்க அவங்களை அறியாம அதை செஞ்சிருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆக திருவருளோட கூடிய ஆன்மாவானது சிவத்தோடு முழுமையாக இல்லையா ஒன்றி சிவானந்தத்தை தூய்ப்பதற்கு சிவ யோகம் என்று சொல்லுவோம், சிவபோகம் என்று சொல்லப்படுகிறது என்று நம்ம பார்க்கின்றோம். இப்போ இது எப்படி இவருடைய வாழ்வில் பொருந்தி இருக்கின்றது என்பதை நாம் காணலாம். இப்போ நம்ம பார்த்தோம் உயிர்கள் வந்து மண் முதல் நாதம் ஈராக சொல்லக்கூடிய இந்த 36 தத்துவங்களோடு கூடினாலன்றி தன்னால எதையும் அறியும் ஆற்றல் கிடையாது அப்படின்னு காண்பது தத்துவ ரூபம்னு பார்த்தோம். இது நமது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வாழ்க்கையில அவருடைய திரு அவதாரம் முதல் இந்த மனம் வந்த புத்தூர் என்ற தலத்துல சடங்கவி சிவாச்சாரியார் பொண்ணோட அவருக்கு ஒரு திருமணம் பேசப்பட்டிருந்தது இல்லையா அது வரைக்கும் பொருந்தும். அது அவருடைய வாழ்க்கையில் அதான் அந்த அவர் வாழ்க்கையிலேயே இந்த தச காரியங்களை நாம் காணலாம். அது தத்துவ ரூபமாக காணலாம். அப்ப ஞானாசிரியரோட நல்லருளால் தத்துவங்கள் அனைத்தும் ஜடம் என்று அறிந்து அதிலிருந்து தன்னை வேறாக காண்பது தத்துவ தரிசனம்னு பார்த்தோம். இது அவருடைய வாழ்க்கையில வேதியராக வந்து இறைவன் ஆவணம் காட்டி ஆட்கொள்ள பெற்றதில் அமைகிறது என்று பார்க்கின்றோம். அப்புறம் தத்துவங்கள்ல மீண்டும் கூடாமல் அவற்றிலிருந்து நீங்கி நிற்பது தத்துவ சுத்தின்னு பார்த்தோம். இது அவருடைய வாழ்க்கையில திரு அருள் துறையில் புகுந்த நிகழ்ச்சி அதில் அமைகிறது. எல்லாத்தையும் விட்டுட்டு சுவாமி கூட அவர் பின்பாக போகிறார், மற்ற தத்துவ கூட்டத்தெல்லாம் விட்டுட்டார். அப்படி அஞ்ஞானம் ஒளிந்து மெஞ்ஞானம் தலைப்படும் போது உயிர் தன்னை அறிவது ஆன்மரூபம். இது அவருடைய வாழ்க்கையில உணர்வு தந்து உய்ய கொண்ட கோதிலா அமுதை நாயேன் ஏதினை அறிந்து என் சொல்லி பாடுகேன் அப்படின்னு மலை உருகின்றார் அல்லவா, அதில் அமைந்திருக்கு. அடுத்து எல்லா செயலும் சிவன் செயல் அப்படின்னு தெளிந்து தன் செயல்னு எதுவுமே இல்லை என்று நிற்பது ஆன்ம தரிசனம்னு பார்த்தோம். இது அவருடைய வாழ்க்கையில உனக்கு ஆளா இனி அல்லேன் எனலாமேனு அவருக்கு ஆட்பட்டு நின்றார் அல்லவா, அதில் நமக்கு புரிந்து கொள்ள முடியும். அதன் பின்பாக உயிரோட தன்மை சிவத்தன்மையாகி அதில் ஒடுங்க இருப்பது ஆன்ம சுத்தி. அப்போ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வாழ்க்கையில திருவதிகை என்ற தலத்துல அவருக்கு திருவடி தீட்சை நடந்த நேற்று கூட நம்ம அதை சிந்திச்சோம். அதுல இது அமைகின்றது, இந்த ஆன்ம சுத்திங்கிற கருத்தை நாம் அதில் அவர் வாழ்க்கையோடு அமைந்திருப்பதை பார்க்கலாம். அப்புறம் சிவம் சக்தி நாதம் விந்து சதாசிவன் மகேஸ்வரன் உருத்திரன் திருமால் நான்முகன் ஆகிய வடிவங்கள் எல்லாவற்றையும் தன்னதாக கொண்டு ஆன்மாக்களை ஐந்தொழில் பால் படுத்தி பராசக்தி சிவத்தோடு சேர்ப்பதை இல்லையா திருவருள் வாயிலாக உணர்வது சிவரூபம். இது அவருடைய வாழ்க்கையில அந்த திருவடி தீட்சை பெற்ற பின்பாக தம்மானை அறியாத சாதியார் உளரேன்னு வருந்துறார் இல்லையா, அந்த அனுபவம் கிடைக்கும் போது அவருக்கு கிடைக்கிறது அந்த சிவரூபம் என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்து உயிர் வந்து பாசஞான பசுஞானங்களின் தோய்வு இல்லாம பதிஞானம் தலைப்பட சிவானந்தத்துல சேர்றது என்னது, சிவ தரிசனம். இது வந்து மற்ற பற்றி எனக்கு இன்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன் என்று அவர் பாடி அப்படியே ஒன்றுகிறார் அல்லவா, அந்த அனுபவ திருவாக்குல இருக்கு. அப்புறம் அவனன்றி ஓரணுவும் அசையாதுங்கிறத கண்டு அகமும் புறமும் அந்த சிவத்தோடு கூடி இருப்பதற்கு சிவ யோகம் என்று பார்த்தோம். அதுதான் நாடுவன் நாடுவன் நாபிக்கு மேலேயோர் நாள் விரல் அப்படின்னு சொல்றாருல்ல அந்த பாடல்லையும், என்னுடைய தோழனுமாய் யான் செய்யும் துரிசுகளுக்கு உடனாகி அதுலயும் பாக்குறோம். அப்ப அவர் நம்முடைய அவருடைய அனுபவத்துல அது அமைந்திருக்கிறதுன்னு பார்க்கும். அடுத்து நாதன் இவன் உடல் உறவாய் உண்டு உறங்கி நடந்து நானா போகங்களையும் தானாக செய்து பேதமர நின்று இவனை தானாக்கி விடுவது சிவபோகம்னு பார்த்தோம். இது தம்பிரான் தோழருடைய வாழ்க்கையில பறவையார் திருமணம் முதல் வெள்ளானேல ஏறி அங்கு செல்கிறார் அல்லவா அந்த நிகழ்ச்சி வரைக்கும் அமைகிறது. அப்ப இந்த முறையில இந்த உண்மை நெறி விளக்கத்தில் சொல்லப்பட்ட தசகாரிய அமைப்பு அவருடைய வாழ்க்கையில பொருந்தி இருப்பதை சிந்தித்து தெளிவது நமக்கு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு அடுத்து நாம ஒரு கருத்தை சிந்திக்கலாம். முக்தி, அதுதான் உயிர் வந்து நிறைவாக அடையக்கூடிய ஒரு நிலை. பிறவி தர்றது எதுக்கு அப்படின்னா, இந்த ஆன்மா வந்து அழுக்கா இருக்கு, இந்த அழுக்கு நீங்கி இந்த ஆன்மாவானது சுத்தமாகணும். அப்படி சுத்தமான பின்பாக அது என்ன செய்யும், முக்தியை அடையும். அதற்குத்தான் அப்படிங்கிறத நம்ம தெளிவா புரிந்து கொள்ளணும். அந்த முக்தி நிலை எங்கனம் இருக்கும் என்பதை இப்போது நாம பார்க்கலாம். இப்ப உயிர்கள் வந்து ஏகப்பட்ட இடர்பாடுகள் இல்லையா, முதல்ல கேவல நிலையில தான்னு ஒரு பொருள் இருக்கிறதே தெரியாது. அப்ப தன்னையே தெரியாட்டா தலைவனையும் தெரியாது. அதுக்கப்புறம் இறைவன் அதையெல்லாம் ஒன்னோட ஒண்ணு தொடர்பு படுத்தி இறைவன் நமக்கு அந்த அனுபவத்தை ஊட்டுதார். அப்படி ஊட்டும் பொழுது நமக்கு என்ன தெரியுது, முதல்ல இந்த ஜடப்போலாகிய உடம்பு நாம்னு பல காலம் வாழ்ந்து நாத்திகம் பேசி நாத்தெழும்பேறி காலத்தை கழிச்சு அப்புறம் நாத்தெழும்பேற ஐந்தெழுத்த சொல்லி பெரும்பற்ற புலியூரானுடைய புகழையே பேசி அந்த பிறந்த ஒவ்வொரு நாளையும் அந்த அந்த பேசி பேசி பிறந்த நாளா வைக்கணும், பிறவா நாளா இல்லாம பிறந்த நாளாக்கி பிறவியே நமக்கு அவரை வழிபடுறதுக்கு தான். மானிட பிறவி தானும் வகுத்தது மனம் வாக்கு காயம் ஆனிடத்து ஐந்து மாடும் அரண்மனைக்காக அன்றோ என்பதை சிவஞான சித்தியார்ல சொன்னதுபடி உணர்ந்து இந்த திரு அங்கமாலையில அப்பர் சுவாமிகள் பாடினது போல முழுமையும் நம்ம உடல் உறுப்புகளை எல்லாம் சிவப்பணியிலேயே செலுத்தி அப்படியே வாழ்ந்து கொண்டு வந்து அதுக்கப்புறம் அப்படி பக்குவமா வரும்பொழுது சுவாமி குருவா வந்து ஐம்புல வேடரின் அயந்தனை வளர்ந்தன தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு அந்நியமின்மையின் அரண் கடல் செலுமேன்னு எட்டாஞ்சூத்திரத்துல சொல்வது போல அந்த குருவாகி வந்து அவர் உணர்த்த உணர்ந்து இப்போ இந்த உயிர் வந்து இடர்பாடுகள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நீங்கிட்டு இது இல்ல நாம இது ஜடம் இது பிறவி உண்மை கிடையாது இந்த நம்மகிட்ட இருக்க சொத்து சுகம் உறவுகள் எதுவுமே உண்மை கிடையாது இதெல்லாம் இறைவன் நம் பொருட்டு இந்த ஆன்ம பக்குவத்திற்காக வழங்கினது தானே தவிர இதெல்லாம் நிரந்தரம்னு நினைச்சு நம்ம ஏமாந்துடக்கூடாது உயிர் நிலையானது இறைவன் நிலையானவர் அந்த நிலையான இறைவனை சென்று அடைந்து அவர் வழங்கக்கூடிய பேரின்பத்தை அனுபவிப்பதுதான் நம்முடைய கடமை அப்படிங்கிறத முழுதா உணர்ந்து கொண்ட பின்பு அவருடைய திருவடியை அடையக்கூடியது உயிர் இப்ப இறைவன் வழங்கக்கூடிய அந்த சிவானுபவத்தை உயிர் நுகர்ந்து இன்பர்வதற்கு மட்டும்தான் உரியதே தவிர அது அந்த நேரத்துல இறைவனாலாம் ஆக முடியாது அதான் என்ன சொல்லிட்டாரு சித்தமலம் அறிவித்து சிவமாக்கின்னு சொல்லிட்டு சிவம் ஆயிட்டுன்னு முடிக்கல என்னை ஆண்ட அப்பமும் அவர் ஆழ்கின்றார் நாம் அவருடைய அடிமைதான் ஆக கேவலம் சகலம் சுத்தம் என்ற மூன்று நிலை இன்னும் வேறொரு நிலையில சொல்லணும்னா பெத்த நிலை முக்தி நிலை எல்லாத்திலையும் நாம் அடிமைதான் அந்த எண்ணம் நம்ம மனசுல தெளிவா இருக்கணும் இறைவன் வேறு ஆன்மா வேறுதான் முக்தியில சுத்தமா இருக்கே தவிர அது இறைவனாலாம் ஆக முடியாது அதை தெளிவாக உணர்ந்து கொள்ளணும் இத சிவன் சீவன் என்று இரண்டும் சித்தன்றாம் எண்ணில் சிவன் அருட்சித்து இவன் அருளை சேரும் சித்து அவன்தான் பவம் கேடு புத்தி முத்தி பண்ணும் சித்து அவற்றில் படியும் சித்து அறிவிக்கப்படும் சித்து இவன் தான் அவன் தானே அறியும் சித்து ஆதலினால் இரண்டும் அணைந்தாலும் ஒன்றாகாது அனன்யமாக இருக்கும் இவன் தானும் புத்தியும் சித்து இவனாமோ புத்தி இது அசித்து என்றிடில் அவனுக்கு இவனும் அசித்தாமே என்பது சித்தியார் பாடல் இந்த பாடல் இதை நல்ல தெளிவா உணர்த்துது சைவ சித்தாந்தத்தோட முடிமணியான கருத்தே என்னதுன்னா சிவம் வேறு நாம் வேறு என்பதுதான் அதை இவர் மிக அழகாக உன்னை போல் என்னை பாவிக்க மாட்டேன் என்று மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார் நமது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஆக இதுகாரம் சொன்ன இத்தனை கருத்துக்களையும் நாம் மனதிலே ஏற்றுக்கொண்டு பதிக்கணும் இந்த கருத்துக்களை எல்லாம் பதித்து கொண்டு நம்முடைய அறியாமை எங்கெல்லாம் இருக்கின்றது என்பதை புரிந்து இறைவன் நமக்கு அந்த அறியாமையை உணர்த்தி அதிலிருந்து நாம் வெளிவருவதற்கு அவர் நமக்கு எங்கெனம் எல்லாம் அறிவை வழங்குகின்றார் நேத்து பார்த்தோம் அறிவாகவே அவர் இருக்கின்றார் என்பதை உணர்ந்து அவர் கொடுத்த அறிவினால நாம அவரை உணர்ந்து தடையாக இருக்கக்கூடிய அந்த பாசத்திலிருந்து வெளியே வந்து பாச நீக்கத்தை அடைந்து சிவமாம் தன்மையை அடைந்து சிவ பேரின்பத்தை அனுபவிக்க வேண்டும் இதற்குத்தான் நமக்கு இந்த பிறவியானது தரப்பட்டிருக்கிறது என்பதை நமக்கு அந்த சித்தாந்த சாத்திரங்கள் எல்லாம் நல்ல முழக்கி சொல்லுது அப்படி சொன்ன கருத்துக்களை எல்லாம் இவரும் ஒரு ஆதி சைவராக இருந்து அனாதி சைவராகிய சிவபெருமானை வழிபடக்கூடியவர் முப்போதும் திருமேனி தீண்டக்கூடியவர் அந்த பொறுப்போடு நமக்கு உய்யும் பொருட்டு இறைவன் அருளால் திருத்தொண்ட தொகையின் தந்தருளி நல்ல அருமையான பதிகங்கள் நூறே பதிகம்தான் ஆனா அந்த நூறு பதிகங்கள்ல அவரு நமக்கு வள்ளலாக நமக்கு வழங்கி இருக்கிறார் அவ்வளவு சித்தாந்த கருத்துக்களை அதை நமக்கு திருவருளும் குருவருளும் எந்த அளவுக்கு கூட்டி வைத்ததோ அந்த அளவுக்கு அந்த உள்நின்ற நாவிற்கு உரையாடியா என்று சுவாமி உணர்த்தியதை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் குருவருளாலும் திருவருளாலும் ஆகையால் இப்போது அந்த குருவருளுக்கும் திருவருளுக்கும் நன்றியை கூறி அருமையான முறையிலே இந்த ஞான பூஜையை திறம்பட செய்து உலகெங்கும் சைவத்தை பரப்பிக் கொண்டிருக்கும் சைவம் டாட் ஓஆர்ஜியின் பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் அதாவது அவங்களுக்கும் நம்மை போல பல பணிகள் இருக்கிறது அந்த பணிகளுக்கு இடையிலே இந்த பணியை திறம்பட செய்து கொண்டு வருகின்றார்கள் அவர்களுக்கெல்லாம் பணி செய்வார் கருளும் பசுபதியின் இன்னொருள் நிறையும் என்று சொல்லி அவர்களை வாழ்த்தி அந்த வாய்ப்பினை எனக்கு நல்கி அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்து இந்த நிகழ்வினை மிக அழகாக அருமையாக செவிமடுத்துக் கொண்டிருக்கும் உங்களுக்கும் என்னுடைய நன்றியை, அதாவது நல்ல நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்போது நிறைவாக வாழ்த்து பாடல். தெய்வ மறையவர் விளங்க, சிவ சமய மனுவேந்தன் செங்கோல் ஓங்க, பெய்வளங்கூர் மழை பொழிக, மண்ணுயிர்க்கு இன்பம் பொலிக, பெரியோர் வாழ்க, மெய் வளர்ணம் திரு ஆப்பனூர் உடைய பரமர் திருமேனி தீண்டும் சைவர் குலம் பெருக, வான் தழி புதுக்கும் அன்பர் குளம் தழைக்க மாதோ என்ற பாடலை கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். நம பார்வதி வதையே அரஹர மகாதேவா சித்சவேசா சிவ சிதம்பரம். அடியே தூத்துக்குடியிலிருந்து விமலா சுப்பிரமணியன் இன்று உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
2: ஓம் நம சிவாய். You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாசக பெருமான் அருளு செய்த திருவாசகம் விளக்க உரை, தலைப்பு திரு அண்டப்பகுதி, வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

ஜெய்மா மலர் உரையும்

திங்கள் பாயும்.

உபாசகத்தில் திருவண்ட பகுதியில் 117வது வரி முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய எண்ணுகிறேன். திருவாசகம் என்பது சுவாமியினுடைய பெருமையை சொல்லும். அப்படி சுவாமியினுடைய பெருமை என்பது அளவு இல்லாமல் இருப்பது. அந்த பெருமையை ஒருவாறு நமக்கு சொல்லி அதன் மூலமாக கடவுளிடத்திலே நம்மை தொடர்பு படுத்தி வைப்பது இந்த திருவாசகம். கடவுள் எப்படி இருக்கிறார் என்று கேட்டால், உலகம் முழுவதும் நிறைந்திருக்கிறது. சூரியனுடைய ஒளி எப்படி இருக்குது? உலகம் பூராவும் இருக்குது என்றார். சூரியனுக்கு ஒளி கொடுத்தவர் இந்த கடவுள். சூரியன் ஒருவருக்கு மாத்திரம் இல்லையே. இப்படி உலகம் முழுவதும் சூரியன் நிறைந்திருப்பது போல பரமேஸ்வரன் எல்லா உலகங்களில் நிறைந்து விளங்குகிறார். எல்லா உலகமும் ஆனாய் நீயே என்பது அப்பர் தேவா. அப்படி எல்லா உலகமும் நிறைந்திருப்பதற்கு உதாரணம் சொல்லுகிறார், பூவிலே மனம் இருப்பது போல. பூவிலே வாசம் இருக்குது அல்லவா? வாசம் கண்ணுக்கு தெரியல, ஆனா அதுல வாசம் இருக்கு. அது பூவிலே எந்த இடத்துல இருக்குது? எல்லா இடத்திலும் இருக்குது. அதுபோல கடவுள் உலகம் முழுவதும் அறிந்து இருக்குதான் கடவுள் இலக்கணம். அதை தாயுமான சுவாமி அங்குங்க நாதபடி எங்கும் பிரகாசம் ஆயினார். அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசம். அப்படி பூவில் நாற்றம் போன்று உயர்ந்தெங்கும் ஒளிவர நிறைந்து மேவிய பெருமை. அப்படி எல்லா உலகங்களிலும் நிறைந்து விளங்குகின்ற கடவுள் இன்று எனக்கு எளிவந்த ஒளி. அப்படி எல்லா உலகங்களிலும் நீக்கவர நிறைந்திருக்கின்ற பரிபூர்ண பொருளாயிருக்கிற கடவுள் இன்று எனக்கு எளிமையாக வந்தான். எளிமையாக வருவது எல்லாருக்கும் வரமாட்டான். எல்லாருக்கும் வரமாட்டான். பக்குவம் உள்ள பரமஞானிகளுக்கு எளிமையாக இருக்கிறார். பக்குவம் உள்ள பரமஞானிகளுக்கு எளிமையாக பெருமையெல்லாம் வந்து நினைச்சு பார்க்காம கீழறங்கி வர. என்ன பக்குவம் உள்ள ஞானிகள் கிடைப்பது அரிசி அல்லவா அவருக்கு? ஒரு உருப்படியான ஆள் கிடைக்கிறது ஆச்சரியம் தானே. ஒரு உருப்படியான அவருக்கு பிடிச்ச ஆளு கிடைச்சதுன்னா என்ன பண்ணுவாரு? கீழறங்கி வந்துடுவார். அதனாலே எளிமையாக கடவுள் அருமையான பொருள். அந்த அருமையான பொருள் எளிமையாக வந்தது. கடவுளை விட அருமையான பொருள் வேறு எதுவும் கிடையாது. எல்லா பொருளையும் விலை கொடுத்து வாங்கலாம், கடவுளை விலை கொடுத்து வாங்க முடியாது. மிக உயர்ந்த பொருள் தங்கம், ரத்தனம், அதை விட உசந்தது என்ன இருக்குது? ஒண்ணும் இல்லை. ரத்தனத்தை விட உசந்தது என்ன இருக்கு? ஒண்ணும் இல்லையே. அப்படி ஒண்ணு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ரத்தனத்தை விட நவரத்தனத்தை விட உயர்ந்தது இல்லை. தங்கத்தை விட உயர்ந்தது நவரத்தனம். தங்கம் உயர்ந்தது, தங்கத்தை விட நவரத்தனம் உயர்ந்தது. அப்படிப்பட்ட பொருளாயினும் அதை விலை கொடுத்து வாங்கிடலாம். பணம் இருந்தா வாங்கிடலாம். இது எவ்வளவு பணம் கொடுத்தாலும் கடவுளை வாங்க முடியும். பணத்துக்கு வாங்குற பொருள் எல்லாம் கடவுள். அன்புக்கு வருமே தவிர பணத்துக்கு வராது. அதத்தான் வந்து திருமலையான புராணத்துல கூலி கொடுத்து என்னை வேலை கொள்வார் உண்டோன்னு கேட்டார். கூலி கொடுத்து என்னை வேலை கொள்வார் உண்டோ என்று கேட்டார். அப்படின்னா அந்த கிழவி கவலைப்பட்டுக்கிட்டு எனக்கு இந்த கரை அடைக்க ஆள் இல்லையேன்னு சொல்லி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த போது இவர் ஆளாக போனார். தட்டுக்குடையை தலையில வச்சுக்கிட்டு தோல்ல மண் வெட்டியை போட்டுக்கிட்டு போனார். அப்படி போகும்போது என்ன சொல்லிக்கிட்டு போனார்னா, கூலி கொடுத்து என்னை வேலை கொள்வார் உண்டோ அப்படின்னு கேட்டு. உண்டோனா ரெண்டு வகை. கூலி கொடுத்து யாராவது என்னை வேலைக்கு வச்சுக்கிறீங்களா என்பது ஒரு வகை பொருள். இன்னொரு பொருள், கூலி கொடுத்து என்னை யாராவது வேலைக்கு வச்சுக்கிறவங்க இருக்க முடியுமா என்பது. கூலி கொடுத்து கூலிக்காக நான் வந்து வேலை செய்வேனா என்பது எதிர்மறை. அதனாலே கடவுளை வந்து எந்த வகையாலும் எளிமையாக அடைய முடியாது. அந்த அன்புக்குத்தான் வந்து கிழறங்கி வருவான். நூலன் நிறைய சொல்லு, நிறைய சொல்லு. அந்த கிழவி எவ்வளவு பணம் தந்தா? இந்த உதிர புட்டை கொடுத்தா. அதுக்காகத்தான் வந்து கரை அடைச்சார். அது போலத்தான் பல இடங்களில பார்த்தீங்களா, அன்புக்காக இறங்கி சேந்தனார்னு ஒருத்தர் இருந்தாரு. அந்த சேந்தனார் எப்படிப்பட்டவர்னா, சிவபெருமான மறவாத பேருந்து. அவரு அன்புக்காக இறங்கி ஒரு நாள் அவர் வீட்டுக்கு போனார். வீட்டுக்கு போன போது பசின்னு போனார். அவர் இந்த சோறு பழைய சோத்தை துணியில கட்டி வச்சிருந்தார். பழைய சோத்தை துணியில கட்டி வச்சிருந்தார். அதை வந்து அதில் அவுத்து வச்சு இதா இருக்குது சாப்பிடுனாராம். அந்த பழைய சோத்தை சாப்பிட்டுக்கிட்டு வந்திருக்கிறார். அந்த சோறு அந்த அம்பலத்துல ஆடுற இடத்துல கொஞ்சம் சோறு சிந்தி கிடந்துச்சா, சிந்தி இருந்துச்சா. வேணுமனே பண்றதா இருக்கு. அது சிந்தி இருக்கவன் அந்த
அந்தனர்கள் பூஜிக்கிறவர்கள் எது இங்கே சாதம் சிந்தி கிடக்குது, எப்படி இங்க வந்து சாதம் சிந்தும் அப்படின்னு சொன்ன போதுக்கு சந்தேகித்த போது அசரீதியாக சொன்னாராம். இந்த மாதிரி ஒரு அன்பன் சேர்ந்தன்னு இருக்கிறேன், அவன் வீட்டுக்கு போய் சாப்பிட்டே அதுல கொஞ்சம் மிச்சம் கொண்டு வந்து இங்கே சிந்தி போச்சுன்னாராம். அதை வந்து திருக்களிட்டுபடியாருன்னு ஒரு பெரிய ஞான சாஸ்திரம் சொல்லி அது பாட்டை கேட்டீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். சின்ன பாட்டு அது எப்படி சொல்றாருன்னா, அந்த துணிய கொஞ்சம் கிளிசலா இருக்கு சார், துணிய கந்த துணியா இருக்கு, அது வெந்த சோறு, பழைய சோறு, வெந்த சோத்தை கிழிஞ்ச துணியில வெந்த சோத்தை கட்டி வச்சிருந்தார். இவர் போன உடனே இவர் மேல ஜோர் காட்ட உடனே கொஞ்சம் கூட அவர் வந்து மறைத்து கொள்ளாமல் இருக்கிற சொத்தை அவிழ்த்து வச்சார். சாமி சாமின்னு தெரியாது, சாமின்னு தெரியாது, யாரோ அடியவர் வந்து கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி உடனே

சோற்று அவிழ்ந்த அவிழ்ல சூர் அவிழ்ல சூர் அவிழ்ந்த அவிழை அவிழ்ந்த மனத்தால் அவிழ்க்க அவிழ்ந்த மனம் அவிழ்ந்தோம் நமக்கு எல்லாம் கிட்டியா இருக்கு இல்ல அவருக்கு அவிழ்ந்த மனம் இலகிய அவிழ்ந்த மனத்தால் அவிழ்க்க கட்டியிருந்தது அவிழ்க்க அந்த அவிழ்ந்தங்கிறது எத்தனை தினம் உருதுவார் அவிழ்ந்த சடை அவிழ்ந்த சடை வேந்தானார்க்கு இன்னும் உதவ ஆயிற்று மெய்யன்பிற் சேர்ந்தனார் செய்த செயல் என்று அந்த நூல் கூற்று அவிழ்ந்த துணியில் அவிழ்ந்த அவிழை அவிழ்ந்த மனத்தால் அவிழ்க்க அவிழ்ந்த சடை வேந்தானார்க்கு இன்னும் உதவ ஆயிற்று மெய்யன்பில் சேர்ந்தனார் செய்த செயல் என்று அந்த நூல் பாராட்டு ஆகையினாலே கடவுள் எதற்காக இறங்கி வருவார் என்றால் அன்புக்காக இறங்கி இப்ப நம்ம எல்லாம் இருக்கிறோம்னா பணத்துக்குத்தான் இறங்குவோம் அன்புக்கு இறங்க மாட்டோம் அன்பு ரெண்டாவது அன்பு ரெண்டாவது மூணாவது பணம் தான் ஒன்னாவது கடவுள் அன்புக்கு இறங்குவார் அதனாலே அப்படி இன்று எனக்கு எளி வந்து அருவி இன்று எனக்கு எளிமையாக வந்து அருவி அருவி என்பது இவருக்கு செய்த கருணை அடிதர் அக்கை ஒளிய செய்த உண்பொருள் அந்த அருவி என்பதிலே இவருக்கு ஞானத்தை கொடுத்து இந்த தேகம் இருக்கிறது மனுஷ தேகம் இந்த தேகம் எப்படிப்பட்டது என்றால் கடைசியில அழிந்து போவது என்னமாத்தான் காப்பாத்தி இவ்வளவு ஒசந்த உணவுகளை கொடுத்து டாக்டர் கிட்ட டாக்டர் பக்கத்திலே வச்சுக்கிட்டு என்னமா பாதுகாத்து வச்சிருந்தாலும் ஒரு நாளைக்கு அழிந்து என்னச்சா வலையாத்தான் இருக்கு அதனால இது அழிதரும் ஆக்கையினார் அழிதரும் எவ்வளவு சௌகரியம் கொடுத்து எவ்வளவு உபசாரம் பண்ணி நல்ல உணவை கொடுத்து ரொம்ப பக்குவமா வச்சிருந்தாலும் கூட காலம் வந்துருச்சுன்னா என்ன ஆகும் அழிஞ்சுவோம் அதை சொன்னார் அழிதரும் ஆக்கையினர் ஆக்கைன்னா உடம்புக்கு ஆக்கைன்னு ஆக்கையினாலே கட்டப்பட்டது எத்தனை ஆக்கை போட்டுக்கான்னு தெரியுமா இத்தனை ஆக்கையெல்லாம் போட்டு கட்டி அதுக்கு மேல தோலை போத்தி வச்சிருக்காரு அதான் ஒரு பெரிய அரிசி உள்ளுக்க எத்தனையோ ஆக்கைகளை போட்டு அதை அருணகிரிநாத சுவாமி சொன்னார் தோலார் சோர் வைத்து நாலாறு காலில் சுமத்தி இரு காலால் எழுப்பி வளை முது ஓட்டி கை நாட்டி நரம் பால் ஆர்க்கை இட்டு வசை தசை கொண்டு வேந்த அகம் பிரிந்தால் வேளாக்கு இதுடைத்தோர் இருதாளி வெறில்லையே அதனால இப்படி 72,000 நரம்பு விழுந்துதான் அப்படி 72,000 ஆக்கு போட்டு கட்டி வச்சிருக்கான் அப்படிப்பட்ட உடம்பானது ஒரு நாள் அழிந்து எனக்கு அந்த அழிதரு ஆக்கைய அழியாத ஆக்கையாக செய்து கொடுத்து விட்டாங்க அழிதரும் ஆக்கை ஒளிய செய்தும் இந்த மாதிரி அழிந்து போகின்ற உடம்பே அழிவில்லாத உடம்பாக ஆக்கி கொடுத்தார் அதை சுந்தரமூர் சுவாமி அந்த கைலாயத்துக்கு யானை மேல போகும்போது சொன்னாரு ஊன் உயிர் வேறு செய்தார் முடித்தார் மாதிரி ஊன் ஊன்னா சரீரம் உயிர் வேறு செய்தார் வேறு செய்தார் என்றால் இப்பொழுது அயால இருப்பது அசுத்தமாய சரீரமாக இருப்பது சுத்தம் இல்லாத சரீரம்னு வச்சுங்களே அந்த சுத்தம் இல்லாத சரீரத்தை சுத்தமான சரீரமாக ஊன் உயிர் வேறு செய்தார் உயிரையும் வேறாக்கி விட்டார் வேறாக்கி விட்டார்னா அந்த ஆணவம் கண்ணு மாயின்னு சொல்லுவோம் அல்லவா அந்த மலங்களை நீக்கி உயிரை சுத்தம் பண்ணி விட்டார் அது சுத்தமாச்சுன்னா உடம்பு சுத்தமாயும் இது உள்ள இருக்கிற உயிர் சுத்தமாயிருச்சது உடம்பு சுத்தம் அசுத்தமாயா தேகமா இருந்து சுத்தமாயா தேகமாக ஆகிவிட்டார் அப்படி மாணிக்க வாசகத்துக்கு ஆகி அப்படி ஆக்கினபடியினாலதான் சுத்தமாயா தேகமா ஆக்கினபடியினாலதான் இந்த திருவாசகத்துக்கு என்ன பொருள்னு அந்தனர்கள் கேட்ட போது அங்க ஆடுகிறான அவன் தான் பொருள்னு காட்டினார்ல காட்டின உடனே கலந்துட்டார் அந்த தேகத்தை யாரும் காணும் அந்த அளவுக்கு அந்த தேகம் தகுதியாக இருந்து சிவத்தோடு கலப்பது அவன் தான் பொருள் ஆடுகின்றாரு அவன் தான் பொருள் காட்டினாரு காட்டின உடனே இவரை யாரும் காணவில்லை அழிதன் ஆக்கை ஒழிய செய்து உண்டு அழிவை உடையதாயிருக்கின்ற இந்த தேகத்தை அது மாதிரி மறுபடி அந்த அழிவு உண்டாகாதபடி செய்து விட்டார் உன் பொருள் பிரகாசமான பொருள் இன்று எனக்கு எளி வந்து இருந்தனன் போச்சு அப்படி அழிதலாக்கி ஒளிய செய்த உன்பொருளாகிய பரமேஸ்வரன் இன்று எனக்கு எளி வந்து இருந்தனன் இன்று என்றால் அவரை ஆண்டு கொண்ட நாளை குறிப்பது எளிவந்து எளிவந்து எளிமையாக அருமையாய் இருந்தவன் எளிமையாக வந்து இருந்தனன் போற்று இருந்தனன் என்பதுதான் திருப்பெருந்துறையில இவர் வருவார் என்று காத்து கொண்டிருந்தார் இவர் வருவதற்கு முந்தைய திருப்பெருந்துறைக்கு அவர் வந்து இருந்தார் யார் வந்திருந்தா சிவபெருமான் வந்திருந்தார் சிவபெருமான் முன்னாலேயே

0: எனக்கு இருந்த அதான் இருந்த நன் போச்சு இன்று எனக்கு எளிவந்து இருந்த நன் போச்சு. இப்ப பெரியவங்க பின்னால வர சின்னவங்க தான் முன்னாடி போய் காத்துக்கிட்டு இருக்கணும் அப்படித்தானே. பெரியவங்க வந்து காத்துக்கிட்டு இன்று எனக்கு எளிவந்து இருந்த நன் அவனுக்கு வணக்கம் போற்றி என்றால் வணக்கம். ஆற்றா இன்ப அலர்ந்தலை செய்ய போற்ற ஆக்கையை பொறுத்தல் போரே. அப்படி இருந்தான் அப்படி இருந்தவன் எனக்கு என்ன தந்தான் என்றால் இன்பத்தை தந்தான். இன்பம் தந்தான் என்றால் கொஞ்சமா கொடுக்கல. இப்ப நமக்கு இன்பம் எவ்வளவு இருக்குது? இருக்குதா இல்லையான்னு சந்தேகத்தில் இன்பம் இருக்குதா இல்லை இருக்கும் என்று எண்ணலாம். ஆனா இவருக்கு மாணிக்கவாசன் தந்த இன்பம் அளவில்லாத இன்பம். அளவிலா ஆனந்தம் அளித்தன்னை ஆண்டானே களவிலா வானவரும் தொழுந்தில்லை கண்டேனே என்பது கண்டபு. அளவிலா ஆனந்தம் அளித்து என்னை ஆண்டான் அளவிலாத இன்பம். அந்த அளவிலாத இன்பத்தை தந்தபடியினாலே அந்த இன்பத்தை இந்த ஆக்க தாங்கல் என்ன மகிழ்ச்சியா அளவில்லாம இருந்தா துன்பம் அளவில்லாம இருந்தாலும் தாங்க முடியாது. அதே போல இன்பம் அளவில்லாம இருந்தா தாங்க முடியாது இல்லையா? மண்ணு சுமக்க முடியாத மண்ணை தலையில வச்சாலும் தாங்க முடியாது. அதே சமயத்துல நவரத்தன மூட்டையை கட்டி வச்சாருக்கோ தாங்க முடியாத முடி. தங்கத்தை கட்டி வச்சாலும் வச்சுக்கோ மூட்டையா அளவில்லாம சுமக்க முடியாம கட்டி வச்சா அதைத்தான் தாங்க முடியுமா? அது போல இன்பம் அளவில்லாமல் தந்தான் அதை தாக்க முடியவில்லை. ஆற்றா இன்ப அலர்ந்தலை செய்யும். ஆற்றா இன்பம் என்றால் அளவில்லாத இன்பத்தை தாங்க முடியாத இன்பத்தை தந்தான். ஆற்றா இன்பம் என்னால ஆற்ற முடியாது. ஆற்றே நடிகன்னு சொல்றார் அல்லவா, அது மாதிரி தாங்க முடியாத இன்பத்தை தந்தான். ஆற்றா இன்பம் அலர்ந்தலை செய்ய. அலர்ந்தலை செய்யன்னா அந்த இன்பமானது மிகுதியாக என்னுடைய தேகம் முழுவதும் பரவி இருந்து அது வந்து தாங்க முடியாத ஒரு மகிழ்ச்சியை தந்தான். ஆற்றா இன்பம் அலர்ந்தலை செய்ய போற்ற ஆக்கையை பொறுத்தல் போகலேன். அப்படி அந்த இன்பத்தை தாங்க முடியாத ஆக்கையை உடம்பை பொறுத்தல் போகலேன். அந்த உடம்பு தாங்கி கொண்டிருப்பதே சொல்ல முடியவில்லை. சொல்ல முடியவில்லை அவ்வளவு இன்பம். அந்த இன்பத்தை உடம்பு தாங்கல, தாங்கறத கூட சொல்ல முடியலையா? போற்றாய் போற்ற ஆக்கையை பொறுத்தல் போகலேன். புகழேன்னா சொல்ல முடியவில்லை. சொல்லோடாத இன்பம் சொல்லுகைக்கில்லை என்று எல்லா இழந்து சும்மா இருக்கும் எல்லையுள் செல்ல என விட்டவா என்றார் போல வாக்கினால சொல்ல முடியாத இன்பத்தை தந்தான். உடம்பால தாங்க முடியாத இன்பத்தை தந்தான். போற்ற ஆக்கையை பொறுத்தல் புகழேன் அப்படின்னு சொல்லி அதற்கு மேல அவன் எப்படிப்பட்ட இவ்வளவு எளிமையா வந்தானே, இவ்வளவு எளிமையா வந்தானே, இவ்வளவு கருணையை செய்தானே, இவ்வளவு இன்பம் தந்தானே, அவன் எப்படிப்பட்டவன் நீங்க நினைக்கிறீங்களா? எனக்கு இப்படி வந்தான்னு சொல்லி நீங்க லேசா நினைச்சிடாதீங்க. அவன் எப்படிப்பட்டவன், எத்தனை பேரை ஏமாத்திருக்கிறான், எத்தனை பேருக்கு ஒளிந்து கொண்டு இருந்திருக்கிறான், எவ்வளவு தவம் செய்தவர்களுக்கு அரியவனாக இருந்திருக்கிறான் என்பதை அடுத்தா போல அடுக்கிறார். திசைமுகன் என்று மரகத குவால் மாமணி பிறக்கம் மின்னொளி கொண்ட பொன்னொழிதுகள. அது சுவாமியினுடைய அந்த ஒளியை சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, மரகத குவியலும் மாணிக்க குவியலும் சேர்ந்தார் போலங்கிறார். மரகத குவால் மாமணி பறக்கம், மாமணி என்கின்ற மாணிக்க குவியல், பறக்கம் என்றாலும் குவியல், குவால்னா குவியல், மரகத குவியல் மரகதம் பச்சை இருக்கு பாருங்க, மரகத குவியலும் மாணிக்க குவியலும் சேர்ந்தார் போன்று மின்னொளி, மின்னல் எப்படி பிரகாசிக்கும் அது போன்ற ஒளியுடையவனாகி. அது மரகதம் என்பது உமாதேவியும் மாமணி என்பது சிவகுருமான். உமாதேவி மரகதம், சிவகுருமான் மாணிக்கம். ஐயர் மலைக்கு மாணிக்க மலைன்னு வேறு, இங்கோய் மலைக்கு மரகத சலம் அது மரகதம், இது மாணிக்கம், மரகதம் இது மாணிக்கம். அதனாலே இப்படி மரகதமும் மாணிக்கமும் சேர்ந்து மின்னல் மின்னியது போன்ற பொன்னின் ஒளியை வழங்கி, அதுக்கு நாலு சொல்றார், மரகதத்தின் ஒளி, மாணிக்கத்தின் ஒளி, மின்னல் ஒளி, தங்கத்தின் ஒளி. சுவாமியே இது இதுல முடிஞ்சிடாது, ஆனாலும் இவ்வளவுதான் சொல்ல முடியும். இந்த சுவாமியினுடைய ஒளிக்கு அழகுக்கு மரகதத்தை சொன்னார், மாணிக்கத்தை சொன்னார், தங்கத்தை சொன்னார், மின்னலை சொன்னார். மரத குவால் மாணிக் மாமணி பறக்கம் மின்னொளி கொண்ட பொன்னொழிதுகள், மின்னொளி கொண்ட மின்னலுடைய ஒளி எப்படி இருக்கும், அது போன்று பொன்னினுடைய ஒளி, தங்கத்தினுடைய ஒளி, இப்படி பிரகாசமாயிருக்கின்ற போ. அப்படிப்பட்டவனாகிய சுவாமியே திசைமுகம் சென்று தேடி நிற்கு ஒழித்து அந்த கடவுளை காண வேண்டும் என்று சொல்லி யோகிகளாயுள்ளவர்கள், தவத்திலே இருந்த கடவுளை காண வேண்டும் என்று விரும்பியவர்கள் திசைகள் தோறும் என்று தேடியும் காண முடியாது. அவர்களுக்கு ஒளிந்து கொண்டார். திசைகள் தோறும் திசைமுகன் என்று சொன்னால் நான்கு திசைகளிலும் எல்லா திசைகளிலும் சென்று தேடியும் காண முடியாது. இன்னொன்று திசைமுகன் என்றால் பரமனுடைய பெயர். அது திசைமுகன்னா நான்கு முகங்களை உடையவன். மேற்கு, கிழக்கு, தெற்கு, வடக்கு ஆகியால நான்கு முகங்களும் உடையவனாகிய பிரம்மனுக்கு ஒளிந்து உண்டு. பிரம்மா தேடிய அவனுக்கு ஒளிந்து உண்டு. திசைமுகன் சென்று தேடினருக்கு ஒளித்தோம். முறையொளியொற்றி முயன்றவருக்கு ஒளித்தோம். முறையொளி ஒற்றி முயன்றவர் குளித்து என்றால் அதனால விதிப்படி நூல்களிலே சொல்லி இருக்கப்பட்ட முறைப்படி நின்று அதன் மூலமாக மனம் ஒன்றுபட்டு தவத்திலேயே இருந்து அவனை காணலாம் என்று முயன்றவர்களுக்கும் ஒளிந்து கொண்டார். ஒளித்தும் ஒற்றுமை கொண்டு நோக்கும் உள்ளத்து உற்றவர் இருந்த உரைப்பவர் குளித்தும் ஒற்றுமை கொண்டு நோக்கும் உள்ளத்து. அதாவது கடவுளை வெளியிலே தேடினால் கிடைக்க மாட்டார். முகத்திற்கண் கொண்டு காண்கின்ற மூடர்கள், முகத்திற்கண் கொண்டு காண்கின்ற மூடர்கள் அகத்திற்கண் கொண்டு காண்பதே ஆனந்தம் என்பது திருமந்திரம். கடவுள் உள்ளே இருக்கிறாரா வெளியில இருக்கிறாரா என்று கேட்டால் உள்ளேயும் இருக்கிறாரு வெளியிலேயும் இருக்கிறார். உள்ளேயும் இருக்கிறாரு, உள்ளோடு புறங்கள் மேலாய் உயிர் ஒளித்து நின்ற கல்வரை என்பது திருவிளையாட புராணம். கடவுள் வந்து உள்ளேயும் இருக்கிறாரு வெளியிலே இருக்கிறார். ஆக உள்ளே வெளியிலே இருப்பதை விட உள்ளேதான் வந்து விருப்பமாக இருக்கிறார். வெளியில இருப்பதை விட உள்ளே விருப்பமாக இருக்கிறார். உள்ளே இருக்கிற பொருளை வெளியில தேடினால் கிடைக்காது. வெளியில இருக்கிற பொருளை உள்ளே தேடினால் கிடைக்காது. வெளியில இருக்கிற பொருளை உள்ளே தேடினால் கிடைக்காது. உள்ளே இருக்கிற பொருளை வெளியில தேடினாலும் கிடைக்காது. ஆனால் இந்த பொருள் எப்படின்னா உள்ளே இருக்குது வெளியிலேயும் இருக்குது, எங்க தேடினாலும் கிடைக்கும். ஆனா தேடுகிற திறமை வெளியில தேடினாலும் கிடைக்கும், உள்ள தேடினாலும் கிடைக்கும். ஆனால் தேடுகின்றவருடைய திறமையை பொறுத்து இருக்கிறது. தேடுகின்றவருடைய திறமையை பொறுத்து வெளியனை வெளியிற்கண்டாள் என்று வரும் திருவாதிரை புராணத்திலே வெளியனை வெளியிற்கண்டாள் வரும். அந்த கிழவிக்கு வெளியில வந்தாரா, அவருக்கு வெளியன்னு பேர் சொல்லுவார். வெளியனை வெளியிற்கண்டாள்னார், வெளியில காண முடியாது ஆனா வெளியில கண்டாள்னார். ஆகையினாலே அப்படி ஒற்றுமை உண்டு. ஒற்றுமை உண்டுன்னா பஞ்சேந்திரியங்களும் அதனால காது கேட்காம போய், கண்ணு பார்க்காம போய், மூக்கு நுகராம போய், வாய் பேசாம போய், அதனால உடம்பு பரிசத்தை உணராம போய், இப்படி வெளியில எவ்வளவு சத்தம் போட்டாலும் யோகிகளுக்கு கேட்காது. இப்ப நமக்கு லேச சத்தம் வந்தா கூட கேட்கும், நமக்கு லேச சத்தம் வந்தா கூட கேட்கும். சாமி கும்பிடுறது விட்டுட்டு அங்க பார்ப்போம், அந்த சத்தத்தை பார்ப்போம். ஞானிகளுக்கு இதெல்லாம் கேட்கும். அதை ஞானிகளாய் உள்ளார்கள் நான்மறையை முழுதுணர்ந்து ஐம்புலன்கள் சென்று மோனிகளாய் முனி செல்வர் தனித்திருந்து தவம் புரியும் முதுகுன்றமை என்பது திருஞான சம்பந்தர் தேவாரம். ஞானிகளாய் உள்ளார்கள் நான்மறையை முழுதுணர்ந்து நான்கு வேதங்களை உணர்ந்து ஐம்புலன்கள் சென்று. ஐம்புலன்கள்னா கண்ணு பார்க்காது, காது கேட்காது, இத சாமிய அவங்க வந்து நினைக்கும் போது கும்பிடும் போது நம்ம எல்லாம் கேட்டுக்கிட்டு பாத்துக்கிட்டு தான் நம்ம சாமியை கும்பிடுறோம். இப்படித்தானே செய்யலாம். நமக்கு எல்லாமே கேக்குது, அவன் என்ன பேசுற, இவன் என்ன பேசுற, அங்க என்ன கட்சி, இங்க என்ன கட்சி, இப்படி கண்ணு போற போக்குல அது போய்கிட்டு இருக்குது, காது போற போக்குல போய்கிட்டு இருக்குது, வாய் போற போக்குல பேசுது, இப்படி எல்லாம் இந்திரியங்கள் அதது வழியிலே சென்று கொண்டு இருக்க நம்ம சாமியை கும்பிடுறோம். ஞானிகள் அப்படி இல்லை. அத பட்டிருந்த சுவாமி சொன்னாரு, கையொன்று செய்ய விழியொன்று நாட கருத்தொன்று என்ன, செய்ய விழியொன்று நாட கருத்தொன்று என்ன. இதெல்லாம் விட இதுதான் ரொம்ப கொள்ளாது. இது மனசு கண்ணையாவது மூடிக்கலாம், மூடிக்கிட்டா தெரியாதா, காதை புத்திக்கலாம், மூக்க புடிச்சுக்கலாம், இத ஒண்ணு பண்ண முடியும். இது எதாவது பண்ண முடியுமோ ஒண்ணு அது நினைக்கிறது நினைச்சுட்டு தான். அதை சொன்னாரு பட்ட சுவாமி, கையொன்று செய்ய விழியொன்று நாட கருத்தொன்று என்ன, பொய்யொன்று வஞ்சக நா ஒன்று பேச புலால் கமலும் இயொன்று சார செவியொன்று கேட்க விரும்புமே. பெருமையான் செய்கின்ற பூஜை எவ்வாறு உள்வாய் வினை தீர்த்தவனே என்று பாடுகிறார். இப்படியெல்லாம் ஐந்து கோயிலும் ஐந்து வழியிலே போய்கிட்டு இருக்கு, நான் இப்படிப்பட்டவே செய்கிற பூஜை நீ எப்படி ஏத்துக்குவான்னு கேட்கிறார். அது போல ஒற்றுமை கொண்டு இப்படி வச்சேந்திரியங்களை அடக்கி ஆமை போல அடக்கி ஆமை போல அடக்கி ஒற்றுமை கொண்டு நோக்கும் உள்ளத்து அப்படிப்பட்டவருடைய உள்ளத்து உற்றவர் வருந்த அப்படி தவத்திலே உற்றவர்களும் வருந்தும்படியாக அவர்களுக்கும் உற்றவர் வருந்த உரைப்பவர்க்கு உரித்து அவ்வளவு திறமையாக இருந்து தவஞ்சுகின்ற ஞானிகளுக்கும் உரிந்தோம் காண முடியும் குளித்தும் மறைத்திற நோக்கி வருந்தினர் குளித்தும். இதுதான் மறைத்தரம் என்றால் வேதம், வேதங்களிலே சொல்லி இருக்கப்பட்டபடி வேத நூல்னு கேள்விப்படுறோம் அல்லவா, வேத ஓதுறாங்கன்னு கேள்விப்பட்டிருக்க இல்லையா, அந்த வேதத்துல இருக்கு சாமாதரவன என்கிற நான்கு வேதங்களிலே சொல்லி இருக்கப்பட்டபடி தவ நெறியிலே நின்று அந்த நூலில் சொல்லி இருக்கப்பட்ட நெறியிலே நின்று அதன் மூலமாக தவத்தை வெகுகாலம் செய்த அந்த வேதியர்களுக்கும் குளித்து மறைத்திற நோக்கி வருந்தினர் குளித்தும் வேதத்துல சொல்லி இருக்கப்பட்டபடி நின்று தவஞ்செய்கின்றவர்களுக்கும் வருந்தினவர்களுக்கும் குளித்தும் அந்த நெறியில் நின்று வருந்தும்படியாக தவஞ்செய்தவர்களுக்கும் குளித்தும் குளித்தும் என்றால் அவர்களுக்கும் தெரியல கண்டுபிடிக்க முடியல.
1: ஓம் நம சிவாய. You are listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை, தலைப்பு திருமந்திரம் இசை பாராயணம். வழங்குபவர் மலைக்கோட்டை திரு பாலசுப்பிரமணியன் ஓதுவார் அவர்கள். திருச்சிற்றம்பலம்
3: அவவேடம். ஆடம்பரங்குண்டில் அடிசிலும்பான் பயல் ஆடம்பரங்குண்டடிசிலும்பான் பயல் வேடங்கொண்டு வெறிட்டிடும் பேதைகாழு ஆடியும் பாடியும் அழுதும் அலர்ச்சி

சிவரவன் தாள்களே ஆடம்பரங்கும் அடிசிலும்பான் பயன் வேடங்கொண்டு வெறுட்டிடும் வேதைகள் ஆடியும் பாடியும் அழுது அறற்றும் அறற்றி உன் தேடியும் அணி சிவனவன் தாள்களே ஞானமில்லா வேடம் உண்டிந்த நாட்டிடை இனமதே செய்திருந்துண்டிருப்பினும் மோன நலங்களும் பையகம் பஞ்சமாம் இனவர் வேடங்கழிப்பித்தல் இன்பமே இன்பமும் துன்பம் நாட்டாரிடத்துள்ள இன்பமும் துன்பம் நாட்டார் இடத்துள்ள நன் செயல் புன் செயல அந்த நாட்டிற்கா இன்பமும் துன்பம் நாட்டாரிடத்துள்ள நன் செயல் புன் செயல அந்த நாட்டிற்கா நன் செயல் புன் செயல அந்த நாட்டில்

கதை சப்பஞ்சே பையன் வாழுமே பிடிகுலத்தோர் வேடம்பர் மேலை பழிகுலத்தோர் வேடம்பர் பக பழிகுலத்தோர் வேடம்பும்பர் மக படி

தங்கும் தவங்களே பொய்வேடம் கும்பர் போசித்தல் பயராக நெய்வேடம் கும்போ மிகு பிச்சை கொள்வரு பொய்வேடம் மெய்வேடம் போலவே கூடினும் உய்வேடமாக உணர்ந்தறிந்தோம்.

கதனிதாம்பிரகுண்டலங்கண்டிகை ஓதி அவர்க்கு

மங்காவல் பூசி மகிழ்வரே யாமோ கங்காவினியும் சாரும் சிவகதி சிங்காரமான திருவடி சேர்வ

ஞான வேடம் ஞானம் இல்லாதார் வேடம் பூண்டும் நரகத்தார் ஞானமுள்ளார் வேடம் இன்று நில் ஞானமுளதாக வேண்டுவோர் அக்கன்பால் ஞானமுள

இடம் பூண்டும் பயனில்லை. நஞானத்தோர் வேடம்பூனார் அருள் துஞ்ஞானத்தோர் சமயத்துள்ளோர் விஞ்ஞானத்தோர் ஒன்றும் பேசகில்லாரே. சிவஞானிகட்கும் சிவயோகிகட்கும் அவமான சாதனம் ஆகாது நேரில் அவமாவற்கது சாதனரான்கும் உமானவில் பொருளுட்டே. கத்தி திருவர்களி வழிநாய்வோர் கொத்தி திருவர் உரங்களின் ஞானிகள் ஒத்து பொறியும் உடலும் இருக்கவே செத்து திருவர் சிவஞானியோர்களே அடியராவாரே.

திருவிழற்று மாமரவற்று கயலுற்ற கண்ணியர் கையினைவரோடும் தாமே காமாகி செயலத்திருப்பார் சிவவேடத்தாரி ஓடும் குதிரை குதை திண்ணம் பற்றுமின் வேடங்குன் என் செய்வி.

மனிதரே நாடுமின் நந்தியை நம்பெருமான் தன்னை தேடுமின் இன்பப் பொருள் சென்றிதலாமே ஏக்குவன் குருட்டினி நீக்கும் குருவினை கொள்ளா குருட்டினை நீக்கா குருவினை கொள்வா

அரே மனத்தில் எழுந்ததோ மோய கண்ணாடி நினைப்பினதனின் நிழலை காண நினைப்பயன் போக துளக்கி எங்குள்ள புறக்கடை சித்து போகின்றவாரேயே எனில் என்ன மாட்டார் பிரதைகள் வாய்முறை வேய மதுர நின்றொழின் தாய்முறையாவதறியார் கமருளோ ஊரில் செய்யும் ஒரு விரிதானே வாயொன்று சொல்லி மரபொன்று சிந்தித்து வாயொன்று சொல்லி மரமொன்று சிந்தித்து நீ ஒன்று செய்யல் உறுதி நெடுந்தகாய் தீ என்று உன்னை தெளிவல் தெளிந்தவின் பேயன்றி என்னை விரதெளியாரே பஞ்சத்ரோகியர் பாதகதம்மை அஞ்ச சமயத்தோர் வேந்த நருந்தண்டம் இஞ்ச செய்து புவிவேறே விடாவில் பஞ்சித்துழாகுவே முற்றும் பாழாகுவே தவத்திடை நின்றவர் தாமும் கண்மம் சிவத்திடை நின்றது தேவரும் அறியாரே தவத்திடை நின்றறியாதவர் எல்லாம் பவத்திடை நின்றதோர் பாடதுவாமே கண்டலும் கருதலும் கருமம் செய்தலும் தின்றலும் சுவைத்தலும் சீமை செய்தலும் இன்றலும் பிறங்களும் பெருமை கூறலும் என்றவை இறைவால் இயற்கை அல்லவே பிடிவதறியார் வழிகாட மாட்டார் விடியில் வெளியில் விழிவுகள் விழிக்கவும் மாட்டார் கடியதோர் உண்மை கட்டுமின் காண்மின் விழியாமை காட்டும் விளக்கதுவாமை வைத்த பசுபாகம் ஆற்று நெறி வைகி பெத்தமரால் முத்தராகி பிறர் உற்று தத்துவமுன்னி தலைப்படாதவாறு இத்தார ஜீவனுக்கு அப்பராதாரே மண்ணும் மரமெங்கு மாற்றும் மகையோரார் துண்ணிய காமாதி தோயும் பின்னிய பொய்யன் பிறப்பரு பஞ்சாதான் தொழிலறிவாளர் சுருதி கண்ணாக பழுதறியாத பரமகுருவை வழி அறியாதார் நல்வழியாளர் அழிவறிவார் அழிவறிவார் மற்றையல்லார்

பதைக்கின்ற போதே பரமனு வித்தை இதைக்கின்ற வித்தினை மெல்லின்றி நோக்கி சிதைக்கின்ற சிந்தை செவ்வே நிறுத்தி இசைக்கின்ற அன்பருக்கு அருமானே கொள்ளினு நல்ல குருவினை கொள்ளு.

நெறி தோற்றமாகிய ஆதித்த விரவி நஞ்சி அறநெறி சாத்தவல்லானவன் சச்சிடனாமே சத்தும் அசத்தும் எவ்வாறனத்தானும் நீ சித்தை உருக்கி சிவனருள் வெய்காட்ட பத்தியின் ஞானம் பெறப்பணிந்தானந்த சக்தியில் இதை தருவோன் சச்சிடனே அடிவைத்தருளும் ஜீயாசாரின் முன்னா அடிவைத்தவா முடிமாய பிறவி

உணர்த்து வதிவக்கு வக்கே உணர்த்தி இழக்கர் வராவரன் செல்லையுள்ளிட்டு குணக்கொடுதற்கு தரவாச்சிவங்குள் உணர்ச்சி மேனா

சிறையுடல் நேர காட்டி சிவத்தோடு அறிவிக்கு அறிவிப்போன் சன்மார்க்கியாமே வெக்கை விடுநறி வேதாந்த மலரால் வாழ்க்கை புனல் வழி மாற்றி வெக்கை விடுவிக்க வேதாந்தி மாதமே தாக்கும் தலையிலும் சச்சிடராமே சர்க்குணம் வாய்மை தயா விவேகம் தன்மே சத்குரு பாதமே சாயே ஓ லிங்காமே சிற்பரஞானந்தெளிய தெளிவோர்தல் அற்புதமே தோன்றலாகும் சச்சிடராணி. இத்துடன் ஆறாம் தந்திரம் உச்சிச்சு நாலும் இரு மூன்றும் இறைந்தும் இராறும் ஓகே மேல் நின்ற குறிகள் பதினா

தானென்றும் தன்மைகள் ஓராரும் பாரங்குமாகி பரந்த பராபரும் காரொன்று கற்பகமாகி நின்றானே ஆதார சோதனை ஆனாடி கத்திகள் ஆனாடி சுத்திகள் மேதாதி ஈரன் காலாந்து பின்னொழி ஓதாலயத்து புலங்கரடம் புந்தி சாதாரணங்கட்டான் சகவார்க்கமே மேதாதியாலே விடாதோமென தூண்டி ஆதார சோதனை அத்துவ சோதனை.

ஆகும். உடம்பில் கூறிய வாதாள மற்றும் குறிக்கொண்மின் ஆரிய அக்கர இன்பத்தின் மேலே ஊரிய வாதாரந்தோர் ஊதியாத ஊரிய ஆதாரத்தோர் எடுத்தாமே ஆகும். உடம்பும் அடிகின்ற ஊடல் போகும் உடம்பும் பொருந்திய வாருதான் ஆகிய அக்கரம் ஐம்பது தத்துவம் ஆகும். உடம்புக்கும் ஆரந்தமானே ஆயும் மலரின் அணிமலர் மேலது வாய இதழும் பதினாறும் கூட தூய

யமதாக எடுத்த உலகே, உலகில் எடுத்தது சக்தி முதலாம், உலகில் எடுத்தது சக்தி.

ஆகமும் உத்தியும் உக்தியும் சித்தியும் ஆகமும் ஆராது தத்துவத்தப்பாதாம் ஏகமும் நல்கி இருக்கும் சதாசிவம் ஆகமத்துவாரும் சிவமே எத்தினர் எண்ணிலி தேவரம் ஈசனை பட்டினர் வாசப்பதும் தென்றல் வள்ளல் என்று ஆத்தினர் அண்டங்கடந்த புறம் நின்று அண்டங்கடந்து அப்புறம் நின்று காத்தனர் என்னும் கருத்தறியாரே ஒன்றுடரோ நன்மால் பிரதாபதி ஒன்றுடரான இரவியோர் இந்திரன் கன்றுடராகி கலந்து எங்கும் தேவர்கள் தன்றுடராயங்கும் தற்பரமாமே தாபரத்தும் நின் அருளவல்லார் சிவன்ன மோபரத்தும்மை வழிபடுவாரில்லை மோபரத்தும்மை வழிபடுவாளர்க்கும் பூவழத்துள் நின்ற பொற்கொடியாமே தூய விமானம் தூரமதாகும் தூய விமானம் தூரமதாகுமால் ஆய சதாசிவமாக சுக்குமம் ஆய பலிபீடம்

ಕುಲಮದಾರು ಆಯ ಸದಾ ಶಿವಮಾರು ಅಚ್ಚು ಕುಮಂ ಆಯ ಪಲಿಬೀಡ ಪತ್ರಲಿಂಗಮ ಆಯ

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: நீங்கள் கேட்கவிருப்பது திருமந்திரம் விளக்க உரை, தலைப்பு 16 பாடல் முதல் 20 பாடல் வரை. வழங்குபவர் முனைவர் ஜெயபால் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: அப்பர் சுவாமிகள் தேவாரத்தில் குறிப்பிடுவார் சொல் மாலைம்பர். சொல் மாலை, இது பாமாலை. ஒரு மாலையில் எப்படி பூக்கள் நிறைய இருக்கிறதோ அதுபோல இந்த திருமந்திர மாலையில் நிறைய கருத்துக்கள் உண்டு. வயதுக்கு தகுந்த மாதிரி புரியும், அனுபவத்துக்கு தகுந்த மாதிரி புரியும். எல்கேஜிலேருந்து பிஹெச்டி வரைக்கும் சிலபஸ் திருமந்திரத்தில் இருக்கு. 28 ஆகமங்களினுடைய பிழிவு, இதுக்கு பேர் செந்தமிழ் சிவ ஆகமம்னு பேர். இப்போ இதெல்லாம் படிக்கிறதுக்கு நம்ம கடவுளுக்கு நன்றி சொல்லணும, நமக்கு நன்றி சொல்லக்கூடாது. ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் திருமந்திரத்தை கையில் எடுக்கிறதுன்னா ஏதோ போன ஜென்மத்திலேயாவது. இந்த ஜென்மத்தை விட்டு தெல்லுங்க, இந்த ஜென்மம் நமக்கு நல்லாவே தெரியுது. போன ஜென்மத்தில் ஏதோ கொஞ்சம் புண்ணியம் பண்ணியிருக்கணும், அப்போதான் அந்த திருமந்திரத்தெல்லாம் தொட்டு பார்க்க முடியும். திருமந்திரத்தில் உரை சொல்லலாம், திருமந்திரத்தில் விளக்க உரை கொடுக்கலாம். நான் திருமந்திரத்தில் ஒரு வகுப்பாக நடத்துவது அநேகமாக எனக்கு தெரிஞ்சு திருச்சியில் தான் நினைக்கிறேன், வேறங்கியுமே இல்லை. சுருக்கொழி பண்ணிட்டு போயிடலாம். இந்த திருமந்திரத்தில் ஒரு படிநிலைகள் உண்டு, நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு படிநிலைன்னா முதல்ல எதை படிக்கணும், அடுத்து எதை படிக்கணும், மூணாவது எதை படிக்கணும், நான்காவது எதை படிக்கணும்னு படிநிலைகள் உண்டு. ஒரு 12 கிளாஸ் பாடத்தை கொண்டுட்டு போய் 1 கிளாஸ் வைக்க முடியாது. 1 கிளாஸ் உள்ள பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லி தரணுமோ அதான் சொல்லணும். 5 வகுப்பு பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லணுமோ அதை அப்போ சொல்லணும். ஹையர் செகண்டரி பிள்ளைங்களுக்கு அந்த பக்குவம் தகுந்த மாதிரி சொல்லணும். அது மாதிரி இந்த 9 தந்திரங்கள்லையும் ஒரு படிநிலைகள் உண்டு. ஆழமா பார்த்தவங்களுக்கு தான் புரியும். அப்ப இந்த முதல் நிலையிலேயே நம்ம என்ன பேசுறோம் அப்படின்னா கடவுளை பத்தி பேசுறோம், அறத்தை பத்தி பேசுறோம். அறத்தோடு ஒரு வாழ்க்கை நடத்துகின்ற பொழுது கடவுள் நமக்கு துணையா இருப்பார். இப்ப கடவுள் அப்படிங்கிறத பத்தி சிந்திக்க போறோம். உங்க இப்ப கையில இருக்கிறதா நூலுன்னு பேரு, எந்த புத்தகமானாலும் நூல் தானே. நூல் எதுக்கு பயன்படும்? பொதுவாக நூல் எதுக்கு பயன்படும்? இப்போ எவ்வளவோ நூல் இருக்கு, இந்த நூலை சொல்லலை. சாதாரண நூல் வச்சுருக்கீங்கள, எதுக்கு பயன்படுது? தைக்கிறதுக்கு பயன்படுது. இப்போ சட்டை தைக்கணும்னா நூல் வேணும் இல்லையா? இப்போ நூல் இல்லாமல் தைக்க முடியாது. அந்த நூல் வேணும்னா அது ஊசி வேணும். அந்த காது இல்லாத ஊசி நுழையாது. அந்த ஊசியாக இருந்தாலும் ஒரு காது இருக்கணும். அதுதான் பட்னத்தார் சொன்னார், காதற்ற ஊசின்னார். காதற்ற ஊசி எதுக்கு லாய்க்கு? காது இருக்கிற ஊசியாவது பயன்படும். இந்த காது இல்லாத ஊசி அதுக்கும் லாய்க்கு இல்லை. அப்ப அந்த அதுக்கு பேர் காது தானே. அப்ப அந்த காதுக்குள்ள நூல் நுழையணும். காதுக்குள்ள அந்த நூல் நுழைஞ்சதுன்னா கிழிஞ்சு போன துணியை தைக்கலாம். இந்த காதுக்குள்ள இந்த நூல் நுழைஞ்சதுன்னா புண்பட்ட மனமெல்லாம் பண்படும். மனச்சிதறல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மன தெளிவு கிடைக்கும். அதுதான் நூல். அதுக்குதான் அந்த நூல்னு பேர் வச்சாங்க. கையில ஒரு நூல் இருந்ததுன்னா அது எவ்வளவு பெருமை தெரியுமா? படிக்கிறோம் படிக்கல அடுத்த விஷயம், என்னைக்காவது படிப்போம். அது எல்லா நூலையும் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த கண்டதெல்லாம் படிக்கப்படாது, கண்டதெல்லாம் படிக்கப்படாது. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாம் எந்த புத்தகத்தை படிக்கணும்னு தெரியாமல் அந்த மாதிரி புத்தகம் எல்லாம் புக்ரிசல் மாதிரி இருக்குது. இப்போ எந்த நூலை படிக்கலாம் அப்படிங்கிறத ஒரு பட்டியல் போட்டு காட்டினாங்க. தேவர் குரலும் திரு நான் மறை முடிவும் மூவர் தமிழும் முனிமொழியும் கோவை திருவாசகமும் திருமூலர் சொல்லும் ஒரு வாசகம் என்று உணர். 3047 பாடல்கள் கூடிய திருமந்திர மாலைய சொல்லுங்கிற திருமூலர் சொல், அந்த சொல் ஒரு மனிதனை மாற்றும். ஒரு சொல் ஞானி ஆக்கும். ஒரே சொல்லுதா மானியாகி, இரண்டு சொல் சும்மா இருன்னார். சும்மா இரு சொல்லால பேசாதீங்க. அருணகிரிநாதர் சும்மாயிரு சொல்லற என்றலுமே அம்மாப்பொருள் ஒன்றும் அறிவில்லை. அதுதான் உபதேசம். திருமந்திரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சொற்களும் உபதேசம். ஞாபகம் வச்சுங்க, 9 தந்திரங்களும் உபதேசம். முதல்ல திருமந்திரத்தினுடைய பாதையை முதல்ல அறிமுக வகுப்பில் நடத்திருக்கேன்னு நினைக்கிறேன். வாழ்க்கையில் ஒரு நூலை படித்தா போதும், ஏதாவது ஒரு நூல், அது திருமந்திரமாக இருந்தாலும் சரி, திருவாசகமாக இருந்தாலும் சரி, பெரிய புராணமாக இருந்தாலும் சரி, தேவாரமாக இருந்தாலும் சரி, ஒரு நூலை வாழ்க்கையில் எடுத்துங்க. திருக்குறளாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு நூலில் என்ன கருத்து சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த கருத்து தான் எல்லா நூல்லையும் சொல்லப்பட்டிருக்கும். மாறுபாட்டுக்கு வழியே இருக்காது. அதான் சைவம். சைவத்தினுடைய சிறப்பு அதுதான். காலத்தில் பழமையானது திருமந்திரம். ஒரு பழமைக்கு ஒரு சிறப்பு கொடுக்கணும் இல்லையா? சில வயதுக்கு மரியாதைம்பாங்க சில பேர், பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்துருந்தா இல்லையா? என்ன சொல்லுவேன், வயசுக்கு மரியாதை கூடியா? அப்போ காலத்தால் மூத்தது. அப்போ திருமந்திரத்தை வணங்க வேண்டும். இறை வழிபாடு இல்லை, பக்குவம் வேண்டும். இந்த 16வது பாடலிலிருந்து ஒரு ஒரு வரியில் ஒரு வரி விளக்கம், ஒரு 5-6 பாட்டு. இப்போ எல்லாரும் இறைவனை வணங்குறோம். கடவுளுடைய அருள் இல்லாமல் யாரும் வாழ முடியாது. எல்லாரும் நினைக்கிறாங்க நம்மளால தான் முடியும்னு. நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. அருணகிரி நான் சொல்லும்போது நாமேல் நடைவீர்னர் சரஸ்வதி நாட்டில் இருக்கணும். நம்ம அறிவில்லை, இறைவன் கொடுத்தது இறைவனுக்கே கொடுக்கணும். கடவுளுக்கு நம்ம என்ன கொடுக்க முடியும்? ஏதாவது கொடுங்க பார்ப்போம். கடவுளுக்கு என்ன, கடவுளிடம் இல்லாதது நம்மள்கிட்ட எதேன்னு இருந்தால் அவருக்கு நம்ம கொடுக்கலாம். என்ன இருக்கு உங்கள்கிட்ட? ஓ, நம்மள்கிட்ட பக்தி இருக்கு. கடவுள்கிட்ட பக்தி இல்லை. கடவுள்கிட்ட பக்தியே கிடையாது. அவர் யாரையும் வணங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவர்கிட்ட பக்தி இல்லை நம்மள்கிட்ட. சைவ சித்தான சரியான இடத்துல சரியான பதில் கொடுக்குது. அவரிடம் இல்லாத நம்மள்கிட்ட இருக்கு, பக்தி இருக்கு, அதை நம்ம கொடுக்குறோம். பக்தியால் உன்னை பலகாலம் தொழு. பக்தியே இல்லாமல் கோயிலுக்கு போகலாமா? பக்தியே இல்லை. இன்னைக்கு கோவிலில் கூட்டம் எப்படி இருக்குன்னா, அடுத்தவங்க கோவிலுக்கு போகிறாங்க அதுக்காக நம்ம போகிறோம். இன்னைக்கெல்லாம் ஒரு பார்க்கிங் பிளேஸ் ஆகிடுது. பார்க்கிங் பிளேஸ் இன்னும் சொல்ல போனால் ஃபேஷன். எல்லாருக்கும் சொல்லலை, ஒரு சில பேருக்கு தான் சொல்கிறேன். கோவிலை சரியாக யாரும் பயன்படுத்தலை. கோவிலில் இருக்கக்கூடிய எனர்ஜியை யாரும் ரிசீவ் பண்ணலை. பவர் ஹவுஸும்பாங்க அதை. இருக்கிற மின்சாரத்தெல்லாம் வாங்கி ஒளிவிடக்கூடிய மீட்டர் மாதிரி நமக்கு தேவையான எனர்ஜியெல்லாம் ஒரே இடத்துல கிடைத்து அதை வாங்கி கொள்ளக்கூடிய ஒரு இடம் கோவில். அது கோவிலுக்கு போகிறமே ஒழிய அது சரியான முறையில் யாரும் பயன்படுத்தலை. பக்குவம் உள்ள ஞானிகள் பயன்படுத்துகிறார்கள், சித்தர்கள் பயன்படுத்துகிறார்கள், பக்தர்கள் பயன்படுத்துகிறார்கள். அவர்களுக்கு பலன் உண்டு. பரிபக்குவம் இல்லாதவர்கள் இறைவனை வணங்கியும் பயனில்லை. கோது குழாவிய கொன்றை குழல் சடை மாது குழாவிய வாழ்முதல் பாகனை அம்மையப்பர் யாது குழாவிய அமரரும் தேவரும் கோது குழாவி குணம் பயில்வாரே. கோதுன்னா குற்றம்னு அர்த்தம். குற்றத்தோடு கோவிலுக்கு செல்லுபவர்கள் இறைவனை வணங்கியும் பயனில்லை. ஒரே ஒரு வரியில யோகத்தை விட ஞானம் சிறந்தது. கொஞ்சம் புரியலன்னா என்னை கேளுங்க, சொல்லித்தரேன். ஏன்னா திருமந்திரத்துக்கிட்ட வந்துட்டீங்கன்னா கொஞ்சம் செய்திகள் அதிகமாக கொடுக்கணும். சும்மா பிரிகேஜி எல்கேஜி லெவலில் சொல்லக்கூடாது. இதை கேட்க கேட்க தான் புரியும், சிந்திக்க சிந்திக்க தான் புரியும். யோகத்தை விட ஞானம் சிறந்தது அப்படின்னா, யோகம்ங்கிறது இறைவனை அவர்களுடைய உள்ளத்திற்குள் பார்ப்பது. ஞானம் என்பது இறைவனை எல்லா இடங்களிலும் பார்ப்பது. இப்போ சில விளக்கமெல்லாம் உரையில் இருக்காது. திருமந்திரத்துக்கு நிறைய உரைகள் இருக்கு. ஆனால் அவரவர்கள் என்ன உரையை இறைவன் எதை உணர்த்தியிருக்கிறாரோ அதை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள், அவ்வளோதான். அதுவே முழுமையான உரை அல்ல. இறைவன் அவர்களுக்கு உணர்த்தியது அவ்வளோதான். இதுக்கு திருமந்திரத்துக்கு உரை எழுதணும்னா திருமூலர் வரணும். ஆமாம், அவர் தானே இதை பாட்டு எழுதினது. அதுக்கு உரை யார் எழுதணும்? திருமூலர் தான் எழுதணும். இப்போ இந்த காலத்தில் திருமூலரை நம்ம எதிர்பார்க்க முடியுமா? ஆனால் ஒன்றே ஒன்று, திருமந்திரம் புரியலன்னா திருமூலரை தியானம் பண்ணால் புரியும். அதான் உண்மையான உணர்வு. வாழ்க்கையில் எவ்வளவோ இன்பம், எல்லாம் சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாரும் சொல்கிறாங்க. இப்போ வீட்டில் பார்த்தீங்கனாலும் உறவு முறைகள் உண்டு. அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கை, கணவன், மனைவி, உறவு இருக்கா? நல்லா சிந்திச்சு பதில் சொல்லணும். ஏன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கும் பொழுது ஆவரேஜா சராசரியா சொல்லும் பொழுது ஒரு 50 வயதை தாண்டியவர்கள் தான் இருக்கீங்க. யாருமே ஆவரேஜ் சொன்ன 40 வயசு பையங்களும் இருக்காங்க. சராசரிங்கும் போது அந்த வயது கூட இருக்கிறவங்களையும் குறைச்சி இருக்கிறவங்களையும் சேர்க்கணும். சேர்த்தா ஒரு சராசரியாக ஒரு 50 வயது இருக்கிறவங்க தான் இருப்பாங்க. வயது குறைச்சலா இருக்கிறவங்க கூட என்ன செய்வாங்கன்னா, அனுபவிச்சுதான் எல்லாரும் தெரிஞ்சுன்னு அவசியம் கிடையாது. அனுபவப்பட்டவங்களுடைய அனுபவத்தை பார்த்து தெரிஞ்சவங்களும் இருக்காங்க. அதனால இது நான் சொல்றது சரியா தான் இருக்கும் நினைக்கிறேன். வீட்டில் அவரவர்கள் பழகுகின்ற உறவுகளில் 100க்கு 100 நிம்மதியாக இருப்பவர்கள் எத்தனை பேர்? ரெண்டு கையும் தூக்கணும். உண்மையா இருந்தா ஏதாவது ஒரு திருப்பு முனை வேணும்னு சொன்னேன். திருமந்திரம் கேட்டா பாடலுக்கு பொருள் சொல்லுவதுங்கிறது எனக்கு சாதாரண விஷயம், அது எளிமை. அதில் உள்ளே என்ன கருத்து இருக்கிறது, அதிலிருந்து நீங்கள் உங்களுக்கு என்ன வேண்டும், நீங்க என்ன தெரிஞ்சுக்க போறீங்க, உங்களுக்கு என்ன உபதேசம் தேவை, அதுதான் எனக்கு தேவை. இப்போ எல்லாருமே இல்லறவாசிகள் தான், அதில் ஒன்றும் குறையே கிடையாது. எல்லாருக்கும் திருமணம், 1000 ஏக்கு வீடு வாசல் எல்லாம் இருக்கு. நிலைத்த உறவு வச்சிருக்கீங்க. அதுவும் உறவுகள் பார்த்தீங்கன்னா இந்த ஆழம் விழுதுகள் போலும் பார். வியட்நாம் வீடுல ஆழம் விழுதுகள் போல் உறவு இருக்குன்னாரு. பாட்டை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிளைமேக்ஸ் சீனும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த உறவுகளால் ஏதேனும் யாருக்காவது நிம்மதி இருந்திருக்கிறதா? உண்மை சொல்லணும், எனக்காக சொல்லக்கூடாது. இல்லை இருக்குன்னா இருக்குன்னு சொல்லுங்க. எல்லாம் மௌனமா இருக்கீங்களேன்னு. மௌன சம்மதம் அடையலமா? இல்லை கூட்டத்தில் இதெல்லாம் எப்படி சொல்றதுன்னு தெரியாம இருக்கீங்களா? உறவுகள் இருக்கிறது, ஆனால் அந்த உறவுகள் அத்துணையும் நம்முடைய வினைகளை கழிப்பதற்காக வந்த உறவுகள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு பின்னாடி. நான் வினையை எங்கே தீக்கிறடா? வினை எங்கே தீக்கிறது? உறவுகளை தான் தீர்த்தாகணும், வேற வழி இல்லை. ஆனா கடவுளிடம் உள்ள உறவு என்ன, அதை பார்க்கணும். அது உறவு தானே. யார் எனக்கு உறவு அமரர்கள் ஏறே, எல்லாரையும் விட்டார். உற்றாரே ஆண் வேண்டேன்னார். மாணிக்க வரை உற்றாரே வேணாண்டு போனவர். இறைவனோடு கொள்ளக்கூடிய உறவு நிலைத்த உறவு, உலகியலோடு இருக்கக்கூடிய உறவு பொய் உறவு. அது மெய் மாதிரி இருக்கும், ஆனால் துன்பத்தை கொடுக்கக்கூடிய உறவுகள். ஆனால் கடவுளிடம் இருக்கக்கூடிய உறவு நிலையான உறவு, தொல்லை இல்லாத உறவு. என்ன சொல்ல பாருங்க, ஈசன் உறவுக்கு எதிரி இல்லை தானே. பதினேழாவது பாட்டு ஒரே ஒரு வரிதான். அது போன மாதம் அவங்க பாடம் நடத்திருப்பாங்க, அதுக்காக நான் ஒரு வரியில சொல்லிட்டு. அதனால நம்ம யாரோடு உறவு கொள்ள வேண்டும்? இறைவனோடு தொடர்பு கொள்ள வேண்டும். சரி, இப்ப இறைவனோடு தொடர்பு கொள்றது அவ்வளவு எளிமையா? ரெண்டு சொல்லலாம், எளிமைன்னு சொல்லலாம்,

வேண்டாம் வேண்டாம் வேண்டாம் என்று சொன்ன மாணிக்க வாசகர் என்ன வேணும்னார், அடியார் நடுவுள் இருக்கும் அருளை நீ புரியாய் கேட்டார். இல்ல இப்ப அடியார் எழுத மத்தியில நீங்க இருக்கீங்க, இன்னைக்கு என்ன உங்களுக்கு கஷ்டம்? ஆளக்க ஈசன் உறவுக்கு எதிரி இல்லை தானே, எல்லா உறவுகளை விட இறைவனோடு நாம் உறவு வைத்துக் கொள்வதுதான் நமக்கு நிலைத்த உறவு. அப்படி உறவு இறைவனோடு உறவு கொண்டவர்கள் தான் அருளாளர்கள், ஞானிகள், சித்தர்கள். இப்ப நீங்க உங்களெல்லாம் என்னன்னா இல்லறத்தில் இருந்து கொண்டே ஞானிகளாக இருக்கலாம், அதுக்குதான் திருமந்திரம். யாரையுமே நான் காட்டுக்கு போக சொல்லல, யாரையுமே நான் வந்து இருக்கக்கூடிய அந்த வசதி வாய்ப்புகளை நான் இழக்க சொல்லல, இருக்கின்ற வசதி வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தினால் போதும். சரியாங்கிற வார்த்தை முக்கியம். சிவனே கதி சிவனே வழின்னு இந்த 18வது பாட்டில் தேவர்கள் இந்திரர்கள் மற்றும் விண்ணுலக வாசிகள் எல்லாரும் இறைவனை வழிபடுறாங்க. செல்வத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய திருமால் சிவனை வழிபடுகின்றார். எல்லாருக்கும் தெரியும் ராமேஸ்வரம், ராமேஸ்வரத்தில் ராமர் பூஜை செய்தார். ஏன் ராமர் பூஜை செய்தார்? ஒரு தோஷ நிவர்த்தி. இப்ப இன்னைக்கு தோஷம்னா எல்லாரும் ஒரு அலர்ட்டாயிடுவாங்க. இன்னைக்கு அஸ்ட்ராலஜி தான் நல்ல மார்க்கெட்டிங். அது தோஷம் இல்லைன்னா கூட தோஷம் இருக்குன்னு சொல்றோம்னு வச்சுங்களேன், உடனே அவங்கள ஈஸியாக கோயிலுக்கு போக சொல்லிடலாம். ராமருக்கு ஒரு தோஷம், ஆமாம், ராவணனை கொன்ற தோஷம் இல்லையா, பிரம்மகரி தோஷம்னு பேர். அது வழி கிடையாது, சிவபெருமானை வழிபட்டால் எல்லா தோஷமும் நீங்கும். கிருஷ்ணர் வந்து சிவபூஜை செய்பவர், ஞாபகம் வச்சுங்க. உபமன்ய முனிவரிடம் தீட்சையை பெற்றவர் கிருஷ்ணர், டெய்லி சிவபூஜை பண்ணுவார். இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ஒரு படி சொல்றேன், நமக்கெல்லாம் சீனியர் சீனியர் சிவனடியார் கிருஷ்ணர், ராமர் கிருஷ்ணர் எல்லாரும் யாரை வழிபடுறாங்க, சிவனை தான் வழிபடுறோம். எல்லா தோஷமும் போயிடும், இது தனியாக பரிகாரம் போக வேண்டியதில்லை. இன்னைக்கு சிவாலயங்கள் எல்லாம் பரிகார தலங்களாக மாறிக்கொண்டிருக்கின்றன. திட்ட அருமையான தலம் ஞானசம்பந்தர் பாடினது, திட்ட இல்லை ஞானசம்பந்தர் பாடிய தலம் கேட்ட தெரியாது, குரு ஸ்தலம் அப்படின்னா தெரியும். இன்றைய காலங்கள் மாறிட்டு இருக்கு, அதை நம்ம என்ன செய்யலாம்னா நாம் அவங்களை திருத்த வேண்டியில்லை, நாம் திருந்தனா போறோம். உலகத்தை திருத்த நம்மால் முடியாது, அவரவர்கள் திருந்தினால் போதும். இது போதும், சிவனே கதி, இது பதி கொள் என்ற எம்பெருமானே, இது பதி கொள். பதினா யாரு? பதினா தலைவன், உயிருக்கு தலைவன் யார்? உடம்பை உயிர் இயக்குகிறது, உயிரை கடவுள் இயக்குகிறான். அப்ப முழு முதல் எது? கடவுள் தானே. இப்ப நம்ம எல்லாம் கூடியிருக்கோம், யாரோட முயற்சி? கடவுளுடைய முயற்சி இல்லையா, இல்லை சார் நம்ம முயற்சி, உங்கள் முயற்சி தான், அது மறுக்கலை. சேர்த்து வச்சுங்க, கூட்டி வச்சது யாரு? கடவுளுடைய அருள் இல்லாமல் ஒன்றும் நடக்காது. அவரவர்களுடைய உயிரில் கடவுள் இல்லாவிட்டால் உங்களுடைய உடம்பில் உயிர் இருக்காது. உடம்பை உயிர் இயக்குகிறது, உயிரை கடவுள் இயக்குகிறான். அதனால சிவனே கதி என்று நினைக்க வேண்டும். ஏன் சிவனை கதி என்று நினைக்கணும் அப்படின்னு, சிவனை கதி என்று ஏன் நினைக்க வேண்டும்? சிவபெருமான் வந்து எல்லாருக்கும் அருளை கொடுப்பார், ஒரு கால் குற்றம் செய்தவரை கூட தண்டிப்பார், மன்னித்து விடுவார், அவருக்கும் அருளை கொடுப்பார். குறையுடையார் குற்றம் ஓராய் கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையார், யார் யார் அவங்களாம் யாரு?

0: கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையார் யாரு? நீங்க தான். சைவ சித்தாந்த கொள்கையில் நிறையுடையார், சிந்தையில் சிவத்தை உறைவிப்பவர். ஒரு ஏதேனும் ஒரு குறைகள் செய்திருந்தால் கூட அந்த குறைகளை பொறுத்து அருளை கொடுப்பார். யாரா கொடுத்திருக்கிறாரா? சிவபெருமானுடைய உருவம் எல்லாம் தெரியும் உங்களுக்கு. குன்றை வால் சடை ரைட்டு, பித்தா பிரைசூடிய பெருமான் அதுவும் கரெக்டு. ஆறு எல்லாம் திருவுருவங்கள் நல்லா தெரியுது. சந்திரனை ஏன் சூடினார்? சந்திரனை ஏன் சூடியிருக்கிறார்? இறைவன் செய்யக்கூடிய தொழில் எத்தனை? நம்ம ஐந்து திருமந்திரம். சைவ சித்தாந்தம் படிக்கிறவங்களுக்கு எளிமையா சொல்ற கருத்து புரியும். சித்தாந்தம் படிக்காதவங்க காதல வாங்கிங்க, போக போக புரியும். இறைவன் செய்யக்கூடிய தொழில் ஐந்து, அதில் ஒன்று காத்தல். தோளுடைய செவியன் விடையேறியோர் தூ வெண் மதி சூடி. மதி சூடி முதல் பாடல், ஞானசம்பந்த பாடல். அது அபயம் என்று தம்மை ஓடி வந்த சந்திரனுக்கு அருளை கொடுத்து அடைக்கலம் தந்த வரலாறு. நல்லா கேட்டு, தவறு. பாரபட்சமே இல்லாம வாழணும். பாரபட்சத்தோடு வாழ்வு தப்பு. ஆளார் ஈக்குவல் நினைக்கணும். சந்திரன் நினைக்கல, சபிக்கப்பட்டான். தேர நேரம் வந்துருச்சு, சிவபெருமான் வந்து விழுந்தார். உடனே காத்து காப்பாத்தி, சரி 15 நாள் வளர்தலும் 15 நாள் தேய்தலும் அப்படின்னு சொல்லி ஒரு வரத்தை கொடுத்து அடைக்கலம் எடுத்துக்கொண்டார். சந்திரனுக்கு அடைக்கலம் கொடுத்த இறைவன், நம் போன்ற மனிதர்கள் ஏதேனும் குறைகள் செய்திருந்தாலும் கூட, குற்றங்கள் செய்திருந்தாலும் கூட, சிவனடியார் என்ற இலக்கணத்தில் வருகின்ற பொழுது அதை அவர் மன்னித்து அருளை கொடுப்பார். 20வது பாடல்ல எல்லாம் ஈசன் அப்படிங்கிறது. முடிவும் பிறப்பையும் முன்னே படைத்த, இந்த பாட்டை மட்டும் படிச்சா போறோம். மூல நூல் இருந்தா பாட்டு இருந்தா போறோம். உரையை வச்சிருந்தீங்கன்னா பாத்துக்குங்க. ஏதேனும் ஒரு நுட்பமான செய்தியை மட்டும் சொல்றேன். முடிவும் பிறப்பையும் முன்னே படைத்த அடிகள் உரையும் அறநெறி நாடில், இடியும் உழக்கமும் ஈசர் உருவம், கடிமலர் குன்றம் மலையதுதானே. இந்த திருவம்பாவையில ஒரு வரி வரும், காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி. ஐயா நீ ஆட்கொள்ளும் போது அருளும் விளையாட்டும். இறைவன் ஆற்றக்கூடிய ஐந்து தொழில்களும் இறைவனுக்கும் திருவிளையாடல். அந்த திருவிளையாடலுக்கு யார் கருவி? நம்ம தான். உயிர், உயிருக்காக உடலை படைத்தான், உயிருக்காக உலகத்தை படைத்தான். நல்லா கேட்டுக்கணும். அந்த உயிர் உடம்பு தங்கி இருக்கிறது, உயிரும் உடம்பும் தங்கி இருக்கு. வெறும் உடம்புக்குள்ள உயிர் இருந்து என்ன பிரயோஜனம்? உடம்புக்குள் இருக்கக்கூடிய கருவிகரணங்கள் வேணும் இல்லையா? சில பேருக்கு மனமும் இருக்காது, புத்தியும் இருக்காது, சித்தமும் இருக்காது, ஆங்காரமும் இருக்காது, ஆனா உடம்புக்குள்ள உயிர் இருக்கும். பார்த்துருக்கீங்களா அவங்களையெல்லாம்? திருச்சியில யாரும் இல்லை. உடம்புக்குள்ள உயிர் இருக்கும், நல்ல மனசு இருக்காது, சிந்தனா சக்தி இருக்காது. சிந்திக்க தெரிந்தவன் தான் மனிதன். அதான் மனிதன்கிற வார்த்தைக்கே வேர் சொல் எடுத்தோம்னா மனம் உள்ளவன் மனிதன், மனம் இல்லாதவன் மனிதன் அல்ல. எழுதிக்கலாம், இதெல்லாம் நோட்ஸ் எடுக்கணும், இதைத்தான் நோட்ஸ் எடுக்கணும். இதுதான் புத்தகத்தில் இருக்காது, உரையில இருக்காது. இறைவன் என்ன உள்ள உணர்த்துகின்றானோ அதான் உங்கள்கிட்ட நான் பேசுறேன். மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்ற கருவிகள் சரியா இருக்கணும், அப்பதான் உயிர் ஒழுங்கா இருக்கும். படைத்து காத்து ஒடுக்கி மறைத்து அருளி, ஒரு ஐந்து வேலை செய்யறார். இதெல்லாம் நான் நிறைய நான் பேச வேண்டிய இடம் பின்னாடி வருது, நிறைய இருக்கு. உலகத்தை படைக்கிறான், உடம்பை படைக்கிறான், உடம்புக்குள் உயிரை நுழைய வைத்தான். நல்லா கேட்டுங்க, கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா போறோம். நான் ஒரே பாடலே இவ்வளவு சொல்ல முடியாது. உடம்புக்குள் உயிரை நுழைய வைத்தான். நாமெல்லாம் நிறைய வினைகள் செஞ்சிருக்கோம், ஆனா எவ்வளவு செஞ்சிருக்கோம் தெரியல, எப்ப செஞ்சோம்னு தெரியல, அதெல்லாம் எப்ப அனுபவிச்சிருக்கிறது. அந்த அனுபவத்துக்காகத்தான் இந்த உடலுக்குள் உயிர் இருக்கிறது. சில பேர் சொல்லுவாங்க, சார் எனக்கு சுகர் 450 இருக்கும் பாங்க சார், பிரஷர். நம்மெல்லாம் யாராருக்கு பிரஷர் கொடுத்தோமோ அது இவங்களுக்கு இப்ப பிரஷரா இருக்கு. இந்த ஆபீஸ்ல பிரஷர் கொடுப்பாங்க, அது என்ன ஆகும், மறுபிறவில இவங்களுக்கு பிரஷர் வரும். நாம செஞ்சது நமக்கு தாங்க வருது. நாம் செய்த கண்மங்களை ஒழித்து கரையேற்றுவதற்காக இறைவனுடைய அருள் இந்த உடலில் உயிர் சில காலம் தங்கி இருக்கிறது, அதுதான் காத்தல். இப்ப எல்லாம் தெரியும் இல்ல, இறைவனுக்கு எல்லாம் தெரியும், நமக்கு தான் தெரியாது. இறைவனுக்கு எவ்வளவு காலம் நம்ம இருக்க போறோம்னு அவருக்கு தெரியும். படைத்தல் காத்தல் ஒடுக்குதல் என்ற மூன்று வேளையும் உடம்புக்கு, மறைத்தலும் அருளுதலும் உயிருக்கு. ஆமா, உயிருக்கு தானே மறைத்தல், உயிருக்கு தானே அருளுதல். அதான் எல்லாமே இறைவன் முடிவும் பிறப்பையும் முன்னே படைத்த. உலகம் எப்ப முடிவுங்கிறது அவருக்கு தெரியும், எப்ப உலகத்தை படைக்கணுங்கிறது அவருக்கு தெரியும். நாம் செய்த வினைகளுக்கு ஏற்ற உடம்பை தேர்ந்தெடுக்கிறது படைத்தல். பஞ்சபூதங்களில் உண்டாக்கப்பட்ட இந்த உடம்பு முன்னையே பிளான் பண்ணிட்டார். அதனால எல்லாமே இறைவனுடைய கையில் இருக்கிறது. 21வது பாடல்லேருந்து கொஞ்சம் ஆழமா பார்ப்போம்.
1: ஓம் நமசிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமசிவாய்.

திருக்கேதீச்சரம். ஆழிப்புடை சூழ்ந்து ஒலிக்கும் ஈழம் தன்னில் சென்னிமதி புனைமாட மாதோட்டத்தில் திருக்கேதீச்சரத்து அண்ணல் செய்ய பாதம் உன்னி மிக பணிந்து ஏற்றி அன்பரோடும் உலவாத கிளி பெற்றார் உவகையுற்றார் என்று செல்வமலி குன்றத்தூர் தெய்வ செக்குழார் பெருமான் ஞானசம்பந்த பிள்ளையார் திருக்கேதீச்சரம் வணங்கி பாடிய பாங்கை விதந்து ஓதியுள்ளார். திருவெண்ணெய்நல்லூர் ஊர்பெயர், திருவருட்துறை கோயிலின் பெயர். அதுபோல மாதோட்டம் என்பது நகரம், கோயிலின் பெயர் கேதீச்சரம் என்பது. ஆதிசேடன் நிலை நிறுத்திய மேருச்சிகரமே திருக்கேதீச்சரம் என்பாரும் குல. திருக்காலத்தி, திருவலம்புரம், திருமுருகன்பூண்டி, கொடிமாடச் செங்குன்றூர், செம்பாம்பன்குடி, செம்பங்குடி முதலான தென்னகத் திருத்தலங்களில் கேது வழிபட்டமை போன்றே ஈழத்திருமண்டலத்திலும் கேதீச்சரத்தில் கேது பகவான் வழிபட்டுள்ளார் என்பர். துவட்டா முனிவர், பிருகு முனிவர், மாலியவான் முதலியோர் பூசித்து பெரும்பேறு பெற்றபதி. இறைவர் கேதீஸ்வரர், அம்மை கௌரி அம்மை. கேதீச்சரம் வாழ் கேதாரநாதல் காதல் கூர் கபுரி அம்மன். கமிழ் கபுரி என்பது பழம்பாடு. தீர்த்தம் பாலாவி. மன்னாரை அடுத்த மாதோட்டத்தில் பாலாவி தீர்த்த கரையில் விளங்கும் புதுக்கக் கோயில் யாழ்ப்பாணம் நிறை சைவப்பெருந் திருவினார் ஆறுமுகநாவலர் அவர்கள் திருவுளப்பாங்கின் வண்ணம் மலர்ந்தது என்பர் ஆண்டோர். மாந்தை கோயில் நகரம் என்று கொண்டாடப்பெறும் இத்திருத்தலத்தில் சோழ மன்னர்கள், பாண்டிய மன்னர்கள் திருப்பணிகள் நடைபெற்ற செய்திகளை தொல்லியல் துறை செய்திகளாலும் அறிகிறோம். பெரும்பற்ற புலியூராம் சிதம்பரம் திருக்கோயிலிலும் தொடர்புடைய கல்வெட்டுக்கள் உள்ளதாக அறிகிறோம். பொன்னாச்சி, வேம்பு முதலிய தருக்களால் சூழப்பெற்ற இத்திருக்கோயில் திருத்தலமரம் வன்னி என்பதாம். வாழையம் பொழின் மந்திகள் களிப்புறம் அருவிய மாதோட்டம் வண்டு பண் செய்யும் மாமலற்பொழின் மஞ்சை மயில் நடமிடு மாதோட்டம் பொன்னிலங்கிய முத்து மாமணிகளும் பொருந்திய மாதோட்டம் மாவும் பூகமும் கதலியும் நெருங்கு மாதோட்டம் மணமுரசு என கடலினது ஒலி கவர மாதோட்டம் என்று இயற்கை எழில் கொஞ்சும் இன்பத் திருநகரை போற்றுகிறார் புகழிவேந்தர். பாலாவியின் கரையில் கேதீச்சரத்தை இராப்பகல் நினைந்து ஏத்துங்கள் என்று நெறிப்படுத்துகிறார் ஆளுடைய பிள்ளையார். துண்ணி அன்போடும் அடியவரை இறைஞ்சு கேதீச்சரம் என்ற சண்பையார் திருவாக்கின் வண்ணம் இரு நிலத்திருந்த சாலப்பழையராம் ஆதி கேதீச்சுர சோதிப்பிரானார்க்கு சிவராத்திரி காலத்தில் அடியார்கள் பலரும் பூவும் நீரும் கொண்டு போற்றிப் பரவும் பாங்கு சொல்லில் வடிக்க வண்ணுமோ பக்தி வலை படுவோனல்லவா பரம்பரன். கோலக் கோபுரம் வியன் கருணைக்கு வித்தாம் விமானங்கள் குறிக்கோளுணர்த்தும் கொடிமரம் திருச்சுற்றாலை திருமதில்கள் திருப்பணிகளின் மாட்சியை என்னென்பது ஏதென்பது கண்டார் காதலிக்கும் கவியார்ந்த கேதீச்சரம் முதலான ஈழநாட்டு தலங்களில் சைவமும் தமிழும் தலைத்து நிது ஓங்கும் காட்சியின் மாட்சியை நேரில் கண்டுதான் நிக்குறுக வேண்டும். ஆண்டவன் பூசை, அடியார் பூசை, வெட்ட வெளிப்பூசை, வினோதகமாக ஒரு விலங்கு பெட்டகப் பூசை என்று அடுக்கிக் கொண்டே செல்லலாம். இலக்கணங்களும் இயலிசைகளும் மிக விரிக்கும் அம்பல மதுர இத கவிதனை இயற்று செந்தமிழ் திறத்தார் பலர் வதியும் திருநாடு இலங்கை. சேதுவின்கண் செங்கண்மால் பூசை செய்த திருவி ராமேச்சுரம் பணிந்த சிவஞான சம்பந்த திருக்கேதீச்சரத்து எம்மானை நெஞ்சம் நெக்குருகப் பாடியருடைய திருப்பதிகத்தில் திருக்கேதீச்சரப் பெருமானை பரவுவார்க்கு ஒரு பயன்களை பல பாடல்களில் அருளியுள்ளார். கனைகடல் கடிகமிழ் பொழில் அணி மாதோட்டம் கருத நின்ற கேதீச்சரம் கைதொழ கடுவினை அடையாவே இருங்கடற்கரையினில் எழில்திகள் மாதோட்டம் கேடில்லாத கேதீச்சரம் அடைபவர்க்கு அருவினை அடையாவே மறிகடல் மாதோட்டத்து அடிகள் ஆதரித்து இருந்த கேதீச்சரம் பரிந்த சிந்தையராகி முடிகள் சாய்த்து அடி பேணவல்லார் தம்மேல் மொய்த்து எழும் வினை போமே உயர்தரு மாதோட்டத்து அண்ணல் நண்ணு கேதீச்சரம் அடைபவர்க்கு அருவினை அடையாவே
கேதிச்சரம் பாடல் ஆயின பாடுமின் பத்தர்கள் பரகதி பெறுவர் என்பன போன்ற பலச்சுருதி குறிப்புகள் சிவானந்த பெரும்பேறு பெற வழிகாட்டும் என்பது திண்ணம். விருதுகுன்ற மாமேறு எனத் தொடங்கும் திருஞான சம்பந்தர் திருவாய் மலர்ந்தருளிய திருப்பதிகம் இரண்டாம் திருமுறை பண் நட்டராகும்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: திருச்சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
2: 9 திருமுறை பாட்டும் பொருளும் வழங்கி இருப்பவர்கள் பாடல் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள், பொருள் சிவ சோசோமி சுந்தரம் ஐயா அவர்கள்.
3: கருவூர் தேவர் திருவிசைப்பா 9 தஞ்சை ராசராசேச்சரம் பண் பஞ்சமம். தஞ்சன் என்ற அரக்கன் ஆண்ட ஊர் தஞ்சாவூர். இது சோழ நாட்டின் நெற்களஞ்சியம். இங்கே 10 இறுதியில் ராஜராஜ சோழன் கட்டிய பெரிய கோயில் ராஜராஜேச்சரம். இது தேவார திருவாசக காலங்களுக்கு பிற்பட்டது.

காவல்கள் பலமாக இருக்க, பலவித ஆயுதங்கள் அமைக்கப்பெற்ற உயர்ந்த அடுக்குகளை உடைய பெரிய மலை போன்ற உப்பரிகைகள் தஞ்சையில் உள்ளன. அவற்றின் பக்கத்தில் சந்திரன் தவழ்கிறது. இலை போன்ற ஒருவகை மதில் உறுப்புகள் உள் மேடையோடு திகழ்கின்றன. இத்தகைய மதில் சூழ்ந்த தஞ்சையில் ராஜராஜேஸ்வர கோயிலில் எழுந்தருளியுள்ள இப்பெருவுடையார் திருமேனி எவ்வளவு அழகாக உள்ளது! உலகமெல்லாம் வணங்கும்படி ஒளி வீசி எழுகின்ற கதிரவன் நூறாயிரம் கோடி சேர்ந்து ஒளி வீசினால் எப்படி இருக்குமோ அப்படி பெரும் பரப்பில் ஒளி வீசும் திருவுடம்பு, ஐயோ எவ்வளவு அழகாக இருக்கிறது!

மடங்கி விழுகின்ற அலைகளை உடையது வடவாறு. அதிலிருந்து மதகு வழியாக நீர் வரும்பொழுது மதகில் இருந்த முதலை அகழிக்குள் வந்து விட்டது. இத்தகைய அகழி சூழ்ந்த மதிலை உடைய தஞ்சையில் ராஜராஜேச்சரத்தில் எழுந்தருளும் இப்பெருவுடையாரின் நெற்றிக்கண் என் கண்ணை விட்டு அகலவில்லை. அவருடைய சிலம்பணிந்த பொன்னார் திருவடிகள் என் குலம் முழுவதையும் ஆழ்வதற்காக என் நெஞ்சில் புகுந்தன. வெளியே வரவில்லை. இத்தகைய பெருமான் இருக்கும் போது எனக்கு வேறு உறவுகள் எதற்காக? இவரே போதும்.

கொங்குமலர் கொத்துப்போல வெண்கொற்ற குடையோடு வரும் மன்னர்களின் மகுடங்கள் ஒன்றோடு ஒன்று மோதித் தேய்கின்றன. அவற்றிலிருந்து சிந்திய இரத்தினமணி குவியல்கள் நிறைந்து கிடக்கும் மாளிகைகளைப் பெற்ற மதில் சூழ்ந்த தஞ்சையில் ராஜராஜேச்சரத்தில் எழுந்தருளிய இப்பெருவுடையார் ஏன் பவனி வருகிறார்? இவருடைய சடைகளாலான மகுடத்திலிருந்து குளிர்ந்த நில ஒளி வீசுகிறது. வெள்ளிய நிலவு ஒளி விடுவது போல தோன்றும் முத்துக்குடையின் நிழலில் இடப வாகனத்தில் எழுந்தருளி பவனி வரும் குறிப்பு என்னவோ, இருந்த இடத்திலிருந்தே இதயம் கவரும் ஈசன் எழுந்து வர வேண்டியது இல்லையே.

வாழ வைக்கும் மேகமண்டலத்தின் அளவுக்கு உயர்ந்த மதில்களில் இடவங்கள் அழகிய வரிசையாக உள்ளன. அவற்றில் ஒளி மிகுவதற்காக பளிங்கு கற்கள் பதிக்கப்பட்டுள்ளன. அந்த ஒளி அடுத்துள்ள நந்தவனங்களின் பூக்களிலும் பசிய இதழ்களிலும் வீசுகிறது. அந்த இடம் சுடர்விடும் சூரிய மண்டலம் போல் பொழிகிறது. வைரம் வாய்ந்த அகில்கட்டைகளின் புகை மாளிகைதோறும் வீசுகிறது. இரவு நேரத்தில் மகளிர் விரல்களால் யாழ் மீட்டி இனிய ஒளியை எழுப்புகிறார்கள். இத்தகைய சூழ்நிலையில் மதில் சூழ்ந்த தஞ்சை ராஜராஜேச்சரப் பெருமான் அருள் புரிகிறார்.

உவர்ப்பாகிய பெரிய கடல் போல் ஒளி செய்கின்ற பெரிய தெருக்களில் வருகின்ற அரச யானைகளின் கூட்டம் உலாவுகின்றதும் பெரிய மலை போன்ற மதில் சூழ்ந்ததுமான தஞ்சையில் ராஜராஜேச்சரத்தில் கோயில் கொண்ட இப்பெருவுடையார் மிக பெருமை உடையவர். எத்தகைய பெருமை உடையவர்களாலும் எந்த வேதங்களாலும் தேவர்கள் கூட்டத்தாலும் தண்டினை உடைய அழகான தாமரை மலரில் இருக்கும் பிரமனாலும் திருமாலாலும் அறிய முடியாதபடி நெருப்பை உமிழும் தீப்பிழம்பாக காட்சியளித்தவர் இவர்.

அழகான முத்துக்களை இணைத்து கட்டிய சிறு குன்றில் தோன்றும் ஒளி தன்னிலவின் ஒளி பல வளம் நல்கும் பூமியின் ஒளி ஆகியவைகளால் சிறப்பு மிக்க வீதிகளில் இருள் முழுவதும் நீங்கி நிற்கும். இத்தகைய மதில் சூழ்ந்த தஞ்சையில் ராஜராஜேச்சரத்தில் அருள் பொழியும் இப்பெருவுடையார் அருள் புரிய வேண்டிய வழியில் அருள் புரிவார், ஆட்கொள்ள வேண்டிய வழியில் ஆட்கொள்வார். இத்தகைய அடிகள் தம் அழகான கண்களையும் புன்சடையையும் நீண்ட காதுகளையும் காணுமாறு காட்டி நான் பெற்ற குயில் போன்ற குரலுடைய பெண்ணை மயங்க வைப்பது அவர் பெருமைக்கு அழகாகுமா என்று ஒரு தாய் வருந்துவது போல பாடுகிறார் கருவூரார்.

ஊறும் சுனை, நீர் பாயும் மதகு இவற்றை உடைய பொய்கையில் மலர்ந்த அழகிய செங்கழு நீர் மலர்கள் சுற்றுப்புறங்களிலும் மாளிகைகளிலும் சுடர் வீசுகின்றன. எல்லா பக்கங்களிலும் மிகுந்த வாசனையைச் செய்வதும் மதில் சூழ்ந்ததுமான தஞ்சையில் ராஜராஜேச்சரத்தில் கோயில் கொண்ட இப்பெருவுடையார் மிகப் பெருமை உடையவர். தாமே எல்லாவற்றிலும் கலந்திருக்கிறார். பிறப்பு தளிர் தளிர்ப்பது போன்றது, இறப்பு இலை உதிர்வது போன்றது. எனவே நினைப்புக்கும் எட்டாத அவரை சென்றடைய முடியாவிட்டாலும், செல்லுதல் இன்று நிகழாவிட்டாலும், மனம் இடிந்து கரைந்து வருந்துவது ஏனோ? தொண்டு செய்தால் என்றாவது அவரை சேரலாம்.

மதில்கள் சூழ்ந்த தஞ்சையில் ராஜராஜேச்சரம் என்ற திருக்கோயிலில் எழுந்தருளிய இப்பெருவுடையார் எங்கும் நீக்கமர நிறைந்தவர். மேகங்களால் சூழப்பெற்ற சூரியன் போல வஞ்சகர் நெஞ்சத்தில் ஒளிந்திருப்பார். அழகிய திருவடி ஒளியில் திளைக்கும் மெய்யன்பர்களுக்கு இளவேனில் கால சூரியன் போல தோன்றி வாழ்விப்பார். அழகுமிக்க திருநீற்றுக் கோலம் அழியும்படி வனப்பு மிக்க கங்கை நீர் ததும்பி கசிகின்ற ஒளிமிக்க விருந்த சடையாளர் எங்களுக்கு மிகவும் இனிமையானவர்.

சிவபெருமான். இவர் தனியாயிருப்பவர். எத்தனையோ ஆயிரம் வடிவம் கொள்ளும் தன்மையர். என் வசப்பட்டவர். பழம் போன்றவர். அரிய இனிய கரும்பு போன்றவர். வெண்மையாக முறுக்கிய முப்புரி நூல் அணிந்தவர். காய்ச்சிய அமுதப்பால் போன்றவர். தூய்மையானவர். பொன்னாலான வீரக்கடலை அணிந்தவர். முறுக்கேறிய சடையை முடியாக கொண்டவர். புண்ணியம் திரண்ட பொலிவினர். பொய் உரையாத மெய்யன்பர்களுக்கு மிக இனியவர். இவை அனைத்தும் மதில் சூழ்ந்த தஞ்சையில் ராஜராஜேச்சரத்து பெருவுடையார்க்கே உரியனவாகும்.

0: தேவதாறு, மந்தாரம், சண்பகம், மகிழ், சந்தனம் முதலிய மரங்கள் நிறைந்த நந்தவனத்தின் இருள் விரியும் சோலைகளும் மதிலும் சூழ்ந்த தஞ்சையில் உள்ள ராஜராஜேச்சரத்தில் எழுந்தருளிய இவரை பிறவிப்பிணிக்கு மருந்தான சிவனருள் பருகி துன்பம் நீங்கப் பெற்ற கருவூர்த்தேவர் பாடிய இப்பாமாலை பாடல்கள் பத்தின் பொருளை மருந்தாக உண்பவர்கள் சிவபதம் என்னும் பொன்மலையான கயிலையை உடையவர்கள் ஆவார்கள்.
1: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பிரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
2: பெரிய புராணம், ராகம் நீலமணி, தாளம் ஆதி.

0: ശിവായ. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஓஆர்ஜியின் அன்பார்ந்த நேயர்களை, நீங்கள் கேட்க இருக்கும் அடுத்த நிகழ்ச்சி
2: நம்பி ஆரூரர் வாழ்வும் வாக்கும் முற்றோகுகள்.
3: பன்னெண்டு 17 18

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.
1: பன்னிரெண்டாம் திருமுறை பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள்.
2: திருச்சிற்றம்பலம் சேக்கிழார் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணம், தில்லைவாழ் அந்தணர் சருக்கம்,

0: உன்னகத்தேவரும் நன்னவு மாட்டா உழுப்பொருளே. உன்னகத்தேவரும் நன்னவு மாட்டா உழுப்பொருள். உன்னகம் என்கின்ற வானுலகத்தில் இருக்கின்ற தேவர்கள் நன்ன முடியாது நெருங்க முடியாமல் இருக்கின்ற உயர்ந்த உருளை. தேவர்களாலே நெருங்க முடியாமல் இருக்கின்ற உயர்ந்த உருளை. உன்னகத்தேவரும் நன்னவு மாட்டா உழுப்பொருளே. உனது உழுப்பொடியவங்கள் உயர்ந்த பொருளாக இருப்பவனே, உன் துழுப்பொடியவங்கள் உன்னுடைய துழும்பு துண்டு செய்கின்ற அடியோங்களாகிய நாங்கள், அடியோங்களாகிய நாங்கள் மன்னகத்தை வந்து வாழச் செய்தார். உன்னுடைய அடியவர்களாகிய நாங்கள் மன்னகத்திலே வந்து வாழச் செய்தார். அது மன்னகத்தை வந்து வாழச் செய்தார் என்றால், வெவ்வேறு உலகங்களிலே இருந்த எங்களை, வெவ்வேறு உலகங்களிலே வசித்துக் கொண்டிருந்த எங்களை இந்த பூமிக்கு வரச் செய்து நீ வந்து அருளை காட்டி எங்களை வாழச் செய்தாரே. அப்படி அவனே மன்னகத்துக்கு வந்து எங்களை வாழச் செய்தான். மன்னகத்தை வந்து வாழச் செய்தான். நீ 36 உங்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கிற சுவாமி, நீயே மண்ணுக்கு வந்து எங்களை வாழச் செய்தான். வாழச் செய்தானே என்றால் இந்த உலகத்திலையும் வாழச் செய்தான், உன்னுடைய சிவலோகத்திலையும் எங்களை வாழச் செய்தான். வாழச் செய்தான் என்பது பொதுவாக சொல்லுகின்றபடியே வாழச் செய்தானே. இங்கேயும் வாழச் செய்கிறான். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு அதுவும் வரவில்லை என்றார் போல மன்னகத்தை வந்து வாழச் செய்தானே. வண்டிரு பெருந்துறையாய் வழியடியோம், வண்டிரு பெருந்துறையாய் வழியடியோம். வன் திரு பெருந்துறையனா வளம் புருந்திய திருப்பெருந்துறையிலே எழுந்திருக்கிற சுவாமியே, வழியடியோம் வழியடியோம் என்று சொன்னால் மலவிடையார்க்கு வழிவழியாழாய் மனஞ்சே உரிப்பறந்த பலவடியாருடன் வழியடியார் என்று சொன்னால் பரம்பரையா தொண்டு செய்யும் பரம்பரை. இப்ப நம்ம எல்லாம் புதுசா தானே, நம்ம அப்பாவுக்கு தெரியாது பாட்டனுக்கு தெரியாது, இப்ப தான் புதுசா வந்திருக்கு. நம்ம பிள்ளைகளையாவது உருந்து வரணும் அந்த வழிக்கு, எந்த வழிக்கு அந்த வழிக்கு உருந்து வரணும். அது வந்து நீங்க எல்லாம் ரொம்ப கட்டிகாரத்தனமா செய்யணும், கட்டிகாரத்தனமா செய்யணும். விட்டுட்டீங்கன்னா சமயம் போயிடும், விட்டுட்டீங்கன்னா சமயம் போயிடும், சமயமும் போயிடும்.
1: ஓம் நம சிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.

திருமுருகன் பூண்டி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்தது. கொடுகு வெஞ்சிலை வடுக வேடுவர் என்ற திருப்பதிகம் பண் பழம்பஞ்சுரம் ஏழாம் திருமுறை. திருமுருகநாத சுவாமி சுந்தரமூர்த்தி சுவாமிகளை வேடுபறி செய்த அற்புத திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரியபுராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை. தலைப்பு: பண்ணின் தமிழிசை. பாடல்: பிடியதன் உருவமை. பாடியவர்: தாராசுரம் பாலசுப்பிரமணியம் ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: Om Shivaya Namah. Shaivam.org ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இன்னிசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய 7 திருமுறை. வழங்குபவர் ஜெகன் ஓதுவர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
2: சித்தம்பலம் சுந்தரமூர்த்தியினர் அருளி செய்த கொல்லிப்பண்ணிலே அமைந்த 4 திருப்பதியம் திருப்புகலூர் பண்வரிசையிலே 34 திருப்பதியம் திருச்சித்தம்பலம்.

0: 그렇겠던가.
1: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: திருச்சிற்றம்பலம் எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
3: மாணிக்க வாசக நாயனார் திருவாய் மலர்ந்தருளிய 25வது திருப்பதிகம் ஆசை 10 திருப்பெருந்துறையில் அருளிய இப்பதிகம் ஆத்தும இலக்கணம் என்ற தலைப்பில் அடிகள் பெருமான் திருவாய் மலர்ந்தருளியது. திருச்சிற்றம்பலம். இதனுடைய பண் செஞ்சுருட்டி ராகம்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நமசிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் .org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் .org.
1: ஓம் நமசிவாய்.

0: திருச்சதகம் ஒரு ரெண்டு பாட்டு அல்லது ஒரு பாட்டு படிச்சிருக்கேன். ரொம்ப அருமையான பகுதி இதெல்லாம் சரிங்களா. திருப்பெருந்துறையில் அருளியது அப்படிதான் சொல்லணும், வேற எங்கேயே அருளியதுன்னு சொல்வதற்கு இல்லை அல்லவா. திருப்பெருந்துறையில் அருளியது என்றே சொல்லலாம். அடுத்து சதகம் என்று ஏமிச்சாங்க அப்படின்னா, சதகம்னா நூறுன்னு அர்த்தம். திருச்சதகம்னா இங்க திரு என்பது நூறுனா, பொதுவா சாதாரண தெருவில் இருக்கிற மற்ற ஒரு பொருளை பத்தியோ அல்லது மற்ற சாதாரண மக்களை பத்தி பாருனா பெருஞ்சதகம். ஏன் அந்த ஆளை பத்தி நூறு பாடி இருக்கேன்னு அர்த்தம். பெருமானை பற்றி அதனால் திருச்சதகம், திரு என்ற அடைமொழி சுட்டி திருச்சதகம். அருமையான நூறு, இதுக்கு நீர் பொருள் என்னன்னா அருமையான நூறு, அழகிதான நூறு, திருவை பற்றிய நூறு. திருங்கிறது இங்க பெருமான். ஆகவே திருவை பற்றிய நூறு திருச்சதகம் என்று பொருள். அவ்வளவுதான், சதகம்னா நூறுன்னு அர்த்தம். நூறு பாட்டு இருக்கு அது. அப்புறம் அதெல்லாம் சொல்லணும் இல்லைங்களா. ஐயா இந்த நூறு பாட்டு நீ என்ன சொல்ல போறீங்கன்னு கேட்டான். ஏன்னா அவன் உடனே இப்ப வந்து பஸ்ஸுக்கு போறவன், இங்க யாரும் இல்லை சொல்றேன். ஏன்னா என்ன தொடங்கிட்ட சாரு, அதை வந்து இந்த நூறு என்ன சொல்லுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு எழு பொறுப்போம். ஐயா இந்த நூறும் என்ன சொல்லுது அப்படின்னு எல்லாம் ரொம்ப அப்படியே இந்த விரல்ல விட இருக்கணுங்கிறான்ல அது மாதிரி இருக்குது. இந்த நூறு பாடலும் பக்தி வைராக்கிய விசித்திரத்தை சொல்லுகிறது. எந்திரா எந்திரா அப்படியே போறாங்க. ஏன்னா மூணே சொல்லல தெரிஞ்சுக்கிட்டான் நூறு பாட்டை பத்தி. பக்தி வைராக்கிய விசித்திரம் என்ன விளங்குச்சு, நூறு இதுதான் சொல்லுது. வடமொழியை சொல்லி அதிகமான ஆண்ட காலம் என்ன பண்றது. இப்ப எப்படி ஆங்கிலம் சொன்னாதான் பெருசுங்கிறதோ அது மாதிரி ஒரு காலம் வடமொழி சொன்னாதான் பெருசுங்கிறது. இந்த காலம் இருந்தது, அந்த காலத்துல நம்ம சித்தாந்த சாஸ்திரம்லாம் கூட உருவாச்சு. அதனாலதான் பெரும்பாலான சொற்கள் வடமொழி. திருமந்திரம் தான் இன்னைக்கு சாத்திர கருத்துக்களை அதிகமாக சொன்ன நூல், பத்து பத்து பன்னெண்டு திருமுறையில. அதுலதான் வட சொற்கள் அதிகமா இருக்கு. வடமொழி அதிகமாக இருக்கிற திருமுறை அது பத்தாம் திருமுறை திருமந்திரம் தான். ஏன் அப்படின்னு சமய சார்பாக இருக்கிற சொற்கள் பலவு இருக்கு. சகலர், விஞ்ஞானகலர், பிள்ளையாகலர் இப்படி எல்லா சொல்லும். தாலோக சாமீக சாரூகம் இதெல்லாம் சரியை கிரியை யோகம் ஞானம் ஆணவம் கண்ணம் மாயை மாயேயம் பதிபசு பாசம் சிவ ஜீவ பதிய தெரியும் வர சொல். இந்த சொற்கள் அதிகமா இருக்கிறது பத்தாம் திருமணம். என்ன பண்றது, அதனால தெரிஞ்சுக்க வேண்டியதான் இருக்கு, வேற வழி இல்லை. ஆகவே பக்தி வைராக்கிய விசித்திரம் ரொம்ப அருமையானா இந்த நூறு பாட்டையும் நீங்க நல்லா தெரிந்து ஒரு ஒரு கடைசியா அந்த கடைசி பாட்டு படித்த உடனே நீங்க மீண்டும் அந்த ஒன்னு முதல் நூறு வரைக்கும் எண்ணி முடிச்சீங்கன்னா இன்னதான் தெரிந்து கொண்டோம் என்று சொல்லுவாங்க. யார் எந்த பெரியவரும் தெரியல. இவ்வளவு சுருக்கமான கருத்து. இந்த நூறு என்ன சொல்லுகிறதுன்னா பக்தி, பக்தி என்ன பெருமான் மீது அன்பு செய்யணும், அன்பு செய்யணும். வைராக்கியம், வைராக்கியம் உறுதிப்பாடு. என்ன உறுதிப்பாடுனர், இறைவன் அவனை தவிர வேற எதையும் நினைக்கிறது இல்லை, எதையும் நம்ம சொல்றது இல்லை, அந்த வைராக்கியம். அப்போ இறைவன் மீது அன்பு செலுத்துவதும் உலகியல் பொருட்களை முழுமையாக வெறுத்து ஒதுக்குவதுமாக இருக்கின்ற இரண்டினுடைய விசித்திரம். விசித்திரம் என்ன, அந்த இரண்டினுடைய மேன்மைத்தன்மையை சொல்லுகிறது, மேன்மைத்தன்மை. அப்ப ஆண்டவனுக்கு பக்தி எப்படி செய்ய வேண்டும் என்பதையும், எப்படி வைராக்கியமா அந்த பிடிச்ச பிடியில நிற்க வேண்டும் என்பதையும் மிக அருமையாக சொல்லுகிறது இந்த நூறு பாடலும். எந்த புண்ணியமானவும் தெரியல, இப்படி ஒரு சுருங்கமா நூறு பாட்டையும் திரட்டி அவருடைய திருவடிய மனசில் நினைச்சு வணங்கி வணங்கி கொண்டு. அப்படியானால் இப்ப நீங்க என்ன பண்ணணும், ஆராய்ச்சி மாணவனா இருந்தான்னா, ஐயா இந்த நூறு பாட்டிலையும் ஒரு பக்கம் பக்தி ஒரு பக்கம் வைராக்கியம் இந்த இரண்டினுடைய இதான இருக்கு. அப்படியானா பக்தி எங்கெங்கெல்லாம் சொல்லப்பட்டது, வைராக்கியம் எங்கெங்கெல்லாம் சொல்லப்பட்டது, இதுதான் எம் பில்லு ஓம் புல்லு அப்புறம் எம் பில் எழுதுறானே இப்படி பிரிச்சுக்கணும். பிரிச்சுக்கிட்டு அதை பற்றி எப்படி சொல்றது, சில மேற்கோள் காட்டணும். நூத்தம்பது பக்கமும் இருக்கணும், சொக்கனக்கணும் சட்டி அல்ல, நூத்தம்பது பக்கமும் இருக்கணும், இருந்தா எம் பில் அப்படின்னு அப்படி ஆராயணும். எனவே அப்ப இரண்டு திறனை பற்றி சொல்றது, ஒன்று பக்தி, இன்னொன்று வைராக்கியம். வைராக்கியம்ங்கிறது கொள்கை பிடிப்பு. நீங்க தமிழ்ல தமிழ்ல சொல்லுங்கன்னு சொன்னான்னு வைராக்கியம் என்பதற்கு நேர் தமிழ் கொள்கை பிடிப்பு. கொள்கை நமக்கு இருக்குது, பிடிப்பு இல்லை. விளங்குதா, கோயிலுக்கு போகணும் இருக்குது, ஒரு நாளைக்கு போகணும் நாளைக்கு சரிதான் கிடக்குது போங்க, அதுதான் கூடாது. அது பிடிப்புன்னா சர் என்ன ஆயிரம் ரூபாய் ஐயா ஜீப்ல கொஞ்சம் இது வரைக்கும் போயிட்டு வரலாம், ஒரு பத்து நிமிஷம் போடுங்க அண்ணாமலையார் பார்த்துட்டு தான், அதுதான் பிடிப்பு. சரி கிடக்குது போங்க ஏறுன்னா அது கொள்கை பிடிப்பு இல்லை, வைராக்கியம் இல்லை. கொள்கை பிடிப்பு என்பதுதான் வைராக்கியம். உறுதிப்பாடு, உறுதிப்பாடு இதெல்லாம் தான் வைராக்கியம் என்பதற்கு பொருள். அதைத்தான் இந்த 100 பாடலையும் படிக்க போகிறோம். இப்ப பாருங்க முதல் பாட்டு இல்ல, இது வந்து முதல் பாட்டு. இப்ப நீங்க இப்படி சொல்லிட்டதுனால நீங்க ஒவ்வொரு பாட்டும் எது என்பது நீங்களே தேர்ந்து கொள்ளலாம். இது பக்தியா அல்லது வைராக்கியமா நீங்க சொல்லலாம். நான் பேச நிற்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நாளோடும் பொழுதோடும் திருவாசகத்தோடு உறவாட வேண்டும், வேற எங்கே போடல. மெய்தான் அருமி விதிர் விதிர்த்து உன் விரையார் கடற்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி சய சய போற்றி என்னும் கைதான் நெகிழவிடேன் உடையாய் என்னை கண்டு கொண்டே. உடையாய் உடையாய் என்ன உடையாய்? இந்த அகில உலகத்திலும் இருக்கின்ற உயிருடைய பொருள், உயிரில் பொருள், அறிவுடை பொருள், அறிவில் பொருள் ஆகிய எல்லா பொருள்களையும் அடிமையாக உடையவன், அடிமையாக உடையவன் உடையாய் எல்லா பொருள்களையும் அடிமையாக அப்படி உடையவனே. எம்னால பாருங்க நான் என்ன செய்ய போறேன். மெய்தான் அரும்பி, மெய் அரும்பி என்ன அர்த்தம்? இங்க மெய்னா உடம்புன்னு அர்த்தம், உடம்பு அரும்பி இல்ல, உடம்பில் இருக்கிற மயிர்கள் அல்லவா, மயிர் கூச்சல் அர்த்தம். மெய்தான் அதிர்ந்தி விதிர் விதித்து அப்படியே வேர் எல்லாம் கொட்டுது. இது என்ன மெய்? நீங்க வந்து சரியா அப்படியான அண்ணாமலையார் உள்ள கோயில கூட்ட மாட்டிருக்குது அப்படின்னு உள்ளது. கூட்டத்தினால வரப்படாது, நீங்க தன்னன் தனியா நினைக்கும் போது தன்னை மறந்து வரணும். ஆமா, கூட்டத்தினால வேர்வையோ கூட்டத்தினால மயில் செலுத்ததோ இருக்கிறது அதல்ல. அப்படியே அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிறஞ்சும் போது பெருமானே பெருமானே பெருமானே என்று நினைக்கும் போது அந்த மயிர்கூச்சலுடனும் தன்னைத்தான் மறந்து வேர்க்கும். அப்படி மெய்தான் அருந்தி விதிர் விதித்து உன் விரையார் கடற்கு, விரையின வாசனை நல்ல நறுமணம் பொருந்தி உன்னுடைய திருவடியில திருவடிக்கு என் கைதான் தலை வைத்து சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்கே என்று கை தானா தலையில போகுது. கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி அந்த உணர்ச்சியினுடைய வசத்தினால கண்ட தண்ணி தாரதாரையா வரும். ததும்பி வெதும்பி உள்ளம் வெதும்பி, உள்ளமானது வெதும்புன்னா அப்படியே இதுவரைக்கும் இப்படிப்பட்ட பெருமான் இதுவரை நினையாமல் வேற எதையோ நினைந்து விட்டோமே என்று கருதி அதனால ஒரு ஒரு பெரிய அந்த தாகம் ஏற்படுறது. உள்ளம் வெதும்பி அந்த நேரத்துல பொய்தான் தவிர்ந்து, இதுதான் வைராக்கியம். இது வரைக்கும் பக்தி. இந்த பொய்தான் தவிர்ந்து பொய்ப்பொருள் இருக்குல்லவா, எது மாடு கண்ணு செல்லும் போக்குவரத்து வாழ்நாள் இதெல்லாம் இருக்கு, பதவி இதெல்லாம் இருக்கு, என்ன இதெல்லாம் அந்த பொய்தான் தவிர்ந்து மீண்டும் பக்தி. உன்னை போற்றி ஜய ஜய போற்றி என்னும் கைதான் நெகிழவிடேன். இங்க கைங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கையல்ல, கை என்ன ஒழுக்கம் இருக்கு. உன்னை போற்றி ஜெய ஜெய போற்றி என்று சொல்லுகின்ற அந்த ஒழுக்கம், அந்த ஒன்றைத்தான் ஒன்றிலிருந்து நான் நெகிழவிடேன். நெகிழவிடேன்னா அந்த பிடிப்பிலிருந்து விடமாட்டேன். அங்க வைராக்கியம், வைராக்கியம். அப்ப ரெண்டு இடத்துல என் ரெண்டு, ஒன்னு பொய் தவிர்தலிலும் நிச்சயமா நம்ம இருப்பேன், இந்த பொய்ப்பொருளை பத்தி இனிமே மனசுல ஒதுக்கிய போய் அதுலயும் வைராக்கியம். மெய்ப்பொருளாக இருக்கிற உன்னை பக்தி செய்தலையும் விடமாட்டேன், அதுவும் வைராக்கியம். அப்போ என்ன பிடிப்புனா பொய்யை விடுதலிலும் மெய்யை பிடித்தலிலும் வைராக்கியம். அப்படி நான் இருப்பேன் உடையா என்னை கண்டுகொள்ளி, என்னை கண்டுகொள்ளி, கண்டுகொள்ள என்ன பண்ண கேட்டா என்னுடைய என்னை திருவுள்ளத்தில் கொண்டு எனக்கு அது செய்ய வேண்டும், திருவுள்ளத்தில் கொண்டு அது செய்ய வேண்டும் என்று கேட்கிறது என்ன. ஆகவே பக்தி என்ன? மெய்தான் அரும்பி விதிர் விதித்து விரையார் கடற்கு என் தானா கை தூக்கணும், பண்ணுனே கை தூக்கணும் அல்லவா, கண்ணில் தண்ணி தாரையா வடியணும். இப்படி வடிவதற்கு என்ன வேணும்? பொய்தான் தவிர வேண்டும். இந்த பொய்ப்பொருளை பற்றுவிடும், பற்றுவிடும் விட்டு அந்த பெருமானை அணிந்தால் அது மாதிரி இருக்கிற அந்த ஒழுக்கத்தினின்றும் என்னை கைதான் நிகழ, அந்த ஒழுக்கத்தினின்றும் நான் நிகழாதவாறு இருக்கும்படியாகவும் எனக்கு நீ அருள் செய்ய வேண்டும் என்று கேட்கிறேன் இல்லைங்களா. இதெல்லாம் பக்தி, வைராக்கிய விசித்திரம். விசித்திரம்னா அடே உள்ள போனா ஒரே மயிரெல்லாம் கூச்சல் இடுது, ஒரே உடம்பெல்லாம் வேர்க்குது, கல்ல தண்ணி தார தாரையா வருது. பக்தினா அப்படி இல்லையா இருக்கணும்?
1: அதான் விசித்திரம், விசித்திரம்.
0: சரி, இது வந்து ஐயா கொஞ்சம் ஒரு மணி நேரம் ஆச்சு, கொஞ்சம் வாரீங்களா அப்படின்னா நீர் போம் கைதான் நெகிழ விடையேன். இது விசித்திரம். சார் மணிக்கணக்கு அணிக்கிறார் சார், என்னதான் அந்த ஆண்டவங்க கிட்ட பேசுறாரோ நமக்கு தெரியுது. கடுக்கு வாங்க நம்ம போலாம், காஃபிக்கு நேரமாச்சு. ஏன் நாம் எல்லாம் போய் தான் நெகிழ விடையேன். அவர் அதுதான் நெகிழ விடையா, நம்ம போய் தான் நெகிழ விடையேன் அப்படின்னு. இப்படி அவர் செலுத்துகிற பக்தியிலும் அவர் கொண்டுகின்ற கொள்கை பிடிப்பையும் விசித்திரம். அந்த மேன்மை விளங்கு மாதிரி யார் எழுதினாங்க? இப்படி 100 பாட்டு எண்ணி பார்க்கணும். எது பக்தி எது வைராக்கியம், எது பக்தி எது வைராக்கியம், அதனுடைய மேன்மை என்ன என்று சொன்ன அணு அணுவா 100 பாட்டையும் தொகுத்துக்கிட்டா சரியா? இன்னும் ஒரே ஒரு பாட்டா சரி. கொள்ளேன் புரந்தரன் மாலையன் வாழ்வு, இது என்னது? வைராக்கியம். கொள்ளேன் புரந்தரன் மாலையன் வாழ்வு. ஐயா வருகிற எலெக்ஷன்ல நீங்க தான் பிரதமரா இருக்கணும் அப்படின்னு சிவ சிவ சிவ சிவ என்னது கொள்ளேன் இல்லையா? கூட்டணி இல்ல, நீங்க தனியா நின்னா எல்லாரும் சாலீட உங்களுக்கு தான் ஓட்டு போடுகிறாங்க. கொள்ளேன் அதான் வைராக்கியம். அப்ப நீங்க இந்த உலகத்துக்கு என்னடா புரந்தரன் மால் அயன் வாழ்வு? ஐயா அது கண்டு போய் இந்திர பதவி இன்னும் 1 மாசத்துல காலி ஆகுதான். நீங்க இன்னொரு தகுந்த திருமாலுக்கு இன்னும் 15 நாள் தான். பெருமா அவருக்கு இன்னும் 1.5 மாசம் தான். அடாராடா 3 பதவியும் எல்லாம் வேக்கண்ட். யார கூப்பிடுறாரு? இவரை கூப்பிடுறாரு. ஐயா நீங்க 3ல எது வேணாலும் இருக்கலாம், நீங்க மனசு வச்சுக்க. இந்த நாமம் இருங்க, இல்ல திருமலை இருங்க, இல்ல இதா இருங்க. இப்படி அழைக்கிறார். யார? சந்தன பலகெல்லாம் வச்சு வச்சு அழைக்கிறாங்க. கொள்ள ஒரு உத கொடுத்தார். அந்த சந்தன பலக இதெல்லாம் கொண்டு எங்க எங்கேயோ கூட தாக்கல விழுந்தது. கொள்ளேன் புரந்தரன் மாலையன் வாழ்வு, இதுதான் வைராக்கியம். தூக்கிறார். இப்படி இருந்தீங்கன்னா உங்க குடும்பம் எல்லாம் காத்துல பறக்க வேண்டியதான். கிடைச்சது சான்ஸ் உழையறத விட்டுட்டு இதான் ஜாக்குன்னு அவன் தேடிட்டு இருக்கிறான் மனுஷன். நீ என்னது என்ன குடி கடினும் என் குடியே கட்டாலும் சரி வரா, இதான் வைராக்கியம். கொள்ளேன் புரந்தரன் மாலையன் வாழ்வு, குடி கடினும் நல்லேன். அந்த பக்கம் போக மாட்டேன். எங்கதான் நீங்க போய் தொலைகிறீங்க? நீங்க அடியாரோடு அல்லால் முருகன் கோயில்ல எல்லாம் அடியார் எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்களா? 11-12 மணி ஆகும் கூட, அவங்க கூட தான் எப்பவும் இருப்பேன். நீனது அடியாரோடு அல்லால் உன்னுடைய அடியாரிடத்துலதான் இருப்பனே தவிர இதுக்கு மேல ஒரு பதவி ஒண்ணு வந்தாலும் வேண்டே

சார், இப்ப கிடைச்சது ஏதோ திருமால் கிருமால் போய் ஏதோ தேவலோகத்துக்கு போலாம், இல்ல நரகத்துக்கு தான் போவீங்க. ஆமா, உங்களுக்கு என்ன பண்ணிருக்கானே, ஏய்யா எதை கிடைக்கும் போது உங்களையாவது விட்டுட்டு என்னென்ன பேசினாரு, நரகம் புயினும் எல்லேன். இப்ப அதுல இருந்து எனக்கு நரகம் தான் கிடைக்குங்கிற அருமை அருமை நரகத்துல நான் இருக்கு. அது குறையில, ஏன்னா எங்க பெருமானை நினைத்து கொண்டிருந்தால் அது நரகத்துல இருந்தா என்ன, உங்க திருமால் பதவியில இருந்தா என்ன, தேவலோகத்துல என்ன, எங்களின் ஞாயிறு எமக்கேலோ எம்பாவாய். இதுதான் விசித்திரம், விசித்திரம் பாரு சார். ஒரு ஆன்மா என்ன பிடிப்பு, என்ன பக்தி. அப்ப அடியாரோட தான் இருப்பேன், இந்த பதவிகள்லாம் எனக்கு வேண்டாம். அது எப்படிதான், குடிகட்டாலும் சரி நரகம் போனாலும் சரி, குடிகட்டாலும் சரி நரகம் போனாலும் சரி, என்ன நினது அடியாரோடு அல்லால் நரகம் புயினும் எள்ளேன். ஆனா இவ்வளவுக்கும் திருவருளாலே இருக்க பெறின், குருநாதா உன் அருள் மட்டும் மறக்கக்கூடாது, வேற எது நகலும் தான் நடக்கட்டும், அருளை மட்டும் இந்த ஆன்மா மறந்துடக்கூடாதுப்பா, அது மட்டும் இருந்தாப்பா. இதெல்லாம் எங்க சாமி படிக்கிறது, எங்க படிக்கிறது, இப்ப வரி வரியா எழுத்து எழுத்தா வேற வழி இல்லை, அதுதான் பாடம். ஆனா இப்ப எல்லாருமே தமிழகம் முழுது இப்ப ஒரு விரிவுக்கு எங்களுக்கு பாடமாவே சொல்லுங்கய்யா. ஆனா நேரம் ஆகும், நீங்க லெக்சர் அடிச்சுட்டு நாங்க வந்து 51 தலைப்பு ஒவ்வொரு மாசத்துல 4 தலைப்பு வச்சுக்கிறோம் பண்ணா பண்ண நாங்க 48 வருஷம் தூக்கிக்கலாம். பாடமானா 4 வருஷமோ 5 வருஷமோ தான் ஆகட்டியா, பரவாயில்ல. அதனால போன கூட அம்மா என்ன சொல்லுச்சு, ஐயா இடையிலே வருகிற அந்த வரலாறு எல்லாம் கூட சொல்லுங்க ஐயா, பரவாயில்லையா அப்படின்னு. ஆகவே எங்களுக்கு ஆண்ட பத்தி கவலை இல்லை, இப்படிதான் எல்லாமே இருக்கிறாங்க. என்ன பண்றது, அதனாலதான் என்ன நினைக்கணும், இதெல்லாம் என்னைக்கு நிறைவுபடுத்துவோமோ இல்ல எப்படி நம்முடைய வாழ்நாள் அப்படின்னு, அவ்வளவுதான். நடந்த வரைக்கும் தான் திருவருள், நடந்தது திருவருள், நடக்கல திருவருள். இப்ப இருக்கிற மதுரை ஆதீனத்துக்கு முன்னிருந்த ஆதீனம் பல காரியம் சொல்லும், பல காரியம் சொல்லிட்டு குலசேகர பண்ணது சொல்லிட்டு, நடந்தது திருவருள், நடக்கல திருவருள், அப்படி அப்படியே கையெழுத்து, நடந்தது திருவருள், நடக்கல திருவருள் அப்படின்ற. அது போல என்னுவதில் வேற என்ன செய்ய முடியும், வேற ஒன்றும் செய்ய முடியாது, அவ்வளவுதான். எனவே கொள்ளேன் புரந்தரன் மாலையன் வாழ்வு குடிகடினும் நல்லேன் எனது அடியாரோடு அல்லால், என் குடியே கெட்டுப்போனாலும் சரி உனது அடியாரோடு தான் இருப்பேன். நரகம் புயினும் எள்ளேன், என்னை கொண்டு போய் நரகத்தில் கொண்டு தள்ளினா கூட உன் திருவருளாலே எனக்கு அந்த திருவருளை நினைந்து கொண்டிருப்பேனால் அந்த நரகமும் எனக்கு சுவர்க்கமும், நரகமும் சுவர்க்கமும். என்ன பெரிய நரகம் வந்திருக்குது, நரகம் புயினும்

பெருமானி, என் மனதுல உன்னை தவிர வேறு எந்த தெய்வத்தையும் எந்த நேரத்திலும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நினைக்க மாட்டேன். என கழுத்து பிடிச்ச தாள் பிற தெய்வம் உன்னையல்லாது எங்கள் உத்தமனையும் உன்னைத்தவர் நினைக்க மாட்டேன். இது பத்தி என்ன இருக்குது, பக்திக்கு பக்தி, வைராகியத்துக்கு வைராகியம். ஒவ்வொன்றுமே சொல்றேன், கொள்ளேன் புரந்தரம் மாலையன் வாழ்வு வைராகியம், குடிகடியும் நல்லேன் எனது அடியாரோடு அல்லால். அப்ப அடியாரோடு இருக்கிற பக்தியினாலே இவையெல்லாம் எனக்கு வேண்டாம். அப்ப அடியாரோடு என்பது போது பக்தியினுடைய விசித்திரம், மற்றவை வைராகியம். திருவருளாலே இருக்க பெறின் நரகம் புயினும் எல்லேன், உன்னுடைய திருவருள் மட்டும் என் சிந்தனை இருக்கணும், அது நான் நரகத்துல இருந்தா என்ன, சொர்க்கத்துல இருந்தா என்ன, எங்க இருந்தா எனக்கு என்ன. அப்ப திருவருளாலே இருக்க பெறுதல் பக்தி, எங்கிருந்தால் என்ன என்பது வைராக்கியம். எங்க இருந்தேன், நமக்கு ஒரு பழமொழி உண்டு, இறவன் நம்மளா இருந்தான்னா, சோறு பருமாறவன் நம்மளா இருந்தான்னா, முத பந்தியில இருந்தானா கடைசி பந்தியில இருந்தானான்னு ஒரு பழமொழி. பருமாறாள் மட்டும் நமக்கு வேண்டிய ஆளா இருந்தான்னா, முத பந்தியில நம்ம போய் உட்கார்ந்தானா கடைசி பந்தியில் உட்காந்து, ஏன்னாரு நம்ம வந்திருக்கோம்னு தெரிஞ்சிட்டு சொன்னீங்களே, சாம்பார்னா அடி பகுதியா எடுத்து வச்சிருப்பான், ஏன் பருப்போட இருக்கும், ரசம்னா மே பகுதியா எடுத்து வச்சிருப்பான், ரசம்னா தெளிவா இருக்குது, சாம்பார்னா அது அடியோட கலக்கலா, நீ என்னடா நீ. அது போல இந்த எங்கத்துல அதிகமா கேட்கணும் அப்படின்னு கேட்டா, சரி தண்ணி வேணுமா தண்ணி வேணுமான்னு கேட்டுக்கூடாது, பாயசம் வரும்போது கேட்கணும், இன்னும் கொஞ்சம் பத்துக்கல, இன்னும் கொஞ்சம் போட்டுங்களே, இன்னும் கொஞ்சம் அப்படி போடுவேன். முந்திரி பருப்பா எங்க இருக்குது அங்கெல்லாம் அரிச்சு வச்சு ஒரு இதுல வச்சு முடி வச்சிருவோம், ஏன் எங்க ஊர் ஐயா வந்திருக்கிறாரு, அவர் வர்ற லேட்டா சிவ பூஜை பண்றவரு, மூணாம் பெண்தான் வருவார்னு அரிச்சு வச்சிருவான். ரசம்னா தெளிவா, சாம்பார்னா ஆழமா, முட்டை கோசுனா நிறைய, வறுவல்னா கொஞ்சம், பல்லு இல்ல இருக்கு, அதனால கூட்டுக்கீரைன்னா பிடிக்கும், அதனால அது கொஞ்சம் அதிகமா, சாதமெல்லாம் இவ்வளவுதான் சாப்பிடுவாங்க, பாயசம் நிறையவே சாப்பிடுவார், அதுல ஒரு ரெண்டு. இப்படி இறவன் நம்ம வேண்ட வேண்டியவனா இருந்தானா, முத பந்தியில இருந்தானா கடைசி பந்தியில இருந்தானா, எடுத்து வச்சிடறான் ஜம்மு. முத பந்தியில போனவனுக்கு கடைசியில எனக்கு அரைக்கறது தான் சார் ஊத்துனாங்கிறாரு, இவரு நான் நல்ல சார், ஏன் நம்மால் எடுத்து வச்சுட்டான், அதனால உள்ள சொல்றீங்க. அது போல பெருமானி, உன் திருவருள் எனக்கு இருக்குமானால் நரகம் புயினும் எல்லேன், ஏன் நரகத்துக்கே போட்டுமே, உன் திருவருள் இருந்தா என்ன பண்ண முடியும், எவன் என்ன பண்ண முடியும், பாம்பு புத்தலை கொண்டு விடுறான் சார் உங்களை நரகத்துல, சொன்னது பாம்பு எல்லாம் அப்படி படையெடுத்து படையெடுத்து வரும், நான் என்ன பண்ண, திருவருளாலே இருக்க பெருன் என்ன பண்ண, அந்த பாம்பு அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை, அல்லாதது வந்து அஞ்சு அஞ்சு தலை நாகம்னா அந்த அஞ்சு தலையும் கீழே வச்சு வணங்கி வணங்கி வணங்கி வணங்கி போடும் போடுங்களேன், என்ன பாம்பு நிறத்துலாம் போடுங்களேன், போட்டா என்ன பண்ணு. அதனால யானை வருது அப்படியே மேல வருது திருச்சிட்டு, ஒரு அஞ்சு பாட்டு சேர்க்கலா சொல்றாரு, அந்த அந்த சமணரால் விடப்பட்ட யானை அப்படிலாம் வருதான், பெரிய யானை வருதான், அது இது வரைக்கும் நல்ல அப்படி கழுத்து வரைக்கும் பதிச்சிருக்கு, வெறும் தலை, அந்த யானையினுடைய காலல்ல வால் பட்டா கூட தள்ளது. ஆமாமா, இது வயசு என்ன, எத்தனை வயசு என்ன, 75 76, அதனால என்னட்ட திரிக்கிட்டு வந்துடும் தலை. ஆனா அந்த யானை சொன்ன வெண் சந்தன சாந்தும் சுடர்திங்க சூளாமணியும் வண்ண ஊரிவை உடையும் வளரும் பவள நிறமும் சின்னன் கேடியில பூனலும் உடையார் ஒருவர் தமர்னாம். யார் தெரியுமா, யார் தெரியுமா, பஸ்ல அஞ்சு ரவுண்ட் தர மாட்டேங்கிறா, யார் தெரியுமா, பொன்முடியனுடைய அப்படின்னா அழைச்சிட்டு போட மாட்டான, பொன்முடியன் தம்பி தான், ஐயாவுக்கு நல்ல நோட்டா பார்த்து கொண்டு போடுறா ஐயா, நீங்க இப்படி வந்துடலாம், படமே வேணாமே நடத்துனர் ஓட்டமா ஓடுவாரா, எப்படி பண்ணுவாரு நடத்துனர். அதனால இங்க அந்த யானை வந்து இருக்கும்போது யாருடைய தமர், அந்த உடையார் ஒருவர் தமர்னா,
வயசு 71 தவிர பாடல் பார்த்தீங்கன்னா 15 வயசு 16 வயசு கூட அப்படி பாட மாட்டான். 15 வயசு 16 வயசு கூட அந்த பாட்டை நீங்க படிக்கணும், அப்படி படிக்கணும்னு அங்க போய் நசன் நசன் படிக்கூடாது. இல்ல நீங்க படிப்பது எண்ணுகைன்னு சொல்லின்னா அங்க எண்ணுகேன் சொல்லி எண்ணுகேனோ அங்க அப்படிதான் படிக்கணும். இங்க எப்படி படிக்கும்னா சொன்னவன் சந்தன சாதும் பெருமானை பற்றி சொல்றது சொன்னவன் சந்தன சாதும் துடரிங்க சூடாமணியும் பண்ண ஊறிவை உடையும் வளரும் பவள நிறமும் எங்க பெருமா நிறம் அப்படி இருக்குமா அண்ணல் அறநூறன் ஏறும் எங்க ஐயா வர்ற அந்த காலமாடு எப்படி இருக்கும் பார்த்துட்டு அஞ்சாத சிங்கம் தன் காலை அப்படி இருக்கும் அண்ணல் அறநூறன் ஏறும் அகலம் பாலாய அறவும் இடுப்புல பாம்பி அன்புடுத்தான் மேல தின்னன் கேடில பூனலும் கங்கை உடையார் ஒருவர் தமர்னாம். ஏய் நம்ம லெட்டர் கேட்ட காட்டப்பா அப்படின்னு உடையார் ஒருவர் தமர்னாம். அதனால் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை இனி அஞ்ச வருவதும் இல்லை நரகம் புயினும் எள்ளேன் எது மட்டும் இருக்கணும் என் திருவருளாலே இருக்க பெறின் அது வேணும் சாமி உன் திருவருளாலே நினைத்து கொண்டிருக்கிற என்ன மட்டும் இருக்குமானா நரகத்து போன என்ன நரகம் புயினும் எள்ளேன் பாருங்க படிச்சீங்கன்னா டைபாய்டு ஜுரம் படிச்சவன் கூட சும்மா அப்படி கையால ஆட்ட ஆரம்பிச்சிருவான். என்னடானாரு திருவாசகம் படிக்கிறாயா நீங்க ஒண்ணு திருவாசகம் நேற்று வரைக்கும் கஞ்சி குடிச்சுக்கிட்டு இருந்தா இன்னைக்கு திருவாசகம் இந்த போட போடுங்க எல்லாத்தையும் படிக்கிறாரு கொள்ளேன் புரந்தரம் மாலை என் வாழ்வு குடிகடினும் நல்லேன் எனது அடியாரோடு அல்லால் நரகம் குயினும் எள்ளேன் திருவருளாலே இறை இருக்க பெறின் இறைவா உள்ளேன் பிற தெய்வம் உன்னையல்லாது எங்கள் உத்தமனே. இந்த நெஞ்சில மட்டும் பெருமானி உன்னை தவிர வேற யாரையும் அது பக்தி அது பக்தி. இப்படி பக்தியும் வைராக்கியமாக கலந்து கலந்து வியத்தலில் வியத்தலா விசித்திரம்னா இப்படி ஒரு பக்தியோ இப்படி ஒரு வைராக்கியம் யாருப்பார் யார் ஒருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர் வாருருவ பூன்முலையீர் வாயார நாம் பாடி ஏறுருவ பூங்கோனல் வாய்ந்தார் ஏறோர் எம்பாய் முடிவுக்கு அதை வச்சு சுத்தி என்று சொல்லி மூன்றாவது பாடலுக்கு போலாம். ஏன்னா

0: மத்த மனத்தொடு மாலிவன் என்ன மனநினைவில் ஒத்தன ஒத்தன சொல்லிட ஊர் ஊர் திரிந்து எவரும் தத்த மனத்தன பேச எஞ்ஞான்றுகொள் சாவதிவே. அவருடைய பக்தி பக்தி. இவர் எப்படி இருக்கார்? யாரை பற்றி நாம் இங்கே உணர்கிறோம்? பெருமான் தன்னை ஆட்கொண்ட குருநாதன், திருப்பெருந்துறையில் ஆட்கொண்ட குருநாதன் சிவபெருமான். அவன் யார்? உத்தமன். உத்தமன்னர். இந்த உத்தமன்ன என்னென்ன நன்ன நல்ல குணங்கள் உண்டோ அத்தனையும் சேர்ந்தால் எதுவோ அது உத்தம். அப்ப ஏதேனும் ஒன்று ரெண்டு அல்லது உயர்ந்த குணம் அல்ல, எத்தனை நல்ல குணங்கள் என்று நாட்டில் உண்டு அத்தனையும் சேர்ந்த ஒரு பெருவடிவம் உத்தமன் என்பது. அப்ப உத்தமமானவன் சொல்லிட்டோம்னா அவன் நீங்க வந்து வேற எந்த இது நீங்க திரும்ப இரண்டாவது வரி பிழப்பு கேட்க வேண்டியதில்லை. இதை நம்முடைய திருக்குறள் சொல்லால் சொன்னால் சால்புடையோன் என்று சொல்லணும். சால்புடையோன் என்று இந்த சால்பு சால்பு அல்லது சான்றோர் என்று சொல்கிறோமே, சான்றோர் பேரவை என்றெல்லாம் சொல்றோம். அந்த சான்றோர்னா சாளுதல் என்பதற்கு என்ன பொருள் கேட்டா பரிமையில தான் அதெல்லாம் எழுதினர், இல்லைன்னா என்ன தெரியுத போகுது? சான்றோர்னா சாளுதல், சாளுதல்னா பல குணங்களாலும் நிறைந்திருப்பது. என்னென்ன நல்ல குணங்கள் உண்டோ அத்தனை நல்ல குணங்களோடு நிறைந்திருப்பவன் யார்? அவன் சான்றோன், அவர் சான்றோன். அப்ப சாளுதல் என்பதற்கு நிறைதல் என்று பொருள். நல்ல குணங்கள் பலவற்றானும் நிறைந்திருப்பது, நிறைந்திருப்பவர் யார்? அவர் சான்றோர். எனக்கு திருக்குறள்ல சாந்தாமின்னு ஒரு அதிகாரம் இருக்கு, அதற்கு உரை எழுதினால பரிமேலகர் இந்த அருமையில எழுதிருக்கார். சாளுதல் நிறைதல், எது நிறைதல்? நல்ல குணங்கள் பலவும் நிறைதல். அதனால் தான் சான்றோர் என்ற அந்த சொல்லாயிட்டுங்கிற அந்த சொல் விளக்கம் பரிமையில் எழுந்தவர் வேற யாரு எந்த புண்ணியமானு சொல்லல. என்ன பண்றது? அதனாலதான் திருக்குறள் படித்தா பரிமேல் உரையோட படியுங்கள் என்று சொல்வது. என உண்மையான உரை, திருவள்ளுவருடைய கருத்தை உணர்ந்து சொல்கின்ற உரை அந்த உருவுதான் என்று. அப்போ இங்கே உத்தமன் என்றால் எல்லா குணங்களும் நிறைந்திருப்பவன் என்று சொல்கின்ற பொழுது சான்றோர் என்பதும் அந்த உத்தமன் என்பது ரெண்டும் ஒன்றுதான். இப்ப பல குணங்கள் நிறைந்திருக்கணும்னு சொன்னா என்னென்ன குணம் நிறைந்திருக்கணும்? என்ன புண்ணியம் செய்த நெஞ்சமே என்று இந்த அடியவர் கூட்டத்திற்கும் இதை நிர்வகித்து நடத்துகிற கூட்டத்திற்கும் வணக்கம் கூறி
1: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: ஓம் நம சிவாய். Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் இப்பொழுது கேட்க இருப்பது திருமுறை இசை. வழங்குபவர் சிவத்திரு காயத்ரி வீரநாராயணன் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.

0: ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்க் வானொலி நேயர்களே, நம் தளத்தில் ஆடியோ தொகுப்புகளின் அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது 25,000 மேற்பட்ட ஆடியோ தொகுப்புகள் கொண்டுள்ளோம். அவையெல்லாம் நம் வானொலி நேயர்களுக்கு பயன்படும் வண்ணம் நிகழ்ச்சிகளை மாற்றியமைத்துள்ளோம். திருமுறை இசை மற்றும் திருமுறை சொற்பொழிவுகள் திருநெறிய தமிழோசையிலும், தத்துவ சொற்பொழிவுகள் மற்றும் பெரிய புராண சொற்பொழிவுகள் சிவதத்துவத்திலும், தமிழல்லாத பிறமொழி நிகழ்ச்சிகள் சைவலஹரியிலும் ஒலிபரப்பாகும். இதனால் ஏற்படும் நிகழ்ச்சி நேர மாற்றங்கள் அன்பு கொண்டு பொறுமையுடன் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். உங்கள் உறவினர்கள் நண்பர்களையும் நம் வானொலி கேட்டு பயன்பெறுமாறு ஊக்குவிக்க வேண்டுகிறோம். ஓம் நம சிவாய்.
1: திரு கருவூர் ஆணிலை கோயில். திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் வழிபடும் காலம் அருளியுள்ள திருப்பதிகம் தொண்டெல்லாம் மலர் தூவி ஏத்த பண் இந்தளம் 2 திருமுறை. இப்பதிகத்தை நாள்தோறும் ஓதினால் சிந்தையில் துயர் தீர்க்குமே என்று ஞானசம்பந்த பெருமான் அருளிச் செய்தது. திருச்சிற்றம்பலம்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.

திருநனா என்ற பவானி திருத்தலத்தை ஞானசம்பந்தப் பெருமான் அடைந்து வழிபடும் காலம் அருளியுள்ள திருப்பதிகம் பந்தார் விரன்மடவாள் பண்காந்தாரம் இரண்டாம் திருமுறை திருச்சிற்றம்பலம்.

0: சிற்றம்
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
2: திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த நான்காம் திருமுறை பண் சீகாமரம்.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: ஓம் நம சிவாய். டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம். And it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thirunariya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. Om Namah Shivaya.
1: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
2: ஓம் நமசிவாய்.
3: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.

0: நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

0: கோர்சஸ் பீயிங் ஷெட்யூல்ட் இன் சைவலஹரி அண்ட் திருநெறிய தமிழோசி ரேடியோஸ் இன் சிவ தத்துவம் ரேடியோ ஒன்லி. தேங்க்ஸ் ஃபார் யுவர் எஸ்டீம்டு சப்போர்ட். ஓம் நம சிவாய.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
2: ஓம் நம சிவாய்.
3: யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, the 24/7 spiritual channel from shaivam.org.